0: that witchcraft came back again, she said.
1: அதுக்கு நான் எதுக்குனா சம்பந்தம்?
0: What is the relationship
1: between? திரும்பி வரும் பட்சத்துல
0: when it comes back,
1: யார் கையை திருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்.
0: Then it will be affected.
1: என் வைஃப் பண்ண போய் சொன்னாங்க, ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு
0: வர்றீங்க. Why do you bring problems from home? You can raise your
1: hand. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கை தூங்க.
0: Those who are in rented
1: சொந்த வீடுக்கு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் சைஸ் ஆதுனா பண்ணலாம். ஒரு வீடு வேணும் நமக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணாவா?
0: Need 800 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்.
1: வேணுமா வேணாவாங்க?
0: Do you need or not?
1: இது யார் படைச்ச பூமி?
0: And who created this earth?
1: யார் படைச்ச பூமி? எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாரு.
0: Who created?
1: ஹ? யார் படைச்ச பூமி?
0: Who created this earth?
1: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
0: Anybody said my father created
1: it? சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
0: And you would have built long.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் சொல்றேன், நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
0: The father's earth, it belongs to
1: us. வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.
0: May the Lord.
1: நல்ல வேலைகள் கடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக. நாலாவதாக,
0: Fourthly,
1: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
0: The Canaan belongs to who?
1: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
0: It for the children of God.
1: யார் தெரியுமா இருப்பா?
0: Who are they?
1: ராட்சதர் இருப்பாங்க.
0: The giants used to live.
1: இதுல இருந்து என்ன தெரியுதுனா,
0: what we know,
1: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
0: And whatever we want to enjoy, we have to enjoy.
1: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை
0: we have to eat our hands.
1: ஆமா, நம்ம கைகளின், நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்காரன் சாப்பிடுப்பா.
0: The medical shop owner will be
1: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
0: Others will be
1: eating. ஆமா, பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
0: They say bypass surgery.
1: ஹார்ட் மட்டும் இல்ல, டெபாசிட் சேர்த்தான் பைபாஸ் சர்ஜரி.
0: They take all our deposits.
1: சில குடும்பத்துல அட்வொகேட் சாப்பிடுவான்.
0: The advocates may eat.
1: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுப்பாங்க.
0: And others may be eating.
1: புரியுற மாதிரி சொல்லவா? புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க.
0: For the understanding.
1: நல்ல வாயை சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன், அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும், உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும். நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா நான் மைக்கு கொடுக்க போறேன்.
0: Only one verse please.
1: எரேமியா 20 அதிகாரம்.
0: Jeremiah 20.
1: எல்லாரும் எடுங்க, எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
0: Jeremiah 20.
1: எடுத்தாச்சா? 11th வசனம்.
0: 11th verse.
1: வேற யாரா வாசிங்க? எரேமியா 20:11.
0: Jeremiah 20:11.
1: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? இயேசு எப்படி இருக்கார் நம்மளோட? கர்த்தர் எப்படி இருக்கார் நம்மளோட?
0: How the Lord is with you.
1: எப்படி இருக்காரு?
0: Mighty terrible one.
1: எப்படி இருக்காரா?
0: Mighty terrible.
1: பராக்கிரமசாலி.
0: Mighty terrible one.
1: இப்ப வேகமாகுதா? அந்த மூணு பசங்களை அலைத்தானுங்க பாருங்க.
0: That three.
1: ராட்சத பராக்கிரமசாலி தான்.
0: Giants are strong.
1: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பராக்கிரமுள்ளதா?
0: All the worries, all the
1: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமுள்ளதா?
0: All the reproaches, shame, all
1: வியாதி பராக்கிரமுள்ளதா?
0: The sickness is also giant.
1: கடன் பிரச்சனை பராக்கிரமுள்ளதா?
0: The debt giant.
1: பில்லிசனி கட்டுகள் பராக்கிரமுள்ளதா?
0: Witchcraft, the giant.
1: தடைகள் பராக்கிரமுள்ளதா?
0: And all the barriers are giant.
1: இயற்கை சீற்றங்கள் பராக்கிரமுள்ளதா?
0: The natural disaster.
1: COVID-19 பராக்கிரமுள்ளதா?
0: COVID-19.
1: சுனாமி பராக்கிரமுள்ளதா?
0: சுனாமி.
1: ஆனா இவைகளை காட்டிலும்
0: நீ
1: நானும் ஆராதிக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
0: The mighty terrible one.
1: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
0: மே தி லார்ட் பி வித்
1: யூ. இயேசு உங்களோடு இருப்பாரானால்,
0: மே தி லார்ட் ஜீசஸ்
1: வித் யூ. உங்கள ராட்சதல வீழ்த்த முடியும், அரக்கல வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் பிரியமானவர்களே.
0: You can read.
1: அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
0: Let us close our eyes and
1: நன்றி தேவனே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்துக்கு பேசியிருக்க நன்றி தப்ப. சோத்ரம் சோத்ரம் ஐயா. நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்ன அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பொத்தல் பையில போடுவது போல உணர்கிறேன். என் கண்மான கத்திரிய பிள்ளைய, என் கண்மான தேவ சனமே, நீ மனவாட்டியாக சபையில நீ அங்கத்தினராய் இருக்கிறாய். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலக நம்மளுக்கு சதம் இல்ல. இந்த சபை மனவாட்டியாக சபை. நல்ல ஒரு தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் வைத்திருக்கிறார். நல்ல தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போ சில அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவால நடத்தப்படுகிற நல்ல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காய் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான ஒரு பங்கை எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு, ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு, இருதயமாகி ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பார்க்கறீங்க, ஆண்டவர் எப்படி ஒரு வீட்டை தர மாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்கிற சக்தி இந்த காலவேல இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்கிற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாம

0: கிறிஸ்தவர்கள் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 2:20 முதல் 3:5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆவியிலே நடப்பது என்பது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன் என்பதுதான் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் வேதவசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே ஆபிரகாமுக்கு பின்னர் எத்தனை வருடங்கள் கழித்து நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன, நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்வோம்.
1: பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக பவுல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உதாரணமாக கொடுத்தார். தொடர்ந்து ஆகாரை குறித்தும் சாராளை குறித்தும் சொல்கிறார். இந்த சத்தியம் தொடர்ந்து 4:10 கடந்து செல்கிறது. இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கவனமாக படிக்க வேண்டும். கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதே சத்தியத்தை ஆதியாகமம் 15:6 இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதே வசனம் ரோமர் 4:3 எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை குறித்து குறிப்பிடுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரு உன்னதமான உதாரணம் ஆபிரகாம். பவுலப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை ரோமருக்கு எழுதும் நிருபத்திலேயும் குறிப்பிடுகிறார். இங்கே கலாத்தியரிலேயும் அதை குறித்து தெளிவாய் எழுதுகிறார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு பின்னர் 400 கழித்தே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீதிமானாக்கப்பட்டான் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் விருத்த சேதனம் என்ற கட்டளையை பெற்றுக்கொள்ளும் முன்னதாகவே அவன் நீதிமானாக்கப்பட்டு விட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் விசுவாசத்திற்கு அடையாளமாகத்தான் அவன் விருத்த சேதனம் செய்யும்படியாய் தேவன் கூறினார். இன்றைக்கு விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? ஞானஸ்நானம். பிரியமானுர்களே, விருத்த சேதனமோ ஞானஸ்நானமோ யாரையும் ரட்சிக்காது. உள்ளான வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளம் தான் ஞானஸ்நானம். அதுபோல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் விருத்த சேதனம். பவுலப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆதியாகமம் 15 நாம் பார்க்கிற சம்பவம். லோத்துவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கிழக்கு தேசத்து ராஜாக்களின் கரங்களிலிருந்து ஆபிரகாம் மீட்டுக் கொண்டு வந்த பொழுது செருப்பிலே கட்டக்கூடிய ஒரு கயிறு கூட எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார். தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுத்து சோதோம் குமர அரசர்களின் கரத்திலிருந்து நீ எதையும் வாங்காதது சிறந்ததுதான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கூறினார். ஆபிரகாம் மிகவும் நடைமுறையான ஒரு மனிதர். எனவே நேரடியாக தனது உள்ளத்தின் எண்ணங்களை தேவனோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இன்று நாமும் அவ்வாறுதான் செயல்பட தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாமின் பதில் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராயிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? ஆபிரகாமே, அதை குறித்து நீ என்னிடத்தில் பேசியது மிகவும் மகிழ்ச்சிதான். உன்னிடத்திலே ஒன்று நான் கூற விரும்புகிறேன் என்று பேச துவங்குகிறார். தேவன் ஏற்கனவே ஆபிரகாமிடத்திலே அவனுடைய சந்ததி கடற்கரையின் மணலத்தினையாக வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு தக்க இருக்கும் என்று கூறியிருக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை எவருமே எண்ணி முடியாது. எந்த ஒரு தொலைநோக்கியை வைத்து நீங்கள் பார்த்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு சிறிய பகுதியைத்தான் நாம் பார்க்க முடியும். தேவன் அவ்வாறு சொன்னதற்கு ஆபிரகாமுடைய பதில்தான் விசுவாசம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமானுள்ளே, இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இன்று தொடர்புடையதாயிருக்கிறதா? நிச்சயமாக இன்று என்னையும் உங்களையும் பார்த்தும் தேவன் கூறுகிற காரியம் என்ன? என்னுடைய ஒரே பெயரான குமாரன் உங்களுக்காக மரித்திருக்கிறார், அவரை நீ விசுவாசிப்பாய் என்றால் அழிந்து போகப் போவதில்லை, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்கிறார். நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? ஆமேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்களும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவீர்கள். இதைத்தான் ஆபிரகாமும் செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த நேரத்திலே அவனை நீதிமான் என்று கர்த்தரும் அறிக்கை செய்தார். ஆபிரகாமுடைய செயலினாலா? இல்லை, ஆபிரகாமுடைய செயல்கள் குறைவுள்ளவைகளாகத்தான் இருந்தன. தேவனிடத்திலே கொடுப்பதற்கென்று எந்த பரிபூரணமும் ஆபிரகாமிடத்திலே இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பரிபூரணம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டபடியினாலே அவர் கர்த்தருக்குள் பூரணமடைந்தார். இதுதான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டவராய் ஆபிரகாம் நின்றார். அடுத்ததாக ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு எழுதி கொடுக்க முடியுமா என்பது போல கேட்கிறார். என்னையா சொல்கிறீர்கள்? நான் எத்தனை முறை இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன், ஆபிரகாம் ஒரு முறையும் இவ்வாறு சொல்லவில்லையே என்று யோசிக்கிறீர்களா? ஆதியாகமம் 15:7 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம் என்ன சொன்னார்? அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இந்த வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஐயா, அதை கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் பொறுங்கள், அப்படி எதுவும் இங்கே சொல்லப்படவில்லையே என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அந்த நாட்களிலே ஜனங்கள் இவ்வாறுதான் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் எரேமியா 34:18 இந்த பழக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அந்நாட்களிலே யாராவது இப்படி உடன்படிக்கை செய்வார்கள் என்றால், அதாவது ஒரு மனிதர் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கும் பொழுது அடுத்தவர் நானும் இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஒரு மிருகத்தை 2 வெட்டி ஒன்றை வலதுபுறமும் மற்றொன்றை இடதுபுறமும் வைப்பார்கள். பின்னர் 2 பேரும் கைகோர்த்தவர்களாக அந்த 2 துண்டுகளுக்கும் நடுவாக நடப்பார்கள். இதுதான் அவர்கள் செய்த உடன்படிக்கையை உறுதி செய்யும் அடையாளம். எனவே இப்பொழுது ஆபிரகாம் இந்த பலிக்கான மிருகங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து காத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் முழுவதும் காத்துக் கொண்டிருந்தார். பறவைகள் அந்த பலியின் மேலே இறங்கி சாப்பிட முற்பட்டது. அவைகளை ஆபிரகாம் துரத்தி கொண்டே இருந்தான். தேவன் ஆபிரகாமை சந்திக்க நேரம் பிந்திவிட்டது. நடந்தது என்ன பாருங்கள், 12 சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆபிரகாம் கையெழுத்து போடும் நேரத்திலே அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார். தேவனே ஆபிரகாமை தூங்க செய்தார் என்றும் சொல்லலாம். காரணம் என்ன? பலி துண்டுகளுக்கு இடையே ஆபிரகாம் தேவனோடு நடக்க வேண்டியதில்லை. அதாவது ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு வாக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது புரிகிறதா? தேவன்தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவேதான் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. தேவன் செயல்பட துவங்கினார். ஆதியாகமம் 15:17 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. பலிகளுக்கு இடையிலே ஆபிரகாம் தேவனோடு நடந்து செல்லவில்லை. ஆனால் தேவன் பலிகளுக்கு நடுவாக கடந்து சென்று தன்னுடைய உடன்படிக்கையை உறுதி செய்தார். ஆபிரகாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்கை விசுவாசிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையானது ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேலே வைக்கப்படவில்லை. அதாவது ஆபிரகாம் ஒவ்வொரு நாள் ராத்திரியிலேயும் ஜெபித்தால் ஆண்டவர் அதை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் அதை குறித்தவன் ஜெபிக்க மறந்து போகலாம். அப்படி செய்தால் அந்த உடன்படிக்கையிலே எந்த பயனும் இல்லை. எனவே தேவனே சகல காரியங்களையும் வாக்கு பண்ணுகிறார். அவரே உடன்படிக்கை செய்கிறவராய் செயல்பட்டார். இந்த உடன்படிக்கையானது தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை சார்ந்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரிக்கும்படியாக கடந்து சென்றார். ஒவ்வொரு நாளும் நீ ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே கேட்கவில்லை. அல்லது நீ ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் நான் உன்னை இரட்சிப்பேன் என்றும் தேவன் சொல்லவில்லை. உங்களுக்காக மரித்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்கிறார். அவர்தான் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். அவரே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நிச்சயம் உங்களையும் இரட்சிப்பார். இதுதான் புது உடன்படிக்கை. பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையை அவர் ஆபிரகாமோடு கூட செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று கூறினான். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றும் தேவன் நம்மை பார்த்து கேட்பதும், என்னுடைய ஒரே பேரான குமாரன் உனக்காக சிலுவையிலே மரித்ததை நீ விசுவாசிக்கிறாயா? அதை நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவாய். எத்தனை மகத்துவமான காட்சி இது இல்லையா?

0: கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளென்று அறிவீர்களாக. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே தேவன் ஆபிரகாமுக்காக இதை செய்தார். ஆபிரகாமுடைய சிறந்த கிரியைகளின் நிமித்தமாக தேவன் இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்யவில்லை. நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால் உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறினார். எனவேதான் ஆபிரகாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்றான். பிரியமானுலே, ஒரு உறுதியான அஸ்திவாரத்தின் மேலே உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அருமையானுலே, நீங்கள் தேவன் அண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நிற்கிறார். அதற்கு மேல் அவர் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த இருதயத்திற்குள்ளும் அவர் செல்லுகிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். விசுவாசத்தினாலே நீங்கள் தான் உங்கள் இருதய கதவை திறக்க முடியும். நீங்களும் நானும் கர்த்தராய் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது போலவே நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:8 பாருங்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. புரிகிறதா? புறஜாதியான மக்களை தேவன் விசுவாசத்தினாலேதான் நீதிமானாக்கப் போகிறார் என்பதை வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு முன்னதாகவே அறிவித்துவிட்டது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கே எந்த நச்சையிலும் இல்லாமல் விசுவாசம் மாத்திரமே போதும் என்று தேவன் சொல்லும் பொழுது நாம் ஏன் வித்தியாசமான காரியத்தை செய்ய நினைக்க வேண்டும்? ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலேயோ வேறு நற்செயல் எதையும் செய்ததினாலேயோ தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, விசுவாசத்தினாலேதான் அதை கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக, கிரியைகளுக்கு நேராக விசுவாசத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். 8 இறுதியிலே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு யார் சுவிசேஷத்தை முன்னறிவித்தது? எப்பொழுது அவர் அதை செய்தார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு வரும்பொழுது ஆதியாகமம் 22 அதை குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது ஈசாக்கை தேவனுக்காக அவர் பலியாக கொடுத்த பொழுது. பலியாக கொடுத்த பொழுது என்று நான் சொல்லும் பொழுது ஐயையோ, ஈசாக்கை பலியிடவே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், பலியிடுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் தான் தேவன் அந்த பலியை நிறுத்தினார். தேவன் அதை தடுத்தராவிட்டால் அது நடைபெற்றிருக்கும். தேவனிடத்திலே தனக்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை ஆபிரகாம் நிரூபித்து காட்டிவிட்டார். அதாவது ஈசாக்கை பலியிட்டாலும் மீண்டுமாக ஈசாக்கை உயிரோடு எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். எபிரேயர் 11:19 நாம் அதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாச செயலுக்கு தேவனுடைய பதிலை கவனியுங்கள். வாசிக்கிறேன், ஆதியாகமம் 22:15-18. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த நேரத்திலேதான் தேவன் ஆபிரகாமுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார். ஏனென்றால் ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தது தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலிபீடத்திலே வைத்ததற்கு ஒரு முன் அடையாளம். ஆபிரகாமுடைய குமாரனை தேவன் தப்பவிட்டாலும் தன்னுடைய சொந்த குமாரனை தேவன் தப்பவிடவில்லை. நம் எல்லாருக்காகவும் அவரை பூரணமாக ஒப்புக் கொடுத்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் விரும்புகிற காரியம், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தார். தேவன் கட்டளை கொடுத்த பொழுது தனது சொந்த குமாரனை பலியிட அவர் மனமுவந்து முன் வந்தார். நிறுத்து என்று தேவன் சொன்னபொழுது அதை நிறுத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய செயலின் நிமித்தமாகவும் தனக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டினார். மீண்டுமாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் அதை நீதியாக எண்ணினார். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? ஆபிரகாமை குறித்து பவுலப்போஸ்தலன், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறார். ஆனால் யாக்கோபு 2:20 சொல்லும் பொழுது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ என்று யாக்கோபு சொல்கிறார். மேலும் 21:1 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று கேள்வி எழுப்புகிறார். ஆனால் தொடர்ந்து யாக்கோபு சொல்லும் பொழுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று கூறுகிறார். ஜான் கால்வின் என்பவர் சொல்லும் பொழுது, விசுவாசம் மாத்திரமே ரட்சிக்கிறது, ஆனால் ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தனியாக இருப்பதில்லை என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிக்கும் விசுவாசமானது வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு மனிதனை செயல்களுக்கு நேராக, கிரியைகளுக்கு நேராக வழி நடத்துகிறதா இருக்கிறது. எனவே யாக்கோபு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை குறித்து இங்கே கூறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசுவாசத்தின் கிரியைகளை குறித்து யாக்கோபு பேசுகிறார். அதாவது நற்செயல்களை விளைய பண்ணுகிற விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். கிரியை உங்களை ரட்சிக்கும் என்று சொல்வது குதிரைக்கு முன்னாலே ஒரு வண்டியை வைப்பது போல இருக்கிறது. ஆனால் இன்று சிலர் வண்டியின் மேலே குதிரையை வைக்கிறார்கள். அதாவது கிரியைகளின் மேலே தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், விசுவாசம் கிரியைகளுக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசம் அவருடைய கிரியைகளுக்கு நேராக அவரை வழிநடத்தியது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். நாம் உண்மையான இருதயத்தோடு நாம் அவரை விசுவாசிக்கிறோமா என்பதும் அவருக்கு தெரியும். ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு செல்கின்ற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் விசுவாசம் உண்மை உள்ளதா? உங்களை கிரியைகளுக்கு நேராக அந்த விசுவாசம் வழி நடத்துகிறதா? திருச்சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளை நீங்களே மாற்றலாம். உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நீங்களே மாற்றலாம். ஏன் தேவன் மேலே உங்கள் விசுவாசத்தை வைத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது? பிரியமானவர்களே, நீங்கள் நடிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்கலாம். உங்கள் விசுவாச வாழ்க்கை உங்களிலே உன்னதமான கிரியைகளை வெளிப்படுத்தும். யாக்கோபு 2:10 கவனமாய் படிப்பீர்கள் என்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதற்காகத்தான் இதை அவர் கூறுகிறார். ஆதியாகமம் 15:5 ஆபிரகாம் உண்மையான விசுவாசம் உள்ளவராயிருக்கிறார் என்பதை தேவன் அறிந்துவிட்டார். யாக்கோபு கூறும் கிரியை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல. ஆபிரகாமின் காலத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 2:23 சொல்லும் பொழுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் சிநேகிதன் எனப்பட்டான் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த இரண்டு வேத பகுதிகளையும் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்றால், இதில் எந்த விதமான எதிர்மறையான சத்தியங்களும் சொல்லப்படவில்லை. இரண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு சம்பவத்திலே காணப்படும் விசுவாசத்தை முதலாவது பார்க்கிறார்கள். யாக்கோபு விசுவாசத்தை குறித்து இறுதியாக பார்க்கிறார். ஒருவர் விசுவாசத்தின் ஆணி வேரை பார்க்கிறார்கள், மற்றும் ஒருவர் விசுவாசத்தின் கனியை பார்க்கிறார். விசுவாசத்தின் ஆணி வேர்தான் விசுவாசம் மட்டுமே உங்களை ரட்சிக்கும் என்பது. ஆனால் அந்த விசுவாசமானது வாழ்க்கையிலே கிரியைகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே கிரியை காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்பதற்கு உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, உங்கள் நடக்கைகள் தான் உண்மையான ஆதாரமாயிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற பலருடைய வாழ்க்கையிலே நாம் அன்பை பார்க்க முடிகிறதில்லை, சந்தோஷத்தை பார்க்க முடிகிறதில்லை, சமாதானத்தை பார்க்க முடிகிறதில்லை. ஆவியின் கனி இல்லாத ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையாகவே தங்களுடைய இரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசித்திருக்கிறார்களா என்பது சந்தேகத்திற்குரியதுதான். இரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல வாழ தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். தூய ஆவியானவர் அவர்கள் மூலமாக வாழ அனுமதி அளிப்பார்கள். அப்பொழுது ஆவியின் கனியை அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாரும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆபிரகாமிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆபிரகாமிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 350 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 400 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 450 ஆண்டுகள்.
2: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் ஞானஸ்தானம். விருத்த சேதனமோ ஞானஸ்தானமோ யாரையும் ரட்சிக்காது. விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளமே ஞானஸ்தானம். நீங்கள் தேவனண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசலண்டை நிற்கிறார். அதற்கு மேலாக அவரால் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த ஒரு இருதயத்திற்குள்ளும் அவர் செல்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று இயேசு கிறிஸ்து இன்று உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருக்கு உங்கள் இருதய கதவை திறப்பீர்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்ட் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:18.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தரிசனத்தை பரிசா தந்தவர். ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்ன அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள் ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி, அப்பா நான் கூட இருக்கிறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன், நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லுகிறீர், நன்றி. ஆரம்பம் சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க, அந்த அற்பம் தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உம்முடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளி என்னை விட்டு நீங்காதா, மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன் ஃபார் யூ இன் யோர் ரேஸ், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன் ஃபார் யூ. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே, பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான், பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும், அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதற்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்க, ஐபிராத்தாய் பைசோனாய் கீகோனாய் அப்பா, ஏதேனில் ஓடின நாலாறு நாலாறு நாலாறு சீதாலரபா நாலாறு நாலாறாக, பிலிப்பியர் நாலாறு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் கொள்ளும் காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல்ல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம், அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும், அது அற்புதமாக மாறும்.
ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தானா, இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்க மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கு எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்க தரிசு நிலன்ல தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். அதனால் அங்கே இங்கேயும் பார்த்து அக்கம் பக்கத்தினரை பார்த்து அடுத்தவன் என்ன சொன்னான் அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து கொலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

அறகுறல்ல பூரணம், பூரணம், சம்பூரணம், பரிபூரணம், எல்லாம் பூரணம், பூரணம். பூர்ணி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க, பூர்ணிமா என பூரணம். அது போல கர்த்தர் நமக்குள்ளே பூரணம் தந்து நடத்துவார், சந்தோஷம்.

அவரே உங்களை என்னையும் ஹிடன் ட்ரெஷர் மறைக்கப்பட்ட பொக்கிஷமா மறைவு கட்டப்பட்ட நீரோச்சாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார் நடத்துகிறார். எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தம்ப்பா, நீங்க எனக்கு சொந்தம். இதை கை

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூ ஆர் யூ? அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ?

யூ ஆர் இஸ்ரேல் அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார். பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட யாக்கோபுக்கு

அபிஷேகம் எனக்குள்ள பொங்கி பொங்கி ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள மைண்டுக்குள்ள அப்பா கண்ணுக்குள்ள காதுக்குள்ள வாய்க்குள்ள இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள அப்பா நீர் வேறு நான் வேற அல்ல நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள்ள

அபிஷேகம் பொங்கட்டும். வார்த்தைகள் மடை திரண்ட வெள்ளம் தடையில்லாமல் புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான், அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற

இருக்கிறது இருக்கிறது இல்லையா இல்லை இருக்கிறது இருக்கிறது எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா தளக்கர்த்தர் முன்னே போகிறீர் மலைகளை வழிகளாக்குவார் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் கோணலானதை எவன் திருப்ப முடியும் அவர்

0: விலகுவதாக, ஆண்டவரே கடின இருதயம் உடைவதாக, ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில். Thank you Lord.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறிச்சோம். அந்த சீசன்ல ஆண்டவர் நம்ம கருளி செய்கிற புதிய தொடக்கத்தை குறிச்சோம், ஆரம்பத்தை குறிச்சோம். ஆண்டவர் டிசம்பர்லேருந்தே நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதுதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
0: போகக்கூடாது.
1: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆடா உழைச்சி ஓடாதுன்னே செய்கிறாங்கண்ணா. அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படி தான், தே வில் பி திங் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
0: எஸ்.
1: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
0: நாக் அவுட்.
1: அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்ப நேற்று ஒரு கேள்வியில தான் ஆரம்பிச்சோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிள் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோலே போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்ப வந்து செய்யற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதுல செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுலேயே என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருந்தா அது நேச்சுரலா இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலா இருந்திருக்காது.
0: ஹல்லேலூயா.
1: ஓகே, எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீட்ல சில ஆண்டுகள்ல என்ன செய்யுதுன்னா குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமா பார்ப்பாங்களா?
0: இல்லை.
1: கல்யாணம் முடிச்ச உடனே எதிர்பார்க்கிறோம்ல, புழுவோ பூச்சி என்னன்னா
0: இருக்கா
1: அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னென்ன விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கா?
0: இருக்கு.
1: அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்க போனா கேள்வி கேட்கறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபாடு படுத்துறானா சொசைட்டி?
0: எஸ்.
1: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமிச்ச ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல். இதுல வந்து ஒரு காரியம், கர்ப்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
0: சூப்பர்
1: நேச்சுரல்.
0: எஸ்.
1: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கல. பிசிக்கலை பார்த்தா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா அது ஒரு பிகினிங்.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: இந்த ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன செய்யலை, கொடுக்கல. ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு, அவருடைய சரீரம் செத்துருச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார், எழுந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு, அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த காரியம் அடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
0: ஆமென்.
1: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம், ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
0: இல்லை.
1: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும், அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
0: என்னன்னா,
1: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
0: ஆமென்.
1: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த பிரஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவம் பலமா
0: இல்லையே.
1: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்,
0: ஆமென்,
1: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர், அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
0: முடியாது.
1: ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர்,
0: எஸ்,
1: உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது,
0: யாராலே முடியாது. அல்லேலூயா.
1: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால் என்ன செய்ய முடியாது,
0: முடிவுக்கு கொண்டு
1: வர முடியாது. தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால் ஆரம்பிக்கவும்
0: முடியாது. எஸ்
1: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது.
0: எஸ்
1: 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான், ஆரம்பத்திலே எதை கொடுக்கல ஆண்டவர், ஒரு குழந்தைய
0: கொடுக்கல.
1: கொடுத்திருந்தா ஐசக் யாரா இருந்திருப்பான், கற்பத்தின் கனியா இருந்திருப்பான், ஒரு பிள்ளை செல்வமாக இருந்து செல்வமாக இருந்திருப்பார். பிள்ளை செல்வம்,
0: பிள்ளை செல்வம்,
1: மழலை செல்வம், செல்வமா இருந்திருப்பாரு, செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வம், செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும். அப்ரகாம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே,
0: செல்லத்தை கொடுக்கலையே,
1: செல்வத்தை கொடுத்துட்டு
0: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே,
1: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்போம். நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல, துவக்கத்துல கிராஸ் பண்ண
0: உள்வாங்க முடியல,
1: ரீக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி, ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் தாங்குவான், எதையுமே பார்க்காம. பெருசா உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி, இதை பாடுற, இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும், நம்ப
0: முடியும்.
1: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்குன்னே சொல்லார். உன் சந்ததி இவனமாய்
0: இருக்கும்
1: இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு
0: என்னன்னா,
1: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்லை, அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
0: ஆமென்.
1: ஐசக் was given to Abraham as a beginning.
0: Yes.
1: Hallelujah. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
0: எஸ்.
1: 21 அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கற்பம் செத்து போச்சு,
0: சரீரம்
1: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னை நம்பின, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னை நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: உன்னை நானு
0: நம்ப முடியுமா,
1: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னையே உன்னை நம்ப வைக்கிறதுக்கே நான் படாதபடுபட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நானு எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
0: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
1: 12 அதிகாரத்துல பேசி, 13 அதிகாரத்துல பேசி, 15 பேசி, 17 பேசி, 18 பேசி,
0: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின, கடைசி அவர் வழியா நம்பிட்டான். ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்ல, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
0: பிகினிங். அல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
0: எஸ்,
1: அதுக்குதான் மோரியா தூக்கிட்டு போறாரு. 21 அதிகாரத்துல நாம பார்க்கிறது, அதிகம் 21 பார்க்கிறது, கர்த்தர் சாராள் பேரில்
0: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிக்கலாம்.
0: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கற்பவதி ஆக்கி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
0: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
0: Hallelujah. Hallelujah.
1: At the very time God has set.
0: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said His promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only he's just giving his promises to you and me, வெறுமனே உங்களுக்கு எனக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் அள்ளி அள்ளி அருளி செய்கிறவர் மட்டுமல்ல, he also set his time.
0: Amen.
1: When God said, he will also set.
0: Yes.
1: Hallelujah. தேவன் சொல்வாரேயானால் ஒரு காலத்தை என்ன செய்கிறார், செட் பண்றார். SET செட் பண்றது வேற, SAID செட் வேற.
0: Yes.
1: செட்னா சொல்றது, செட்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றது.
0: Amen.
1: At the very time God had set.
0: Set.
1: Hallelujah. இன்னும் பாருங்க, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time, it means at the appointed time. Anointed words undana, appointed time und.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Rema word undana, abhishekapatta vaarthai undana. விசுவாசம் கேள்வினால் எவரும், கேள்வி தேவனுடைய
0: வசனத்தினால்.
1: Anointed ones spoke.
0: Yes.
1: அபிஷேகிக்கப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
0: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டன, appointed time உண்டு.
0: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
0: Amen.
1: எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றார்.
0: Yes.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துருப்பாங்க. நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா
0: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப
1: ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா
0: இல்லையே
1: இல்லையே இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்ச வேண்டியதான்.
0: எஸ்,
1: கேள்வி என்ன செய்யக்கூடாது,
0: கேட்கவே கூடாது,
1: கேட்கவே கூடாதுல அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதே 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
0: எஸ்,
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
0: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப. இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
0: கீழ்ப்படிவேன்.
1: பரீட்சை என்ன பரீட்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரீட்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
0: விசுவாசம் சோதிக்கப்பட்ட
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
0: எஸ்,
1: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
0: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்பன் சொல்றேன், படுறா முதல்ல,
0: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டா.
0: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
0: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பல, என்ன அசிங்கம்ப்பா இது முதல்ல.
0: எஸ்,
1: குத்துங்கப்பா, நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
0: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய,
0: போடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
0: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு அந்த மோரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
0: எஸ்,
1: அது ஆபிரகாம கத்த நம்பினதின் விளைவு.
0: ஆமென்.
1: நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா மகிமை.
0: மகிமை.
1: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
0: எஸ்,
1: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
0: எஸ்,
1: திஸ் ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட்.
0: எஸ்,
1: என்னன்னா திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பற ஆண்டவர். 21 இல்லைன்னா 22 ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்டிமனியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திட்டு போறாரு.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நம்ம பவர்ஃபுல் டெஸ்டிமனி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
0: டெஸ்ட் வருது.
1: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
0: ஆமென்.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
0: ஹல்லேலூயா.
1: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்பெல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
0: ஆமென்.
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
0: 21 கத்திர பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம், யாருக்கு என்ன செய்யல
0: புரியல.
1: ஆனா புரியும்.
0: ஆமென்.
1: புரியுற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: உட்காந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21 ஒரு டெஸ்டிமனி ஏன் கொடுத்தாருனா, 22 ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டனே வராது.
0: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: மோரியா மலையில 21 பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கப்படுறாரு. ஆதியாகமம் 21 ஆனா ஆதியாகமம் 22 ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யாராயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
0: ஆமேன்.
1: 22 தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 22 தான்
0: ஆரம்பிக்குது.
1: ஆரம்பிக்குது.
0: எஸ்,
1: எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25 தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
0: எஸ், ஆமென்.
1: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25 தான் வருது, ஆரம்பமும் 25 தான் வருது.
0: ஆமென்.
1: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க.
0: அப்புறம் உங்களுக்கு ரீவைன் பண்ணி போட்டு காட்டுறோம்.
1: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்போ வேணா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டேட்டு போட்டு
0: January 4, 2025, 6:34
1: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுகிறேன். ஸோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்லை, அழைக்கப்பட்ட அப்ரஹாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்போ சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்களில் கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையாக உலகம் சொல்லுது, ஆனால் இது தண்டனை இல்லை டேவிட், இது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னாராம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு 3 குழந்தைங்க
0: எஸ்
1: கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்தில் நடக்கலை அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினச்சிக்கிறோம். காலத்தில் நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்தில் நடக்கலைன்னா
0: கால தாமதம்
1: காலத்தில் நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை.
0: எஸ்.
1: அவருடைய காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம்ல. ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்துல நடந்தா பாசிபிள், அவர் காலத்துல நடந்தா இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: நதிங் இஸ் இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: ஃபார் காட்.
0: ஆமென்.
1: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
0: ஒன்றுமில்லை.
1: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் கால தாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல.
0: எஸ்.
1: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல. என்ன ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானு நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படிதானே சொல்றாங்க ப்ரோ.
0: என்ன
1: சிசி, என்ன சிசி, சிசி தானே, கரெக்ட்
0: தானே,
1: என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ணை தொடச்சுக்கங்க ப்ரோ.
0: ஹல்லேலூயா.
1: தரிசனம். ஐசக் ஒரு தரிசனம், சாமுவேல் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சாம்சன் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் மோசே ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் ஜான் தி பேப்டிஸ்ட் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருள் செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்லை, அவன் ஒரு தரிசனம், அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம், ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி.
0: அல்லேலூயா.
1: ஆதியாமோ மன்னிக்கணும், ஏசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி. உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி.
1: அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா.
1: ஏன்னா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்கதரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின
0: தீர்க்கதரிசி,
1: மரியாளுக்கு நிகழப் போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் ஜான் தி பேப்டிஸ்ட்.
0: எஸ்.
1: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் குறித்த காலம். நான் என்னுடைய இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துரும்னு நினைச்சேன், இப்படியே நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்ல, நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
0: ஆமென்.
1: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
0: எஸ்.
1: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
0: எஸ். அல்லேலூயா.
1: லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுருவோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
0: உங்கள் வலைகளை போடுங்கள்,
1: உங்கள் வலைகளை
0: போடுங்கள் என்ற.
1: 5:4 அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
0: உடனே நடந்துச்சு.
1: நினைச்சதை
0: விட அதிகமா நடந்து,
1: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
0: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்து.
1: எப்பவுமே நாம நினைக்கிறப்ப நினைச்சதை விட அதிகமா நடக்காது, ஆனா விசுவாசிக்கிறப்ப விசுவாசிச்சதை விட அதிகமா நடக்கும்.
0: ஆமென்.
1: எழுதி வச்சுக்க. ஐயோ நான் நினைச்சது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
0: ஆமென்.
1: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டியிருப்பாரு? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
0: நடக்கல,
1: நடக்கல. நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
0: நடக்கல,
1: நடக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்துச்சு.
0: ஆமென்.
1: நீங்க நினைச்சத நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
0: ஆமென். அல்லேலூயா.
1: ஒருவேளை காலையில அந்த அங்கலாய் போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறெல்லாம் எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
0: நடக்கிறதே இல்லை.
1: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பன்னா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல அப்பன்னா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனையை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் தந்த வாக்கு விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன்
0: செய்வான்.
1: செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க. கடைசியில ஏமாற்றம் தான் எனக்கு, ஏமாற்றம் இருக்குல்ல
0: இருக்கு.
1: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
0: ஆமென்.
1: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக.
0: எஸ்.
1: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டு.
0: ஆமென். ரெண்டு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா அதானே ஜெபம் பண்ணது.
0: எஸ்.
1: கத்தை நினைந்தருளி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா?
0: கொடுத்தார்.
1: விசுவாசிச்சாளா?
0: விசுவாசி.
1: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
0: இல்லையே,
1: கூட போனஸ். 5 கிடைச்சிச்சே.
0: எஸ்.
1: ஐயோ நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதை விட
0: அதிகமா
1: இவ்வளவு அதிகத்தை கத்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
0: இவ்வளவு அதிகத்தை கத்தர்
1: கொடுத்திருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
0: ஆமென்.
1: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்டை கெட்டியா பிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
0: ஆமென்.
1: பாஸ்டர் டேவிட் சாமி தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க
0: ஆண்டவரே
1: ஜொகானன் ஜொகானன் எய்ம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்.
0: அம்மா சொன்னாங்களாம், இல்லடா ஐசக் அப்படின்னாங்க.
1: அம்மா சொன்னாங்களா, இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய்சாம், அவங்களுடைய ஜான்சாமோட செய்தியும் வந்துட்டு
0: ஐசக்
1: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க,
0: ஐசக்.
1: ஆண்டவரே, நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோடைய லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்களாம். பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு என்ன பேரு,
0: ரேமான்னு
1: பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொஹான்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொஹான்னு நினைச்சிருக்கிறோம் எழுதி வச்சது உள்ள என்னன்னா
0: இருக்கேன்னு
1: பார்த்தா, அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது நாளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
0: ஜொஹான்.
1: இந்த மாதிரி நான் போயிருந்தப்ப அவ்வளவு கொள்ள அழகா இருந்தார் ஐயா.
0: எஸ்
1: போயாம உத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு ஜொஹான் வச்சு,
0: அவரு ஜொஹான் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: அவரு ஜொஹான் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
0: எஸ்
1: எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அண்ணா, என் வாழ்க்கையில நான் என்ன புலம்புறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. உண்மைதான். ஏன் நினைச்ச மாதிரி தேவன் ஒண்ணுமே நடக்க அனுமதிக்கலன்னா, நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
0: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
1: சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒண்ணு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
0: எஸ்
1: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
0: ஏண்டா பூந்திக்கு அலையிற,
1: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
0: எஸ்
1: புரியாப்ப இல்ல.
0: ஆமென்.
1: உன்னை ஏமாத்தினா தாண்டா நீ என்னை நம்புவன்ற. ஏமாத்தினா இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்ச மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப, நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்ட் அங்கதான் தர்றார்.
0: ஆமென்.
1: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்டை ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றார் ஆண்டவர்.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு
0: ஏராளம் இருக்கு.
1: ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வத வதன்னு இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வீடு என்ன செய்யும்
0: இருக்கும்.
1: ஆமா, உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உங்க வீடு இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, நிரப்புவாராக
0: நிரப்புவாராக.

0: ஓ, நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதர் இருந்தப்ப பேதர் மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல.
1: எஸ்,
0: அந்த வேடிக்கை அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்தை வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பார்.
1: எஸ்,
0: ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்.
0: விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா, அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோ பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்,
1: கேட்பான்
0: கேட்பான். உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப, அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றிக்கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு. உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே,
1: எஸ்,
0: உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு.
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டான், விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தான்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க, வலைகள்
1: கிழியத்தக்க,
0: கிழியத்தக்க கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்,
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல,
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல. ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
0: நீங்க கொஞ்சம் நினைச்சீங்க
1: வச்சுக்கோங்க
0: வச்சுக்கோங்க. எங்க பாத்திரம் வழிஞ்சு என்ன செய்யுதுன்னா,
1: ஓடுது
0: ஓடுது,
1: நிரம்பி வழிஞ்சு ஓடுது.
0: சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து,
1: ஆண்டவரே,
0: நான் பாவியான மனுஷன்,
1: நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார்.
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்,
0: ஆசீர்வாதம், அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: எஸ், அல்லேலூயா.
0: எப்பவுமே ஒரு பிளெஸிங் வந்து பர்பஸோட கனெக்ட் ஆகிறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தோட கனெக்ட் ஆகாத பிளெஸிங் அது வந்து வெறுமனே ஆகாரம் தான்.
1: எஸ்,
0: ஆனா நோக்கத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கனெக்ட் பண்றப்ப அது சீடா மாறிடுது.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆஃப் நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய திட்டத்தோட இணைக்கப்படாத ஆசீர்வாதம்
1: எல்லா ஆகாரம்,
0: வெறுமனே நம்ம புசிக்கிற ஆகாரம். ஆனா தேவனோடு இணைக்கப்பட்ட, தேவனுடைய திட்டத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு ஒரு பிளெஸிங் தான் என்னவா மாறுதுன்னா, சீடா மாறுது.
1: எஸ், அல்லேலூயா.
0: அதேமா 21 திட்டத்தின்படி பிறந்தார் ஐசக், தேவனுடைய
1: திட்டத்தின்படி,
0: திட்டத்தின்படி பிறந்தார். ஆனா ஆதியாகமம் 22 திட்டத்தின்படி பிறந்த அந்த ஆசீர்வாதம், அந்த கற்பத்தின் கனி, ஆதியாகமம் 22ல பர்பஸோட கனெக்ட் ஆகுது. அங்கதான் அந்த ஃப்ரூட் பிள்ளை செல்வம் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனே என்னவாதான் இருக்குன்னா அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: சீடா மாறுது.
1: எஸ். அல்லேலூயா.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமனே ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சி எத்தனை ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு இருப்பாங்களா, இல்ல கடன் எல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்.
0: அவ்வளவுதான் ஆசீர்வாதத்தோட லட்சணமே, அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்னு
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா. நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு
1: பாருன்னு சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காத எலும்புனா நாலு தலைமுறை சொத்தை வந்து 5 வருஷத்துல அழிச்சு
1: முடிச்சிருவான்.
0: ஓ, பிளஸ்ஸிங் வந்து எதோட கனெக்ட் ஆகணும், தேவனுடைய
1: நோக்கத்தோடு.
0: நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறப்பதான் அந்த பிளஸ்ஸிங் என்ன ஆகுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐசக் அப்படிதான் ஆண்டவர் எதோட கனெக்ட் பண்ணார்னா தேவனுடைய தேவன் திட்டத்தின்படி தந்த பிளஸ்ஸிங்க தேவ திட்டத்தோடு கனெக்ட் பண்ணுங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஒன்னும் ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம் வந்து. நிறைய பேர் இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்.
0: அப்ப எதை சாப்பிட்றோம்? ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்.
0: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமனே பிளஸ்ஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: ஏது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங். அல்லேலூயா. மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்.
0: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க
1: மீன்.
0: ஆனா ஆரம்பத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சா?
1: இல்லையே.
0: ஆண்டவர் மறிச்சு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் 50 நாட்கள் கழிச்சு பெண்டிகாஸ்டல் பண்டிகை வர்றப்பதான் பேதர் எழுந்து நின்று முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதரும் யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சான்.
1: எஸ்.
0: அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கர்த்தர் செய்யல.
1: எஸ்.
0: இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
1: முடிஞ்சிருது.
0: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
1: எஸ்.
0: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: Amen.
0: You are not waiting for a blessing. You are waiting to see a beginning from God.

0: ஹல்லேலூயா.
1: இந்த வருஷம் எல்லாமே சட்டுப்பட்டு தாங்க.
0: ஆமென்.
1: சட்டுப்பட்டு தான். ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. உங்க கிளைமேட்ல நீங்க இருக்கீங்க இப்ப.
0: ஹல்லேலூயா.
1: பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
0: பிடிக்கிறவனாய் இருப்பாய்
1: இருப்பாய். இது எப்படி ஆண்டவரே நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதுருக்கு வந்திருக்கும்
0: இருக்காது?
1: ஏன் வந்திருக்காது?
0: ஏற்கனவே பிடிச்சிருக்க.
1: நடக்கும்.
0: நடக்கும்.
1: இது அடுத்த ஆழம். ஆழத்துல கொண்டு போய் சில ஆழத்தை கத்து கொடுக்கிறாரு.
0: ஆமென்.
1: பேதுரு ஆழத்துக்கு கூட்டிட்டு போய்
0: ஆழங்களை
1: சில ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஆழம்? நேற்று வெறுமையா நின்ன இதே கடல்ல இங்கே ஓடனே அங்க ஓடனே ஒரு மீன் என்னென்ன
0: அகப்படல.
1: எங்க ஊர் பாஷை ஒரு சுவாப்பாறை கூட என்னென்ன
0: அகப்படல்
1: அகப்படலன்னு கடக்கிற ஸ்லாங்ல சொல்ல போனா என்ன ஆச்சரியம் பாரு. சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா? ரெண்டு படகு நிரம்ப. அலை கிளியத்தக்க
0: படவ அமிழத்தக்க.
1: என்னால நம்பவே என்னன்னா என்னையா வார்த்தை அது சொன்னாரு அப்படி என்ன சிரிச்சுனா
0: நடந்துருச்சு
1: நடந்துருச்சு அப்படின்னு பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ மீனை பிடிச்சதுனாலயா என்ன விசுவாசிக்கிற? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய்.
0: நானும்
1: அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
0: ஆமென்.
1: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸிங்க கொடுக்கிறது எதுக்குன்னா தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங்க நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
0: எஸ்.
1: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா 21 ஐசக்க பிளஸிங்க கொடுத்தார். 22 தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் 21 ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21 ஐசக் ஒரு பிளஸிங், 22 ஐசக் ஒரு ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸிங், ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான்.
0: எஸ்.
1: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
0: எஸ்.
1: தேவன் சொன்னபடி என்னன்னா
0: செஞ்சிட்டாரே.
1: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன செஞ்சிருச்சே
0: பறந்துருச்சே
1: பறந்துருச்சே. அப்ப இது நிஜம்னா என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும் நிஜம்.
0: நிஜம்.
1: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
0: ஆமென்.
1: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பாண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினார்.
0: ஆமென்.
1: புரியுது? ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு. அல்லேலூயா.
0: எப்படியா
1: வந்துச்சு? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்துச்சு.

0: பத்து வயசான காலத்துல எப்படி ஐசக் வந்தான்? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்தான். இது பிளஸிங், இது டெஸ்டிமனி. ஐசக் பார்த்தோன்னு ஆபிரகாம் எதை பிலீவ் பண்ணிருப்பாரு? வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா
1: நிஜம்.
0: பூமியின் தூளை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா
1: நிஜம்.
0: தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணார் பாரு. நிஜம்டா. எப்படி சொல்ற நீ வந்தல, நீ நிஜம்டா.
1: பெற்றெடுத்துட்டு
0: திரும்ப ஏலியடி போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாகும்படி செய்வேன் சொன்னாரா? வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு? சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு 7 எல்கானா பார்த்து பேசுறார். 2 அதிகாரத்துல வசனம் 20, 7 எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார்.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டர் ஊழியக்காரன் நினைச்சிட்ட
1: கொடுத்துட்ட.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமே.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பத்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதாவது நீங்க வாட்டில என்னன்னு என்ன செய்யாதீங்க,
1: சொல்லாதீங்க
0: அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
1: சாமுவேல் நிஜம். எஸ் நிஜம்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க பாப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருனா, உங்களை குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க.
1: அல்லேலூயா.
0: விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்டை விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: என்ன பாஸ்டர் குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: எஸ்.
0: ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறார்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்கை ஏன் கொடுக்கிறார்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்கை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல? நம்புறியா பேதரு? நம்புறையா? அப்படியே நம்புறையா? எப்படி நம்புற? இந்தா இந்தா இந்தா இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சிட்டேன் பாருங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றத நம்பல. என்ன மனுஷனே இல்லையா? நான்
1: இல்லப்பா.
0: உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இம்பாசிபிளான காரியத்தை நீங்க பிலீவ் பண்றதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் தர்றாரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. ஹரிதன் செத்தவன், கற்பன் செத்தவன், எங்களுக்குள்ள இருந்து வர வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு. வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: பூமியின் தூளுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். நிலத்தோட ஒரு ஜன உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேசத்தின் எழுப்புதல் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: தீவில ஒரு தீ பறக்கும், நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஏன்னா தீர்க்கதரிசி பிறந்தா தீ பறந்ததாகும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்ல, நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் இது.
1: ஆமென்.
0: நான் எதிர்பார்க்கல. அல்லேலூயா.
1: ஆண்டவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அல்லேலூயா.
0: அதனால அப்படியே ரஷ்ஷா வர்றதுனால நான் காம்ப்ரிகண்ட் பண்றேன், அதோட நான் நிறுத்திக்கிறேன். நாளைக்கு நம்ம போலாம். வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்க தர்றாரு. அந்த பிளஸ்ஸிங் நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸ்ஸிங். அந்த பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸ்ஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு, இது உனக்கு என்ன செய்ய போகுது?
1: நடக்க போகுது.
0: நடக்க போகுது. உங்களுக்கு நிகழப்போகிற, உங்களுக்கு கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் அது பிளஸ்ஸிங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாக அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படி நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படி நம்புவதற்கு பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது, அற்புதமும் வருது.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பிளஸ்ஸிங் அடையாளமா வருது.
1: ஆமென்.
0: பிளஸ்ஸிங் என்னவா வருது?
1: அடையாளமாக.
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே.
1: ரியல்.
0: ஐசக்க பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்த ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க?
1: ஆமென்.
0: 22ல் ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
1: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் புள்ளைய கொல்றாருன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ள?
1: துள்ளுது.
0: என் உள்ள என்ன செய்யுது?
1: துள்ளுது.
0: என் புள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டான் இங்க வந்து உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாருங்க ஒரு பாட்டு.
1: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம் யா எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான். என் மகன் பீடத்தில் படுத்திருக்கிறேன், செத்து போன பாடியில், செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன். இது எப்படியா சாவான்? விதையா? விதை மடியுதியா? கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன்? பயிர்குழியா? விதைய நடுறேன்யா, நட்டா திரும்ப முளைக்கும்யா.
1: அல்லேலூயா.
0: ஃபைத்து ஃபைத்தை ட்ரிகர் பண்ணும். இரும்பு இரும்ப
1: கருக்கா
0: கருக்காக்குவது போல விசுவாசம் விசுவாசத்தை கருக்காக்கும்.
1: ஆமென்.
0: ஃபைத் ஷார்பன்ஸ் தி ஃபைத்.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஃபைத்துல இன்னொரு லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மனுஷன் வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரே எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங் அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட்டும் எல்லாம் போயிருந்த ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்பமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒன்னு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கி கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதில் சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் அன்றுவரை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கத்துக்கிட்ட.
1: யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையிலே தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். நம் நினைவெல்லாம் கனவெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும்.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவை, கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம், ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 18:18 பாருங்கள். கொலோசியர் 18:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார்? கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம், ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப், இல்லை லார்ட்ஷிப், ஆளுகை, என்ன ஒன்று தலைமைத்துவத்துக்கும் ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதற்கும், இந்த ஹெட்ஷிப் அண்ட் த லார்ட்ஷிப், இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில், ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதான், நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம் தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை, ஆண்டவராய், ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டா தான். முதல்ல தலைமைத்துவம், த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது, சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர்தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி? எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்ல. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது, முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 22:23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4வது அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யாரு? தலையாகிய கிறிஸ்துவுக்குள். அதே எபேசியர்ல 5வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23வது வசனம் பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லேயே 3 இடத்துல, 1வது அதிகாரம் 22-23, 4வது அதிகாரத்தில் 13வது வசனம், 5வது அதிகாரம், இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யார்? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யார்? கிறிஸ்து. கொலோசே 2:18 பாருங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19வது வசனம், எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18வது வசனம், கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன? அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது. த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்க மத்தேயு 7வது அதிகாரத்தில் 21-22 பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன? கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யாரு? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 வசனம் பாருங்கள். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதேபோல் அப்போஸ்தல நடவடிக்கை 16:31 வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன? உங்களை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10வது அதிகாரத்தில் 9வது வசனம், 13வது வசனத்தில் சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். 1 கொரிந்தியர் 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னென்னா, நல்ல கவனியா, ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதா லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்க, யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கள்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையா இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையா இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாததுனால தான் என்னன்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தரை ஒருத்தரை அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டால் தான் இந்த கை ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழே வந்துட்டீங்க. இஃப் யூ கம் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ரெண்டுலேயும் வரலன்னா நீ உங்களால் வந்து மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில் இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டரு இல்லை அந்த பிரதரு இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான் கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசம்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அவங்க கூட வேலை செய்ய முடியாது இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும் போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க. இப்படி 157 முறை இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு, டு ஒன் அனதருங்கிற வார்த்தை. எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய் ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக
நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒரு சீஷனுக்குரியது. தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது, சபைக்கு, கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறதே என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறையா பேருக்கு புரியாததுனால தான் அவங்களால் வந்து யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன, இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நான் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவு கீழே இருக்கிறது. சரியா, இந்த கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். எப்படி, இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமாக, என்ன இப்போ உமன் லிபரேஷன், அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு, பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னா அந்த நிலைமையிலே இருக்குது, ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர், என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Corinthians 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான். இந்த ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா, இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு, கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறைய வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது, இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. என்ன, ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா,
அவர் தன்னை தானே தாழ்த்தி. பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னென்னா, அந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டு யோர் வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருனா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க, உங்கள் தலையிலருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்டிலருந்தால் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும், அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா, தலையாக யார் கொண்டு போய் வச்சா, தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:23 உள்ள வசனங்கள் பாருங்கள், எபேசியன்ஸ் 1:17-23. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள்ள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்ல இருக்குது, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்தாவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன, தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவ சபையாக வச்சாரு. இதை செஞ்சதெல்லாம் யார், தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன, தேவன் தான் கொண்டு போய் தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. 2:18 பாருங்கள், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை, அந்த தலைக்கு தலையாக வச்சது யார், தேவன் வச்சாரு, அதுதான் சரீரம். இந்த சரீரம்,
எது கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யும், என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும், அஞ்சு காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு? நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யாரு, தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும், அஞ்சு காரியம் மட்டும் பார்ப்போம். சரியா? முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும் இந்த உலகத்துக்கு? சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன, நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு, கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது, இந்த சரீரத்தை போஷிக்கிறது, நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யாரு கொடுக்குறா, தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது, ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம். சரியா? முதலாவது காரியம் என்ன, அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க, அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்ல, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ, அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ இந்த சர்ச் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும். சரியா? ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 கொரிந்தியர் 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன, எல்லாம் செய்யறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 பேதுரு 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம், அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே, ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம். மேலும் எதுக்காக, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னன்னா,
நமக்கு நிறையா நேரங்களில் அயலானை நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் குஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு தான் சொன்னார் ஆண்டவர். யார் கூட சபையில் இருக்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல, நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னா உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்கு, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையா கிறிஸ்தவன் அல்லாதவனையா, சாப்பாடு விஷயத்தில் நான் சொன்னேன் கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல் தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன் சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸ் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும், அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைனாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும்,
அப்பத்தான் அந்த தலை கௌரவப்படும், அப்போதான் அந்த தலைக்கு ஏற்றாறு போல சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்குறார். கொலோசியர் 3:4 பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்ட இருந்து வருதுன்னா ஜீவன் வந்தா அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியை ஒன்று செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோம்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க, விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க, விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றதை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை சோக கதை பேசுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்கு, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன், எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன், அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு, டேய் அப்பா ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் மொதல் மீட்டிங்னால் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாடகை போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம், இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், எப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போய்டு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்று குறைந்தர் 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியா? நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 தான் பாடுவோம், ஏன் 3 பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறார் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா மீதி தெய்வர்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்குற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போது அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனாக இருந்து சொல்லணும், அதை கேட்டு செய்கிற மக்களாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார்.
இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம், இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்கள், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன் நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க, வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சர்ச் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது, அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூணாவது, இந்த தலை என்ன பண்ணுது, கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது, அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வசனம் வாசிங்க. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது, எபேசியர் 4:16. 5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு, கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு, சபைக்கு போஷித்து சபைய காப்பாற்றுகிறார், அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன, அவருடைய வார்த்தை, அவர் தான் நமக்கு போஜனம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாக இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு, சபையினுடைய சரீரம் எல்லாரும் அந்த முழு வளர்ச்சி வருவதற்கு ஆண்டவர் காரியங்களை பண்ணுறார். அதுக்கு ஒவ்வொரு அங்கங்களை வச்சிருக்கிறாரு, அந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும்போது அந்த சரீரம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதைக்கு, எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் ஓட முடியுமா, சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், போ ஏதாவது காரியம் செய்ய முடியாது, முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா, தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்படுகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும், எல்லாமே அவர் தான் செய்வார். 4, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு, சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா, தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்கள் அப்போஸ்தலனுடைய 1:2 முதல் 2 வசனங்கள் வாசிங்க. தியோபோலியே பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும்
என்ன? அவர் செய்தது உபதேசித்தது. வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட். எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன். இப்போ ரெண்டாவது புஸ்தகம் எழுதுறேன். தியபொலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா முதலாவது அதிகாரம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலன் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து

ரோ அதை செய்யக்கூடியதான். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன, அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 5வது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்கள் நோட்ஸில். 1வது, அப்போஸ்தலனுடைய 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுலு அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில். அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னிலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னிலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தலன நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலன நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரமல்ல, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1, 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 திமோத்தேயு 1, எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி, ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது, ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். நான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, God will not do anything until unless he reveals to his prophets and to his servants. அவர்
தன்னுடைய தீர்க்க

0: தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனம் என்ன பார்க்குறோம்? கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும். எழுந்து போ, எழுந்து போ, எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போ, போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வந்து, கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது, தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய், அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய், அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய், அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம் சொல்லியாச்சு, அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை? கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படித்தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும், சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபையிலும் என்ன பண்ணணும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர். நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன், ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது, அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேர சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்களே. ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும், அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அளவைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு. எது கிறிஸ்து எங்கே இருக்கார் தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவ நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வதில் தவறில்லை. ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னா தேட வேண்டியிருக்கு, ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறார். தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய், ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை தந்த டேனியல் பிரதருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடய பேர் தமிழ்ச்செல்வி. எங்கள் ஊர் வந்து மதுரை பக்கம் திருமங்கலம். அப்பா பேர் வந்து சிவனாண்டி, அம்மா பேர் ஒச்சம்மா. நாங்கள் மூன்று பிள்ளைங்க. அவங்களுக்கு மூத்தவங்க அண்ணன் இருக்காங்க, ரெண்டாவது அக்கா, மூணாவது நான். இப்படி எங்கள் காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து மூட தூக்குற ஒரு கூலி தொழில் செய்கிறவங்க தான். அம்மா வந்து அந்தளவுக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, கிராமம்தான், விவசாயம் வேலை இருந்தால் போவாங்க. களை எடுக்க, புல் பிடுங்க, நாற்று நட, அந்த மாதிரி பருத்தி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வேலைகளுக்கு அம்மா போவாங்க. அப்பாவுக்கும் படிப்பு இல்லை, அம்மாவுக்கும் படிப்பு இல்லை. நாங்கள் மூணு பேர் பிறந்தா ரொம்ப வறுமையான காலம். ஆமாம், எங்கள் கிராமம், நாங்கள் குடியிருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த புறம்போக்கு கம்மான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்களில் ஒரு சின்ன சின்ன குடிசைகள் போட்டு தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்படியேப்பட்ட இடங்களில் தான் எங்கள் வீடு, இந்த குடிசையாக தான் இருந்துச்சு. மண் வீடு, மண்ணு சவருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீடு எங்கள் வீடு. நாங்கள் மூன்று பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு. அப்போ வந்து கஷ்டமான காலம். எங்கள் அப்பா மூட தூக்கிட்டு வந்து தான் தினமும் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். எங்களை வளர்க்கணும்னா ரொம்ப கஷ்டமான காலம். என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் ஒரு மூடை சமைக்கணும். அந்த கோணி சாக்கு தச்சு, அந்த மூடை வெயிட் பார்த்து, அந்த மூடை லாரிலேருந்து இறக்கி, அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி எங்கள் அப்பா எங்களை என்ன செஞ்சார், வளர்த்து கொண்டு வந்தார். ஸ்கூலுன்னு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே பக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து இந்த காது இப்படி எட்டு வைப்பாங்க, காது எட்டுச்சுன்னா ஸ்கூலில் சேர்த்துக்கிடுவாங்க. அப்படி வந்துட்டு என்ன செய்வாங்க, அப்போ அண்ணனை சேர்த்தாங்க, அக்கா சேர்த்தாங்க, அப்படி என்னையும் சேர்த்து விட்டாங்க. அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெருசாக படிக்கலை. ஏன்னா அண்ணன் ஸ்கூலுக்கு போகலை, ஆறாவது படித்ததோட நின்றுட்டாங்க. அக்காவும் ஒரு 5-6 வரைக்கும் படித்தாங்க, அவங்களும் அப்புறம் போகலை. நான் சுத்தம், நான் மூணாவது படித்ததோடு போகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. ரெண்டு பக்கம் கருவளை முள்ளு கீனு பாம்பு வண்டு எல்லாம் கத்தின மட்டும் இருக்கும். அந்த இதில் ஊடால தான் நாங்கள் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அண்ணன், அக்கா, நான் மூணு பேரும் போவோம். எப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு சணல் எடுத்து எங்கள் அண்ணன் கயிறை கட்டி எங்கள் அக்காவை கட்டியிருப்பார், என்னையும் எங்கள் அக்கா கையில் கட்டியிருப்பார். மூணு பேரும் எங்கேயும் விழுந்துடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி மூணு பேர்த்தையும் அப்படி சேர்த்தே அனுப்பிவிடுவார். அப்போ அப்படி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். அண்ணன் நிற்கவும், அக்கா நின்னா, அப்படி நானும் நின்றுட்டோம். எனக்கு ஒரு 10 வயசு 11 வயசு. அதோட ஸ்கூலுக்கே நாங்கள் போகலை. எங்களுக்கு படிப்புன்னு பெருசாக இல்லை, எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு ஞானமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்கா தீப்பெட்டி ஆஃபீஸ் தொழில், தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது எங்கள் ஊரில். அப்போ தொழில் தான் நிறையா, அதனால் அங்கே தொழிலுக்கு போயிட்டாங்க. அவங்க போகவும் நானும் என்ன செஞ்சிட்டேன், நம்மளும் அக்கா கூட சேர்ந்து தீப்பெட்டி ஆஃபீஸ்க்கு போவோம், நம்ம நல்லா வேலை பார்ப்போம், அது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம், தீப்பெட்டி தொழிற்சாலைக்கே நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ படிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக நின்றுச்சு எங்கள் வீட்டில். அம்மா அப்பா படிப்பு இல்லை, தலைமுறை படிப்பு இல்லை, எங்கள் படிப்பும் இல்லை, நின்று போச்சு. அதோட அவ்வளோதான், நாங்கள் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு தான் போகணும். இந்த படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. அப்பா வேலைக்கு போனால் இருக்கும், இல்லாட்டினா இருக்காது. அந்த ஸ்கூல் விட்டு வர்ற வழியில் ஒரு கடல் ஆஃபீஸுன்னு சொல்லி ஒரு இருக்குது, அந்த களம். அந்த களத்தில் வந்து கிராமங்களில் விளையக்கூடிய அந்த கடலைகளை அங்கே கொண்டு வந்து காயை போட்டு எடை போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிந்து இல்லையா, அந்த கடலையை போய் நாங்கள் என்ன செய்வேன், நான் தான் ஓடி போய் அந்த கடலையெல்லாம் பொறுக்கி ஒரு படி 3 ரூபா 2 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அந்த பெரிய பெரிய பணக்காரவங்க அப்போ வாங்குவாங்க. நாங்கள் அந்த கடலையை நான் பொறுக்கி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அம்மாட்ட காசு கொடுத்து சாப்பிட்ட நாளெல்லாம் நிறையா நாள் உண்டு. நிறையா நாள் சாப்பிடாமல் நாங்கள் வெறு வயிற்றோடையவும் பட்டினியாக படுத்த நாளெல்லாம் இருக்குது. ஆனால் அண்ணன் தங்கச்சி அக்கான்னு ஒரு சமாதானமாக சந்தோஷமாக அன்பாக இருப்போம். ஒரே வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு சும்மா ஒரு சேலையை மூடிக்கிட்டு பொத்தி படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் வயிறு எரியும், வயிறு பசிக்கும், சாப்பாடு இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்போம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போக ஆரம்பித்தோம். நல்ல சந்தோஷமாக வேலைக்கு போக வர அப்படி இருந்தோம். ஏன்னா அந்த அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போகும்போதுமே கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து எல்லோரும் சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் காய் குழம்பு கொண்டு வருவாங்க, எங்கள் வீட்டில் அதுவும் இருக்காது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சாப்பிட்ருவோம். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னும் போது எங்களுக்கு பெரிய காசாக தெரியும். அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு வந்து 35 ரூபா, அதையும் தான் அதுதான் பெரிய காசு. 35 ரூபாங்கிறது பெரிய காசு. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் அந்த காசை சேமித்து வச்சு அதில் நாங்கள் சந்தோஷமாக ட்ரெஸ்ஸு வாங்கி அந்த 35 ரூபா ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்குவோம். அந்த ட்ரெஸ்ஸு என்ன கலருன்னு பார்க்குறதுக்கு கூட எங்கள் வீட்டில் லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு முக்கில் இருக்கும். அங்கே ஓடி போய் அந்த நியூஸ் பேப்பரை விரித்து அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்போம். ஏய், இது என்ன கலர், நல்லாயிருக்கு, உனக்கு நல்லாயிருக்கா, எனக்கு நல்லாயிருக்கா, அப்படி பார்ப்போம்.
அப்படி நாங்கள் போய் கொண்டு இருக்கும்போது அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அந்த அது அதுதான் சந்தோஷம், அதுதான் உலகம், ஏன்னா அது தவிர வேறு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அம்மா. நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது பகலெல்லாம் தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போவேன், இரவெல்லாம் பஞ்சு ஆஃபீஸுக்கு போவேன். பஞ்சு தொழில் இருக்கும் இல்லையா, அந்த தொழிலுக்கு போவோம். அந்த சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சு வேலைக்கு போகும்போது 6 மணிக்கு போனோம்னா 25 ரூபா கொடுப்பாங்க, 9 மணி நைட்டு 9 மணிக்கு போனோம்னா 20 ரூபா கொடுப்பாங்க. காலையில் 5 மணி வரையும் வேலை செய்யணும். அப்படி பகலில் தீப்பெட்டி ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு நைட்டு அந்த பஞ்சாபீஸ் வேலைக்கு போவோம். அப்படி வேலை பார்த்துட்டு உண்டு இப்படியே போய்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் அம்மா சொன்னாங்க, உனக்கு நாளைக்கு கல்யாணம், நான் வேலை விட்டுட்டு வந்தேன், வந்தோடனே சொன்னாங்க உனக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா, பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, பேசியிருக்கோம், எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா சும்மா தான் சொல்லுது போலன்னு உனக்கு வேறு வேலை இல்லை போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு சும்மா அந்த 50 காசுக்கு வாடகைக்கு சைக்கிள் தருவாங்க, அது ஓட்டி பழனா ஆசைப்படுவோம். அப்படி 50 காசுக்கு சைக்கிளை வாங்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது எங்கள் அம்மா இன்னொருத்தவங்க 2-3 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படி எல்லோரும் திருப்பி அந்த குறுக்கு பாதையில் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு கல்யாணத்துக்கு தாலியும் சேலையும் வாங்க போகிறோம், நீ வரியான்னு கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு நான் அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு என்ன செய்கிறேன், என்னடா செய்ய போகிறோம், நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியும், எப்படி செய்யும், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா இந்து தான், அம்மா இந்து தான், நாங்கள் விக்கிரகத்தை கும்பிடுறவங்க தான். பார்த்திங்கன்னா எப்பயும் நான் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறதே எனக்கு வேலை, இரவும் பகல் அங்கே கடப்பேன். வெள்ளிக்கிழமை ஆனால் மற்ற கோயிலுக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை ஆனால் இப்படி போகிறது, சமயபுரம் போகிறது, திருப்பதி போகிறது, இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு போவேன். நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த இதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சொல்லுவேன், யார் குடும்பத்துலேயும் கஷ்டம் வரக்கூடாது, யார் கணவன் மனைவி பிரியக்கூடாது, யார் செத்து போயிடக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது முன்னாடி போய் நின்று பேசிட்டு பேசிட்டு நானாக அழுதுட்டு வருவேன். இப்படி அதிகமாக நாங்கள் சாமியை கும்பிட்றவங்க, எங்கள் குடும்பமும் அப்படித்தான். இப்படி காலங்கள் இருக்கும்போது எனக்கு அந்த திருமண ஏற்பாடு செஞ்சாங்க. ஏற்பாடு செஞ்சாங்கன்னா சும்மா ஒரு 4 பேர் சேர்ந்து பேசினாங்க. ஒரு தெருவில் நிற்க வச்சு அந்த மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களோட வீட்டு வாசலில் நிற்க வச்சு வெறும் மஞ்சள் கயிறு மட்டும்தான் கெட்டினாங்க. அதுதான் கல்யாணம். மற்றபடி எனக்கு பொண்ணு பார்க்க வரல, நிச்சயம் பண்ணலை, ஒரு பத்திரிக்கை அடிக்கலை, ஒரு சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடலை. என் கூட பிறந்த அண்ணன் வந்து அப்போ வெளியூருக்கு சவாரி போயிருக்காங்க, அப்போ கிளீனராக போயிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன். அப்படி கிளீனராக போயிட்டுருக்காங்க, அந்த அண்ணன் வரக்கூட இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை என் கல்யாணத்துக்கு. என் கல்யாணம் நடந்தது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, அப்போ ஃபோனோ இதோ கிடையாது. அவங்க சாயந்தரம் தான் எங்கள் அண்ணன் வந்தாங்க, எங்களுக்கு காலையில் கல்யாணம். அப்படி திடீர்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரமே அவங்க என்ன செஞ்சாங்க, மாப்பிள்ளை திருச்சியில் வேலை பார்க்குறனால நீங்கள் நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அவர் யார் என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, அவங்கள பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாது, அதோட கையில் காசோ பணமோ எதுவும் கிடையாது. நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், அவங்க யார் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அம்மா அப்பா சொன்னாங்க அது மாப்பிள்ளைன்னு சொல்லி, அது கல்யாணம்னு சொல்லி, சரின்னு சொல்லி அவங்க கொடுத்த 1-2 ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அந்த மாப்பிள்ளை கூட சேர்ந்து நாங்கள் சாயந்தரம் திருச்சிக்கு வந்துட்டோம். வந்தால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, வந்து ஒரே 2 பேரும் அழுக, அண்ணன் அழுக, நானும் அழுக, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலண்ணே வேணாண்ணே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்ட்ட ரொம்ப அழுதேன். அண்ணனும் அழுதுட்டு அப்படி சொல்லாதப்பா, நீ போய் இரு, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு, அண்ணன் நான் போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அண்ணன் போயிட்டாங்க. நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அந்த மாப்பிள்ளை, அவரோட தம்பி ஒய்ஃபு, நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரணும். இப்போ த்ரூ பஸ்ஸு, அப்போல்லாம் நிறைய பஸ்ஸு மாறி வரணும். அப்படி மாறி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து எங்களை எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு அப்போயே அவங்க திரும்பி ரிட்டர்ன் கிளம்பி மதுரைக்கு போயிட்டாங்க. போனாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை, எனக்கு யாரை பார்க்கணும், யார் கூட பேசணும், என்ன உறவு ஏதுன்னு எதுவும் தெரியாது. அப்படி என் காலங்கள் போய் கொண்டு இருந்துச்சு, வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அப்போவும் நாங்கள் சாமியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த தெருவில் குடியிருந்தோம், நாங்கள் பட்டத்தம்மாள் தெருவில் குடியிருந்தோம், திருச்சி ஏர்போர்ட்டில். அந்த தெருவில் இருந்துட்டு அப்போ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வயர்லெக்ஸ் ரோடு போகுது, அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம குடிப்போவோம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போயிருப்போம்னு சொல்லி, கொஞ்சம் நல்ல வீடாக பார்த்து இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வீட்டுக்கு குடிப்போனோம்.
அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆரோன் பிரதனும் அந்தோனியமும் அங்கே குடியிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டுன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க உருவா காயினில் ஃபோன் பண்ண வருவாங்க, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு உருவா காயினில் ஃபோன் பண்ண. அந்த பூத்தில் சந்தித்தது தான் எங்களோட நட்பு. நாங்கள் அப்போ பேசிக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் எந்த ஊர், நாங்கள் எந்த ஊர்னு அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க. எப்போன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க எத்தனை நாள் கழித்து வந்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் திரும்ப அவங்க என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் விசாரிக்கிறாங்க, இந்த இடத்துல தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனோம், இந்த டீ கடைக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்துச்சு, அங்கே தான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம், அந்த வீடு எங்கன்னு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்குறாரு. அதோட சத்தம் என் காதில் கேட்குது, நம்ம அப்பா தான் நம்மளை விசாரிக்கிறார் போல அப்படின்னு சொல்லி. பாருங்க, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு வெகுளியாக அந்த நாளில் இருந்திருக்காங்க. என்னையும் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. இது எந்த தாய் தகப்பனும் செய்ய மாட்டாங்க, ஒரு மனசுக்கு வேதனையான காரியம். அப்பாவோட சத்தம் கேட்டு நான் ஓடி போய், எப்பா இங்கே தான்ப்பா இருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பாவை நான் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன். அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்புறம் இந்த அந்தோனியமா ஆரோன் பிரதர் எங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட நான் கொஞ்சம் பேச பழக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ரிலாஃபாக இருந்துச்சு. அப்போ அவங்க கூட பக்கத்திலே குடியிருந்தோம். ஏன்னா இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்தோனியமா சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவேன். ஆனால் இயேசுயாருன்னு எங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு இயேசுவை தெரியாது. சின்ன பிள்ளைங்களே நாங்கள் சர்ச்சுக்கோ இதுக்கோ போனது கிடையாது. ஆனால் எங்கள் ஊருக்கு வருவாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த ஸ்க்ரீன் படம் ஓட்டுறதுக்காண்டி வந்து இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டது அந்த மாதிரி காட்சியான படங்கள்லாம் போட்டு காமிப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அவர் யாருன்னே தெரியாது, இவங்க யாருன்னு தெரியல, என்னதோ படம் ஓட்டுறாங்க, வாங்கடா போய் பார்ப்போம், நம்ம ஊரில் சினிமா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடுவோம். ஆனால் அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை எங்களுக்கு கிடையாது. அதே போல் அந்தோனியமாவும் ஜெபம் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, கதவை பூட்டிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பண்ணுறது என்னான்னு தெரியாது. ஆனால் ப்ரேயர் பண்ணி முடிஞ்சோடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. திடீர்னு வீட்டில் சமைச்சேன், சமைச்சிருக்கேன், சாப்பிடலை, கண்ணு தெரியாமல் கை கால் விளங்காமல் எனக்கு ஆயிடுச்சு, திடீர்னு ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க, ஆமாம், ஸ்கேன் எடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தம்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்ட்டில் கூட ஒரு வியாதின்னு சொல்லலை, எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நல்லா ஆகலை. அப்படியே கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியிலே வச்சு பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்கவும், அவங்க இங்கேருந்து அங்கேருந்து வந்து சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம பிள்ளைய கொண்டு நம்ம ஊரில் வச்சு என்ன செய்வோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆரோன் பிரதர்கிட்ட காரை வாங்கிட்டு, அப்போ அவங்க வீட்டில் கார் இருந்துச்சு, கொடுத்தாங்க அந்த அண்ணா. நாங்களும் வாங்கிட்டு என்ன செஞ்சோம், மதுரைக்கு போயிட்டோம், திருமங்கலத்துக்கு. அங்கே போய் இந்த பிள்ளைங்களுக்கு சரியாகட்டும் சொல்லி இந்த மந்திரவாதி சூனியக்காரன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சாங்க, என்னைய சுற்றிலும் சாம்பல் கோடு போட்டுட்டு விபூதி வச்சு கோழி அறுத்து அவரோட நாக்கெல்லாம் அறுத்து எல்லாமோ செஞ்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி செஞ்சுட்டு உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சரியாக போயிடுச்சு, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, கையில் ஒரு விலங்கு மாட்டி விட்டுருந்தாங்க, காலில் ஒரு தண்டமானி எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க, இவ்வளோ ஒரு கவர் நிறையா ஒரு விபூதி கொடுத்தாங்க. அதை வந்து நான் நெத்தியில் கையில் உடம்புல எப்பயுமே பூசிக்கிட்டு இருக்கணும், அந்த கோட்டை தாண்டி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, இந்த விலங்கை கலட்டிடக்கூடாது, அப்படி கலட்டினா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு அந்த இதை கொடுத்துருந்தாரு. நானும் அதை பயந்துக்கிட்டு என்ன செய்வேன், பூசிக்கிட்டு அப்படியே இருப்பேன். நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி நாங்கள் திருச்சிக்கே வந்துட்டோம். வந்து அண்ணன் வீட்டில் என் அண்ணன் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நடக்கவோ நானாக எந்திரிச்சு உட்காரவோ முடியாது. என்னைய துணியில் பெட்ஷீட்டில் போட்டிருப்பாங்க, அந்த உடம்பை பிடிச்சி தூக்குனா உடம்பு பிஞ்சிரும் அந்தளவுக்கு. வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து குளுக்கோஸ் ஏறி உடம்பு ஊதி போய் வெடிக்கிற நிலையில தான் இருந்துச்சு. அப்போ துணியை பிடிச்சி தூக்குனா தான் தூக்க முடியும். என்னைய தூக்கி உட்கார வைக்கணும், என்னைய தூக்கி இறக்கி வைக்கணும், என்னைய தூக்கி நிமித்தி வைக்கணும், ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, உடம்பு ஊதி இருக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து திரும்பி கொண்டு வந்து காரை கொடுத்துட்டு, ஆரன் பிரதர் வீட்டில் காரை கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் என்னை வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு அழுக எண்ணறியாமல் வருது, நம்ம போய் ஆரன் பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோமா, அவர் ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், போய் அவங்க தேங்காய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு என்னமோ சொல்லி தேங்காய் எண்ணெய் பூசுவாங்க,
அப்படி நம்மளும் போய் பூசினோம்னா சரியாயிருமோ, நம்ம போவோமா அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வருது. என் கண்ணில் தண்ணி வருதே தவிர என் உடம்பு அசைக்க முடியல, என் கை ஊண்டி கால் ஊண்டி என்னால் எந்திரிக்க முடியல, அழுக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் அதே தெருவில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கோம், அவங்க லாஸ்ட்டு இருக்காங்க, ஒரு தெருவுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த ஒரு தெருவை நான் யோசிக்கும் போது எனக்கு பெரிய தூரமாக தெரியுது. ஏன்னா நான் போக முடியாது, என்னை கொண்டு போய் யாரும் விடுறதுக்கும் ஆள் இல்லை, அவங்கவுங்க வேலை வெட்டின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அறியாமையே நான் என்ன செய்கிறேன், எப்படியாவது போயிடணும்னு சொல்லி தெரு மோரையிலத்தில் போய் நின்று உட்காந்துக்கிட்டே போய் தெரு செவத்தை பிடிச்சிட்டு அப்படியே தடைக்கிட்டே அந்த செவத்தோரமாகவே போய் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன். போய் அப்போ அந்தோணி அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், பிரதர் இல்லையா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அண்ணன் தானே தேங்காய் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம அண்ணன் இல்லையே நமக்கு யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ அண்ணன் எப்போ வருவாங்க அப்படின்னு. ஏன் என்ன விஷயம்னு கேட்டாங்க. அண்ணனை பார்க்க தான் வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு போவோன்னு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி வந்துடுவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க, வந்தோடனே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி மறுநாள் வந்துட்டாங்க, அண்ணன் வந்துட்டாங்க. நான் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போனேன். போய் அவங்க வீட்டில் அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு அழுதேன். அண்ணே நான் எந்த இதுவும் செய்யலை, ஆனால் எனக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நான் எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம், இந்த வியாதியிலேருந்து நான் சுகமாகணும், அது மட்டும் எனக்கு வேணும்னே அப்படின்னு சொல்லி நான் சொன்னோன்னே அண்ணே சொன்னாங்க, நீ உனக்கு ஒன்றுமே இல்லைடா, ஏசப்பா சுகமாக்கிடுவாரு, அவர் உன்னை நேசிக்கிறாரு, அவர் பிள்ளை நீ ஏன் அழுகிற, நீ அழுகவே கூடாது, உனக்கு இது லேசான காரியம்டா உன்னை சுகமாக்குறது அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி எனக்கு தேங்காய் பூசி விட்டு அந்த தேங்காய் மீதியும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த அதை வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காய் தலைமேட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் நான் அந்த ஊதி இதெல்லாம் பூசிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவன் சொல்லியிருக்கான், இதை கலட்டினா செத்து போயிடுவேன்னு சொல்லி, ஆனால் பூசிட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரி, அந்த தேங்காய் நான் பூசிட்டு வந்த அந்த ராத்திரி ஏசப்பா வந்து என் வீட்டுக்குள்ளே நின்று, எனக்கு உடம்பு பாதி உடம்பு தெரியுது பாதி உடம்பு தெரியல, அந்த இடத்துல நின்று ஏசப்பா என் கையை பிடிச்சி தூக்குறாரு. தூக்கி நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள், எழுந்து நடவென்று சொல்லி என் கையை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டினாரு. நான் எழும்பி நான் நின்றுட்டேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு என்ன சொன்னால் வல்லமை, அந்த ஒரு சுகம் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த கரம் என்னை பிடிச்சி தூக்குன உடனே அந்த கரத்தை நான் இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன். அந்த கரம் என்னை தொட்டதுக்கு நான் இன்றைக்கும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த கரம் என்னை தொட்டுச்சு, நான் சுகமானேன். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சேன்னா, எப்பயும் போல் ஒரு எலும்புச்சம்பழமும் விளக்கும் வாங்கிட்டு அங்கேயே பழையபடிக்கே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் போய் அந்த இடத்துக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே போய் நான் நிற்கும்போது என் மனசுக்குள்ளே என் இருதயத்துக்குள்ளே ஒரு ஏவுதல் வருது. என்னென்னா, காப்பாற்றினது ஏசு தானே, உன் கையை பிடிச்சது ஏசு தானே, உன்னை தூக்கி வச்சது ஏசு தானே, அப்போயே நீ இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வரவும் நான் என்ன செஞ்சேன், உடனே அதை பார்த்து பேசுகிறேன். என்ன நீ காப்பாற்றலை, உனக்காக நான் எத்தனையோ காரியம் செஞ்சுருக்கேன், உருண்டு கொடுத்தேன், மொட்டை எடுத்தேன், எத்தனையோ இடங்களில் தீக்குழி இறங்கியிருக்கேன், பால் குடம் எடுத்திருக்கேன், பட்டினியாக கிடந்தேன், வயிறெல்லாம் புண்ணானது தான் மிச்சம், ஆனால் நீ என்னை காப்பாற்ற வரலை. ஏசு என்னை கையை பிடிச்சி தூக்குனார், என்னை காப்பாற்றினார், நான் அவர் கூட சந்தோஷமாக வாழ போகிறத நீ பார்க்கணும்னு சொல்லிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு அப்போ நான் போகிறேன் அதை சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலை, நான் குடியிருந்த ஒரு வீடு திருச்சியில் இருக்குது, அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். போயிட்டு என்ன செஞ்சேன், அந்த வீட்டில் வச்சுருந்த விக்கிரகம், உண்டியல், காணிக்கை, காசு, வெள்ளி எல்லாத்தையும் அள்ளி ஒரு கட்டப்பையில் வச்சு குப்பையில் எரிஞ்சிட்டு வந்துட்டேன். வேண்டான்னு சொல்லி, இது நமக்கு வேண்டாம், இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி என்னை பார்க்குறதுக்கு அந்தோணியம்மாவும் டிவைன் ஸ்கூலில் ஆயாமா இருக்காங்க, அவங்களோட பொண்ணு கலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் என்னை தொடர்ந்து வந்து பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போவும் அந்த தண்டை, காலில் இருக்க தண்டை, கையில் இருக்க தண்டையெல்லாம் நான் போட்டு தான் இருந்தேன். அப்போ அவங்க தினம் எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண கேட்டாங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ண வரவான்னு. வாங்கன்னு சொன்னோம். அப்படி வரும்போது பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அமைதியாக உட்காந்துருப்பேன். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ போகும்போது சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம், உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த ரத்தம் உங்களை ஜெயத்தை தரும், சுகமாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க ஜெபம் பண்ணும்போது இந்த கையில் இருக்க தண்டையும் காலில் இருக்க தண்டையும் நானாக

ஜெபம் பண்ண இப்படியே இருந்தோம், எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, படிப்பு இல்லாதனால. ஆனால் ஆண்டவருடைய ஞானத்தின் நிமித்தம் வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். என் வீட்டுக்கார் பேர் மகாராஜன், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் சசி விஷ்ணு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னபோது எங்கள் வீட்டுக்கார் வந்து மறுப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலை. என்னென்னா, எப்படியா அவள் நல்லானா போதும், அவள் சுகமானா போதும் அப்படின்னு சொன்னாரே தவிர, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. நான் கூப்பிட்டா சர்ச்சுக்கு வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. ஆனால் பிள்ளையா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக வழி நடத்த அப்படி இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, தேவாலயத்துக்கு போக ஆரம்பித்தேன், போயிட்டுருந்தேன். இப்படியே கொஞ்சம் காலம் போய்கிட்டு இருந்தபோது கொஞ்சம் சம்பளம் தான், அதில் வந்து எனக்கு திருமணன்றது வந்து செகண்ட் ஒய்ஃபு, மூத்த ஒய்ஃபு அவங்க இறந்துட்டாங்க, நான் ரெண்டாம் தாரம். அந்த மூத்தாரத்துக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க எனக்கு பிறந்த பிள்ளை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நாங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். அவங்களுக்கு கிடச்ச கொஞ்சம் சம்பளத்தில் தான் நாங்கள் அதை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன செய்வேன்னா, அந்த மூத்த மனைவி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இறந்த நாள் வந்த உடனே சேலை வாங்கி நகை வாங்கி ஒரு 50 பேர்த்துக்காவது சோறாக்கி போட்டு, ஏன்னா இறந்தவங்க சாமியாக இருப்பாங்க, அம்மா அவங்கள கும்பிட்டாதான் நமக்கு அது வந்து நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் அதெல்லாம் நான் தீவிரமாக அதெல்லாம் செய்வேன். எங்கள் ஊருக்குள்ள இருக்க எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சோறு போடுவேன். எங்கள் ஊரில் இருக்க எல்லா ஜனத்துக்கும் நான் தான் போய் போய் வாங்க நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம், ஓம்சக்தி கோயிலுக்கு போவோம், மாலை போடுவோம் சொல்லி நான் அநேக நாள் அநேக ஜனத்தை போய் கூப்பிட்ருக்கேன். ஆமாம், அது நல்லதாக கெட்டதாக தெரியாத போது அப்படி வழி நடத்தினேன். கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை அந்த இடத்துல என் வீட்டுக்காரர் அந்த என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது மறுதளிக்கலை, ஒன்றும் செய்யலை. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆனால் ஆண்டவரை வந்து யார் எப்படியாப்பட்டவர் என்னன்னு தெரியாது. சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போகணும், அந்தளவுக்கு தான் எனக்கு தெரியும், போவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது இறந்த உடனே நாங்கள் திரும்பி பழையபடிக்கும் எங்கள் அம்மா ஊருக்கே திருமங்கலத்துக்கே நாங்கள் போயிட்டோம். அப்படி அம்மா ஊருக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் அது வரைக்குமே என் வாழ்க்கையில் கஷ்டம்தான், சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, நிம்மதினா என்னன்னு இல்லை, சாமியை கும்பிட்டும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, எந்த தெய்வமும் வந்து எனக்கு வந்து வழி நடத்தலை, என்னை காப்பாற்றலை, எனக்கு உதவி செய்யலை. ஆனால் அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கார் இறந்து போயிட்டார். எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவர் தான், லாரி டிரைவரு, ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க. அப்போ என் பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுது, சின்ன பையன்தான், எனக்கு ஒரு குழந்தை தான், அவனை ஏதோ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். அதோடு நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அப்படி போய் அங்கே போய் இருக்கும்போது தான் அந்த அம்மா வீடு திருப்பி அந்த ஓட்டு வீடு, கூரை வீடு, பாத்ரூம் இல்லை, லைட் இல்லை, அந்த வீடு கஷ்டமான வீடு தான். அங்கே நான் போனதுக்கு பிற்பாடு அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா துன்பமும் துயரமும் அதிகமான போது கர்த்தர் அதுக்கப்புறம் அதிகமாக நான் தேட ஆரம்பித்தேன். ஆண்டர்கிட்ட நான் அப்போ தான் கடவுள்கிட்ட நாம் பேசுனா அவர் பேசுவாருங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆரன் பிரதேசம், நீ ஆண்டர்கிட்ட பேசுடா, ஆண்டவர்கிட்ட பேசுடான்னு, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையும் துன்பமும் பெருகும்போது தான் ஆண்டவர் இடத்துல நான் அதிகமாக பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிச்சேன்னா இரவெல்லாம் ஜெபம் பண்ணேன், தனித்திருந்து ஜெபிப்பேன். மண்ணு கொட்டி கிடந்துச்சுன்னா அந்த மண்ணை கூப்பிடுவேன், ஆடு மாடை கூப்பிடுவேன், நிலாவை கூப்பிடுவேன், வாங்க நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டர் இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டர்கிட்ட நான் கேட்டது என்னென்னா, நிறைய கேட்கல, ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் என்னை வாழ வைக்கிற தெய்வம்னு நான் எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் உங்களை ருசி பார்க்கணும், நீங்கள் யாருன்னு எனக்கு காமிங்க, நீங்கள் என் கூட பேசுங்க ஏசப்பா, எனக்கு என்ன தேவைன்னு நீங்கள் செய்யுங்க. நான் இதுவரைக்கும் எந்த மனுஷனுக்கும் துரோகம் பண்ணலை, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் நிம்மதியில் சந்தோஷம் இல்லை, கஷ்டம் இதெல்லாம் எனக்கு வேணாம் ஏசப்பா, எந்த சாபமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் அது எனக்கு மன்னிக்கப்படணும், நீங்கள் என் கூட பேசணும், நான் அடுத்து என்ன செய்யணும், எப்படி வாழணும், எங்கே இருக்கணும், எங்கே போகணும், என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பான்னு அவர்கிட்ட நான் கேட்டது. நீங்கள் பேசுங்க ஏசப்பான்னு தான் நான் கேட்டேன். நான் சொன்ன உடனே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார், நீ ஊழியம் செய், வேதம் வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னார். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அங்கே ஆடு மாடு அக்கம் பக்கம் வீட்டிலலாம் கட்டியிருக்கோம், அங்கே காலையில் பால் கறக்கிறவங்க சாணி எழுறவங்கலாம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு, என்ன தான் பேசும், என்ன தான் சொல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு அந்த ஓட்டு வீட்டிலேருந்து நான் துதித்து ஆராதித்து ஆண்டவர் என்னம் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். அந்த திருமங்கலத்தில் அந்த காமராஜ பாலம் முழுவதும் தெரியும் நான் கடவுளை நேசித்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது திடீர்னு அப்பா எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தாங்க. அப்பா சாகலை, என் வீட்டுக்கார் இறந்து நான் போனதுக்கப்புறம்
எங்கள் அப்பா தான் வந்துட்டு என்னை வந்து

ரொம்ப பாசமாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அவர் மூடை தூக்கிட்டு வரும்போது நாங்கள் வேலை பார்த்துட்டு போனோம்னா எங்கள் கையை பிடிச்சி எங்கள் அப்பா ரோடு தாண்டி விடுவார். நீ இன்னைக்கு நிறைய வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு அப்பா பண்ணும் பால் வாங்கி தருவேன்னு சொல்லி விடுவார். காலையிலேயே உற்சாகப்படுத்தி விடுவார். நாங்கள் அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது அவர் சொன்னதை நான் மனசில் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது அந்த பாலும் பண்ணும் வாங்கி தருவாங்கன்றக்காண்டியே ஓடுவோம். 50 காசு தான் அந்த பண்ணு, அதுக்காண்டி போய் வாங்குவோம். அப்பா பாசமாக வச்சு நடத்துவாங்க. அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்கள் வீட்டுக்கார் இறந்து போனது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரும் இழப்பு. நம்ம மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்ன செய்ய போகுது ஏது செய்ய போகுதுன்னு அப்படியே புலம்பியவும் அவர் மனசு நொந்து போய் ஒரு 6 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார். என்னென்னா எங்கள் வீட்டுக்கார் இறந்த உடனே என்னை ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூத்த பையன், ரெண்டாவது பையன், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பங்கு யார் எடுக்கிறது, இந்த அம்மாவை யார் வச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லி என்னை ஏலம் போட்டுட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னார், என் பிள்ளைய யாரும் பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு ஆறுதல் சொல்லி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்த அப்பா என் கூட இல்லை, 6 மாதத்தில் இறந்துட்டார். இவர் தான் கணவன், இவர் கூட தான் வாழன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கைப்பிடிச்சு கொடுத்த புருஷனும் இறந்துட்டார். என்னை கூப்பிட்டு வந்து நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்ன அப்பாவும் இறந்துட்டார். இதுக்கு பிற்பாடு நம்ம எப்படி வாழ போகிறோம்னு நினச்சி நான் நொந்து போய் இருந்தப்ப தான் ஆண்டவரோட கரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவரோட சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்னை உயர்த்துங்கப்பா, நான் நன்மை செஞ்சுருந்தேன்னா நீங்கள் என்னை உயர்த்துங்க, நான் தவறு செஞ்சுருந்தேன்னா அதுக்கும் எனக்கான பலனை எனக்கு கொடுங்க ஏசப்பா. ஆனால் என்னை தண்டிக்கவோ கண்டிக்கவோ வழி நடத்தவோ யாருக்கும் இனிமேல் அதிகாரம் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான்ப்பா அதிகாரம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் அழுதேன். இன்னொன்று என்னென்னா, நான் 3வது பொம்பளை பிள்ளையாக பிறந்ததுனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, எங்கள் மாமா 3 பிள்ளையாச்சு உனக்கு, இது 3வது பொம்பளை பிள்ளை, இது வேண்டாம், இதை கொன்று போதும், 2 பிள்ளைய வச்சு நீ வள அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வந்து கொல்ல சொன்னாங்களா என்னைய. எங்கள் அம்மா வந்து நான் வீட்டு வேலை பார்த்து கூட என் பிள்ளையில வளர்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா நான் வயிற்றில் இருக்கும்போதேவும் இந்த கள்ளிப்பால் இதெல்லாம் கொடுத்து வயிற்றுலேயே கரைச்சிடணும்னு சொல்லி வயிற்றுலேயே இது பண்ணாங்க. அப்பையும் நான் கரையலை, பிறந்ததுக்கப்புறமும் என்னை கொல்ல சொன்னாங்க. ஆக பிசாசானவன் இதுவரைக்கும் என்னை என்ன செஞ்சுருக்கான், கண்ணி வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கான். கர்த்தர் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே இருந்தேன் அவர் என் மேலே கண்ணோக்கமாக இருந்து என்னை இம்மட்டுமாய் கூட ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். நான் அந்த என் வீட்டுக்கார் இறந்த அந்த முன்னாடி வரைக்குமே எனக்கு கஷ்டமும் கண்ணீரும் தான். ஏன்னா அம்மா அப்பாவை பிரிஞ்சு போனதே எனக்கு கொஞ்ச நாள் ஆறாமையே இருந்துச்சு. அண்ணன் அம்மா அக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும், அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இருந்துட்டு திடீர்னு என்னை கொண்டு வந்து வேறு இடத்துல வச்சாங்க, அதுவே எனக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு பிடிக்காத வாழ்க்கையும் கூட. ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 40 வயசு, எனக்கு 17 வயசு தான் என் கல்யாணம் பண்ணும்போது. அப்படி சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன, அந்த வாழ்க்கைனா என்ன, உறவுகள் என்ன, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, அதெல்லாம் எதையுமே நான் அனுபவித்ததே கிடையாது. சாப்பிட்டே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை. அவர் டிரைவருங்கிறனால அவர் வேலைக்கு போக வர குளிக்க சாப்பிட சினிமா படம் பார்ப்பார், நிறையா பார்ப்பார். எனக்கு டிவியே பிடிக்காது, படமும் பிடிக்காது, அவர் சினிமா படம் பார்ப்பார். அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கடினமாகவே கஷ்டமாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடவுள் அதில் விடுதலை தந்தார். அப்படியே நான் அம்மா வீட்டில் போய் இருந்து ஜெபிக்கும்போது கர்த்தரை உண்மையாக நான் தேடினதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார், என்னை விடுவித்தார். அம்மே நல்லெல்லுயா. என்னென்னா, அப்பா இருக்கும்போது என் மகனுக்கு, நாங்கள் இந்து வார்த்தம்மா, அப்பா மகனுக்கு காது குத்து வச்சோம். அப்போ அப்பா ஒரு நிலத்தை எனக்கு கொடுத்துருந்தார், என் பேரில் எழுதி கொடுத்துருந்தாரு. அந்த நிலத்தில் எப்படியாவது நம்ம ஒரு வீடை கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் வீடு கட்டணுன்ற சிந்தையெல்லாம் எனக்கு அன்னைக்கு இல்லை. ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டபோது, ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்க எசப்பான்னு சொன்னேன். அப்பா ஆண்டர் சொன்னார், அந்த இடத்துல உனக்கு இருக்கிற காசை வச்சு நீ வீடை கட்டு அப்படின்னு. என் வீட்டுக்காரர் எந்த கொஞ்சம் பைசா கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம எப்படியாவது வீடை கட்டிடுவோம். ஆண்டவர் பேசினார்ல, நீ போ, நான் சொன்னதை செய்யும்பளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னோடு கூட இருந்து நான் நடத்துவேன், சேனைகளின் கர்த்தர் இதை சொல்லுகிறான்னு சொல்லவும் நான் என்ன செஞ்சிட்டேன், அதை நம்பி போனேன். அப்படி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது என் வீட்டுக்காரர் இறந்துட்டார் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போகலை, இயேசுவை நேசிக்கலை, மறந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறிடுச்சு, கஷ்டமாயிருச்சு. இப்படியே இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருமங்கலத்தில் வந்து இசை விசுவாச ஜப வீடுன்னு சொல்லி ஒரு சர்ச்சு, பாஸ்டர் பேர் சுஜன், பாஸ்டர் அம்மா பேர் சேபா.
அவங்க வந்து அவங்க சர்ச்சில் அவங்க ஊழிய ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு விசுவாசிகளை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க தெருவில் ஊழியம் செய்ய வந்தவங்க எங்கள் வீட்டு பக்கமாக வந்தவங்க அவங்க ஒரு டாக்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, சகோதரி நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் இடையில போகாமல் விட்டுட்டாங்க. அப்போ அவங்க என்கிட்ட அவங்க வந்து என்னை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு மகன் இருக்குது திருச்சியில் இருக்குது, அந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அந்த மகன் மூலமாக தான் நாங்கள் இப்போ இந்த சர்ச்சுக்கு வரோம், ஏன்னா நான் தான் சொன்னேன் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போங்க அவங்க கூட ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்கள நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல, அந்த சர்ச்சுக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ அவங்க வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வாங்க சகோதரி எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் எதையும் நினச்சி வேதனைப்படாதீங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி ஒரு டாக்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதை நான் வாங்கிட்டு போய் பத்திரமா தான் வச்சுருந்தேன். அப்புறமும் ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு தேவாலயத்துக்கு போகணும்னு தோணுச்சு. அப்போ நான் அந்த டாக்ஸ் எடுத்துகிட்டு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், சர்ச்சு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போகிறீங்களா பாஸ்டர், நான் எங்கேனா வரணும்னு கேட்டேன். அப்போ அவங்க அந்த சர்ச்சோட அட்ரஸ் சொன்னாங்க. அங்கே போய் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தரை ஆராதிச்சு அதே சபைக்கு தான் இப்பயும் நான் போயிட்டுருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவாக ஊழியக்காரங்களை கொடுத்தாங்க. கர்த்தர் தாமே மகிமைப்படும்படியாக கூட இன்றைக்கும் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார், சபைக்கு போக உதவி செஞ்சார், அந்த ஊழியக்காரங்க என்னை நல்லா நடத்த கடவுள் உதவி பண்ணார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமே, ஆண்டவர் கூட இருந்து ஒரு சொந்த வீடை கட்ட எனக்கு உதவி செஞ்சார். ஏன்னா வீடு இல்லாமல் நாங்கள் காற்றடிச்சிச்சுன்னா எங்கள் சோறெல்லாம் மண் விழுகும், மழை பெஞ்சிச்சுனா எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும், அந்த தண்ணியை மோந்து ஊற்றிட்டு தான் நாங்கள் அதில் தூங்கணும் இருக்கணும், அப்படி தான் எங்கள் வீடு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நல்ல வீடாக எனக்கு கர்த்தர் தந்தார். எனக்கு ஒரு பையன் இருந்தார் இல்லையா, அவரை வந்து கடவுள் காலேஜ் படிக்க உதவி செஞ்சார். ஆமே, கர்த்தர் தாமே அந்த இடத்துல எங்களை காப்பாற்றினார், வழி நடத்தினார். மனுஷர் கைவிட்டால் கர்த்தர் சேர்த்து கொள்வார்னு சொல்கிற வசனத்தின்படி கர்த்தர் எங்களை சேர்த்து கொண்டார். இப்படியாக கூட நாங்கள் இருக்கும்போது எனக்கு இப்போ இடையில வந்து அதுக்கு முன்னாடி வந்து 2 ஆப்ரேஷன் நடந்துருச்சு. மகன் பிறந்தது ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு பிற்பாடு வயிற்றில் கட்டி இருந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அப்புறம் இப்போ இந்த போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு எனக்கு மறுபடியும் உடம்புக்கு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சப்ப, நீங்கள் வயிற்றில் கட்டி இருக்குது, கர்ப்பப்பை எடுக்கணும், பெருசாக இருக்குது, இது கஷ்டம், நீங்கள் மதுரையில் போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்குள்ளே ஒரு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, வேதனை வந்துருச்சு. என்னென்னா ஏற்கனவே நமக்கு 3-4 ஆப்ரேஷன் நடந்திருக்கு, திரும்பியும் ஆப்ரேஷன் பண்ணும்போது உடம்பு ஒத்துழைக்குமா, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தவிச்சு கொண்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பெரிய ஆப்ரேஷன் தான், மதுரைக்கு தான் அனுப்பிவிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல கூட இருந்து அந்த திருமங்கலத்திலே எனக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்க, ஆண்டவர் சுகத்தை தர, பலனை தர கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எசப்பா எல்லா சொந்த பந்தமும் பாதியில் நின்றுவாங்க, நீங்கள் என் கூட வர்றேன்னு சொன்னீங்க, வாங்க எசப்பான்னு. அந்த ஆப்ரேஷனுக்கு ஊசி போடும்போது, மயக்க மருந்து போடும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எசப்பா உடம்பை நான் டாக்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், ஏன்னா அவங்க வியாதி பார்க்கணும், ஆனால் என் ஆத்மாவை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா, நான் மறித்து போனாலும் இந்த நிலையில் உங்ககிட்ட நான் வந்துடணும், என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அந்த இடத்துலையும் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்னை எப்படி ஆண்டவர் அழைச்சாரோ, நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள் என்று சொல்லி ஆண்டவர் அழைச்சாரோ, அதே போல் அன்னைக்கும் நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், பலனை கொடுத்தார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அந்த கிராமத்து பேர் வந்து குருதசாரி குளம். அங்கே வந்து கிறிஸ்தவங்க போனால் கம்மாய்க்கில் அடிப்பாங்க, அடித்து ஆம்பளையால் இருந்தால் ட்ரெஸ்ஸை உருகிடுவாங்க, பைபிளை எரிச்சிருவாங்க. நிறையா நாள் அப்படி நடந்திருக்கு. அதே ஊருக்கு தான் நானும் ஊழியத்துக்கு போனேன். ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு, நீங்கள் சொன்னால் நாங்கள் போகிறோம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு முன்பாக போகிறதா இருந்தால் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு போகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை பிரித்து கொடுக்கும்போது நாங்கள் அந்த குருதசாரி ஊழியத்துக்கு நாங்கள் போனோம். கர்த்தர் அந்த இடத்துல இன்றைக்கும் 6 வருஷமாக 7 வருஷமாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே உள்ள கிராமத்து பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் தான் நான் நடத்துவேன். 50-55 பிள்ளைங்க வருவாங்க. கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டுச்சு. அங்கே யாரெல்லாம் போட்டிக்கும் மோட்டிவுக்கும் வந்தாங்களோ அவங்களெல்லாம் இப்போ ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்ன அந்த ஆரோன் அண்ணாவும் அந்தோனியம்மாவுக்கும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஊழியம்னு தொடங்கி சபைன்னு ஆரம்பித்து முதல் கிடைச்ச ஆத்துமா நான்,
எனக்கு அவங்க தாய் தகப்பன் இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலேயும் அவங்க என் கூட இருப்பாங்க, எனக்கு நல்ல புத்திமதி சொல்லுவாங்க. ஆண்டவரை பற்றி கேட்டாலும் சரி, வேதம் வாசிக்கணும்னாலும் சரி, போட்டி போட்டு படிப்போனாங்க. குடும்ப ப்ரேயர் வைப்போம், ஆரோன் குடும்பமும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் குடும்ப ப்ரேயர் வைப்போம். எப்படின்னா ஃபோனில், அப்போ நான் வேதம் வாசிக்கையில் எல்லோரும் எனக்கு கை தட்டுவாங்க. என்னென்னா, நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வேதம் வாசிக்கிறீங்க, செல்வி வந்து படிக்காமல் வேதம் வாசிக்க, அப்போ அவளுக்கு தான் நம்ம கை தட்டணும்னு சொல்லி எனக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்க. அதிக இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போக, நான் வந்து என்னை பறக்க பழகி கொடுத்தாங்க. அவங்க ஆண்டவர் யாருன்னு முத சொல்லி கொடுத்தாங்க, அவரை கர்த்தரை பிடிச்சிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தனியாக ஊழியத்துக்கு போக, கடவுளெல்லாம் இப்படி தான் நேசிக்கணும், மனுஷன் கை விட்டுருவோம் அப்படின்னு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் எனக்கு இன்னாரென்று அவங்க அறிய உதவி செஞ்சாங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் சபையிலையும் கூட இப்போ நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். கர்த்தர் எங்கள் எனக்குன்னு ஒரு சொந்த சபையை தந்திருக்கிறார், சொந்த ஆத்துமாக்களை தந்திருக்கிறார், ஊழியக்காரங்க ஊழியக்காரமாக கொடுத்துருக்கிறார். அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் என்னை இந்த நாளையும் ஜீவனோடு பலனோடு வைத்தார், தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இதுக்கு இடையில வந்துட்டு என் சொந்த பந்தமோ இல்லை என்ன அம்மா அப்பாவோ எல்லோரும் என்ன செஞ்சாங்க, சில காலத்தில் எதிர்ப்பு ஒன்று வந்துருச்சு. நான் காசு பணம் இருக்கும்போது நேசித்தாங்க, பணங்கள் எல்லாம் இல்லைன்னும் போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னபோது அவங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் வைப்பாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால அவருக்கு தான் கொடுக்கணும்னு. அப்போ நான் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்க செய்முறையை கேட்டு என்ன செய்வாங்க, என்ன சண்டை போடுவாங்க. நாங்கள் இந்துவாக இருக்கும்போது இந்த விசேஷம் வச்சு செய்முறை இதெல்லாம் வாங்கியிருந்தோம், அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படி ஜனங்களை நான் என்ன செஞ்சேன், சொந்த பந்தத்தை வெறுக்க ஆரம்பித்தேன். இந்த காசு பணத்து நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமை இவங்க கூட உறவு வச்சா ஞாயிற்றுக்கிழமை போயே ஆகணும்னு சொல்லி அவங்க வெறுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் ஊரில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த விசேஷம் வைப்பாங்க இல்லையா, அவங்க வேன் பிடிச்சி ஆட்களை ஏற்றுவாங்க, சொந்த பந்தத்தை ஏற்றுவாங்க. எல்லாம் நல்ல சேலை கட்டி நல்ல சந்தோஷமாக ஒரு வேனில் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக போவாங்க. அப்போ நான் வந்து சந்தோஷமே நம்ம இல்லாமல் இருக்கும். அப்படி அவங்க போகும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும், ஏ நம்மளும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஜாலியாக போகலாம், ஃபங்க்ஷன் வீட்டில் நல்ல சாப்பாடெல்லாம் தருவாங்க, போய் சாப்பிடலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போகலாமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என் இருதயத்தில் சொல்லும், போகலாம் தான், கொஞ்ச நேரத்தை வேனை விட்டு இறங்கிடுவோம், அந்த சந்தோஷம் போயிடும், போனவுடனே சாப்பிடுவோம், அந்த சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் ஜீரணம் ஆயிரும், பந்தலை பிரிச்சுட்டு போயிடுவாங்க, ரேடியா கழட்டிட்டு போயிடுவாங்க, சொந்த பந்தமும் போயிடுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க சித்த வச்சுருந்தா அதை நீ இழந்து போவியே, ஆண்டவர் உன்னோடு பேசணும்னு நினச்சிருந்தாருனா அதை நீ இழந்து போயிடுவியே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருந்தாருனா அதை நீ இழந்து போயிடுவியே, எது வேணும் அப்படின்னு சொல்லி என் இருதயம் பேசும். அப்போ நான் எல்லாத்தையும் அந்த டான்ஸு சந்தம் வந்த எல்லாத்தையும் ஓரங்கட்டி மனசை கல்லாக்கிட்டு எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நான் ஆலயத்துக்கு போயிடுவேன். அப்படி நான் ஆண்டவரை தேடி போனதுக்கு இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சந்தோஷமாக வச்சுருக்காரு, சமாதானமாக வச்சுருக்காரு. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். எனக்கு வந்த உபத்திரவும் எனக்கு வந்த பிரச்சனைகளும் எனக்கு வந்த கஷ்டங்களும் வேறவங்களுக்கு வந்திருந்தா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் அவள் எல்லாத்துலேயும் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை விடுவித்தார். எங்கள் அண்ணன் இந்து தான், இன்னமும் அவங்க சாமியை தான் வணங்குறாங்க. அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அண்ணாக்கு வந்து அம்மா அப்பாவோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. என் கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லை, ஆனால் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் இருந்தேன், ஏன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சமயபுரம் கூட்டிகிட்டு போய் அங்கே கோயிலில் வச்சு தான் அண்ணனுக்கு கல்யாணம் முடித்தோம். அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. என் கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லை, அண்ணன் கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு, ஏன்னா அண்ணனுக்கு அப்படி கல்யாணம், எனக்கு தெருவில் கல்யாணம். எந்த தெருவில் வச்சு என்னை தாலி கட்டினாங்க, ஒரு சும்மா ஒரு மஞ்சள் கயிறு கட்டினாங்களோ அதே தெருவில் அந்த மஞ்சள் கயிறு அறுத்துக்கிட்டு என்னை விதவியாக என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. எப்படி நான் அத்தாச்சி இல்லாமல் போனனோ அத்தாச்சி இல்லாமே அதே மாதிரி வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இன்றைக்கி சாட்சியாக இருந்து என்னை நடத்துகிறாரு. அண்ணனுக்கு ஒரு பையன், அவன் பேர் தர்ஷன், இப்போ +2 எழுதிக்கிட்டு இருக்கான், கடவுளை அவங்கள ஆசீர்வதிக்கணும். அதுக்கு பிற்பாடு ஒரு பாப்பா, அவள் பேர் சுதர்ஷினி, எங்கள் அண்ணன் பேர் செல்வம், அண்ணி பேர் சாந்தி, அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. என்னென்னா நாங்கள் ஜபத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஜபத்தினாலும் அவங்க நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அண்ணனுக்கு அடுத்து, அவங்களுக்கு வந்து 40 வயசாகிடுச்சு, அவங்க திருமணம் செய்யலை, அம்மா கூட வீட்டோடு இருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபயர் ஆகிருக்கும். ரெண்டாவது வந்து தலைவலி அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு, சின்ன வயசுலேருந்து அதிகமான நாள் அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்காங்க.
அவங்க சுகமாக இருக்கு, அவங்களுக்கு அந்த தலைவலி சரியாகவே ஆகாது. எங்கள் அம்மா வாரத்துக்கு ஒரு கோயிலில் கூப்பிட்டு போய் எங்கள் அக்காவுக்கு மொட்டை போட்டுரும், எனக்கு அழுகையா அவர் நம்ம அக்காவை இப்படி மொட்டை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதை வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் சுகமாகவும், அதை பார்த்துட்டு எங்கள் அக்காவும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு தலைவலி மட்டும் சுகமானா போதும், நான் வழி இல்லாமல் வாழணும், எனக்கு அது மட்டும் ஏசப்பா செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பிள்ளை சொல்லிச்சு. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு அந்த தலைவலியிலிருந்து சுகத்தை தந்தார். அவங்களும் கடவுளை நேசித்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆண்டவரை நேசித்து ஆலயத்துக்கு போனாங்க. எங்கள் பிள்ளைய சுகமானாங்க, எனக்கு அந்த இயேசு வேணும்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சீக்கிரமாக எங்கள் அண்ணன் குடும்பமும் இயேசு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழும்போது இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா, தேவன் தாமே எங்களை ஆசீர்வச்சார். ஏன்னா 3 பேரும் நாங்கள் விதவைகளாக இருந்தோம். ஆமாம், ரூத்துவின் கதையை போல் நாங்களும் 3 பேருமா வீட்டு வேலை பார்க்க அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்து, நல்ல ஒரு திருமணத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கி அவங்க குடும்பமாக இயேசு ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் வந்து யோசுவா, எங்கள் அக்காவுக்கு பேர் ஞானஸ்தான பேர் பியூலா. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. கர்த்தர் அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வீட்டு வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டு வேலை தான் போவாங்க. அங்கே கொடுக்குற பழைய சாதம், மீதி இருக்கிற சாப்பாடு, பிள்ளைக்கு அவங்க கொடுக்குற பழைய துணி இதுகளெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்து வளர்க்கும்போது எனக்கு அது வெறுப்பாக இருக்கும். அம்மா இப்படி போய் செஞ்சு நமக்கு இப்படி கொடுக்குறாங்களே, நமக்கு வந்து இந்த இது நம்ம செய்யவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எங்கள் அக்காவும் படிக்காதனால வீட்டு வேலைக்கு தான் அவளும் போனான். கடைசிக்கு என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் நான் போய் இருந்தப்போ எங்கள் அம்மா அந்த வீட்டில் வேலையை கூப்பிட்றாங்க, இந்த வீட்டில் வேலையை கூப்பிட்றாங்க, நீ போப்பா, வீட்டில் இருக்காத, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லும். நான் அப்போ சொல்லுவேன், நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு அந்த வேலை பிடிக்காது, நான் என்ன ஆனாலும் சரி நான் வீட்டு வேலைக்கு போகவே மாட்டேன்னு சொல்லி அழுவேன். ஏசப்பா நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், ஏசப்பா எனக்கு அந்த வேலை மட்டும் தராதிங்க அப்படின்னு சொல்லி நான் அழுவேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் வீட்டு வேலைக்கு தான் போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் போய் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். அப்புறம் என்ன செய்ய, என் கண்ணீர் நெடுக ஒழுகும். ஏசப்பா கூப்பிட்டுக்கிட்டே போய் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். வீடு துடைப்பேன், தண்ணி தொட்டி கழுவ சொன்னாங்கன்னா தண்ணி தொட்டி கழுவுவேன். அப்புறமே வீடு கூட்டுவேன், சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க, பாத்திரம் விளக்கம், இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அது கடினமாக கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டர்கிட்ட சொல்லி சொல்லி அழுவேன், எனக்கு இந்த வீட்டு வேலை பிடிக்கலன்னு சொன்னேன், ஏசப்பா நீங்கள் அந்த வேலையை தாரீங்களே அப்படின்னு. அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்தேன். முழு நேர வேலையாக இருந்துச்சு. அந்த வேலை எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா காலையில் தலை சீவி பவுடர் அடித்து நல்லா சாப்பாடு எடுத்து டிஃபனில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போக, எல்லாரோடய சேர்ந்து இருக்க சாப்பிட, காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்ற வேலையாக இருந்துச்சு. அப்படி அந்த வேலை இருந்துச்சு. ஆனால் ஜெபிக்கவோ, ஊழியத்துக்கு போகவோ, சர்ச்சுக்கு போகவோ, வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கோ அது எல்லாத்துக்கும் தடைப்பட்டு போச்சு. நான் அதுக்கெல்லாம் போக முடியாமல் போயிடுச்சு இந்த முழு நேர வேலைக்கு போனதுனால. அப்போ கையில் காசு இருக்குது, ஆண்டவரை விட்டுட்டோம். ஆண்டவர் இல்லாட்டி இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்திருக்க முடியுமா? படுக்க வீடு இல்லாமல் இருந்தோம், கடவுள் நமக்கு சொந்த வீடை தந்தாரு, நம்மளை இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் வச்சிருக்கிறாரு, இந்த கிராமம் முழுவதும் பார்க்கும்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்தினாரு, நம்ம முழு நேர வேலைக்கு போயிட்டு இயேசுவை விட்டுட்டோமே, சரி ஏசப்பா நான் செஞ்சது தப்பு, எனக்கு இந்த முழு நேர வேலை வேணாம்ப்பா, நான் வீட்டு வேலைக்கே போகிறேன், எனக்கு நல்ல வீடாக தாங்க, நல்ல எஜமானாக தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நான் திரும்பி வீட்டு வேலைக்கே போக ஆரம்பித்தேன். வீட்டு வேலைனா காலையில் வெள்ளனா போயிட்டு மீதி நேரம் வந்து வேதம் வாசிக்கலாம், எங்கேயாவது ப்ரேயர் கூட்டம்னா போகலாம், ஜெபம் பண்ணலாம், இப்படி அநேக காரியங்களில் கலந்து கொள்ள அது ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கும் அதை நான் சந்தோஷமாக செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. சில வீடுகளில் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், வலி வேதனையாக இருக்கும். என்னென்னா அவங்க அந்த விக்கிரகத்துக்கு ஆராதிப்பாங்க, அந்த இதெல்லாம் செய்யும்போது அப்படியேப்பட்ட வீடுகளை நான் வேலை பார்க்கும்போது எனக்கு அழுக வரும். ஆண்டவரே அவங்க அதை செய்யும்போது நானும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன்னு ஏசப்பா, இப்படி நான் பார்க்கும்போது அது எனக்கு வேதனையாக இருக்குல்ல ஏசப்பா, நான் அவங்கள நேசிச்சுட்டு அந்நியக்காரங்களுக்கு புறஜாதிக்கு போய் நான் வேலை செய்யலாமா ஆண்டவரே? ஏன் ஆண்டவர் இந்த வேலை நான் திருப்பி வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு மனசு வலிக்கும் போது திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுவேன். கர்த்தர் என்ன செஞ்சார், இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் அழுது கொண்டு இப்படியே அநேக நாள் கேட்டேன், கர்த்தர் எனக்கு இப்போ ஒரு நல்ல வீட்டு வேலையை தந்திருக்கார், அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்க 2 பேரும் டாக்டரு, அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது, மதுசூதன் அந்த சார் பேர், அந்த அம்மா பேர் வந்து சுஸ்மிதா. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் தான் நான் வேலை பார்க்குறேன். கர்த்தர் எனக்கு அன்பான ஒரு என்ன சொல்கிறது எஜமானும் தந்திருக்கிறாரு. இன்றைக்கி லீவு கேட்ட உடனே உடனே கூட எனக்கு லீவு கொடுத்தாங்க, போங்கக்கா நீங்கள் போய் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்கன்னு. கடவுளை அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்.
தேவன் தாமே என்ன செஞ்சார், எங்களை இப்படியாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாய் நான் அவரை துதித்து ஒரு பாட்டு கூட இப்போ பாடலான் இருக்கேன். தேவன் தாமே என்னோடு கூட வருவார்.

0: ஆமே, நன்றியோடு நான் ஜீவனோட வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும். ஆமே, தேவன் தாமே இந்த வாய்ப்பை தந்து இந்த இன்னைக்கு இத்தனை காலத்திலையும் சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமாம், எனக்கு ஆண்டவர் நான் எவ்வளோ பாவத்தில் இருந்தபோது கர்த்தர் அவருடைய கரத்தினால் என்னை தூக்கி எடுத்து ஆண்டவர் அவர் பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டெடுத்தார். தேவனுக்கு கோடான கொடி நன்றி. இம்மட்டுமாய் இருந்த போராட்டத்திலையும் பொல்லாத கிரியையிலையும் கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமாம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னது போல சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அநேக துன்பம் வரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்துல தான் நான் போய் நிற்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லா விதத்திலையும் தேவாலயத்துக்கு ஓடி போய் அழுவேன். ஆண்டவரே, நான் இதை எப்படி மேற்கொள்ளணும், நான் இதை எப்படிப்பா செய்யணும், எனக்கு பேசுங்க ஏசப்பா, எங்கூட வாங்க ஏசப்பா, நான் நடந்தாலும் நீங்கள் இருக்கணும், நான் நின்றாலும் நீங்கள் இருக்கணும்ப்பான்னு ஆண்டவரோட அதிகமான நேரம் செலவு செஞ்சேன். வேதத்தை வாசிக்க, வசனங்களை தியானிக்க, அந்த வசனம் என்னோடு பேச, ஜீவனுள்ள வசனம், ஒன்றுமே வெறுமையாக திரும்பவே இல்லை. ஆமேன், நான் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அநேகருக்கு இன்னைக்கு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய மகளாய் கர்த்தர் என்னை வைத்தார். வேலை பார்க்குற எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் முதலாவது இயேசுவை பற்றி சொல்லுவேன். இது நிமித்தம் சிலவங்க வீட்டு வேலைக்கு என்னை வேணான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அந்த விக்கிரத்துக்கான உண்டான எல்லாத்தையும். அதனால் என்னை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், ஓய்வு நாள், ஆண்டவருக்கு தான் சொன்னால் அந்த நாளுக்கு அவங்க கறியாக்கணும் மீனாக்கணும் வேலையை கூப்பிடுவாங்க. மாட்டேன்னு சொன்னோம்னா வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லைப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவேன், இல்லாட்டி நான் இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்க போகிறேன் ஏசப்பா, இல்லாட்டி இன்னொரு வீட்டுக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். ஏன்னா அழைச்சது நீங்கள், என்னை நடத்தி செல்லுவீங்க. நீங்கள் சொன்னீங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா பிதா கணம் பண்ணுவார்னு, நிச்சயமாக எனக்கு நீங்கள் சாப்பாடு தருவீங்க, என்னை வழி நடத்துவீங்க ஏசப்பான்னு சொல்லி நான் இருப்பேன். ஆண்டவர் என்னை ஒரு நாள் பட்டினியாக போட்டதில்லை, ஒரு நாள் என்னை தனியாக விட்டதில்லை. கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து என்னை நடத்தினார், போஷித்தார், வழி நடத்தினார். இம்மட்டுமாய் கூட கர்த்தர் எனக்கு பலனை தந்தார். இன்றைக்கும் கூட நான் இங்கே வந்து சாட்சி சொல்ல வரணும்னு இருக்கும்போது வேலைக்கு லீவு கேட்கணும், முத நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த மூணு நாளுமே ப்ரேயர் இருக்கும், ப்ரேயரில் கலந்து கொள்ளணும், நான் இந்த சாட்சிக்கு வரணும், இதுக்காக ஜெபிக்கணும். இப்படி இருக்கும்போது நேற்று ராத்திரி எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சரியான தலைவலி, அப்படி ஒரு வலி, கண்ணை மூடி ஜெபிக்கணும், சாட்சி சொல்லணும், ஆண்டர்கிட்ட பேசணும்னு உட்காந்தா என்னால் உட்கார முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அப்படி ஒரு வலி பார்த்துக்கோங்க. அசந்து என்ன செஞ்சிட்டேன், மணியை பார்க்குறேன், மணி 3, 4, நான் சீக்கிரமாக இங்கே கிளம்பி வந்தால் தான், ஒரு 5 மணிக்கு கிளம்புனா தான் இங்கே வர முடியும்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். பார்த்தா கண்ணசந்து விடிய போகும்போது தூங்கிட்டேன். இந்த வழி நிமித்தம் அப்பையும் போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் எனக்கு அந்தந்த இடத்துல பஸ்ஸை கொடுத்து நான் எங்கள் வீட்டிலருந்து ஊருக்குள்ளே நடந்து வர கடவுள் உதவி செஞ்சார். பஸ்ஸு கிடச்சி இங்கே வந்து சாட்சியாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் கூட என்னுடைய சாட்சியை சொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவரை நேசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள். ஆமே, அவரை நோக்கி பார்க்குற யாவரும் பிழைப்பார்கள். கர்த்தர் எனக்கு மாத்திரம் ரத்த சிந்தலை, உங்கள் எல்லாருக்கும் ரத்த சிந்திருக்கிறார். இதை கேட்குற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் சாட்சி சொல்ல விரும்புனா இங்கே வந்து சாட்சி சொல்லலாம், இலவசம்தான். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பும் நமக்கு எப்படி இலவசமாக கிடைச்சதோ அதுபோல இந்த இடத்துல சாட்சி சொல்கிறதுக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் சாட்சி சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த சேனலுக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்த தந்து அந்த 1 மணி நேரத்தையும் ஆண்டவருக்குள்ளாய் நடத்த எனக்கு உதவி செஞ்சதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. டேனியல் அண்ணாக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை அவங்க நடத்துகிறாங்க, இந்த ஊழியத்தில் இன்னும் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அநேக ஆத்துமாக்கள் வந்து சாட்சிகளை சொல்லி, அப்போ அந்த சாட்சிங்கிறது என்னென்னா கர்த்தர் செய்த நன்மையை நம்ம சொல்லும்போது பிறர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி கொள்ளு கூட வைராக்கியம் அவர்களுக்குள்ளே எழும்பணும். அதுதான் சாட்சி. ஆண்டவர் செஞ்ச காரியங்களை சொல்லும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க, இந்த விள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த சாட்சியை பார்க்கும்போது இப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம விட்டுட்டோமோ, மீண்டும் அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். ஆண்டவர் நம்மளையும் சாட்சியாக நிறுத்துவார், நம்மளுக்கும் இந்த மாதிரி செய்வாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் அதிகமான ஒரு ஆர்வம் வரும். கர்த்தர் அப்படியாய் கூட நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். ஆண்டவரை தேடினவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டே போனதில்லைங்க. என்னைய பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் அதிகமான நேரம் இருக்குது, இன்னும் சாட்சி இருக்குது. கர்த்தர் இந்த நாளை கொடுத்தா கூட எனக்கு போதாது, அப்படி ஒரு சாட்சி இருக்குது. ஏன்னா என் கணவர் இறந்ததுக்கப்புறம் நான் அதிகமாக கஷ்டப்பட்டுட்டேன், வேதனைப்பட்டுட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கார் கூட இருக்கும்போது வாழும்போது பார்த்தீங்கன்னா என் சொந்த பந்தமெல்லாம் நிறைய என்னை தேடி வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவேன், இவங்களை நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பேன். நான் யாரையுமே நேசிப்பேன், ஏன்னா நான் நேசிக்கிறேன், என்னையும் அவங்க நேசிக்கணும்னு நினச்சி நான் எல்லாமே செய்வேன், யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் ஒருவேளை சோத்துக்கு கூட நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், பக்கத்து வீட்டில் சமையல் மணக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்காண்டி அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பாடு கேட்க முடியாது இல்லையா. ஆனால் அப்படியே நினச்சிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பேன். ரோட்டில் நடந்து தான் போகணும், சர்ச்சுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போகையிலலாம் அழுதுகிட்டே போவேன், ஏசப்பா எனக்கு வாழைப்பழம் வேணும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குப்பா, நீங்கள் தாங்கப்பா. ஏசப்பா எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தாங்கப்பா. ஆண்டரே நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தாங்க ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒரு கணவன் மனைவியாக போனால் கூட ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்குள்ளே பிரிவினை வந்துடக்கூடாது, அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் திருமணம் நடக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பேன். இதுக்கு பிற்பாடு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நான் ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் இறங்கி அவங்கள கிரியை செய்யுங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. என் பிள்ளையோட திருமணத்துக்கு ஆண்டவர் எல்லாரும் வந்து ஆசீர்வதிக்கணும், மகனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன், ஜோம் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு சொந்த பந்தம் இல்லை, ஆண்டவர் தானே நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் சொன்னார், நீ எவைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறதையோ அவங்க பாத்திரமா இருந்தால் அது அவங்களுக்கு, இல்லாட்டி உனக்குன்னு சொன்னார். நம்ம ஜெபிக்கிற ஜபத்தில் கூட நமக்கு வேஸ்ட்டாக போகாது, ஏன்னா அவங்க அது பாத்திரமா இல்லைன்னா அது திருப்பி நமக்கு தான். யாருக்கு ஜெபிச்சாலும் யாரை ஆசீர்வதிச்சாலும் மனசாக ஆசீர்வதிங்க, மனசாக ஜெபிங்க, நமக்கு ஒரு நாள் அது திரும்பி வரும். அப்படியே வரலைனாலும் எனக்கு ஊழியம் செய்கிற ஒருவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார், கணம் பண்ணுவார், அந்த கணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம்னா எல்லா விதத்துலேயும் நமக்கு லாபம்தான், எந்த விதத்துலேயும் வீணாக போகாது. நான் வீட்டு வேலை செஞ்சு 30 ரூபா கிடச்சிச்சின்னா அதை அழுதுகிட்டு வந்து ஜோம் பண்ணி, ஏசப்பா முதல் பலனை நான் உங்களுக்கு தாரேன், உங்களை கணம் பண்ணுறேன், நீங்கள் என்னை கணம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு 3 ரூபா இல்லை 5 ரூபா வைப்பேன், 10 ரூபா வைப்பேன், 1000 ரூபா வச்சேன். கர்த்தர் இன்னைக்கு அதிகமாக கொடுக்க எனக்கு உதவி செஞ்சார், அநேகருக்கு கொடுக்குற கரமாக என்னை மாற்றினார், என் கடன் பிரச்சனைகளெல்லாம் மாற்றினார். நான் ஒரு 5 லட்சம் 3 லட்சத்துக்குள்ளே தான் வீடு கட்டணும்னு நாங்கள் ஒரு எய்ம் போட்டோம் கொத்தனாரை கூப்பிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா 10-12 லட்சத்துக்கு கர்த்தர் வீடு கட்ட உதவி செஞ்சார். இன்றைக்கி நாங்கள் நல்ல வீட்டில் குடியிருக்கோம், மகன் வந்து காலேஜ் முடிச்சிருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் யாருமே இது வரைக்கும் படிப்புன்னு படித்ததில்லை, பட்டம் வாங்கினதில்லை, காலேஜு போனதில்லை. என் மகனை ஸ்கூலில் சேர்க்க போகும்போதெல்லாம் நான் அதை நினச்சி அழுவேன், என்னென்னா ஆண்டவரே இவன் நிமித்தமாவது நான் அந்த பள்ளியிடத்து காலை வைக்கிறேன், இவன் நிமித்தமாவது டீச்சர்கிட்ட பேச எனக்கு உதவி செஞ்சீங்க, இவன் நிமித்தமாவது நான் காலேஜுக்கு போகிறேன், அந்த இடத்த தொடுறேன், அந்த அதிகாரிகள் அந்த படித்தவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்களெல்லாம் நான் மதிப்பேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு இருக்குன்றனால. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன், வீட்டில் வந்து அழுவேன், எனக்கு படிப்பு இல்லைனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா, நான் வேதத்தை தியானிக்க வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறீங்க. இன்றைக்கி நான் கிராமங்களில் வேதத்தை வாசித்து ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் பைபிள் ஸ்டடி எங்களுக்கு நடத்த உதவி செய்கிறார், தினம் வேத வாசித்தத்தில் கேள்வி பதில் எழுத எனக்கு ஆண்டவர் உதவி பண்ணியிருக்கிறார். பெண்கள் கூடுகையில் வேதத்தை வாசித்து தியானித்து அதுலேருந்து கேள்வி கேட்க படிக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். ஆண்டவர் என்னை விசேஷித்தமாய் அற்புதமாய் நடத்துகிறார். எனக்கு இருக்கிறார் ஒரு மகன் இருக்கிறாரு, அந்த மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நேசித்து ஞானஸ்தானம்லாம் எடுத்து நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தார். சில நாளைக்கு உலக காரியத்துக்கும் உலகத்துக்குள்ளேயும் போயிட்டார். போனால் எனக்கும் அவனுக்குள்ள அப்பப்போ வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பெரிய பிளவுகள் வந்துச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு. என் மகன் நிமித்தம் எனக்கு நிறைய கஷ்டம், நிறைய துன்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல தான் போய் நிற்பேன். அவன் தினமும் என் கூட சண்டை போடுவான், இங்கே வந்து எனக்கு இந்த வீடு எங்கள் அப்பா வீடு தானே, எனக்கு விற்று பணத்தை கொடுங்க பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான், சண்டை போடுவான், என்னை அடிக்கலாம் செய்வான். அநேக நாள் அப்படி இருந்தான். கர்த்தர் அவனையும் ஒரு நாள் தொட்டு அவனையும் ஆண்டவர் ரட்சித்து அவனையும் வழி நடத்துகிறார். கர்த்தர் இன்றைக்கி அவனை ஒரு பெரிய ஆளாக்கியிருக்கார். அவர் காலேஜ் முடித்து அது என்ன சொல்கிற இந்த பட்ட படிப்பெல்லாம் வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அதை நான் பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏசப்பா நான் ஒவ்வொரு வீட்டிலையும் வேலை பார்த்து கட்டின அந்த பணத்துக்கு ஆண்டவர் பட்டம் படிக்க உதவி செஞ்சீங்களே ஏசப்பா, இது எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபா ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய தயவு, உங்களுடைய இறக்கம், இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி. எனக்கு நல்ல நண்பர்களை தந்தீங்க, ஸ்தோத்திரம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நான் விதவையாக இருக்கும்போது, திக்கற்று இருக்கும்போது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும்போது எனக்காக செபித்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எனக்கு ஒருவேளை உணவு கொடுத்து, தண்ணி கொடுத்து, காப்பி கொடுத்துருந்தாலும் அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி எனக்கு தாய் தகப்பனாக இருந்து வழி நடத்துகிற எங்கள் பாஸ்டர் பாஸ்டர்மா அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. இந்த நாளை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இங்கே இப்படி ஒரு சாட்சி நடக்குது, 1 hour கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரோன் பிரதர் ஃபோன் அடித்து என்னை கூப்பிட்டாங்க. இப்போ வந்து நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்னைக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் அவங்க மூலமாக என்னை நடத்துகிறாரு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆரோன் பிரதருக்கு நன்றி. அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்தில் நடத்த கர்த்தர் உதவி செய்யணும். அநேக நாள் அந்தோனியம்மா சொல்லுவாங்க, எனக்கு 3 பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நான் சொல்லுவேன், 3 பொம்பளை பிள்ளை இல்லை, அது உனக்கு கடவுள் கொடுத்த பெரிய சொத்து, பெரிய பொக்கிஷம். ஆண்டவர் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம். பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வளர்த்துட்டா போதும்னு. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. தேவன் தாமே இந்த நாளை தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மீதியான நாளையும் கடவுள் நம்மளை வழிநடத்தணும்னு ஜெபிக்கிறேன். இன்னுமாய் கூட எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஊழியங்களுக்காக ஜெபங்கண்ணுங்க. நாங்கள் சொந்தமாக சபை கட்ட போகிறோம், அந்த சபைக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. மகனுடைய திருமண காரியம், மகனுடைய ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் இன்னும் வந்து அதிகப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் அண்ணன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆமாம், என்னை வழி நடத்தின ஆண்டவர் அவங்களையும் வழி நடத்தணும். ஏன்னா நான் இந்த விக்கிரகங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு பைத்தியத்தை போல திரிந்த போது எப்படி என் கரத்தை பிடிச்சி ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தினாரோ, அதுபோல் ஒரு நாள் எங்கள் அண்ணன் இடத்துலையும் ஆண்டவர் பேசணும், அவங்களையும் ஆண்டவர் நிறுத்தணும். நான் பரலோகத்துக்கு போகும்போது எங்கள் அண்ணன் குடும்பம், என் சொந்த பந்தம்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் சத்தியத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் பக்குவத்தையும் கர்த்தர் தரணும். லீதியால் இருதயத்தை திறந்த தேவன் அவங்க இருதயத்தையும் கர்த்தர் திறப்பார். அம்மே விசுவாசத்தோடு செபிக்கும்போது அதுக்கு கர்த்தர் முடிவை தருவார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. டேனியல் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்கள கடவுள் ஆசீர்வதிக்கணும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். இதுக்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். பணத்தேவை, மனத்தேவை, அவங்க சரீர தேவை, அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கணும். இன்னும் அநேக ரகசிய காரியத்தை கர்த்தர் அவங்களோடு பேசணும். இன்னும் எப்படி நடத்தணும், எப்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி இந்த சாட்சி அநேக இடங்களுக்கு பரவும்போது அநேகர் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை அவங்களுக்கு தரணும். உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக கூட ஆண்டவர் அந்த அண்ணனை அழைச்சி இந்த காரியத்தை செய்ய வைத்ததுக்காய் கோடான கோடி நன்றி. அவங்களுக்கு நல்ல சரீர பலனை கொடுங்க. தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. இன்னும் இதுக்கான காரியங்கள், தேவைகள் இருந்தால் கர்த்தர் பரத்திலேருந்து ஒத்தாசி அனுப்புங்க. இப்போ அவங்களுக்காய் செபிப்போம். ஏசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. சகோதரனுக்காய் உங்கள் கரத்தில் வருகிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இந்த சேனலையும் ஆசீர்வதிங்கப்பா. இதுக்காக விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். தேவன் தாமே கூட இருந்து நடத்தும்படியாய் கூட செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. இதுக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆரோன் பிரதரையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இதுக்காக ஊழியம் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ செய்தியை கொடுக்குற மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் இவங்களுக்காய் ஜெபிக்க என்னை கூட்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. வரையிலே என்னை ஆசீர்வதிச்சிங்க, போகலையும் என்னை ஆசீர்வதிங்க. பட்டணத்திலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, டேனியல் அண்ணாவை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, இந்த செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் பழுகவும் பெருகவும் செய்யுங்க. இந்த ஊழியத்துக்கு இன்னும் ஏதாவது தேவைகள் இருந்தால் கர்த்தர் அதை சந்திக்கும்படியாக கூட செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரே வழி, சத்தியம், ஜீவன். தூய உள்ளம் உடையவர், தூய்மைப்படுத்தி நம்மை காப்பவர். பாலகனாக இவ்வுலகில் அவதரித்த அவரது பிறப்பை பாடும் பாடல் ஒன்று, தென்றல் போல உங்களை தொட மெல்ல உங்களிடத்தில் பட்டாம்பூச்சியைப் போல பறந்து வருகிறது.

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும்ள்ளது. ஒளியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம்.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்.
1: And wherever the spirit there is the deliverance.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம்.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளவு நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர்,
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவர்லயர் திரில் மத்தில கடந்து வந்த ஆண்டவர்,
1: and the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம்லோடு பேசும்படியாய்,
1: may the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம்லோடு உறவாடும்படியாய்,
1: may the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியாய்,
1: the Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் மாற்றும்படியாய்,
1: may the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலை ஆக்கும்படியாய் தேவன் நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு விஷயங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் நாதிரிப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன், எங்களை நீதமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என் இடத்துல ஒரு 300 அதிகமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: அநேக தேவ சபையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood I know our pastor.
0: Apostle Abhishekam manavatta nalla or deiva manidan.
1: He's anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu avanar enak kodutha periya periya slakyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பலவிதமான செய்திகள் உண்டு.
1: There are lots of messages.
0: ஒரு மனுஷன் ஆவியில எப்படி காயப்படுகிறான், ஆத்மாவில எப்படி காயப்படுகிறான், ஆவியில ஆத்மால காயப்பட்ட அவன் நிலைமை என்ன, சமுதாயத்தில் எந்த நிலைமையில அவன் தள்ளப்படுகிறான்.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society.
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதனை கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா, அவன் உருவம் எல்லாம் எப்படி இருந்தது, ராட்சத உருவெல்லாம் எப்படி இருந்தது, அவன் கை கால் எப்படி இருந்தது,
1: how the status of the giant, how he looks and how his hands are.
0: ராட்சத என்னென்ன காரியங்களை பண்ணுவான்,
1: what the giant will do.
0: அவனை எப்படி வீழ்த்த முடியும்,
1: how to defeat him.
0: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
1: How to lead a victorious life in the city of Chennai.
0: எடுத்தல் வாசிக்கலாம், ஆதியாம் தின்புஸ்தகம்
1: Genesis
0: 6 அதிகாரம்,
1: the book of Genesis
0: 4 வசனம்
1: 6 and 4.
0: அநாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தால் போதும். என் கண்மான கர்த்தரே பிள்ளைகளே, அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியிலே இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தான படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்து வந்த அந்த ராட்சதன்,
1: how did he come the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time.
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ள கண்டு அவர்களுக்குள்ளே
2: தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கத்திர பிள்ளைகள் விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In fourth verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them. They were the mighty men who were of old men of renown.
2: அப்ப எப்படி உருவானான்னு பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
2: மனுஷர் செய்த பாவத்தின் நிமித்தமாய், மனுஷர் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
2: அவன் எப்படி உருவானான்னு பாய்ட்டான், உருவம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
2: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all Goliath is a giant.
2: The Goliath எப்படி இருப்பானா,
1: how the giant Goliath.
2: இப்போ லைவா உங்க கண்ணாடி கோலியாத் நிக்க வைக்கிற பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
2: ஒன்று சாமுவேல்,
1: First Samuel
2: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
2: அப்பொழுது நடுவே நிற்பான். கோலியாத்தோட உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
2: நல்லா கவனி, கோலியாத்தோட உயரம் எவ்வளவுங்க?
1: What is the height of the Goliath?
2: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
2: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
2: 1 முழம் 1.5 அடி, 6 முழம்னா 9 அடி, ஒரு ஜான் 3/4 அடி, 9 3/4 அடி. வேதாக மாராட்சியா சொல்றாங்க, நாட்கள்ல எல்லா மனுஷனும் 6 அடிக்கு மேல தான் இருந்தாங்களாம்.
1: நினைக்கிறீங்க and he's a very tall man.
2: Guy need nana second floor poom bolude.
1: 9 feet means second floor.
2: Ana Chennai la adhu all thevada. Ena water can supply pannu sonna madhi ladder e thevala varu.
1: And we need the ladder to apply all kind of painting.
2: Evlo periya uruvam pathingala.
1: Look at the height.
2: Aagiyal than desathile indha athana janangalum samasa Israel raanuvargalum ore oru Goliath-ai paathu bayindhu nadinginaargal. Yenendral raatchadargal arakkargal migavum barakam saaliya kaanapattaargal. Oru saadhana manushan raatchanodu poraada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu. Arakkala paathu janangal bayindhu nadinginaargal.
1: The entire troop of Israel before they were all afraid of the great Goliath. His height was 11 feet.
2: Thodandha andha vasantha vaasinga pada.
1: You continually read.
2: அவன் தன் தலையின் மேல் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பானா, அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா.
1: And he had a helmet of brass upon his head and he was armed with the
2: ஒரு சேக்கல் 11.5 gram.
1: 11.5 gram.
2: 5000 சேக்கல்னா 58 கிலோ.
1: And 5000 shekel, 58 kgs. ஆமா,
2: கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
1: Just calculate.
2: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தா.
1: He had a helmet of 58 kgs.
2: எங்க வந்தானா, யுத்தத்து கடந்து வரானா.
1: He was walking for the battle.
2: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியலல.
1: But we could not take the provisions.
2: இங்க பாருங்க, 60 கிலோ weight வச்சு யுத்தத்து கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kgs on his weight.
2: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டிருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: He had grips of brass upon his legs.
2: நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: What kind of shoe we wear?
2: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுருப்போம்ல.
1: We wear only beta and leather shoes.
2: இவன் பாருங்க, வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா.
1: He has the brass shoe.
2: ஆமா, 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg, totally 100 kgs.
2: வாசிங்க. தன் தோள்களின் மேல் வெங்கலத்திலே கேடையை வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க, வேதாக மாராட்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாள் அடிந்துதான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
2: நாள் அடினா இதுல இருந்து இந்த ফুল ஃபிட் சைஸ், ரெண்டு ফুল ஃபிட் சைஸ் தான் நாள் அடி பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடையை வச்சிருந்தானா, அது ஒரு 100 கிலோ இருக்காதா, ஆக 200 கிலோ ஆச்சு.
1: 400 feet of brass, totally 200 kgs.
2: தொடர்ந்து வாசிங்க பிரதர். அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, இருங்க இருங்க, அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவரு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவனுடைய ஈட்டியின் அழகு. ஆமா, அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்.
1: And the staff of his spear, it is 7 kgs.
2: ஆமா, அவன் முழு ஈட்டி அவர் 50 கிலோ இருக்குமா, முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவன் ஓடி ஒளிந்து
1: கொண்டான்.
2: Second Samuel. இன்னமொருத்தம் காத்ரோனில் நடந்த போது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானாம், அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தான், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் இருந்தான், 24 வரல இருந்துதான். இவன் யாராம் தானா, இவன ராட்சத பிரவியா இருந்தான்.
1: The another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also a giant.
2: ama inda kaiyil aarval, inda kaiyil aarval, inda kaiyil aarval, inda kaal aarval, and varunga height weight mathram illa udal urupala extra extra vaagudhu,
1: and he is having 6 fingers in hand and foot, everything.
2: Na nanikira ullagra spare parts la kuda double double la irukku nanikiren,
1: maybe all spares maybe in double.
2: Rotsadargal arakkargal migavum parakkamsaliya kaanapattargal,
1: giants were really mighty people.
2: Or sadhara manushan rotsadanadu porada mudiyadhu, avanodu idham seiyave mudiyadhu.
1: We cannot do the battle at all with the giants.
2: Arakkaralai paathu janangal bayindhu nadinginargal,
1: the people are trembling before giants.
2: Modhalaadhu naam paathom devakumar or manusha kumarthil onraga
1: முதலாவது கோலியாத் ஒரு அரக்கன். Goliath is the giant.
2: The Goliath enna panuvana,
1: what he does?
2: 1 Samuel,
1: 1 Samuel
2: 17 adhigaram
1: 17
2: 10th vasanam,
1: verse 10,
2: 17 and 10. Pinnam and Philistian, naan indre dinam Israeludey senagale nindithen. போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசிய, நல்லா கவனிங்க, இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம், இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம், தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேராக கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேராக கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
1: The Goliath defied the armies of Israel this day and gave me a man that we might they fight together. So he was really, irritating the people of Israel.
2: அப்ப யாரெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நம்மளுக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நம்மளுக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நம்ம உபத்தத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுற அரக்கன். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
2: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
2: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
1: We cannot fight with the battle.
2: ஒரு சாதாரண மனுஷன் கவலைக்கிறது போராட முடியாது.
1: You cannot fight with the
2: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
1: You cannot fight with the
2: shame. பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
1: And the, all the problems are giants.
2: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளு தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see the problem here.
2: சொல்றீங்களா இல்லையா?
1: We are saying always
2: problem. இந்த லேடி ஆளு தான் பிரச்சனை. இந்த பொம்பளை ஆளு தான் பிரச்சனை. சொல்றோமா?
1: We see problem because of this.
2: அவங்க ராட்சதன் இல்ல.
1: They are not giants.
2: அவங்களுக்குள்ள இருந்து எழும்புது பத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: And whatever there is inside, there is the
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is giant.
2: பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கூட வரலாம்.
1: It may be from husband.
2: அவங்க ஹஸ்பண்ட் ராட்சதன் இல்ல.
1: Husband is not the giant.
2: அவருக்குள்ள இருந்து எழும்புது பத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: The problem inside of him.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is the giant.
2: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன்.
1: I want to make an example. குளம்
2: குளம்ல சரியா உப்பு போடலனா
1: if you don't put
2: சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறும்.
1: When you put don't put the salt in the sambar then problem will come.
2: பெரிய சண்டை தட்டு பறக்கும்.
1: And then it will become big fight.
2: அதே தட்டு ஹாஸ்பிடல் போவும்.
1: Then same way they go to the hospital.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கனுக்கு வீட்டுக்கார ராட்சதன் இல்ல.
1: That problem is the giant not the husband.
2: குடிச்சு வந்து கலட்ட பண்றாரா?
1: If he drinks and makes the pain.
2: தகாத வார்த்தனால திட்டுறாரா?
1: Maybe speaking long, wrong words.
2: மனைவியே சொந்த விலா இலமா நினைக்க மாட்டாங்க.
1: They are, may not be thinking they are the rib of
2: அடிமையை போல் நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
2: அநேக ஸ்திரீகள் அநேக ஸ்திரீகள்
1: many women
2: கணவன்ல இருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
1: all the problems
2: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
1: they cannot even say outside
2: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart they weep.
2: ஐயோ என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்?
1: I where can I say my problems?
2: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
2: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
2: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
2: உங்க மனைவி கிட்ட கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
2: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say.
2: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
2: சிரிக்கிட்ட பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இது.
1: Nothing they say.
2: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போலாம் இல்ல.
1: It's not like foreign ladies.
2: இந்தியால ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில ஒரே நம்ம இந்தியால ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: Only one problem in India.
2: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: They don't conduct the family properly.
2: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: The wise women.
2: ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடையட்டும்.
1: The wise women can conduct the family.
2: புத்தியுள்ள ஸ்திரீ எங்க இருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா ஓல தனியா ஜன்னல் தனியா பேத்து பேத்துறாங்க.
1: The wise women and they build the house.
2: எல்லா லேடிஸ் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say
2: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. அட்வர்டைஸ்மென்ட்
1: டோன்ட் லிவ் அக்கார்டிங் டு தி அட்வர்டைஸ்மென்ட்.
2: டிவியை திறந்தா விளம்பரம், பேப்பரை திறந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
2: ஆமா சர்ச்சு
1: வாழுங்க. You live according to your income.
2: Under 10,000 வருமான கொடுக்கறாரா?
1: The Lord gives 10,000.
2: 9,000 கொடுக்கணும்ங்க.
1: You conduct your family within 9,000.
2: ஆமா 20,000 வருதா?
1: If you get 20,000,
2: 15,000 ல கொடுக்கணும்ங்க.
1: You conduct your family in 15,000.
2: 1,00,000 வருதா?
1: If you get 1,00,000,
2: 60,000 ல கொடுக்கணும்ங்க.
1: You conduct the family at 60,000.
2: நான் சொல்ற கர்த்தர் பிள்ளைங்க கடன் வாங்க கூட இன்ஸ்டால்மென்ட்ல வாங்க கூட.
1: You should not borrow loan and you should not.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஆண்டவருக்கு தெரியும் எதை எதை அப்பப்ப கொடுக்கணும்னு.
1: The Lord knows how to give when to give.
2: கடந்த நாள்ல என் பொண்ணோட பர்த்டே வந்தது.
1: I had a birthday of my daughter.
2: போய் Dress எடுக்கலாம் போய் இருந்தோம்.
1: We went to purchase a dress.
2: என் வைஃப் சொன்னாங்க ஏங்க எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும்லங்க.
1: My wife said I want to have a saree.
2: சே அந்த கடைக்காரர் லேட்டஸ்ட் டிசைன் இந்த எடுத்து போடுன.
1: And the shopkeeper they put the latest designs.
2: அவ எடுத்து போட்டான்.
1: He put all the sarees.
2: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
2: அம்மா நான் எவ்வளவு யான கேட்டேன்.
1: I asked how much?
2: 20,000 sonna.
1: He said 20,000.
2: Ana stunta ninte.
1: I got shocked.
2: Enna ya 20,000 solriye adin kada enna special kada.
1: What is the special in this saree?
2: Avan sonna zip vacha saree adu. Oru podava onnu da mundanalle 10 mundana 10 blouse.
1: And you have 10 kinds of blouses.
2: 20 idlan thodangana. 20,000
0: Different
2: colors change out.
0: There are 20 colors.
2: Amma, abdi oru podavai thevadhaan.
0: Is it necessary? Yeah, necessary.
2: Veetle yellow color la kanum nichinga. Main road varumbodhu blue color. Church ku varumbodhu white la, white and white la vandhalla
0: paருங்க. When you come to church it become white and when you go outside it is red or yellow.
2: Adoda innonu mukkiya current cut aichana light theda vena. Podavile gira switch podale podum.
0: If the power is cut you can switch on your sari.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: Vara varumana konjam.
0: The income is less.
2: Varumanathuke etha selavu seiyanum.
0: You have to spend accordingly.
2: Oru kudumba kattapadana adu unga kaiyila dhaan irukku.
0: If the family has to be built that is in your hand.
2: Endha prachane vena samalchila endha prachane vena samalchila.
0: Any problems you can solve.
2: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தால தாங்கிக் கொள்ள முடியாது.
0: The problems from the children you cannot do battle against it.
2: குடும்பம் சமாதானமா போயிருக்கும்.
0: And the family may be in
2: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
0: The young boys may be giving lot of problems.
2: பலவிதமான போதை பொருட்கள் அடிமையா காணப்படுவாங்க.
0: They are addict for all drugs.
2: வேலைக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம சும்மா சுத்தின்னு வருவாங்க.
0: They just roaming around and come without going to
2: school. அநேக பெற்றோர்கள்
0: many parents
2: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
0: They are worrying about their children.
2: குறிப்பாய் பெண்கள் வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
0: And the family cannot bear the young daughter's shame conditions.
2: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர் சூப்பர்வைசர் முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவா.
0: In the job site and you can they will ask to come on Sunday also.
2: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
0: Can you resist the
2: manager? ஏத்து பேச முடியுமா?
0: Can you resist your manager?
2: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
0: The problems you cannot even tell it out.
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்
0: all the false witnesses
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்
0: all court cases
2: தீராத வழக்குகள்
0: and all kind of
2: கொலை மிரட்டல்கள் எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல
0: have you got any
2: கணவன்
0: murder
2: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்
0: the doubts between the family members
2: இவைகள் அரக்களை காட்டல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
0: They are very very great more than the giants.
2: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
0: It is very difficult to battle against it.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: என் கண்மான கர்த்தரே பிள்ளைகளே.
0: Dear children of God.
2: கோலியாத் ஒரு ஜெயன்.
0: Goliath is the giant.
2: கோலியாத் ஒரு சமாளிக்க முடியாத பிரச்சனை.
0: He cannot even fight with them.
2: அப்போ எதெல்லாம் நம்மளுக்கு சமாளிக்க முடியாத பிரச்சனையோ
0: whatever may be the problems
2: அதுதான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற அரக்கன்.
0: That is the giant.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சமாளிக்க முடியலையோ அதுதான் உங்க வாழ்க்கையில காணப்படுற அரக்கன். ஹல்லேலூயா.
0: And whatever it is difficult for your life that is the giant.
2: இந்த சமாளிக்க முடியாத கோலியாத்தை தாவீது எப்படி ஜெயிச்சாரு?
0: How did David overcome the Goliath?
2: சொல்லுங்க பாக்கலாம் எப்படி ஜெயிச்சாரு அவரு?
0: How did he overcome?
2: கூழாங்கல் இல்லையா?
0: It's a small stone.
2: இல்ல இல்ல 17th அதிகாரம் 10th வசனம் வாசிங்க பாக்கலாம்.
0: 17 and 10.
2: 45th வசனம் verse 45 வாசிங்க.
0: 45.
2: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நானோ நீ நிந்தித்த இராணுவ தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால உங்ககிட்ட வரேன். ஹல்லேலூயா.
0: But I come to you in the name of the Lord of hosts.
2: கூழாங்கல் அல்ல.
0: Not the small stone.
2: கர்த்தரின் நாமத்தினால வரேன்.
0: I'm coming in the name of the Lord.
2: என் கண்மான living God சபை விசுவாசியே.
0: The church of the living God believers.
2: நீ யாராயிருந்தாலும் சரி.
0: Whoever you are.
2: கர்த்தரின் நாமம் இருக்குமானால்.
0: If you have the name of the Lord.
2: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்.
0: You have the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது.
0: When you use the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கும்போது.
0: You have the name of Jesus in
2: you. இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்க
0: முழங்குமா?
2: இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சொன்ன கை தட்டுங்க நீங்க.
1: When you lift the name of the Jesus, you have to clap your hands.
2: நான் சொல்லிலாம் தட்ட கூடாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும்.
1: It should come from your heart.
2: எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார்.
1: Wherever the name of Jesus is lifted up, you have to clap your hands. You can see the glory of God.
2: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆண்டவராக இயேசு சாதாரணமானவர் அல்ல.
1: Our Jesus is not ordinary.
2: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்.
1: Lord whom we worship and he is the
2: Hallelujah. அந்த சராசலங் படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவர், செங்கடல் இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னாக ஓட செய்தவர், நீங்க நானும் வாழ்கிற உலகத்துல பிசாசின் தலையை நசுக்க வல்லமைப்பட்ட நாமம் உண்டானால்,
1: நானும்
2: ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே.
1: Lord, whom we worship, the name of the Lord Jesus.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Over naala Yesuvin naamatha payanpaduthrom.
1: Every day you have to use the name of Jesus.
2: Over naala Yesuvin naamatha ullathil veithirukkanum.
1: Every day you have to keep the name of Jesus.
2: Over naala Yesuvin naamathukku mudhal edam kudukkanum.
1: And you have to give the priority for the name of Jesus.
2: Ayya na Yesuvin naamathukku mudhal edam kudukkuren solla mattu kai thoongumala.
1: You can lift your hands. I am giving priority to the Lord, the Lord Jesus.
2: Unmadha pesuringa. Say yes or no. Unmadana pesuringa.
1: Are you saying truth or not?
2: Poi pesala.
1: Not lie.
2: Ethra manika aaradhana.
1: How many at what time the service?
2: Ethra manika aaradhana.
1: At what time the service?
2: 9 o'clock ah?
1: Is it 9?
2: 8:30 ah?
1: 8:30.
2: 8:30 aaradhana ethra manika varalam?
1: 8 o'clock service, how out what time you have to come?
2: Ethra manika varanum?
1: At what time I should come?
2: 8:29. Ethra manika varanum?
1: 8:29.
2: Amma. Neenga eppadi nenikireengalo illayo? ஐயா நான் 9 o'clock வர சொன்னாரு, நான் 8:45
1: வந்துட்டேன்.
2: பேஸ்புக்ல போய் ஜோஷ்வா ஜெயபால் போட்டு பாருங்க, நான் போகாத சபை கிடையாது. பிரம்மாண்டமான சபைகள்ல பெரிய பெரிய ஆலைகள் எல்லாம் பேசியிருக்கிறேன், சின்ன ஆலயத்திலே பேசியிருக்கேன்.
1: Spoken in big churches and small churches.
2: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ,
1: it may be big church or small church.
2: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்.
1: I go with the all trembling.
2: ஏன் தெரியுங்களா?
1: Because
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
2: 4 மணிக்கு இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா?
1: 4 o'clock itself he will come.
2: என் பிள்ளைகள் எல்லாம் வர போறாங்க,
1: and
2: என் நாமத்தை உயர்த்த போறாங்க,
1: lift up my name,
2: துதித்து பாட போறாங்க,
1: and to sing.
2: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா?
1: With a great desire the Lord used to sit.
2: நம்ம வாழ்வு சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் பல விதமான அடி, பல விதமான
1: போராட்டம்
2: திட்டம். தெளிவா அழகா சொல்கிறது
1: பைபிள், சேஸ் வெரி கிளியர்லி,
2: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களா?
1: The name of the Lord is the great strong tower, the righteous will go into it and be saved.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இயேசுவின் நாமம் எப்படி? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது. What is mean by துருகம்?
1: The name of the Lord is the strong tower.
2: துருகன டவர்,
1: டவர்.
2: ஆமா, இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கனா, அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது, முதல்ல தெரிஞ்சிருந்தது. பாரிஸ் ஈபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும். ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது, கொரோனா காரம் எந்த சந்தல வரா, இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா.
1: When you stand on the name, on the name of the Lord, the tower, you can see the entire world.
2: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க.
1: And give the priority to the Lord's name.
2: ஹல்லேலூயா. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்,
1: you may not have food.
2: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்,
1: you may not have dresses.
2: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்,
1: you may not have property.
2: உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்,
1: maybe your wife is far away.
2: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்,
1: children may come against you.
2: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்,
1: maybe the one who born with you.
2: சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்,
1: may not be having good position.
2: ஒருவேளை உங்க bank balance ஜீரோவா கூட இருக்கலாம்,
1: value may be zero.
2: எது இல்லாம இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
2: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்,
1: we have the name of the Lord.
2: கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்,
1: we have the name of the
2: Lord. உன்னை காட்டிலும் விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: You are the special and nobody is more than.
2: ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
1: And you may be very simple even till die.
2: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவன் நினைச்சீங்கன்னா, உன்னை காட்டிலும் விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: And the Lord, the Jesus is very special. When you have Jesus in you and you are special.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
1: கிவ் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி டு தி லார்ட்ஸ் நேம்.
2: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
1: I went to a church and did ministry.
2: அங்க அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு.
1: pastor called me.
2: Ayya, enga sabaiyila oru viswasi jabam panni aandar miracle pannaru.
1: The Lord has done miracle through the prayer.
2: Adhe kudumbathila oru prachanai aanaru.
1: Same problem in the family.
2: Enna prachana nu ketta.
1: I asked, what is the problem?
2: Or ammaku 35 vayasu.
1: One woman has 35 years.
2: Government la vela seiranga.
1: She is working in government job.
2: Office la ezhudite irundhaangala.
1: She was writing in the office.
2: Narambu stuck aayicha.
1: The nerve got struck.
2: Aama avade ninnu poichu kaiyala.
1: The hand was just stopped.
2: Kannala ninnu poichu.
1: The eyes were stopped.
2: Vaai polandathu moodu mudiyala.
1: The mouth could not be closed.
2: Or statue mari aayitaanga.
1: It has become like statue.
2: Amma enna panninga nu ketten.
1: I asked, what did he do?
2: Andha ammava thooka mudiyala.
1: They could not carry that.
2: Anala office la indha chair oda naanga kondu ponom naanga.
1: With the chair they have taken.
2: Doctor enna sonnaare?
1: What doctor said?
2: Adella seriyada endra doctor.
1: It will become all right.
2: Oru naalukku oru oosi.
1: The injection in one day.
2: 10 naali 10 oosi potta normal aayidu antar doctor.
1: 10 injection 10 days it will become normal.
2: Oru oosi 50000 vaaya.
1: 50000 one injection.
2: Yola?
1: How much?
2: Narambu vela serana oru oosi yolanga solunga sathama solunga paala yola.
1: One injection is
2: 50000.
1: 50000 rupees.
2: 10 oosi 5 lakh rupees bill kattanum.
1: 5 lakh
2: narambu vela seyalana.
1: If the nerve is not working.
2: Andamma vala breathe panna mulla swasika mulla moochu vidamilla.
1: She could not breathe.
2: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க.
1: They keep the oxygen.
2: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா?
1: 1 hour 100 rupees.
2: எப்போ? அப்போ கொரோனாக்கு முன்னாடி.
1: Before corona.
2: ஆமா, 1 hourக்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்.
1: 2400 per day.
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: 10 days 24000.
2: எதுக்கு?
1: For what?
2: மூச்சுடணும்னா, ப்ரீத் பண்ணணும்னா, சுவாசிக்கணும்னா.
1: To breathe.
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: And 10 days 24000.
2: இன்னைக்கு 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே, சுவாசிக்கிறீங்களே, ஜீவனோடு இருக்கீங்களே, பில்லா கட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. அதுவே கிருபை.
1: You are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen.
2: 1 2 3 4 5 6 7 8 9 10.
1: Only
2: 12 பேர்.
1: 12
2: பேர் தான் கை தட்டினீங்க.
1: Only 12 you clapped your hands.
2: மத்தவங்க நினைச்சீங்க என் பலத்துல நான் இருக்கேன்.
1: Others are thinking I am living in my strength.
2: வாலிபர் கேட்டு பாருங்களா, இது ஜிம் பாடி. என்ன பாடி? ஜிம் பாடி. நம்ம வாலிபர் யங்ஸ்டர்.
1: If you ask youngsters and they say it's a gym body.
2: வயசானவங்களை கேட்டு பாருங்க, இது அந்த காலத்து சாப்பாடு. எந்த காலத்து சாப்பாடு?
1: And the old people they say
2: அஞ்ச காலத்து சாப்பாடு. வைரம் மாஞ்ச கட்டை.
1: And it's a very strong wood.
2: வைரம் மாஞ்ச கட்டையாரு, நாட்டு கட்டையாரு, ஊட்டு கட்டையாரு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்தா தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord gives life then only you can live.
2: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தா தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord Jesus gives your life then only you can live.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா?
1: Have you say, can you say?
2: நல்லா சத்தமா சொல்றீங்களா?
1: Loudly can you say?
2: கோடி கோடியா பணந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கோடி
2: கோடி கோடியா பணந்தது.
1: Crores of money I had.
2: சொல்லுங்க. கண்டெய்னர் கண்டெய்னரா பணம் இருந்தது.
1: I have containers of money.
2: அதிகாரம் இருந்தது.
1: I have authority.
2: வல்லம இருந்தது.
1: I have power.
2: தமிழ்நாடு கால்ல விழுந்தது.
1: தமிழ்நாடு fell.
2: யார் கால்ல வந்தது? அந்த அம்மா கால்ல வந்தது.
1: They all fell.
2: கோடி கோடியா பணம் இருந்ததாங்க.
1: Crores of money.
2: Containers
1: of money.
2: அதிகாரம் இருந்ததா?
1: Authority.
2: MLA, MP, மந்திரி, கவுன்சிலர் முதல்ல டயரா இருந்தான்.
1: MLA, MP, they fall down at their
2: feet. அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது.
1: She had power.
2: சைன் போட்டா, கையெழுத்து போட்டா சட்டம் மாறும்.
1: If she signs and the law will be changed.
2: அண்ணா 2019 பார்க்க முடிஞ்சதா?
1: 2019
2: she did this. செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது, வல்லம் இருந்தது. 2019 பார்க்க முடியல.
1: She could not see 2019. She had everything.
2: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
1: Should not eat properly.
2: நம்ம நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க.
1: And people are not responding.
2: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல.
1: We don't have anything.
2: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒன்னாவதுல ரெண்டாவதுல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்துருக்கவே நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு. ஹல்லேலூயா.
1: 22 and in half way the Lord is protecting us.
2: முதல்ல
1: first of all
2: கொரோனா பார்த்து நாம பயந்தோம்.
1: We got afraid of corona.
2: இப்போ கொரோனா நம்மள பார்த்து பயந்துது.
1: Corona is afraid of us.
2: எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க நீங்க.
1: What a great people you are.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: சுகத்தை மாத்திரை கொடுக்க நல்ல பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
1: The Lord is giving long
2: வெளத்த மாத்திரம் கொடுக்கல, நல்ல வருமானம் தாண்டர் கொடுத்திருக்காரு.
1: God has given the good income.
2: கொடுத்த வருமானத்துல அட்லீஸ்ட் 10ல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And you have to give at least 1/10 to the Lord's name.
2: நிறைய பேர் கஷ்டம் 10ல ஒரு பங்கு கொடுக்கறானா?
1: And if you don't give 10%,
2: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
1: I earn hardly, how should I give 10%?
2: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்க வேணாம்.
1: Need not struggle and give.
2: பிறவிலே கண் தெரியாத பாத்துறீங்களா?
1: And have you seen
2: பிறவி குருடன் பாத்துறீங்களா இல்லையா?
1: Have you seen the born blind?
2: பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
1: Does he know the green color?
2: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சிவப்பு கலர்,
1: red color,
2: வானம்,
1: sky,
2: பூமி,
1: earth,
2: நிலா, சூரியன்,
1: moon and sun,
2: bus, train பாத்துるபானா?
1: Stars and a bus or train, did he see?
2: பாத்துるபானா இல்லையாங்க?
1: Whether he has seen or no?
2: பாத்துக மாட்டான்.
1: Never.
2: சென்னை எப்படி இருக்குன்னு தெரியாது, பறக்கும்போதே குருடு அவன்.
1: Doesn't know about Chennai.
2: அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது.
1: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், பே பண்றீங்களா?
1: And I am seeing you. You are saying
2: இந்த அம்மா நல்லா வசந்த கேக்குறாங்க, அந்த அம்மா நல்லா வசந்த, இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா பின்னாடி இருக்கிறவங்க ஒரு சிலர் இந்த பக்கம் எல்லாம் நல்லா வசந்தது. நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குற, பே பண்றோமா?
1: You are listening to my words and you are
2: cell phone க்கு பே பண்றோம்.
1: And we play with cell phone.
2: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம்,
1: we pay for
2: internet க்கு பே பண்றோம்,
1: phone
2: க்கு பே பண்றோம்.
1: We pay for the water.
2: என்ன யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க?
1: Any time you talk.
2: ரெண்டு கையிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Many people don't have.
2: கால்ல சாப்பிற ஆளா இருக்காங்க.
1: They eat through the legs.
2: ரெண்டு கை ரெண்டு காலிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Without legs, without hands they are living.
2: பாத்ரூம் அவனால இருந்து போக முடியாது.
1: They cannot even stand up.
2: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
1: Did the Lord create us like
2: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு?
1: With the health.
2: அவர் ஆராதிக்க முடியா, சுத்திக்க முடியா, நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
1: The Lord Jesus, how much he blessed us and how much we have to worship him.
2: Hallelujah. சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
1: And the Lord has given the strength also.
2: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the gifts also.
2: கொடுத்த வருமானத்துல 10ல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And we have to give the 1/10 of the tithe.
2: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மல சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
1: The living, the church of the living God should have 10,000 people.
2: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
1: This hallelujah is not sufficient.
2: ஒரு குத்து குத்துனா மூக்குல ரத்தம் வரணும்.
1: And if you
2: yaar mokala
1: get blood,
2: yaar mokala
1: from whose nose?
2: Pisas mokala varna. Hallelujah.
1: The nose of the devil.
2: Ethana per ga sathiram ma solla inda sabha 10,000 per konda sabaya maaranum solra matta. Hallelujah solla paara.
1: Become 10,000 people.
2: Inda sabha valarum.
1: The church should grow.
2: Aathumaakala nerappadum.
1: It has to be filled with the soul.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah sonna valaruma sabha.
1: When you say hallelujah, will it grow?
2: வளருமா வளராதா?
1: Will it grow or not?
2: பாஸ்டர், இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும் இனிமே.
1: We have to change the system.
2: வரும்போது சானிடைசர், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதெல்லாம் கொடுக்குறீங்களே?
1: And you have sanitizer.
2: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
1: And again you have to have notebook.
2: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
1: You have to have the
2: அந்த நோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: You have to write all your friends name.
2: ஆமா, இரண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: The relatives name in the next page.
2: மூணாவது பேஜ்ல நெய்பர்ஸ் பேர் எழுத சொல்லுங்க.
1: Neighbors names in another page.
2: நானாவது பேர் கொலீக் கூட வேலை செய்யறவங்க படங்க பேர்ல அவங்க பேர்லாம் எழுதணும்.
1: Even the colleagues name
2: in the இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்.
1: And you can write 20,000 names.
2: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்லணும்னு கை தூக்கி பார்க்கலாம்.
1: Anybody can say
2: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்.
1: I don't have 20.
2: Hallelujah.
1: Then that is Hindi man.
2: எவ்வளவு பேரோட பழகறல்ல.
1: We move with so many people.
2: ஆமா, எவ்வளவு சொந்தக்காரங்க நமக்கு.
1: We have lot of relatives.
2: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க.
1: There are unsaved people many.
2: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: Lot of colleagues you have.
2: என்னிக்காவது அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருக்கு உங்களுக்கு.
1: You have burden upon them.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க.
1: Big area.
2: 10,000 பேர்ல 20,000 பேர் கூட ஆராதிக்கலாம்.
1: Even 20,000 people can sit and worship.
2: ஆராதிக்கலாமா இல்லையா?
1: Is it not possible?
2: ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your friends.
2: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your neighbors.
2: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your relatives.
2: கொலீக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for the colleagues.
2: அப்ப யாரை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு.
3: And you know
2: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
3: Just called.
2: பட்டாளத்தில் இருக்கிற லிவிங் காட் சபைக்கு
3: to the church of the living god
2: amma patalathil irukkira living god sabaiku todandu 5 varam vanda
3: if we come 5 weeks continually
2: or gift tharanga nu parappi viduga
3: and I'll give a gift
2: 5 varam vanda or pattu poduva free
3: and 5 weeks we come pattu saree is free
2: amma ethana per varuvaanga nenikireenga eda kaanuma
3: how many will come
2: eda kaanuvaanga காணாது நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
3: The Lord is giving the anointed.
2: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் வார்த்தை இருக்கு. எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
3: The Lord's word can make
2: நான் உண்மையே சொல்றேன். நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
3: The anointed apostle the Lord has given to us.
2: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
3: The first word I spoke.
2: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
3: The acts of apostles not yet over.
2: எல்லா பைபிளும் முடிஞ்சு எல்லா ஆகமும் முடிஞ்சு அப்போஸ்தலர்
3: நல்ல
2: ஒரு தெய்வ மனுஷனானது
3: bring the god's people
2: உங்க சொந்தக்காரங்களை கொண்டு வாங்க
3: bring your relatives
2: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க
3: bring your neighbors
2: உங்க கொலிகளை கொண்டு வாங்க
3: bring your colleagues
2: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்களில் உருவாக போகுது
3: great revival revival in coming days
2: இந்த இடத்து சபையிலிருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது
3: revival will shake the entire world
2: ஒரு விசேஷமான அபிஷேகம்
3: there's a special anointing
2: இதுவரை இருந்த அபிஷேகம் ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல ஆண்டவர் வைக்கிறார்
3: the lord is putting up the special anointing to pastor
2: அது என்ன அபிஷேகம் தெரியுமா
3: What kind of anointing?
2: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was in apostle.
2: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was upon the Lord Jesus.
2: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
3: What kind of anointing upon Jesus? இயேசு
2: கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
3: The anointing upon Jesus.
2: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
3: People came from different directions.
2: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது
3: When we stand on the pulpit.
2: இனி வரும் நாட்கள்ல
3: The coming days.
2: ஜனங்கள் சாரசார இந்த சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய் வியாதிகளை சுத்தமாக்க முடியாய் பிசாசு பிடிகளை விடுதலையாக்க முடியாய் தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம் ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம் இந்த சபை நடுவிலே கடந்து வருவதாக லைவ் மிராக்கிள்களை ஓபன் மிராக்கிள்களை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சபையில நடத்துவாராக
3: in the coming days the lord will do like that
2: hallelujah
3: hallelujah
2: na naal kurippu konnanda rendu rendu kurippai maatha solli vittu mudikiren
3: I have only two points I want to say
2: modhalaadhu nammala avamaana padutha raatchadan kathra naamathinal tha veettu mudiyum
3: the first of all those who are making to ashamed and the names
2: rendaadhaga
3: defeat
2: ரெண்டு சாமுவேல் புத்தகம்
3: 2 சாமுவேல்
2: 21 அதிகாரம்
3: 21
2: 16வது வசனம்
3: and 16
2: ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்
3: he is waiting in order to kill the david the
2: giant இங்க ஒரு அரக்கனை பார்க்கறோம்
3: he is looking at a giant
2: எப்படியாவது தாவீதை வெட்டணும்
3: somehow I have to kill david
2: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா புளியாந்தோப்பு பாஷையில சொல்லணும்னா தாவீதை போட்டு தள்ளன்னு காத்துந்தான்
3: and somehow we have to kill david
2: ஹல்லேலூயா அப்ப யாரெல்லாம் நம்மளை அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
3: The giant and those who are not interested in us, those who want to destroy us, and he is the giant.
2: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்கிற ஆவிகள், ராட்சதர்கள்.
3: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
2: உலகத்தா சொல்வான்.
3: The worldly people will say,
2: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன படக்கூடாது, என்ன படக்கூடாது, பரவாயில்ல எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு, என்ன படக்கூடாது, கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு
3: போயிடும்.
2: நான் சொல்ல வன்கணி நாவி பைபிள் சொல்லு.
3: The word of God says,
2: கடன் பிரச்சனை ஒரு ராட்சசம் தெரியுங்களா?
3: The death is the giant.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debts will destroy.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debt will take to the.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debt, it leads to many problems.
2: நாளோரு செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
3: Look at the news.
2: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
3: And because of the debt they.
2: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
3: Because of the debt they did suicide.
2: நாளோரு செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
3: Every day we get news.
2: வியாதி ஒரு ராட்சதன்.
3: And the sickness is the giant.
2: ஆமா, வியாதி அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கிரம் உள்ளது.
3: The sickness is mighty than
2: இன்னும் நிறைய வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல.
3: They could not find medicine for the sickness.
2: Cold D category virus.
3: And they could not find medicine for the
2: cold. கோல்டுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
3: They could not find
2: cold. வரும் விக்ஷாக்ஷன் 500 டாலர் 650 போடுவோம், கோல்ட் போய்டும், திருப்பி ஜில்லுன்னு குடிச்சா கோல்ட் வரும்.
3: And again the cold keeps on coming even if they put dolo.
2: ஜோரால C category virus.
3: And the C category virus.
2: Metacin, anacin, crocin, all போடுவோம், ஜுரம் போய்டும், அடுத்த சீசன்ல ஜுரம் வரும்.
3: We put metacin and other tablets, but then it will go and come back again.
2: போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்சாம்.
3: They found medicine for the cold.
2: AIDS வியாதி, cancer வியாதிலாம் B category virus.
3: The B category virus for AIDS and cancers.
2: அதெல்லாம் வந்தா பாஸ்போர்ட் ரெடி அர்த்தம்.
3: Then the passport is ready.
2: ஆமா, சில வியாதி வந்தா voter ID ல இருந்து பேர் எடுத்துறோம்.
3: And when the sickness comes, they will remove the name.
2: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் எடுத்துக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் எடுத்துக்கிடும்.
3: And some sicknesses, it will have that its own name.
2: வியாதி அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கிரம் உள்ளது.
3: The sickness is more stronger than the giant.
2: A category virus என்ன தெரியுங்களா?
3: A category virus.
2: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19.
3: All kind of viruses from different birds.
2: ஆமா, இதெல்லாம் A category virus.
3: These are all A category virus.
2: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
3: The whole world will be shaken.
2: ஆடுதா இல்லையா?
3: Is it shakening or not?
2: அவமானப்படுத்த அதே அதிகார கடைசி வசனம் வாசிங்க பாலாம்.
3: The same chapter, the last verse.
2: அதே அதிகார கடைசி வசனம்.
3: The same chapter, last verse. How to defeat the giant.
2: இந்த நாலு பேர் காத்துலே ராட்சசனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை நிந்தித்தான், தாவீதின் சகோதரனான அவனை வெட்டா. நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்.
3: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
2: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தான்.
3: தேர் வாஸ் ஒன்லி ஒன் கோலியாத்.
2: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்னால அடிக்கிறாங்க.
3: தி நேம் ஆஃப் காட் அண்ட் தே ஹேவ் தே ஸ்டோன் வித் தி ஸ்டோன் தே ஹேவ்
2: த்ரோன். நாம என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
3: வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி லார்ட்?
2: இயேசுவின் நாமம் என்னன்னு.
3: நேம் ஆஃப் ஜீசஸ்.
2: அவர் நாமம்
3: இஸ் நேம்.
2: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
3: பவர்ஃபுல் காட்.
2: நித்திய பிதா.
3: எவர்லாஸ்டிங் ஃபாதர்.
2: நான் நினைக்கிறேன் கோலியாத்து வல்லமை உள்ள தேவன்ற கல்லை திருப்பாம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா.
3: We worship the Jesus is powerful God.
2: அந்த கல்லெடுத்து ஒரே அடியாச்சும் செத்து போயிட்டான். இங்க பாக்குறோம் நாலு அரக்கர் இருக்காங்க.
3: There are four
2: நாலு அரக்கர்களையும்
3: ராட்சதர்களையும்
2: தாவீதோ
3: டேவிட்
2: அவனோட சேர்ந்த போர்
3: வீரர்களும்
2: பட்டயத்தினால வெட்டி
3: போட்டான்.
2: ஒரு கத்தியத்தை வெட்டி
3: போட்டானுங்க.
2: எல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, கோலியாத் என்று அரக்கனை தாவீது வீழ்த்தினானு. இல்ல சார், இங்க பாருங்க, நாலு அரக்கர்களை தாவீது அநாயசமா கத்தியத்தை வீழ்த்திட்டு
3: போட்டுறான்.
2: உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்ல போறேன்.
3: The good counsel I want to say.
2: யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு?
3: How many of you having debts problem?
2: எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல?
3: Everyone is having debts.
2: 99.9% கடன் இருக்கும்.
3: 99.9%
2: கரெக்ட் தானே நான் சொல்றது?
3: Is it right or no?
2: கரெக்டா தப்பாங்க?
3: Is it right or
2: no? ஏனா நம்மளும் ஒண்ணு கூட விடுதல, வண்டி மேல லோன், வீட்டு மேல லோன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, 5,000 பாசிட், 10,000 பாசிட், 50,000 பாசிட், ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், 10,000 மகளிர் குழுலாம் வாங்கி வச்சிருப்பீங்க.
3: All kind of credit cards and all kind of loans you would have bought.
2: ஏன் இந்தியாவே கடன்ல தான் இருக்குது. கரெக்டா?
3: இந்தியா இஸ் இட்செல்ஃப் இன் டெட்ஸ்.
2: கரெக்டா தப்பா பிரதர்?
3: இஸ் இட் ரைட் ஆர் ராங்?
2: நான் ஒரு பழமொழி சொல்லுவா.
3: ஷல் ஐ டெல் எ ப்ரோவெர்ப்?
2: ஊர் ஊரா போனா நாடோடியா.
3: அண்ட் இஃப் யூ கோ ஆல் ஓவர் பிளேசஸ் தென் யூ பிகம் ஸ்ட்ரேஞ்சர்.
2: ஊர் ஊரா போனா பழமொழி இது. ஊர் ஊரா போனா நாடு சர்க்கஸ் காரன் பாத்துருப்பீங்க. சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே போவான், ஐயோ நாடோடி. ஊர் ஊரா போனா யாரு?
3: நரேந்திர மோடி.

0: கடைகள் அக்கௌண்ட், முடியற்ற கடை, மெடிக்கல் ஷாப்ல அக்கௌண்ட், ரோட்ல எவனா பொருள் எடுத்து போனா போதும் அவனை தேடி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது.
1: அக்கௌண்ட் இன் ஆல் தி ஷாப்ஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாசம் அக்கௌண்ட் காசு கேட்டு, இன்ட்ரெஸ்ட் கேட்டு, வட்டி காசு கேட்டு, பிரதர் சிஸ்டர் இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, வட்டி கொடுங்க, அக்கௌண்ட் காசு கொடுங்கன்னு சொன்ன கேட்டா ரெடியா ஒரு கத்தி ஒன்னு வச்சுங்க.
1: You have to have the big sword if they ask for anything.
0: வெட்டு கத்தி பட்டா கத்தி கேட்டா ஒரே வெட்டு அவனை.
1: You just cut them.
0: சாதா கத்தில வெட்டினீங்கன்னா,
1: You are not using this sword at all.
0: ஆமா, எனக்கு அன்பான கத்திர, நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா.
1: You will not borrow money.
0: இது இந்த வசனம், இந்த பட்டயங்க, இது வார்த்தை கிடையாது, இந்த வார்த்தை பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை என்னது?
1: This word is word.
0: நீங்க நானும் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறாரு.
1: God whom we worship is the word.
0: ஆதியிலே வார்த்தை இயேசு ஆயிருந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை இயேசு.
1: The word came as flesh and the living word. இப்ப நம்மத்துல
0: வார்த்தையா இருக்கிறாரு அவரு.
1: And he is in the word in our midst.
0: காலையில எழுந்தவனே சொல்லுங்க,
1: in the morning you say,
0: வீட்டுக்காரன்ட்ட பேசுறது, மனைவியாண்ட பேசுறது முன்னாடி ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவே,
1: ஓ ஜீசஸ்,
0: நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே.
1: God, you said, I will not borrow money.
0: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்.
1: I will not get money at all.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது, என்னை மாற்றும்.
1: God, you change me to lend money to others.
0: நாவுனால அறிக்கை செய்யணும்.
1: We have to confess.
0: காது கேக்கணும்.
1: You have to hear.
0: இருதய நம்பணும், இருதய விசுவாசிக்கணும்.
1: Your heart should believe.
0: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டே
1: போ. And if you believe, your life will be changed.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
1: You say every day.
0: 365 நாள் சொல்லுங்க.
1: 365 days.
0: கடன் இருக்குமாமா?
1: Do you have
0: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே பொய்யறியாத தேவனை ஆராதிக்கிறோம்.
1: அவர்
0: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his word.
0: இயேசு வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his promise.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேன் பார்த்தேன்.
1: I have met a business man.
0: Kailavu Jesus calls book vechina.
1: He had Jesus calls book.
0: Brother, நீங்க கிறிஸ்டியனா brother அப்படின.
1: I asked, are you a Christian?
0: ஆமா யானா.
1: He said yes.
0: எந்த சர்ச்சுக்கு போறேன்னு
1: கேட்டேன். Which church you are going?
0: உடனே ஓ அழ ஆரம்பிச்சிட்டான்.
1: He started weeping.
0: யோ வாலிமான ஆளு எதுக்கு ஆடுறேன்னு
1: கேட்டேன். The young man, why do you weep?
0: ஆமா, இல்ல சார், நான் கோயம்பேடு மார்க்கெட்ல தேங்காய் ஹோல்சேல் வியாபாரம் பண்றேன்.
1: I have wholesale business for coconut.
0: 5-10 லட்சம் கடன் வாங்கிட்ட, வட்டியோட சேர்ந்து 5 லட்சமா மாறிடுச்சு.
1: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
0: கடகார கத்தியத்துன மிரட்டறான், அசியஸ்மா பேசுறான், தூஷ்மா பேசுறான், நைட்ல தூங்கணும் மாட்டறான்.
1: He is disturbing all the time, he is irritating
0: me. என் வைஃப் பத்தியெல்லாம் தப்பா பேசுறாயா?
1: He is talking ill of my Bible.
0: ஆமா, என் காது கொடுத்து கேட்க முடியல.
1: I could not hear with my ears.
0: வேற சொத்து இல்ல வித்து அடைக்கிறதுக்கு.
1: I don't have any other property.
0: ஒரே ஒரு 500 ரூபாய் இருக்கு.
1: I have just 500 rupees.
0: இந்த கடைசி 500 ரூபாயை ஆண்டருக்கு அனுப்பிட்டு.
1: I have sent to the Lord with this 500.
0: Jesus calls அனுப்பிட்டு நான் தூக்கு மாட்டி சாவலான்னு
1: கரனா. I'm going to die.
0: அவனை ஏற இறங்கி அவன் ஸ்லோ மோஷன்ல பார்த்தேன். And ராஜா சரியான முடிவுக்கு சாவி அண்டனன்.
1: I said okay, come, go and die.
0: 5 லட்சம் ரூபாயால கொடுக்க முடியாதா?
1: 15 lakhs
0: கொடுக்க முடியுமா? முடியாது.
1: Can't you give?
0: வேற சொத்தும் இல்ல. சாவே.
1: Come on, die.
0: 7 மணிக்கு சாவுனே.
1: 7 o'clock.
0: 6 மணிக்கு கடைக்கு வரானே.
1: 6 o'clock he came.
0: ஆமா, கடைக்கு 6 மணிக்கு போனே.
1: I went.
0: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
1: There are lots of verses.
0: போய் முதல் கேள்வி.
1: First question.
0: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
1: Are you going to church on Sunday?
0: இல்ல சார், சண்டே தான், கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வருதா.
1: I have little business on Sunday.
0: Fault எங்கக்குது பாத்தீங்களா? EB கார வந்த கரண்ட் கட் எங்க எரிஞ்சிருக்கு, வயர் எங்க கட் ஆயிருக்கு, ஃபால்ட் பாப்போம். இல்ல, நம்ம யூர் ஃபால்ட் எங்கக்குது பாருங்க. இல்ல,
1: EB man will come and find out the
0: fault. நாம சண்டேல கொஞ்சம் வயித்தோலி வந்தா போதும், ஆராதனை கட்டு.
1: Sunday we just cut the service because of stomach pain.
0: காய்ச்சல் வந்தா போதும், ஆராதனை கட்டு.
1: If get fever then we cut the service.
0: எவன சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா போதும், ஆராதனை கட்டு.
1: Any relatives come we cut the service.
0: யாராவது கல்யாணம் மேரேஜ் வெச்சானா ஆராதனை கட்டு.
1: If any marriage we cut the service.
0: நான் சொல்றேன், யாரெல்லாம் சண்டே கால ஆராதனை கட் பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டம் வருதுன்னு அர்த்தம்.
1: If you cut a Sunday service, you get a lot of loss in your life.
0: நியாயமான காரணமா இருக்கலாம்.
1: It may be a correct reason.
0: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு

0: தெரியும்.
1: The Lord knows it.
0: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆறான கட் பண்ணவே கூடாது.
1: Don't cut Sunday service at all.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்.
1: I told him.
0: ஆமா, ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
1: Go to the church.
0: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுனேன்.
1: You tell the verse every day.
0: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
1: I taught one verse.
0: இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
1: It repeated.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
1: It will change your life.
0: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
1: What verse it is?
0: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
1: You know the truth.
0: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
1: Truth will deliver you.
0: உண்மையை அறிவீர்கள், உண்மைகளை விடுதலையாக்கும்.
1: The truth will deliver you.
0: எந்த உண்மைகளை தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Any man is
0: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மைகளை, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Which truth can deliver you?
0: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சு வச்சுக்கிற சத்தியம் என்னன்னா,
1: The basic truth you should know.
0: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லில்ல மண்ணில்ல ஒரு ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா.
1: The Lord whom we worship and he is the living God, not the stone, not the wood.
0: நம்ம ஆண்டவர் எப்படி பட்டாரு?
1: How is our Lord?
0: நல்ல ஒரு பேர், living God.
1: The church of the living God.
0: Church of
1: living God.
0: Enna or peyar pa correct unma adha adipada satyame adha.
1: That is the basic truth.
0: Basic truth adha. Nee naanum aaradhikkira aandaraga Yesu Kristu avaru eppadi pottavaru jeevanaiyilama solringa
1: poga. The Lord whom we worship is the living God.
0: Nam aandavar eppadi pottavar
1: and
0: he
1: is worthy to be praised.
0: Ulagathan solvan kadal thoonile ulavaram thurumliya irpan.
1: The world will say and he will live in the
0: pillar. Amandor Yesu thunla thurumla ulavara devana.
1: Our God is it.
0: Avaru ungalkulla vasasagira devana irukkaru.
1: He is moving in
0: our. Avaru ungalkulla ulavara devana irukkaru.
1: He is moving in
0: you. Achirla jeevadhipadi.
1: And he is the prince of peace.
0: Hallelujah.
1: Prince of life.
0: Yo 5 lakh na 5 crore aandar adipare.
1: The Lord will close even 15.
0: And thanga wholesale vyapara endra solren.
1: I said to him.
0: Nee saavunu mudipanta.
1: You are ready to die.
0: Niya suicide panniyana.
1: If you do suicide,
0: naragathukku pova.
1: You will go to hell.
0: Suicide avu enga povom?
1: Where it will go?
0: Ellaru solla suicide avu enga povom?
1: The spirit of suicide.
0: Naragathukku povom.
1: It will go to hell.
0: Kadan adaikamaru avanga ayale settu povom. Paraloga rajyam adu povom.
1: And you cannot go to hell. Heaven at all.
0: Over naala solle naan aaradhikkira andavar jeevanullavar.
1: Every day the Lord whom we worship.
0: Naan aaradhikkira Yesu jeevanullavar.
1: The Lord Jesus is the living God.
0: Avar enna vittu vilagadum illai, enna kai vidadum illai.
1: He will not depart from me.
0: Naano kadan vaanga maaten.
1: And I
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க மாதிரி ஆண்டர் என்னை உயர்த்துவார்.
1: I will not borrow
0: money. என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: He will make me head.
0: என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: Not down and up.
0: என் தலையை ஆண்டர் நிமிரவனுவார்.
1: The Lord will bless me.
0: நான் திரும்பமாய் சமுதாயத்திலே இயேசுவால் உயர்த்தப்படுவேன்.
1: I will be lifted up by the Lord Jesus.
0: நாவுனால சொல்லு.
1: Just tell your tongue.
0: காது கேக்கட்டும்.
1: Let your ear.
0: இருதயம் நம்பட்டும் சொல்லி குத்துற வந்தாங்க.
1: Then you believe in your heart.
0: சில வருடங்களுக்கு முன்பாக
1: before
0: September மாதத்துல சொன்னேன்.
1: September மாதம்
0: டிசம்பர் மாசம் அந்த ஃபோன் பண்ணா.
1: December he called
0: sir, நான் உங்களை பார்க்க வரணும்னா.
1: Sir, I want to come.
0: நான் ஒரு மீட்டிங்ல பிரீச் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: I was preaching in the meeting.
0: எல்லாரும் எழும்பி சாட்சி சொன்னா.
1: Everyone,
0: நீங்க என்கிட்ட பேசலனா நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன்.
1: If you are not talk with me, I would have died.
0: 4 மாசத்துல 5 லட்சம் அடிக்க மாட்டி ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா.
1: He closed all the debts.
0: என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசியே, நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
1: The worship is the word of God.
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அதனால வானம் உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அதனால பூமி உண்டாகும்.
1: The Lord speaks and
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அதனால வெளிச்சம் உண்டாகும்.
1: The Lord speaks, there will be a light.
0: இந்த காலவேளையில,
1: in this morning,
0: the living God சபையில இயேசு பேசுவார், அதனால உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்.
1: The Lord speaks to you, there will be great things.
0: நீ கடன் வாங்க மாட்டாய்.
1: And you will not borrow money.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1: The Lord will lift you up by giving money.
0: இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: The Lord will make you head.
0: இயேசு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: The Lord will make you
0: great.
1: தலையை
0: நிமிரவார்.
1: முடிந்து போயிட்டு
0: யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்.
1: Whoever rejected you, whoever criticized you, before them the Lord will lift up your head.
0: Hallelujah. ஒவ்வொரு வார்த்தையாக கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க.
1: Just confess the word every day.
0: அந்த வார்த்தையாக கிறிஸ்துவின் காதுகள் கேட்கட்டும்.
1: And let them hear the word.
0: உன் இதயத்தை விசுவாசிக்கட்டும்.
1: Let your heart believe.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும்.
1: It will change your life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வியாதி வந்துருச்சா?
1: Any sickness come?
0: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
1: The sickness will come, will not come to my tabernacle.
0: பின்னாடி இருக்கிறவங்க ஹிந்தி காரங்க மாதிரி இருக்கீங்க. பின்னாடி இருக்கிறவங்க கேக்குதா?
1: Any you are like Hindi.
0: வாதையின் கூடாரத்தை பொல்லா பெனுக்கு.
1: The wicked.
0: தழும்புகளால.
1: No evil will come to me.
0: வார்த்தை அனுப்பி.
1: By the word, by the stripes.
0: ஆமா.
1: I am healed.
0: ஒவ்வொரு நாள் சொல்லணும். காலையில கண் விழிக்கும் போது.
1: When you wake up.
0: முகத்தை கூட கழுவானா?
1: You need not to even wash your face.
0: Yes, mugatha paakrara idhe paakrara.
1: The Lord is watching.
0: Solunga. Yes, mugatha paakrara idhe paakraraanga.
1: Your heart or face?
0: Idhe paakrara alla. Ena mugam kalara nathula mind maaridum.
1: When you wash your face, your mind may change.
0: Idli uthlama dosa uthlama?
1: Whether we make idli or
0: dosa. Satni vekkalama saambar vekkalama?
1: Or satni or saambar.
0: Ivungala paakkalama avungala paakkalama?
1: Shall we meet them or
0: தூங்கியே முதல் வார்த்தை.
1: The first word.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: இயேசுவே.
1: Jesus.
0: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாது.
1: Sickness should not come to my tabernacle at all.
0: வாத வருமா எனக்கு?
1: Will you get it?
0: சத்தமா சொல்லுங்க, வாத வருமா?
1: Loudly say. Will it come?
0: வருமா வராதா?
1: Whether it comes or not.
0: COVID-19 வருமா?
1: Any COVID will come.
0: வருமா வராதாங்க?
1: Will it come or not?
0: வராது.
1: Won't come.
0: Chicken gunia வருமா?
1: Chicken gunia, will it come?
0: வருமா வராதா?
1: Will it come or not?
0: Chicken konya na mutton konya kuda varadhu koyidu.
1: Even mutton konya nothing will come.
0: Over naal solunga.
1: Every
0: Alleluia.
1: Day. Tell that.
0: 1947 varshathile.
1: 1947.
0: Enga appa Yesu Christuvai sonda rakshar aayirukondar.
1: My father accepted the Lord Jesus Christ as his savior.
0: Appo nareya sthapanam kedaiyadhu.
1: Not much organizations.
0: Rigby thora katta thoran vellakara thorangi vandanga.
1: The
0: ayyaku theriyum nenikiren.
1: Past must be knowing.
0: ஆமா, அவங்க வந்து தமிழ கத்துட்டு வந்து ஊழியம் பண்ணாங்க.
1: They came and did the ministry.
0: எங்க அப்பா அவரோட சேர்ந்து ஊழியத்து கடந்து போனாரு.
1: My father went with them.
0: எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம்.
1: My brothers with my father.
0: கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிட்டாங்க.
1: They just separated my
0: சொத்து கொடுக்கல.
1: Did not give properties.
0: நாங்க ரொம்ப ஏழையா இருந்தோம்.
1: We were very poor.
0: எங்க சித்தப்பா பெரியப்பாலாம் ரொம்ப வசதியா இருந்தாங்க.
1: My all other brothers.
0: ஆனா ஏழ்மையில ஆண்டவர் எங்களோட இருந்தார்.
1: But the Lord was with us.
0: Hallelujah. அப்போ எங்க அக்கா ஒண்ணு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹைகோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க.
1: My sister became judge in the high court.
0: நாலு போலீஸ்காரன் இருப்பா துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்.
1: போலீஸ்மேன் நார்மலி
0: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give water.
0: சி விரட்டுவாங்க அது போல.
1: They just left the
0: மதிகாத வீட்டுக்கு எது போனோம்ல அந்த பக்கமே போலங்க.
1: I never went that side.
0: திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது.
1: Suddenly I got the phone call.
0: அக்காக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு.
1: Father got blood cancer.
0: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
1: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
0: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி ஃபோன் கால் வந்தது.
1: He will live only for 3 years.
0: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
1: My own our bone blood.
0: கடைசியா ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரலாம்னு போனேன்.
1: I just went.
0: இந்த அம்மாவுக்கு ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
1: Without hair and she was sitting.
0: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு போறேன்.
1: I just called her my sister.
0: இது 3 மாசத்துல சாவு போது.
1: It was going to die in 3
0: அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
1: No head weight is not yet gone.
0: மருந்து மாத்திரை கை விட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
1: Medicines were taken.
0: டாக்டர் கை விட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: The doctors did not see.
0: டாக்டர் உனக்கு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான் அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: Only 3 months given.
0: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
1: I said a word.
0: என்ன தெரியுமா சொன்னேன்?
1: What did I say?
0: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன். ஹல்லேலூயா.
1: Big doctor the Lord Jesus.
0: அப்பதான் யார் அந்த டாக்டர் கேட்டாங்க.
1: He asked who is that.
0: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
1: That is the Jesus Christ is the Lord.
0: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்.
1: I asked whether I should pray.
0: பார்த்தா முழங்கால் போட்டாங்க.
1: She knelt down.
0: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது.
1: And if you believe me, cancer cannot
0: be healed. நான் சொல்ல போற வார்த்தையை சொல்லு.
1: Just tell the word.
0: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்.
1: The Lord Jesus Christ.
0: உன் கையை தலைமலவை.
1: You just keep your head.
0: இப்ப சொல்லு. యేసుక్రీస్తు రక్తం సకల పాపముల నుండి నన్ను శుద్ధీకరించు.
1: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
0: యేసుక్రీస్తు నా సొంత రక్షకరాగా ఏట్టుకొండి.
1: I have accepted the Lord Jesus as my own savior.
0: ఆగయాల్ యేసుక్రీస్తుకు సొంతమైన శరీరతల క్యాన్సర్ వ్యాధి కీడమిల్ల.
1: No cancer.
0: The cancer వ్యాధియే నా జయమాయ్ ఒడుగువే.
1: I will swallow the death.
0: తిరుమమాయ్ వేలే స్థలத்துக்குள்ள போவே.
1: Again I will live.
0: తిరుమమాయ్ வீட்டுக்குள்ள போவே.
1: Again I enter into my house.
0: తిరుమమాయ్ సమూహాయతుకుள்ள போவே.
1: Again I enter into the society.
0: வாதையின் கூடாதே அணுகாது.
1: The sickness will not
0: follow me. பொல்லாப் நெரிடாது.
1: Nothing will come to me.
0: இயேசுவின் தழுவுதலால நான் குணமானே.
1: அவர்
0: வார்த்தை அனுப்பி என குணமாக்குவார்.
1: Heal me.
0: நாவுனால சொல்லுக. நாவுனால சொல்லு.
1: Confess from your tongue.
0: மருந்து சாப்பிட்ட சாவதானாக போறேன். செஞ்சுதான் பாருக்கா சொன்னேன். ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாயி திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது. நீ இது எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா, நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் ஆண்டோர் பேசுவாரானால், என் ஆண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த கால வேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மாத்திரம் அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்டு வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம், நீர் கொப்பலம் என்று
1: சொல்லுவாசிக்கிறீங்க?
0: வல்லமோண்டு அந்த ரத்தத்தை
1: ஊற்றுகிறேன்.
0: எல்லா விதமான பலவீனங்கள் அல்சர் வியாதிகள் விலகுவதாக, தைராய்டு வியாதிகள் விலகுவதாக. எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe the Lord's name?
0: இந்த காலவேல்ல வந்தபடி அல்ல, ஒரு பலவீனத்தோட அல்ல, பலத்தோடு நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா.
1: We will go with all his
0: strength. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல.
1: Nothing will be.
0: அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக. இப்போதே right now கர்த்தருடைய வார்த்தையினால விடுதலை.
1: Be delivered by the Lord's word.
0: ஹல்லேலூயா. பொல்லாப் எனக்கு சத்தமா சொல்லுங்க, பொல்லாப் எனக்கு.
1: No wicked will happen.
0: பொல்லாப் நிறைஞ்ச உலகம் அது.
1: Nothing will happen.
0: நாம் வாழ்கிற உலகத்துல மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
1: Do you know which is the great?
0: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம, எந்த விதமான சராய்ப்பா இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம் தான்.
1: It is a miracle when we go out of home. Hallelujah.
0: ஆக்சிடென்ட்,
1: ஆக்சிடென்ட்ஸ்.
0: எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம போறான்?
1: Without hand, without leg.
0: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
1: நடக்குது.
0: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன்
1: போட்டுமாங்களேன்.
0: போன மாசம் புளியாந்தோப்புலதான் ஒரு திருட காதோடு வெட்டின்னு
1: போயிட்டானா, பேப்பர்ல
0: பாத்தீங்களா? ஒரு திருட காதோடு
1: வெட்டின்னு
0: போயிட்டு ஒரு சவரன் போட முடியும்னு கேக்குறீங்களா?
1: How do you put one?
0: முதல்ல ஒரு குத்து, இப்ப குமா குத்து மாதிரி 12 குத்து. ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்து மகிது, திருடன் பாத்துக்கிறான், ரெண்டு காது தேவையில்ல, ஒரே காது போதும் வெட்டி
1: போயிட்டான்.
0: சென்னையில கே கே நகர் ஒரு ஏரியா இருக்கு.
1: கே கே நகர்
0: ஒரு மாமி என்ன பண்ணி கோலம்
1: போட்டுக்குது, 20
0: கோலம் போட்டு பாருங்க. ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு
1: போயிட்டான்.
0: ஐயோ அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய் சோகமா தூங்கிட்டு
1: இருக்குது.
0: செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
1: அண்ட் வித் ஷீ இஸ் புட்டிங் கோலம் வித்தவுட் எனி செயின்.
0: அதே ரெண்டு திருடன் வந்துறான், அதே ரெண்டு திருடன் வந்தானா,
1: தி சேம் தீஃப்ஸ் கேம்.
0: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி,
1: ஷீ புட் த
0: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன் அவ்வளவுதான், இந்தா நீ போட்டு இந்த செயின் முகத்துல விட்டு போயிட்டானா. ஏன் சொல்லுங்க,
1: த்ரோ நெட் ஆன் தி ஃபேஸ்.
0: ஏன் சொல்லுங்க, கவரிங் ராகா,
1: கவரிங் ஜுவல்.
0: நான் சொல்வேன், நீ கோல்ட் போட்டாலும் பொல்லா போறோம், கவரிங் போட்டாலும் பொல்லா போறோம்.
1: வாட் எவர் யூ புட் அண்ட் தேர் வில் பீ ஈவல்.
0: அவர் இயேசுவை தழும்புகிறார், நம் குணமாயிட்ட. ஹல்லேலூயா.
1: ஹீல் பை தி ஸ்ட்ரைப்ஸ்.
0: உங்க பலவீனத்தை என் பலவீனத்தை, உங்க வியாதியை என் வியாதியை,
1: ஆல் தி சிக்னஸ்,
0: பாவங்களுடைய பாவத்தை என் பாவத்தை,
1: ஆல் மை சின்ஸ்,
0: என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டாரம்மா.
1: ஜீசஸ் கிறிஸ்ட் போர் எவ்ரிதிங் ஆன் தி கிராஸ்.
0: பில்லிஸினே கட்டி வச்சிட்டானா,
1: இஸ் இட் விட்ச்கிராஃப்ட்?
0: யாக்கோபு விரோதமான வீரம் எல்லாம் வரும். எங்கதான் வீரம் தீரம் சூரம் இருக்கும் சர்ச்சில். வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
1: And when you go home, you will become very
0: ordinary. நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. நான் மாதிரி என்ன மாதிரி பேர் தெரியுங்களா, லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபை உடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
1: the church of the living god members you are.
0: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க,
1: and you open your door in the morning.
0: வாசல்ல வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழத்துல குங்கம மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
1: And if we put the lemon and roll it down, what will happen?
0: And the elumichambazhazhazhu eppadi unnu vandhudho church ku unnu, pastor enna sooniyam vachitaanga pastor,
1: pastor they put witchcraft against me.
0: Unmayana living god sabha viswasiya anda adhe lemon la lemon juice kudika mudiyuma?
1: Can you take lemon juice with the same lemon?
0: Lemon sada saavadu mudiyuma? Mudiyuma?
1: Can you do that?
0: Mudiyuma mudiyadanga?
1: Can you do it or not?
0: And akka ku test vechillama?
1: Shall we keep one test for that sister?
0: நீங்கள யார் இந்த சர்ச்சில?
1: Who are you in the church?
0: நீங்கள யார்?
1: Who are you?
0: சத்தமா சொல்லுங்க பாலா,
1: loudly.
0: விசுவாசிங்க, கர்த்தர் பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க, நீங்கள அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
1: Who are you in the church of the living god?
0: ஆளுங்க ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்கள யார்? அது செட் ஆகாது, கை வைங்களா. எல்லாரும் இப்படி கை வைங்க, எல்லாரும் வைங்க. பக்கத்துல இருக்கவங்கள நான் ஒரு டான் சொல்லுங்க.
1: Just say Don to other one.
0: நான் ஒரு ரவுடி. நீங்கள சொல்ல, நானும் ஒரு ரவுடி தான் சொல்லுங்க.
1: I am also Don.
0: ஜனங்கள அடிக்கிற ரவுடி இல்ல, பிசாசின் மூக்க பக்கிற ரவுடியா இருக்கணும், பிரச்சனைன்ற மூக்க பக்கிற ரவுடியா இருக்கணும், வியாதின்ற மூக்க பக்கிற ரவுடியா இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்.
1: The devil should tremble before you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல நின்னேன்.
1: I was standing in the post office.
0: ஒரு அம்மா வந்தது.
1: One lady came.
0: Sir, இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
1: Please fill up this money order form.
0: ஏமா எனக்கு தமிழ்லாம் ஒழுங்கா வராது.
1: I don't know.
0: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவான.
1: I write in English.
0: பரவாயில்ல சார், தப்பு தப்பா எழுதி கொடு சார்.
1: You write somehow, you see.
0: நீ தான் லூசா மணி. லூசா நீ?
1: Are you loose?
0: தப்பு தப்பா எழுதினா எப்படி மணி ஆர்டர் போய் சேரும்?
1: And well, how it goes?
0: இல்ல சார், எனக்கு படிக்க தெரியும், கரெக்ஷன் பண்ணிக்கிற சார்.
1: I can correct.
0: இது நம்ம எச்எம் போலயே நான் ஸ்டூடண்ட் மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிதான்.
1: She wants to do the correct.
0: உலகத்திலே ஃபார்ம் கூட ஃபில் அப் பண்ண தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளு சொன்னா அத காட்டில அவமானம் அந்த உலகத்துல இல்ல.
1: It is a great shame when we don't.
0: நான் போன் வரட்ட போவே மாட்டே சார். ஏதி குடு பரண்டது என்ன போட்டு.
1: And she kept on asking to.
0: சரி, நான் அரை மணி நேரத்துக்கு அது ஏதி குடுத்துட்டேன்.
1: I have written it.
0: மா நீ தூரமா போய் கரெக்ஷன் பண்ணி அப்படியே போய்டு.
1: Just correct it and go.
0: என்கிட்ட வராத என்ன?
1: Don't come back.
0: 800 ரூபாய் மணி ஆர்டர்.
1: 800 rupees.
0: ஏர்வாடி தர்கா கண்புது.
1: And 7 times.
0: ஆமா. ஏர்வாடி தர்கா கண்புது. பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
1: And she got the bill back.
0: என்கிட்ட நேரா வந்தது.
1: She came back.
0: சார் அப்படிஞ்சு.
1: She said sir.
0: என்னமா வேணும் அப்படினு கேட்டேன்.
1: I asked what you want.
0: எனக்கு ஏது தெரியும் சார்னு.
1: I cannot write.
0: எனக்கு சரியான கோவம் வந்துச்சு.
1: I got angry.
0: உனக்கு ஏது தெரியும், ஏது வேண்டியதுனமா?
1: Then you have to write.
0: எதுக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணானு
1: கேட்டேன்.
0: இல்ல சார், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இல்ல சார், எங்க வீட்டுக்கு சூனியை வச்சிட்டாங்க சார்.
1: They put the witchcraft in my house.
0: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
1: Many died.
0: வீடு வாசல்லாம் வித்துட்டேன்.
1: I just lost all my
0: மிச்சம் இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது.
1: All my children are
0: அடுத்த வேலை சாப்பாடு இல்ல.
1: No food.
0: நல்ல துணிமணி இல்ல.
1: No dress.
0: என் வயிறெல்லாம் பத்தி எரிதியா.
1: It is burning.
0: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்ததோ.
1: Whatever.
0: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ.
1: Whatever.
0: என் குடும்பம் எப்படி பிச்செடுக்குதோ.
1: Whatever this.
0: அது போல என் சூனியை வச்ச குடும்பம் பிச்செடுக்கணும் நடுத்தல நிக்கிற அந்த குடும்பத்து சாவு வரணும்.
1: That family should die.
0: அதுதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லீம் பாய்க்கு.
1: That is the Erwadi boy.
0: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றாங்க அந்த.
1: She sends 800 rupees money order.
0: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாயை.
1: 800 rupees for witchcraft.
0: நான் சொன்னேன் மா.
1: I said
0: பாய்க்கு நான் அனுப்பு கேர்ள்க்கு நான் அனுப்பு.
1: You send boy or girl.
0: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சம்மதம் கேட்டேன்.
1: And I
0: இல்ல சார் அவங்க என்ன காட்டுல பெரிய மந்திரவாதியான போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்.
1: That witchcraft came back again, she said.
0: அதுக்கு நான் எதுக்குன்னா சம்பந்தம்.
1: What is the relationship
0: between திரும்பி வரும் பட்சத்துல
1: when it comes back
0: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்.
1: Then it will be affected.
0: என் வைஃப் போய் சொன்னா ஏங்க ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு
1: வர்றீங்க. Why do you bring problems from home?
0: அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பிறவி இருப்பான்.
1: அது எவ்ரிவேர் தி ஜெயன்ட்ஸ் will be there.
0: இஸ்ரவேல் ஜனங்க முன்னாரோட தட பண்ணுவான்.
1: And they will stop Israelites.
0: வழிபறி செய்வான்.
1: They plug
0: கொள்ளடிப்பான்.
1: They just stole.
0: ஆனா அந்த ஆண்டவர் சவுலை சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவை ஏற்படுத்தி அந்த அமலேக்கோட யுத்தம் பண்ணி நம்ம ஆளுங்க முன்னாரே தட பண்ண எல்லாரும் கொன்று போடினார்.
1: The Lord made Saul as the king and asked him to
0: அப்ப தடைகள் ராட்சதர்கள் தடையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது. ஒருவேளை நல்ல வேலை இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக.
1: All the barriers be broken.
0: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக.
1: Barriers in your marriage be broken.
0: பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தடைகள் காலவில உடைக்கப்படுவதாக.
1: All the childless things be broken.
0: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல.
1: You may not have own house.
0: நல்ல கை தூங்க போலாம்.
1: You can raise your
0: hand. வாடகை வீட்ல இருக்கறவங்க எல்லாம் கை தூங்குங்க.
1: Those who are in rented
0: house. சொந்த வீடு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல இந்த ஸ்டேஜ் சைஸ் ஆதுنا பண்ணலாம். ஒரு வீடு வேணும் நமக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணவா?
1: Need 800 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்.
0: வேணுமா வேணவாங்க?
1: Do you need or not?
0: இது யார் படைச்ச பூமி?
1: And who created this earth?
0: யார் படைச்ச பூமி? இல்ல சத்தமா சொல்லுங்க மாரா.
1: Who created?
0: ஹ? யார் படைச்ச பூமி?
1: Who created this earth?
0: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
1: Anybody said my father created it?
0: ஆமா சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
1: And you would have built long.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்றேன் நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
1: The father's earth it belongs to
0: us. வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.
1: May the Lord
0: நல்ல வேலைகள் கடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக.
1: All the barriers be broken.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாலாவதாக.
1: Fourthly.
0: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
1: The Canaan belongs to who?
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
1: It for the children of God.
0: யார் தெரியுமா இருப்பா?
1: Who are they?
0: ராட்சதர் இருப்பாங்க.
1: The giants used to live.
0: இதுல இருந்து என்ன தெரியுதுனா?
1: What we know.
0: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
1: And whatever we want to enjoy, we have to enjoy.
0: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை.
1: We have to eat our hands.
0: ஆமா. நம்ம கைகளின் நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம். பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் காரன் சாப்பிடுப்பா.
1: The medical shop owner will be
0: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
1: Others will be.
0: ஆமா பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
1: They say bypass surgery.
0: ஹார்ட் மட்டும் இல்ல டெபாசிட்க்கு சேர்த்துதான் பைபாஸ் சர்ஜரி.
1: They take all our deposits.
0: சில குடும்பத்துல அட்வகேட் சாப்பிடுவான்.
1: The advocates may eat.
0: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுவாங்க.
1: And others may be eating.
0: புரியுற மாதிரி சொல்லவா? புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க.
1: For the understanding.
0: நல்ல வாய சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன் அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
1: Name of Jesus, let
0: உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும். கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும், நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்கான கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா மைக்கு கொடுக்க
1: போறேன்.
0: எரேமியா 20 அதிகாரம்,
1: ஜெரேமியா 20,
0: எல்லாரும் எடுங்க, எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
1: ஜெரேமியா 20
0: எடுத்தாச்சா? 11 வசனம்,
1: 11th verse.
0: வேற யாரா வாசிங்க? எரேமியா 20:11,
1: ஜெரேமியா 20:11.
0: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? ஏசு எப்படி இருக்காரு நம்மளோட? கத்தர் எப்படி இருக்காரு நம்மளோட?
1: How the Lord is with you.
0: எப்படி இருக்காரு? போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள்
1: பராக்கமுள்ளதாந்தைகள்,
0: அவமானங்கள்
1: பராக்கமுள்ளதாதிமுள்ளதா,
0: பெல்லிசனி கட்டுகள் பராக்கமுள்ளதா,
1: கிராஃப்ட் தி ஜெயண்ட்,
0: தடைகள் பராக்கமுள்ளதா,
1: அண்ட் ஆல் தி பேரியர்ஸ் ஆர் ஜெயண்ட்,
0: இயற்கை சீற்றங்கள் பராக்கமுள்ளதா,
1: தி நேச்சுரல் டிசாஸ்டர்
0: COVID-19 பராக்கமுள்ளதா,
1: COVID-19
0: சுனாமி பராக்கமுள்ளதா,
1: சுனாமி.
0: ஆனா இவைகளை காட்டிலும்
1: நீர்
0: நானும் ஆராதிக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவரல்ல, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி,
1: தி மைட்டி டெரிபிள் ஒன்.
0: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் பீ வித்
0: யூ, உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் ஜீசஸ்
0: உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும், அரங்கல வீழ்த்த முடியும், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே,
1: யூ கேன் ரீட்.
0: அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
1: லெட் அஸ் க்ளோஸ் आवर ஐஸ் அண்ட்
0: நன்றி தேவனே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்துக்கு பேசியிருக்க நன்றி தப்ப சோத்ரம் சோத்ரம். ஐயா, நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்னை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு, அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒரு பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு, ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு, உன் இருதயமாகிய ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க, ஆண்டவர் எப்படி ஒரு வீட்டை தர மாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்கிற சக்தி இந்த காலவேளை இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்கிற சக்தி குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அப்பா கால்வாசி அரவாசி முக்காவாசி இல்லப்பா, முழுவாசியாக முழுமையாக எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். Let your kingdom come. Let your will be done in your whole life, O God. You have given a great life to us. Help us to invest our time in your presence. May my spoken words, unspoken thoughts be presentable in your presence, O God. கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தொடர்ந்து நடத்துங்கப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க, உம்முடைய விருப்பத்தின்படியே நடத்துங்கப்பா. எப்தா போல ராஜாவே, எதெல்லாம் பிரஷ்யஸா எங்களுக்கு இருக்கோ அதையெல்லாம் ஒப்பு கொடுத்து உமை கிட்டி சேருகிற மக்களாக, உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக வாழ ராஜா உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில பாராட்டின அன்புக்கு ஈடாக நாங்க என்னத்தை திரும்ப உமக்கு செலுத்த முடியும்? ஒன்றை செய்கிறோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகா உமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம். உமக்காகவே வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் அமர்ந்த வண்ணமாக, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க சித்தம் போல எங்களை வழி நடத்துங்கப்பான்னு கேட்க போகிறோம். வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீங்களும் நானும் தேவனுக்காக எதை செய்கிறோமோ அதுதான் கடைசி வரை நிலை நிற்க போகிறது. அப்பாவை பார்த்து

ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடும்போது அங்கே ஒரு வாசகம் என் கண் முன்பாக பட்டது. ஆயுளை கூட்ட ஆயுளை குறைப்பீர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்போ உலக வாழ்க்கையில் நம்முடைய ஆயுள் கூடணும்னா அன்றாடம் பயன்படுத்துகிற எண்ணெய் ஆயில் குறைத்தாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயுள் பெருக வேண்டும் என்றால் அவரோடு உள்ள ஆயிலை நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும். உலக வாழ்க்கையில் ஆயிலை குறைக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயிலாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் கூட்டி கொண்டே இருக்க வேண்டும். வேற ஒன்றுமே இல்லை. கூட்டணும்னா உம்மோடுதா நான் இருப்பேன். அவரோடு இருக்க இருக்க இருக்க கணக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சாழம், நீந்த முடியாத நீச்சாழத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி விடுவார். அப்பாவை பார்த்து, அப்பா

அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு இருக்கிற பாக்கியத்தை தாங்க, உம்மோடு நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக உம்முடைய வார்த்தைகளை மடை திரண்டு வெள்ளம் என அளவில்லாமல் தடையில்லாமல் புறப்படச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திக்கிறதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: ஸோ கடைசியாக நம்ம டிவோஷனில் இந்த ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமாக நாம் பேசுகிறப்போ நடைமுறை வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா எப்பொழுதும் நம்முடைய கண் முன்பாக அவரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நம்ம இடத்துல ஆண்டவர் பேசினார். நெம்புகோல் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் அற்புதமான விதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்,
1: ஆமென்.
0: பிசாசு ஒரு மனிதனுடைய மனதை அசைக்கிறதுக்கு அவன் ஆசைகளை பயன்படுத்துகிறான். ஏதேனில் ஆரம்பித்த காரியம் மனிதங்களுடைய உள்ளம் இருதயம் அவன் ஆசை காட்டுறப்ப ஈஸியாக அசைக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை தங்களுடைய கண் முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஆசையை அவங்க அசைச்சு போட்டுடுறாங்க.
1: ஆமென்.
0: இந்த தேவனோட இசைந்திருக்கிற மனுஷனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஆசையும் தானாகவே செயல் இழந்துடும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரோட இசைந்திருக்கிற எந்த ஒரு அந்த உன்னத அனுபவத்தில் நாம் தரிச்சிருக்கிறப்ப நம்மளை சோதிக்கும்படி எப்படிப்பட்ட ஒரு ஆசையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து சத்துரு நிறுத்தினாலும் அந்த ஆசை ஆட்டோமேட்டிக்காகவே செயல் இழந்துடும்.
1: எஸ்,
0: தேவனோடு ஒரு மனிதனுக்குள்ள இசைவு அவ்வளவு வலுவானது, அவ்வளவு பலம் உள்ளது. ஆமென்,
1: ஆமென்.
0: சொல்லப்போனால் அதுதான் அவனுடைய அடையாளம், அதுதான் அவனுடைய அரண், அதுதான் அவனுடைய கோட்டை. ஆமென்,
1: ஆமென்.
0: எவ்வளோ ஒரு மகிமையான உன்னதமான ஒரு அனுபவம். இந்த இசைவு இல்லாததுனால தான் அப்பப்போ இருந்த என்ன செஞ்சிருது, ஆசையை கண்ட உடனே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அசைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதத்தில் அந்த வசனம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென்,
1: ஆமென்.
0: Day and night, I will stick with God.

0: எல்லாம் பகலெல்லாம்
1: இதயம் உமக்காக,
0: இதயம் உமக்காக
1: துடிக்குதையா.
0: Day and night I will stick with God.
1: Yes.
0: இரவும் பகலும் அவரோடு அப்படி ஒட்டிக்கிட்டே இருப்பேன். எப்படி இருப்பேன்?
1: ஒட்டிக்கிட்டே.
0: ஒட்டி உறவாடுறீங்கன்னு சொல்றாங்க பாருங்க. ஒட்டாம உறவாட முடியாது.
1: Yes.
0: சொல்லுங்க. ஒட்டாம,
1: ஒட்டாம
0: உறவாடவே முடியாது.
1: உறவாடவே முடியாது.
0: அதனாலதான் கோவம் வந்துட்டுனா நம்ம சொல்ற வார்த்தை இனிமே உன்னோட எனக்கு ஒட்டும் இல்ல,
1: உறவு இல்ல,
0: உறவு இல்ல, ஒட்டும் இல்ல,
1: உறவு இல்ல.
0: அவரோட எங்களுக்கு ஒட்டும் இல்லாம உறவு இல்லாம
1: போயிருச்சுங்க. 25 வருஷமா
0: ஆச்சு பாருங்க. ஒட்டும் இல்ல,
1: உறவு இல்ல. அவர் அப்படியே இருக்காரு, நாங்க அப்படியே இருக்கிறோம்.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இரவும் பகலும் என்னோட ஒட்டாம உன்னால
1: உறவாடு
0: உறவாட
1: முடியாது.

0: இதே வசனத்தை பேதுரு தன்னோட பிரசங்கத்தில் உபயோகப்படுத்துகிறப்ப அப்போஸ்தலர் 2:25 அவர் என்ன சொல்றாரு வாசிக்கலாம்.
1: அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: I saw God before me for all time. Nothing can shake me. He is right by my side. இங்க கொஞ்சம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
1: நோக்கி கொண்டிருக்கிறேன்.
0: அன்னைக்கு நாம தியானிச்ச போல லைக் ஃபுல்க்ரம் எப்படி நாம முன்னாடி வைக்கிறோமோ அதே போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக
1: நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கு.
0: அவர் தான் என்னுடைய ஆதார புள்ளி, அவர் தான் என்னுடைய தாங்கு புள்ளி.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் எவ்வளவு பெரிய 1 டன் பிரச்சனை என்ன, 1000 டன் பிரச்சனையை எங்களால் என்ன செய்ய முடியுது, அசைக்க முடியுது. அப்ப ஆண்டவருக்குள்ள நாம அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை நம்மளால ஏன் அனுபவிக்க முடியாது இருக்கு அப்படின்னா, பிரச்சனை ஆண்டவரிடத்துல இல்லை, அது நம்மிடத்துல இருக்கு. நமக்கு அவர் உரிமைகளை வழங்காதது பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நாம தேவன் நமக்கு பாராட்டின உரிமை மகன்கிற உரிமை. பூரா பாவிகளை புறம் எப்படி ஆக்கிட்டார்னா மகன் ஆக்கிட்டார். கிறிஸ்துவுக்குள்ள நாம பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய உரிமை என்னன்னா, ஒரு மகனுக்குரிய அந்த ஒரு உரிமை. ஸோ உரிமை நமக்கு, அதாவது எந்த உரிமையை கொடுத்தா தகப்பனுடையது எல்லாம் மகனுடையதாகுமோ அந்த உரிமையை தந்தார்.
1: ஆமென். ஆமென்.
0: எந்த உரிமை தகப்பனுடையத பூரா மகனுடையதாக்குது?
1: மகன்கிற
0: உரிமை. தகப்பனுடையது எல்லாம் ஒரு தகப்பன்ட்ட இருக்கிறது, மகனை தவிர வேற எவனோ அதுக்கு லீகல் வாரிசு இல்லை.
1: எஸ் மகன் மகள்
0: சொல்லுங்க. அப்ப பார்த்தாரு அவருக்கு உரியது எல்லாம் இந்த மாதிரி அவருடைய நமக்காகணும் அப்படிங்கிறப்ப அவர் என்னவாகிட்டார், நம்மள
1: மகனாக மகள
0: மகனாக மகளை மாத்திட்டார். மகனா மகளானாதான் அவருடையது எல்லாம் நம்முடையதா.
1: ஆமென்.
0: அப்ப எந்த உரிமைய, எந்த உறவை நமக்கு தந்தா இந்த உரிமை நமக்கு கடந்து வருமோ அந்த உறவுக்குள்ள உங்களை என்னை கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: ஆமென். உரிமையோட அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய உரிமை எனக்கு தந்தார். அப்படி தானே இருக்கு,
1: அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி.
0: உறவு அதோட கடந்து வந்தது ஒரு உரிமை.
1: ஆமென்.
0: என்ன உரிமை? உம்முடையதெல்லாம்
1: என்னுடைய.
0: அதே அவருடைய இதுல சொல்லணும்னா, மகனே மகளே என்னுடையதெல்லாம்
1: உன்னுடையதப்பா உன்னுடையதம்மா.
0: அந்த உரிமையை கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு உன்னை நான் கொண்டு வந்துட்டேன்.
1: ஆமென்.
0: என்ன என்ன அப்பான்னு அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை நான் உனக்கு தந்துட்டேன்.
1: ஆமென். ஆமென்.
0: ஸோ ஆண்டவர் பக்கம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவ்வளவு உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய உறவை அவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருந்தோம். இந்த ப்ரிவிலேஜை ஏன் நான் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. அப்போ எனக்கு ஆண்டவர் அருமையாக ஒரு காரியத்தை உணர்த்தினார். இப்போ நான் உங்களுக்கு முழு உரிமையை தந்துட்டேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற. உன்னோட ரைட்ஸில் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. But you have some issues on your priorities. எனக்கு வழங்க வேண்டிய அந்த முன்னுரிமை கெடுத்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்குது. அதனால தான் எனக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை உங்களால் முழுசாக அனுபவிக்க முடியாத ஒரு போராட்ட நிலைமையிலையும் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு.
1: எஸ்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாளும் யார் அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அவரை தங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக வைக்கிறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அவரை தங்களுக்கு முன்பாக வைத்து அந்த வாழ்க்கையை அந்த நாளை துவங்குகிறார்களோ, ஆமென்,
1: ஆமென்,
0: அவங்க தான் அவருக்குள்ள அவர்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை முழுசா சுதந்திரிக்கிறாங்க, முழுசா என்ஜாய் பண்றாங்க. அப்ப அவருக்கு முன்னுரிமையை கொடுக்காம அவருக்குள்ளான நம்முடைய உரிமைகளை பரிபூரணமா அனுபவிக்க நம்மளால முடியாது. ஆமென்,
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இரவெல்லாம்

0: அப்போ இன்னைக்கு செய்தி இந்த முன்னுரிமையை குறித்து தான். ஆமே
1: ஆமேன்.
0: அவற்றை நமக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை, உரிமை இருக்கு.
1: ஆமேன்.
0: அதை குறித்து ஒரு விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: இன்னைக்கு பிரச்சனை வந்து நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கிறோமா? எவ்வளவு அதிகமா அவரோடு இசைந்திருப்பதை நாம தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அதிகமா அவரோட இசைந்திருக்கிறதான் வெற்றிக்கான ரகசியம். ஆமே
1: ஆமேன்.
0: வாழ்க்கை ஆண்டவர் ரொம்ப லகுவாக்கிட்டு போயிட்டார். கடினமா இருந்த வாழ்க்கைய ரொம்ப லகுவாக்கிட்டார். அவரோட யாரெல்லாம் இசைஞ்சிருக்கிறானோ அவன் தான் கடினமான வாழ்க்கையை லகுவா வாழ்றவன்.
1: ஆமென்.
0: கடினமான வாழ்க்கையை லகுவா வாழ்றதுக்கான ஒரே வழி அவரோட இசைந்திருக்கிறது மட்டும்தான்.
1: ஆமென்.
0: உண்மை அது. அவரோட இசைந்திருக்கிற அனுபவத்துல எவ்வளவு கடினமான வாழ்க்கை நமக்கு எப்படி ஆயிருது? பி ரோஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நாம் கிறிஸ்துவை நமக்குள் எவ்வளவு அனுமதிக்கிறோமோ அவ்வளவுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். எந்த அளவு நீ என்ன அலோவ் பண்றியோ அந்த அளவு தான்ப்பா நான் உன் லைஃபுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமே
1: ஆமேன்.
0: நீ தான் என்ன அலோவ் பண்ணவே இல்லையே, நான் எப்பவும் ரெடியா தான் இருக்கிறேன். ஆனால் நீ உனக்குள்ள என்ன அனுமதிக்காததுனால தான் எனக்குள்ள பிரவேசிக்க உன்னால முடியாம இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தரை அனுமதிக்கிறப்ப அனுமதிச்சாதானே அவர் உள்ள வர முடியும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா நம்மகிட்ட சொல்றாரு, எந்த அளவு நீங்க என்ன இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவு தான் இந்த நாள்ல நீங்க எனக்குள்ள பிரவேசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு அரைப்படி உலக்கு கால்படி உலக்கு இருக்கு பாருங்க, அந்த கால்படி உலக்கு எந்தளவு அரைப்படி உலக்க தனக்குள்ள அனுமதிக்குதோ அந்த அளவு தான் இந்த கால்படி உலக்கு அரைப்படி உலக்குள்ளேயே போக முடியும்.
1: எஸ்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: பாருங்க இந்த சின்ன உலக்கு இந்த பெரிய உலக்கு. ஸோ இந்த சின்ன உலக்கு பெரிய உலக்கு தனக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யுது?
1: அலோ பண்ணுது.
0: அலோ பண்ணுது. அலோ பண்றதுனால இந்த சிறுசு அந்த பெரிய உலக்குள்ள பிரவேசிக்குது.
1: ஆமென்.
0: இதுதான் ரகசியம். அப்ப நாம அவரை நமக்குள்ள அனுமதிக்காததுனாலதான் அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியல. அவரோட இசைந்திருக்கிற அனுபவத்துல நமக்கு அவருடைய சன்னிதானத்தில் நம்மை சந்தோஷத்தினால் என்ன செய்கிறார்?
1: நிரப்புகிறார்.
0: சங்கீதம் அந்த அப்போஸ்தலர் 2 28 வசனம் பாருங்களேன். பேதுரு நினைவு கூர்றாரு, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர்,
1: உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார்.
0: உம்முடைய சன்னிதானத்திலே
1: என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர்.
0: அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு?
1: அவருடைய சன்னிதானத்தில்.
0: அவருடைய சந்நிதியில இருக்கு.
1: சந்நிதி.
0: சந்தோஷத்தை எங்கெல்லாம் போய் மனுஷன் என்ன செய்யறான்?
1: தேடுறான்.
0: தேடுறான். சந்தோஷம் இருக்கிறது எங்க?
1: அவருடைய சந்நிதியில.
0: அவர் பாருங்களேன், சந்தோஷத்தினால என்ன செய்வேன்?
1: நிரப்புவீர்.
0: நிரப்புவீர். ஃபுல்லா சொல்லுங்க. ஃபுல்லா.
1: ஃபுல்லா.
0: வேற மொழியாக்க இருக்க மெசேஜ் இல்லாம வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? பொதுமொழி விருப்பில் எப்படி இருக்கு? சந்தோஷத்தினால் என்ன செய்வீர்?
1: நிரப்புவீர்.
0: நிரப்புவீர். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: யூ வில் என்ராப்சர் மீ வித் and in your presence mulusaine mutrum mudi enna seigireer complete ah soondu kollugireer.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah. Vaalvin valiyai naan ariye seiveer umada munnilayil enakku neraivana magichi undu.
0: உம்முடைய முன்னிலையில் எனக்கு நிறைவான
1: மகிழ்ச்சி உண்டு.
0: அதுதான் அப்பா பாடியிருக்கிறாங்கன்னா, உம் முன்னே
1: உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
0: அந்த என்கேஜிவி கொண்டு வாங்க.

0: பாருங்க இதுல என்கேஜேவி அருமையா இருக்கு. யூ வில் மேக் மீ ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ், ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ். அந்த வேர்டு தான் எதிர்பார்த்தேன். சந்தோஷத்தினால் நிரப்புவீர்.
1: எஸ்
0: நிரப்புவீர் அப்படிங்கிற அந்த தமிழ்ல இருக்கிற அந்த வேர்டு அருமையா இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. யூ வில் மேக் மீ ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ், ஃபுல் ஆஃப் ஜாய். சமூகத்துக்கு போயிட்டு எப்ப சமூகத்துக்கு போனாலும் சரி, எப்ப சன்னிதிக்கு போனாலும் சரி, ஃபுல்லு தான்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: டல்லா போறேன் போறோம், ஃபுல்லா வந்து
1: ஆமென்.
0: உள்ள போனது டல்லா, வெளியில வர்றது
1: ஃபுல்லு.
0: இந்த ஒயின் ஷாப்புக்கு போறவன் எல்லாம் பாருங்க, போறப்ப டல்லா போறான், வர்றப்ப எப்படி வர்றான், ஃபுல்லா வர்றான்.
1: தெரியும் இல்ல அப்படின்றான்.
0: அப்போ ஒரு மதுவான வெறி கொள்றவனே உள்ள போயிட்டு எப்படி வர்றான், ஃபுல்லா வர்றான். இப்ப நமக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு சந்நிதிக்கு போனாலே அவரும் அவருடைய சன்னிதானத்துல அவருடைய சந்தோஷத்தினால நம்மள ஃபுல் ஆக்கிடுற.
1: ஆமென்.
0: உள்ள போனது டல்லா, வெளியில வர்றது
1: ஃபுல்லா.
0: இந்த நாள் முழுசு நாம எப்படி இருக்க முடியும்,
1: ஃபுல்லா
0: இருக்க முடியும். எப்பவுமே ஐயா அப்படிதான் இருப்பாரு,
1: ஃபுல்லா இருப்பார்.
0: ஃபுல் லோடு சொல்லுங்க, ஃபுல் லோடு,
1: ஃபுல் லோடு.
0: என்ன அவர் எங்க இருக்கிறாரு, சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால இருக்கிறார்.
1: நிரப்புவே
0: சன்னிதானத்தின் சந்தோஷத்துல இருக்கிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: அதே பாருங்க, அந்த சன்னிதியில இருக்கிற ஆட்கள் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க,
1: ஃபுல்லா
0: சந்தோஷமா. நம்ம வாழ்க்கையில குறை இருந்தாலும் மனசுல ஒரு நிறைவான மகிழ்ச்சியோட நம்மளால வாழ முடியும்னா அதுக்கான ஒரே ரகசியம் என்னன்னா அவருடைய சன்னிதியில வாழ்ற வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அதனால சன்னிதியில வாழ்ற ஆட்கள் எப்பவுமே துள்ளிக்கிட்டு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டு, எப்பவும் மகிழ்ச்சியோட, எப்பவும் பூரிப்போட, எதை குறிச்சும் கவலை இல்லாம. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த மனுஷனுக்கு ஏதாவது கவலை ஏதாவது இருக்குமா இல்லையா, இப்படி சந்தோஷமா என்ன செய்யறாங்களே
1: இருக்கிறாங்களே.
0: வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது, ஆனா அவரோட இருக்கிறவங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும்.
1: ஆமென்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துல எல்லாம் இருக்கிறவன் தனக்குள்ள உணர முடியாத சந்தோஷத்தை அவரோட இருக்கிறவன் உணர முடியும்.
1: எஸ்.
0: முக்கியமான காரியம், எல்லாம் இருக்கிறவன் தனக்குள்ள உணர முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவரோட இருக்கிறவன் அனுபவிப்பான்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்னு சொல்லக்கூடாது, நான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லணும்.
1: ஆமென்.
0: மூத்தகுமார மனநிலைமை, சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும், எனக்கு என்னமாவது
1: இருக்கணும்,
0: நான் என்னுடைய சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது என்ன செய்யல
1: கொடுக்கல,
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி இருக்கும்படி. அப்ப அவன் என்ன சொல்றான் இங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்.
1: எஸ்.
0: அவர் சொல்றாரு, டேய் நீ எப்பவும் என் கூட இருக்கிறவன்டா. அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. நீ எப்பொழுதும் என்னோடு
1: இருக்கிறாய்
0: இருக்கிறாய்.
1: ஹல்லேலூயா.
0: மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய்.
1: எஸ்.
0: Son, you are always with me. என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இல்லையாடா, அதான் அவனுடைய அர்த்தம். ஆட்டுக்குட்டின்னு சொல்ற, என் கூட இருக்கிற, என் கூட இருந்தேன்னா எனக்குரியதெல்லாம் உன்னுடைய,
1: உனக்குரியதாப்பா.
0: அப்ப இந்த பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு அனுபவத்துல நம்ம வந்துட்டோம்னா வாழ்க்கையில நிறைவோ குறைவோ வறுமையோ பரிபூர்ணமோ சம்பூர்ணமோ எதுவா இருந்தாலும் சரி, அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிறதுல சந்தோஷம் இல்லை, அவரோட இருக்கிறதுல தான் சந்தோஷம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இருக்கிறதுல சந்தோஷப்படாதீங்க, அவரோட இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆனா மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கணும்னா என்னமாவது அவனுக்கு இருக்கணும்.
1: எஸ்.
0: அது எப்படி ஏதாவது இருந்தா தானங்க சந்தோஷமா இருக்க
1: முடியுங்க.
0: ஒண்ணுமே இல்லாம எப்படிங்க நாங்க சந்தோஷமா
1: இருக்கிறது.
0: ஆனா பக்தன் பாடுறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலன்கள் இல்லாம போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாம போனாலும், கிடையில ஆடுகள் இல்லாமல் போனாலும், மொத்தத்துல முதலே இல்லாம போனாலும், முதலுக்கே மோசம் வந்தாலும் முதல்வரோடு இருக்கிறனே.
1: ஆமென்.

0: ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஐயா முதலுக்கே மோசம் வந்துருச்சுன்னு சொல்றியா? ஆமா ஆண்டவரே, முதலுக்கு என்ன செஞ்சிருச்சு?
1: மோசம் வந்துருச்சப்பா.
0: ஆனா நீ இன்னும் என் புதல்வனா இருக்கிற அப்படிங்க. ஆமென். ஓ முதலே போனாலும் சரி, நீ இன்னும் எனக்கு
1: புதல்வன் தான்,
0: புதல்வனா இருக்கிற.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: முதல் இருக்கு, முதல் இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது. நான் இன்னும் யாரா இருக்கிறேன்? உம்முடைய
1: புதல்வனா
0: இருக்கு.
1: ஆமென்.
0: முதல் போனாலும்
1: நீங்க
0: நீங்க நான் உங்களுக்கு புதல்வனா இருக்கேன். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இளையகுமரனுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அப்ப எப்படி எப்படி சந்தோஷப்படுத்தின இளையகுமாரன்? டே முதல் போச்சு நாட வந்திருக்கிற, மொத்தமா போச்சப்பா. அவன் என்ன சொல்றான்?
1: மொத்தமா போச்சப்பா.
0: எப்பா மொத்தமா கல்வி நிட்டேன்ப்பா, என்னடா அஞ்சு பத்து கூட இல்லையாடா? இல்லப்பா மொத்தமா, மொத்தமா போச்சாடா, வாடா உனக்கு தாண்டா முத்தம் அப்படி. மொத்தத்தையும் காலி பண்ணவனுக்கு
1: முத்தம்,
0: முத்தம் மொத்தத்தை முதல்ல காலி பண்ணிட்டு வந்தவனுக்கு அவர் கொடுத்த சந்தோஷம் என்ன? புதல்வனுக்குரிய சந்தோஷம்.
1: ஆமென்.
0: முதல் போனவனுக்கு
1: புதல்வனுக்குரிய
0: சந்தோஷம், புதல்வனுக்குரிய சந்தோஷம்.
1: எஸ்.
0: ஹalleluya.
1: ஆமென்.
0: மகனே நீ எனக்கு இன்னும் புதல்வனா தாண்டா இருக்கிற, மொத்தமா போனாலும் நீ இன்னும் எனக்கு
1: புதல்வன் தான்,
0: புதல்வன் தாண்டா.
1: எஸ்.
0: பூரா பாருங்க, மரித்தான்
1: உயிர்த்தான்,
0: உயிர்த்தான் மறுபடியும் காணப்பட்டான், ஆனபடினால் நாம்
1: சந்தோஷம்.
0: ஹல்லேலூயா. வீடே களை கட்டுது.
1: ஆமென்.
0: வீடே என்னது, எங்க பார்த்தாலும் ஒரே
1: களை,
0: சந்தோஷம். சந்தோஷம் எங்க இருக்கு? சந்நிதியில இருக்கு.
1: ஆமென்.
0: எல்லாம் ஏதாவது இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு, சந்தோஷமா நீ இருக்கணும்னா என் கூட இரு.
1: எஸ்.
0: எங்கூட இருக்கிறவனுக்கு இருக்கிற சந்தோஷம் சமாதானமும்.
1: அதனாலதான்
0: இந்த பிரசன்னத்தில் வாழ்ற வாழ்க்கை முறைங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது நீங்களும் நானும் வாழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு உயரிய வாழ்க்கை
1: முறை.
0: முறை இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை
1: முறை.
0: முறை அப்ப பிரசங்கத்தில் வாழ்றது வேற. இப்ப இதெல்லாம் என்னது?
1: பிரசங்கம்.
0: பிரசங்கம், பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நாங்க பிரசன்னத்திலேயே வாழ்ற வாழ்க்கை
1: முறை
0: அது வேற.
1: எஸ்.
0: அப்ப இந்த பிரசன்னத்தில் வாழ்ற ஆட்கள்கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா எப்பவும் அந்த லைஃப்ல ஒரு துள்ளல் இருந்துகிட்டே இருக்கும்.
1: ஆமென்.
0: என்ன இருக்கும்?
1: துள்ளல்,
0: சந்தோஷ துள்ளல். அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு?
1: சந்தோஷ துள்ளல்.
0: தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் டல்லாவா இருக்கும்,
1: துள்ளிக்கிட்டே
0: துள்ளிக்கிட்டே தெரியும். அந்த மாதிரி நாமளும் அவரோடு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே உள்ளமெல்லாம் என்ன செய்யும்?
1: துள்ளும்,
0: துள்ளும்.
1: ஆமென். ஆமென்.
0: அதான் அப்பா அப்படியே ரசிச்சு அனுபவிச்சு பாடுற பாட்டு பாருங்க.

0: உள்ளத்துல காணப்படுகிற
1: பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே.
0: நல்லா இருந்தது எல்லாம் ஃபுல்லாயிருச்சாண்டவரே.
1: பள்ளங்கள் நிரம்புதையா
0: சூப்பர்
1: பாடி துதிக்கையிலே.
0: துள்ளுதியா
1: துள்ளுதையா
0: சமூகத்துல இருக்கிறவன் இப்படிதான் துள்ளுவான்.

0: எப்படி துள்ளலையா, இது என்ன சாதாரணமான துள்ளலா, இங்க பாருங்க என்ன துள்ளல், குதியாட்டம் போடுறான்டா சொல்றோம்ல, குதியாட்டம் போடுறான்டா, இதுதான் அந்த குதியாட்டம்.
1: ஆமென்.
0: இது எங்க இருந்தா தான் வரும்,
1: அவர் சமூகத்துல
0: தண்ணிக்குள்ள இருந்தா தான் வரும்,
1: தண்ணிக்குள்ள
0: தூக்கி வெளியே போட்டா துடிச்சிருவேன், உள்ள இருந்தா துள்ளுவேன்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, உள்ள இருந்தா துள்ளல்,
1: உள்ள இருந்தா துள்ளல்,
0: கொஞ்சம் சமூகத்தை விட்டு வெளியில போனா ஒரே
1: துடி
0: துடிச்சு துடியா
1: துடிச்சிருவான்,
0: துடிச்சிருவான்.
1: அல்லேலூயா.
0: அப்பாட்ட தந்தையர்கள்ட்ட பொறாமப்படுற ஒரு காணி ஒண்ணு உண்டுன்னா, இந்த பிரசன்னத்துல வாழ்ற ஒரு
1: வாழ்க்கை முறை,
0: வாழ்க்கை முறை, அந்த அந்த சமூகத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல என்ன சொல்றது, மொத்தமா எனக்கு தாண்டான்னு சொல்ற மாதிரி அதை விடுறதே இல்லை, ஒட்டுமொத்த குத்தக சந்தோஷம் எனக்கு தான் சொல்ற மாதிரி எந்நேரம் இதுலதான்,
1: சமூகத்திலேயே பிரசன்னத்திலேயே
0: சமூகத்திலேயே சமூகத்திலே சந்நிதியிலேயே.
1: ஹல்லேலூயா.
0: அதான் பாடுறாங்க, உம் சமூக

0: அந்த அந்த வேர்டு பாருங்க, சமூகம் தான்
1: நிரந்தர
0: நீரோடை. ஆமே,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த பிரசன்னத்திலேயே வாழ்ற அந்த வாழ்க்கை முறை, அது வந்து அது நாம அந்த வாழ்க்கை முறைக்குள்ள வராததான் நம்முடைய பிரச்சனை. அந்த முன்னுரிமையை கொடுக்கிறவங்க எப்பவும் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க.
1: இன்னைக்கு
0: கும்பகோணம் போனோம், அப்பா நானும் ஜூடு மூணு பேரும் கார்ல ஏறி உட்கார்ந்தவன்னு ஊர் புறணி உலக புறணி அந்த புறணி இந்த புறணி எதுக்கு இடம் கிடையாது. இந்த ஆண்டவருடைய சாட்சிகளை சொல்ல சொல்ல சாப்பாட்டே மறந்துட்டாங்க. இந்த டெய்லி ஆன்லைனில் போகிறதுனால எப்படிலாம் டெஸ்டிமனி எழும்புது அதை சொல்கிறா அப்படின்னாங்க. அதை சொல்ல சொல்ல காலை சாப்பாடு என்ன செஞ்சாச்சு, மறந்து வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க.
1: அந்த குட் நியூஸ் போனவுடனே அப்படியே ஃபில் ஆயிடுச்சா வயிறு, அதனால சாப்பாடே எனக்கு தேடலன்ட்டாங்க. சரி சாப்பிடல போல நம்ம அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்றாங்க.
0: அந்த அந்த சிங் ஹாலலியா பாட்டை போடு, அப்புறம் என்ன
1: அந்த 10,000 ரீசன்ஸ்,
0: 10,000 ரீசன போடு, வேற என்ன
1: ஹவ் கிரேட் தி வாட் போடு,
0: தி வாட் போடு, இந்த பாட்டை போடு, அந்த பாட்டை போடு.
1: சரி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சா அதை போடுங்க.
0: இப்படியே சொல்லி சொல்லி எங்க போய் சேர்ந்தாச்சு,
1: கும்பகோணம் போய் சேர்ந்தாச்சு,
0: அப்ப இந்த சமூகத்திலே வாழ்ந்து பழகின நபர்களால சமூகம் இல்லாம இருக்க
1: முடியாது,
0: முடியறது இல்லை. ஆண்டவர் அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வாங்க. சமூகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு நிலைமையை என் வாழ்க்கையில் பார்க்கத்தக்க விதத்தில் நான் சமூகத்தில் வாழ என்ன பழக்குவீங்க ஆண்டவர்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: சமூகத்தில் வாழ்ந்து பழகின ஆளால் சமூகம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது,
1: வாழவே.
0: இதுதான் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்போஸ்தலர்கள் இந்த உன்னத அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு, இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சில ஆண்டவர் நம்ம கொடுத்த வாய்ப்பு மற்றவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு, ஓகே சொல்லுங்க.
1: ஆமென்,
0: அதை முழுசா பயன்படுத்துற மனுஷன் பாக்கியவான்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவரோட இந்த மாதிரி யாரெல்லாம் எசைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் அவருடைய அசைவாடுதல்கள் அதிகமா இருக்கும். அத என்ன சொல்ல போனா த மூவ் ஆஃப் காட்னு சொல்லலாம், காட்ஸ் மூவ். எந்த மனுஷனுடைய இருதயம் ஆண்டவரோட எசைஞ்சிருக்கோ அந்த இருதயத்துல தான் அவருடைய ஏவுதல், அவருடைய உணர்த்துதல்கள், அவரது வழிநடத்துதல்கள், அவருடைய சத்தம், அவருடைய அமைதி, அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய இடைபடுதல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: எஸ்,
0: இந்த இந்த ஆவியின் அசைவு அவரோட இசைஞ்சிருந்தா தான் அனுபவிக்கவே முடியும்.
1: ஆமென்,
0: அவரோட இசைந்து இருக்கிற உள்ளத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே.
1: ஆமென்,
0: அவரோட இசைஞ்சிருந்து அவருடைய அசைவாடுதல தனக்குள்ள அனுபவிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் வாழ்ற வாழ்க்கை முறை ரொம்ப உயரிய ராயலான வாழ்க்கை, அது லோக்கலான வாழ்க்கை இல்ல, ராயலான. இப்போ நம்முடைய அல்டிமேட் நம்முடைய நோக்கம் உங்களோட நான் இருக்கிறவன் அப்படிங்கிறத விட உங்களோட நான் எசைஞ்சிருக்கிறவேங்கிற சாட்சி ஆண்டவர், அதுதான் எனக்கு முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: இன்னொரு ரகசியம் இதில் பாருங்க, அவரோட இருக்கிறவன் இல்லை, அவரோட எசைஞ்சிருக்கிறவன்.
1: ஆமென்,
0: எந்த அளவு இசைஞ்சிருக்கிறவன், அவனுக்குள்ள அவர் அசைவாடத்தக்க விதத்துல அவரோட
1: இசைந்திருக்கிறவன்,
0: இசைஞ்சிருக்கிறவன். ஒன்னு கொரிந்தியர் 6:17 பவுல் சொல்றாரு, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
0: கர்த்தரோட இருக்கிறவன் இல்ல, இருக்கிறேன் அப்படிங்கறது இல்ல, எப்படி இருக்கிறப்பா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே
1: ஆவியா இருக்கிறார்.
0: பாவியா இருந்த நம்ம எல்லாரும் இப்ப ஒரே ஆவியாக்கிட்ட.
1: ஆமென்.
0: இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? டேய், இதுக்கு மேல என்னடா செய்யணும் சொல்ற? எனக்கு என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? டேய், ஆவியா இருந்த இப்ப உனக்கு எங்க உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட ஒரே ஆவி.
1: ஆமென்.
0: அப்படின்னா டேய், நீ பேசினா நான் பேசுற மாதிரிடா, நீ சிந்திச்சா நான் சிந்திக்கிற மாதிரிடா, நீ பாக்குறவாரு நான் பாக்குறேன்டா, ஒரே ஆவிடா. நீ என்னோட மெர்ஜ் ஆயிட்டடா,
1: என்னோட
0: டோட்டலா நீ சிங்க் ஆயிட்டடா, எனக்குள்ள வந்து நீ காணாம போயிட்டடா.
1: ஆமென்.
0: நீ பாட்டுல இந்த காரியம் தெரியாம என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறேனே பாத்து, இதுக்கு மேல உனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா சொல்லுப்பா.
1: ஹல்லேலூயா.
0: அதான் பக்தன் பாடுறாரு, பாவி என் மீது
1: ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல.
0: இந்த பாவி இப்ப ஒரே
1: ஆவி
0: ஆவி, அதனால இந்த பாவிக்கு இப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது அன்பின் உச்சம்.
1: எஸ்.
0: பக்கா லோக்கல அவரோட கொண்டு போய் இணைச்சாரு பாருங்க. அவரோட இணைச்சு நீ பார்த்தா நான் பாக்குறேன்டா, நீ பேசினா நான் என்ன செய்யறேன்
1: பேசுறேன்
0: பேசுறேன் அந்த மாதிரி என்னோட நீ
1: ஒன்னா கலந்து விட்டாய்.
0: சாக்கடையை கொண்டு எதுலயாவது கலக்க முடியுமா?
1: முடியாது.
0: நீ பாட்டுல ஒண்ணும் புரியாம என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறேன், உன்னை ஒரே ஆவி ஆக்குனேன் பாரு. எவ்வளவு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கே நீ கொண்டாடணும்டா நாலு நிமிஷம் என்ன.
1: ஹல்லேலூயா.
0: எப்ப எல்லாம் என் சமூகத்துக்கு வர்றியோ அப்ப எல்லாம் நீ எப்படி ஆயிட்டு போற?
1: ஒரே
0: பாவியா வர்ற, ஒரே ஆவியா போயிடுற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இத விட ஒரு மனுஷனுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு நீ முதல்லன்றாரு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி பிசாசு என்ன பண்றான்? பாவியாரு, ஆனா அவரோட இசைந்து ஒரே ஆவியாயிராத. நீ எப்படி இரு? பாவியாவே இரு. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னோட இசைஞ்சு ஒரே
1: ஆவியாவே.
0: இந்த பாவி ஆவி ஆகிறான் பாருங்க, பாவி
1: ஆவி ஆகிறான் பாருங்க.
0: முன்னாள் பாவி ஒவ்வொரு நாளும் அவரோட எசைஞ்சிருந்து எசைஞ்சிருந்து எப்படி ஆயிடுறான் பாருங்க,
1: ஒரே
0: ஒரே ஆவி ஆகிறான் பாருங்க. அவனை கண்டாலே அவனுக்கு அவனுக்கு எரிச்சல்.
1: ஹல்லேலூயா.
0: என்ன ஆயிடுச்சு? எரிச்சல்,
1: எரிச்சல்.
0: இந்த மாதிரி அவரோடு உறவாடி அவரோடு ஒரே ஆவியா இருக்கிற மனுஷனை அசைக்க அவனால
1: முடியாது.
0: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது. பாவி அசைக்க முடியும், ஆசையை காட்டி பாவி என்ன செய்ய முடியும்?
1: அசைக்க முடியும்,
0: இஷ்டம் போல அசைக்க முடியும், பெயர்த்து தூக்கி எறிய முடியும். ஆனா அவரோட உறவாடி அவரோட எசைஞ்சிருந்து ஒரே ஆவியா இருக்கிற மனுஷனை அசைக்க அந்தகார கிரியைகளால
1: முடியாது.
0: ஏன்னா அவனுடைய உள்ளத்துல காணப்படுவது தேவனோடு உண்டான ஒரு இசைவு.
1: ஆமென்.
0: அவன் தேவனோட இசைஞ்சிருக்கிற
1: மனுஷன்.
0: முன்னாடி மனுஷன், ஆனா இப்ப அவன் தேவ மனுஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இசைவு மனுஷனை தேவ மனுஷனாக்கிரு. அவரோடு ஒரு மனுஷனுக்குள்ள இசைவு மனுஷனா இருந்தவனை யாராக்கிறது? தேவ மனுஷனாக்கிறது.
1: ஆமென்.
0: இந்த மனுஷங்களுக்குள்ள தேவனோடு இசைந்து இருக்கிற தேவ மனுஷனுக்குள்ளதான் ஆவியானவருடைய அசைவாடுதல் அதிகமா இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஒரு நாள் முழுசும் அவரோட நீங்கள் உறவாடி பாருங்க, எசஞ்சிருந்து பாருங்க, அப்படியே அசைவு இருந்துக்கிட்டே இருக்கும்.
1: எஸ்

0: இந்த நாளின் ஒவ்வொரு
1: நிமிடமும்
0: உந்த நினைவால் நிரம்ப
1: வேண்டும்.
0: லவ் பண்ற மைண்ட்ல ஃபுல்லா யாரோட நினைவு இருக்கும்? லவ்வரோட நினைவு
1: தான். ஆமென்.
0: ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா உள்ளத்துல
1: இந்த நாளின் ஒவ்வொரு
0: நிமிடமும்
1: உம்முடைய நினைவால்
0: உங்க நினைப்பு தாயா, உங்க நினைப்பு தாயா. அவருக்கும் ரொம்ப பிரியம் பாருங்க. என்ன நினைப்பீங்களாடா நீங்க பரமேறி பிறப்ப நினைப்பீங்களா நீங்க? அதனால என்ன நீ மறந்துடுவேன், என்ன என்ன செஞ்சிருவேன்,
1: மறந்துடுவேன்,
0: என்ன நினைவு கூறும்படி இதை என்ன செய்ய
1: செய்.
0: தேவன் என்ன விரும்புறாரு? அவரை நாம நினைக்கணும்னு விரும்புறோம். எல்லா ரைட்ஸ் இருக்கு, ஏன்னா அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: டே நான் தான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு கொஞ்சமா நீ நினைப்பு உனக்கு என்ன செய்தாடா
1: இருக்க?
0: இந்த லவ்வர்ஸ் கேட்குற கேள்வி என்ன? நான் தான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பப்ப மனைவி கூட உங்களுக்கு ஏதாவது என்ன குறிச்ச
1: நினைப்பு இருக்கா? ஹல்லேலூயா.
0: ஏஞ்சல் என்னோட போடுற பிரதான ஃபைட்ல ஒண்ணு, நான் தான் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்,
1: நினைச்சுக்கிட்டே இருக்கேன்.
0: கொஞ்சமாவது நீங்க என்ன செய்வீங்களா,
1: நினைக்கிறீங்களா?
0: அப்ப நேசிக்கிற உள்ள என்ன செய்து என்ன

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ இந்த இசைவு செஞ்சிருக்கிறதுனால வர்ற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த நாள் முழுவதும் அவருடைய அசைவாடுதல் இருந்துகிட்டே.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தண்ணி சூடாய் வர்றப்ப அந்த மேற்பரப்புல ஒரு ஆவி பறந்துகிட்டே இருக்கா.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஆமென். குளிர்ந்த தண்ணியில் ஆவி பறக்குமா?
1: பறக்காது.
0: சிலர் உள்ளத்துல ஏன் வந்து ஆவி பறக்கல?
1: குளிர்ந்துட்டா.
0: சூடே ஆகல. என்ன செய்யல?
1: சூடே ஆகல.
0: சூடே ஆகல. பாத்திரம் எப்படி இல்ல?
1: சூட இல்ல.
0: ஆனா அந்த சூட தண்ணி சூடாயிருச்சுன்னா அந்த மேற்பரப்புல அப்படியே ஒரு
1: ஆவி
0: ஆவி சொல்லுங்க பறந்துகிட்டே
1: பறந்துகிட்டே இருக்கும்.
0: அவரோட செஞ்சு நாம் அவரோட அப்படி ஒன்னோடு ஒன்னா கலந்து ஒரே

0: தேசத்தில் கர்த்தருடைய பலத்த அசைவாடுதலை பார்க்கணுன்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய பலத்த அசைவாடுதலை பார்க்கணுன்னா, இதையும் அதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பேசாமல் அவரோட உறவாடி ஒரே ஆவியாகிறது மட்டும்தான்,
1: எஸ்
0: அவரோட இசைந்திருந்தால் மட்டும்தான் அவருடைய அசைவே ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம பிரச்சனை மூத்துகுமாரன் பிரச்சனை, தப்பனோடு இருந்தான், ஆனால் தப்பனோட எசைஞ்சு என்ன செய்யலை,
1: இல்லை
0: இருக்கலை. ஸோ கிறிஸ்துவோட இருக்கிறோம், ஆனால் கேள்வி எப்போ என் கூட தான் இருக்கிறீங்க, நானும் உங்களோட தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னோட எசைஞ்சிருக்கிறீங்களாப்பா கேட்குற. வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனம் பிரயாணம் பண்ண மாதிரில பிரயாணம் பண்ணுறப்ப நீ, நானும் அவங்களோட இருந்தேன், அவங்களும் என் கூட இருந்தாங்க, ஆனால் எப்போ பாரு என்னோட எசைஞ்சே அந்த கூட்டம் என்ன செய்யலை, வரவே இல்லை. அப்போ ஆண்டவரோட இருந்தும் அவரோட இசைந்து இருக்காத ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச மனுஷனா என்னால் வாழ முடியும். மூத்துகுமாரன் தவப்பனோட இருந்தான், தவப்பனோட இசைந்து இருக்கல. தவப்பனே சொல்ல, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், என் கூட தான் இருக்கிற, ஆனா எப்படி இருக்கிற அதான் கேள்வி, ஆனா
1: எப்படி இருக்கிற,
0: எப்படி இருக்கிற. யூதாஸ் காரியோத் அவரோட தான் இருந்தான் 3.5 வருஷம், ஆனா எப்படி இருந்தான் கேட்கலாமா,
1: கேட்கலாம்.
0: அவரோட இருந்தான், அவரோட எசைஞ்சிருக்கல. எப்ப பாருங்க, ஒரு முரண்பாடு தான் அவரோட. கேஆசி யாரோட இருந்தா,
1: எலிசாவோட தான் இருந்தான்,
0: ஆனா எலிசாவோட
1: இசைந்திருக்கல,
0: இசைந்திருக்கல. ஆகான் எங்க இருந்தா,
1: யோசுவாவோட தான் இருந்தான்,
0: ஆனா சபையா குறிச்ச தேவ திட்டத்தோட
1: எசைஞ்சில்ல,
0: எசைஞ்சில்ல. டெவிலோட ட்ரிக் என்ன, அவரோட இரு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், எசைஞ்சிருக்காத. எசைஞ்சிருந்தா தான் நீ யாராயிடுற, ஒரே ஆவி ஆயிடுற. அதனால நீ எப்படி இருக்கணும்,
1: அவரோட
0: இருக்கணும்,
1: எசைஞ்சில்லாம இருக்கணும்.
0: ஏன்னா அவரோட இருந்தும் அவரோட இசைந்திருக்காத நபர்களை தான் அவன் ஈஸியா அசைக்க முடியுது. யூதாசு, யூதாஸ் காரியோத் அப்போஸ்தலனா இருந்தும் அசைச்சிட்டானா,
1: எஸ்.
0: கேஆசிய வந்து வல்லமையான ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டா இருந்தும் அசைச்சிட்டானா,
1: அசைச்சான்.
0: நீங்க எவ்வளவு பெரிய ஊழியரோட இருந்தாலும் சரி, அவரோட எசைஞ்சலைன்னா உங்களையும்
1: அசைச்சிருவான்.
0: ஜீசஸோட இருந்த அப்போஸ்தலனே அசைச்சவனுக்கு நம்மெல்லாம் ஏமாத்துறோம்.
1: எஸ்,
0: அசைச்சது யாரே,
1: ஜீசஸோட இருந்தவன,
0: ஜீசஸோட இருந்தவன. யூதாஸ் காரியோத் அசைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, ஜீசஸோட இருந்தான், எசைஞ்சிருக்கல அவரோட.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. யோனத்தான் தாவீதை குறித்து வாசிக்கிறோம் அவன் வேதத்தில், 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு, தாவீது சவுலோட பேசி முடித்த பின்பு, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய்
1: இசைந்திருந்தது,
0: ஒன்றாய்
1: இசைந்திருந்தது.
0: யோனத்தான் அவனை தன் உயிரை போல
1: சிநேகித்தான். ஹல்லேலூயா.
0: எப்படி இருந்துச்சா, ஒன்றாய். The soul of Jonathan was knit to the soul of David. அப்படி பின்னி இருந்துச்சாம் ஒண்ணா. எப்படி இருந்துச்சு,
1: பின்னி
0: இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோட ஒண்ணா இசைந்திருந்தது, ஒன்றா இசைந்திருந்தது. டே நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, விடுறா நமக்குள்ள எதுக்குடா அப்படின்ற அந்த உன்னத நிலையில அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சிநேகிச்சாங்க. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோட எசைஞ்சிருந்ததுனால தான் சவுலால தாவீதுக்கு விரோதமா யோனத்தானுடைய மனதை அசைக்கவே முடியல.
1: எஸ்,
0: என்னடா யார் நலனுக்கு நான் உன்ட நான் பேசுறேன், இப்ப ஏன் நலனுக்கா பேசுறேன், அவன் உயிரோடு இருந்தா நீ சிங்காசனத்தில் இருக்க முடியாதா, புரியுதாடா நான் சொல்றது உனக்கு, உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பயலாயிட்ட, உனக்கு விளங்கல உனக்கு நான் சொல்றது, அவன் செத்தா தாண்டா உனக்கு வாழ்க்கை, அவனோட போய் ஸ்நேகம்.

0: ஆடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்னாதான் கூப்பிட்டு உட்கார வச்சு சவுல் யோனத்தானோட பேசினாலும் யோனத்தானுடைய மனசு தாவீது குரோதமா கொஞ்சம் கூட அசஞ்சே கொடுக்கல. ஏயா தாவீது குரோதமா யோனத்தானால எழும்ப முடியல, தாவீது குரோதமா யோனத்தானுடைய மனசை ஏன் சவுலால அசைக்க முடியலன்னா, இவன் மனசும் அவன் மனசும் எசஞ்சு, யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட எசஞ்சு இருந்துச்சு. ஆமே
1: ஆமென்.
0: நம்மளுடைய மனசு ஆண்டவரோட இது போல எசஞ்சிருந்து நாம அவரை சிநேகிப்போம்னா, அவரு குரோதமா நம்முடைய மனசை யாரும் அசைக்க
1: முடியாது.
0: ஒத்துக்கிறீங்களா நீங்க?
1: ஆமென்.
0: யோசேப்ப என்னதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியல, அசைக்கவே முடியல. காரணம் என்ன? கத்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு கத்தரோட இருந்தே மட்டும் இல்லை, கத்தரோட எசைஞ்சிருக்கிற பாத்திரத்தை அசைக்க ஒட்டுமொத்த பாதாளத்தாலே முடியாது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவரோட எசைஞ்சிருந்து ஒரே ஆவியா இருக்கிற ஒரு தேவ மனுஷன் பாதாளத்தின் வாசல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனாலதான் டெவில் என்ன பண்றான், அவரோட இருங்க, ஒட்டு இல்லாம உறவு இல்லாம இருங்க. எசைஞ்சிருக்கிற வேலையை என்ன செய்யக்கூடாது, போனமா வந்தமா நிறு. ஒரு மணி நேரம் ஜெபம்லாம் பண்ணாது, ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணா பத்தாது உனக்கு. சுருக்கமா ஜெபம்னு பெருக்கமான ஆசீர்வாதம் தருவார். போட்டு ரொம்ப நேரம் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறல்ல, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் 60 வயசு 70 வயசுக்கு மேல நீ வந்து
1: அப்படி இரு.
0: இப்ப எல்லாம் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது,
1: போக கூடாது.
0: இந்த மாதிரி அவன் நீ வந்து நேரத்தை சுருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் அவரோட எசைஞ்சிருந்தா நம்ம அவனுக்கு வேட்டு வச்சிரும் நல்லா என்ன செய்யும்
1: தெரியும்.
0: அதனால பாதாளத்தின் வாசல்கள் அவரோட எசைஞ்சிருக்கிற பாத்திரங்களை கண்டு நடுநடுங்கு. அதனாலதான் அவரோட எசைஞ்சிருக்கிறத நம்ம விடுறதில்ல. ஜெப நேரத்தை தொடறான், வேதம் வாசிக்கிற நேரத்தை தொடறான், தியானிக்கிற நேரத்தை தொடறான், அவரோடு இருக்கிற நேரத்தை எவ்வளவு டிவியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு
1: டிவியேஷன்
0: சுத்தி விட்டுருவான் நம்மள. ஏன்னா அவனுக்கு பயம், ஜெபிச்சா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஜெபிக்கணும்னு நினைச்சாலே பிரச்சனை வந்துருங்க. பைபிளை வாசிச்சா தடை வருது இல்லை, வாசிக்கணும்னு நினைச்சாலே தடை வந்துடும், அட்வான்ஸா வந்துருவான். ஜெபிக்கிறப்ப பாத்துக்கிறோம் நினைச்சுக்கிட்டு அவன் இருக்கிறது இல்ல, ரொம்ப குயிக்கா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பு வர்றப்பே கை நகர்த்திடுவான். ஏன்னா எசைஞ்சிருக்கிறது அவனை அச்சுறுத்துது. இவன் எசைஞ்சிருந்துட்டா ஒரே ஆவியாயிருவான், ஒரே ஆவியாயிட்டா அவருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் பலமா இருக்கும். அசைவாடுதல் வந்துட்டு அவன் நம்மளும் அசைச்சிருவான்.
1: எஸ்,
0: அதனால இவன் அவரோடு இருக்கணும், அவரோட எசைஞ்சிருக்க
1: கூடாது.
0: ஸோ இதை குறிச்சு நான் இன்னும் உங்களோட நிறைய பேசணும்னு நான் வந்தேன், நான் முடியல. ஸோ நாளைக்கு நாம் இதை கண்டினியூ பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்றைக்கி இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, அவரோட இருக்கிறேன்னு சொல்லாத, அவரோடு நான் எசைஞ்சிருக்கிறேன். கர்த்தரோட இருக்கிறவன் இல்லை, கர்த்தரோட எசைஞ்சிருக்கிறவன் தான் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: எல்லோரும்

0: எவ்வளவு அருமையான வரி பாருங்க, உம்மோடு
1: இணைந்து
0: இணைந்திட. அதான் ரகசியம், உம்மோடு இணைந்திட. அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை தரத்தையே ராயல் ஆக்கிறோம். நம்முடைய லைஃப் ஸ்டைல், அதில் காணப்படுகிற குவாலிட்டி, அதில் ஒரு ராஜரீகம் காணப்படும். தரமுள்ள ஒரு வாழ்க்கை, தரமுள்ள ஒரு வாழ்க்கை, அவரோடு இணைந்து வாழ்கிற அந்த உன்னத நிலையில தான் இந்த உயரிய அனுபவங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உங்களோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் மற்ற காரியங்களில் சந்தோஷமாக இருக்கிற அந்த அனுபவத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மூத்தகுமாரனை போல நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே, உங்களோட எசைஞ்சிருந்து உமக்குள்ளான எங்களுடைய உரிமைகளை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுனீங்க, இன்னும் நாளைக்கு பேச போகிறதுக்காக நன்றி. இந்த ப்ரையாரிட்டியை, இந்த முன்னுரிமையை ஒரு புதல்வன் தாப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமையை கொடுக்கிறப்ப தான் தாப்பனுடைய அவன் அருளி இருக்கிற உரிமைகளை முழுசாக அனுபவிக்க முடியுங்கிற ரகசியத்தை எங்களுக்கு சொன்னதுக்காக உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு உறவாடி உங்களோட எசைஞ்சிருந்து எங்கள் ஆவியில் உங்களுடைய பலத்த அசைவாடுதல்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. நாளைக்கு கன்னி பண்ணுவோம். ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.
2: எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரால் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள், அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேன்மையை பாடுங்கள், அவர் மகிமையை, அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின பல பாடல்களில் சிலவற்றையும் தொகுத்து ஆராதனை என்ற ஒரு MP3 உங்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தரோடு நடந்த அந்த இள வயதின் அன்பிலிருந்து பெற்றவைகள், தேவ பிரசன்னத்திலே கிடைத்தவைகள். கர்த்தருக்காக இருதயம் அடித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் நேசமெல்லாம் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களிக்கூறும், தேவ பக்தியில பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நன்றி. முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கம்பீரத்தோட இருக்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.

0: began the teaching on the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை நாம் ஆரம்பித்த வேளையிலே,
0: we went to a particular passage of scripture and let's go to it again.
1: ஒரு குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நாம் சென்றோம், மறுபடியும் அதற்கு நாம் செல்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: Revelation 12:11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they did not love their lives to death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Here we are told that the saints took victory over Satan by the blood of the lamb.
1: பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை வென்றார்கள் என்று இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது.
0: But I pointed out to you the particular way in which it is stated here.
1: இந்த இடத்திலே அது எவ்வாறு குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன்.
0: Doesn't leave it at that saying that they took victory by the blood of the lamb. It says by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்று சொல்லி விட்டுவிடாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது.
0: Three things are mentioned here.
1: மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு சாட்சி.
0: There are three elements working together and bringing about victory in the believer's life.
1: விசுவாசியின் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருவதற்கு மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: These are the things that we are studying concerning faith.
1: விசுவாசத்தை குறித்து இந்த காரியங்களை தான் நாம் படித்து வருகிறோம்.
0: We will later on talk about the word of God and its importance in the believer's life.
1: பிற்பாடு தேவனுடைய வசனத்தை குறித்து அது விசுவாசின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்து நாம் படிப்போம்.
0: And we have talked much about our testimony, our confession and how that is so important.
1: நம்முடைய சாட்சியை குறித்து, நம்முடைய அறிக்கையை குறித்து நாம் பேசினோம், அது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம்.
0: These are the various vital elements that bring about the victory over Satan and the powers of the devil.
1: பிசாசின் மீது அவனுடைய சக்தியின் மீது நமக்கு வெற்றியை கொண்டு வருவது இப்படிப்பட்ட பல்வேறு மிக முக்கியமான காரியங்கள் தான்.
0: These are forces, these are various elements that work together in combination with one another.
1: இந்த பல்வேறு சக்திகள் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது.
0: Three things are working together here in the saints' victory over Satan.
1: பரிசுத்தவான்கள் பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood,
1: ரத்தம்,
0: the word,
1: வசனம்,
0: and the testimony.
1: பிறகு சாட்சி.
0: And let us say it like this.
1: இதை இப்படி நாம் சொல்லுவோம்.
0: How do they combine?
1: இவைகள் எவ்வாறு இணைகிறது?
0: How do they work together?
1: எவ்வாறு இவைகள் இணைந்து செயல்படுகிறது?
0: Let me put it in one sentence.
1: அது ஒரே வரியில சொல்றேன்.
0: When the saint begins to understand and confess what the word says that the blood of Jesus has done for him, then there is victory.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தனக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை ஒரு பரிசுத்தவான் எடுத்து அறிக்கை செய்யும் போது அப்போது வெற்றி உண்டாகிறது.
0: When you take what the word says that the blood of Jesus has done and testify about it, confess it, there is victory.
1: இயேசுவின் இரத்தம் செய்த காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே பேசும்போது அப்பொழுதுதான் வெற்றி உண்டாகிறது.
0: Now any of these teachings we need to see if it is a consistent teaching of the scripture.
1: வசனங்கள் ஒன்றை போதிக்கும்போது வசனங்களிலே எல்லா இடங்களிலும் அந்த போதனை காணப்படுகிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும்.
0: When we taught the name of Jesus, we showed you consistently throughout the New Testament and throughout even the Old Testament how the name is used.
1: இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் படித்தபோது புதிய ஏற்பாடு முழுவதும் அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த நாமம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
0: And now we are doing the same with the truth about the blood of Jesus.
1: இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை பார்க்கும்போது அப்படியே நாம் செய்கிறோம்.
0: Last week we referred to the Passover lamb.
1: கடந்த வாரம் பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து நாம் பார்த்தோம்.
0: That was a very dramatic presentation of the blood of Jesus and what the blood of Jesus does.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அந்த இரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்தும் எடுத்துக்காட்டான ஒரு விதத்திலே அது சொல்லப்படுகிறது.
0: The blood was shed in a basin.
1: ஒரு பாத்திரத்திலே இரத்தம் சிந்தப்பட்டது.
0: Then it was not left there. They took the blood and smeared it on the doorposts and the lintels.
1: பிறகு அந்த ரத்தத்தை அப்படியே விட்டு விடுவோம், அதை எடுத்து நிலைக்கால்களிலே வாசல்களிலே பூசினார்கள்.
0: They used a common plant called hyssop in order to do that.
1: அதை செய்வதற்கு ஈசோப்பு கொழுந்து ஒன்றை எடுத்து பயன்படுத்தினார்கள்.
0: It grew in plenty everywhere all over that land.
1: அந்த தேசம் முழுவதும் இந்த ஈசோப்பு எல்லா இடத்திலும் விளையக்கூடியதா இருக்கு.
0: Used it like a brush, very much like a brush.
1: ஒரு பிரஷ் போல அதை பயன்படுத்தினார்கள்.
0: And they smeared it on the doorposts and the lintels.
1: வாசல்கால்களிலே நிலைக்கால்களிலே அதை தடவினார்கள்.
0: And the blood saved them from death and from all the danger.
1: பிறகு அந்த இரத்தம் தான் மரணத்திலிருந்து எல்லாவிதமான ஆபத்திலிருந்து அவர்களை காத்து கொண்டது.
0: There was a tremendous message there.
1: அங்கே ஒரு பயங்கர செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது.
0: They were told to stay behind that door.
1: அந்த வாசற்படியின் பின்னால் இருக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
0: If they came out and stayed outside, they will not be protected.
1: அவர்கள் வெளியே வந்து விட்டால் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள்.
0: Showing that salvation, redemption, protection, everything is in the blood.
1: அதன் மூலமாக ரட்சிப்பு, மீட்பு, பாதுகாப்பு அனைத்துமே இரத்தத்தில் இருக்கிறது என்ற காண்பிக்கப்பட்டது.
0: And it is under the blood that we can claim all these things.
1: இரத்தத்தின் கீழாக தான் இவை எல்லாவற்றையும் நாம் உரிமை பாராட்ட முடியும்.
0: So this is a teaching way back in the Old Testament.
1: ஆகவே இந்த போதனை பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கே காணப்படுகிறது.
0: And I have showed you even previously, even before that, how as soon as Adam sinned, God came to the Garden of Eden and made him a coat of skin.
1: அதற்கு முன்னரே ஆதாம் பாவம் செய்த உடனே எப்படி தேவன் வந்தார், அவனுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கி கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: Taking off the fig leaf clothes, he dressed him with a blood-drenched skin of an animal.
1: அத்தியிலை உடையை அவனை விட்டு எடுத்துவிட்டு ரத்தம் தோய்ந்த ஒரு மிருகத்தினுடைய தோல் உடையை தேவன் அவனுக்கு கொடுத்தார்.
0: Showing that the covering for man's sin and shame is available through the blood.
1: அதன் மூலமாக ரத்தத்தின் மூலமாக தான் மனிதனுடைய பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஒரு மூடுதல் உண்டா இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார்.
0: Later on, Cain's offering was rejected because of that very fact, that he did not respect God's formula and principle regarding the forgiveness of sins and how the sin must be taken care of.
1: பாவம் மன்னிப்பு குறித்து, பாவம் எப்படி பரிகரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் ஒரு கோட்பாட்டை நியமித்திருந்தாரு. அதன்படி பலியை கொண்டு வராதபடியால தான் பிற்பாடு காயினுடைய பலியும் நிராகரிக்கப்பட்டது.
0: Because Abel brought a sacrifice that had the bloodshed, God honored it.
1: ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு பலியை கொண்டு வந்தபடியால தான் தேவன் அதை அங்கீகரித்தார்.
0: So there are many other examples.
1: ஆக இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது.
0: It is throughout the scriptures.
1: பல வசனங்கள் முழுவதும்.
0: But Passover is one of the dramatic examples.
1: அந்த பஸ்கா இருக்கிறதே அது மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமா இருக்கிறது.
0: Today I want to concentrate on another wonderful example.
1: இன்றைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
0: From the Old Testament.
1: பழைய ஏற்பாட்டிலிருந்து.
0: This is found in Joshua chapter 2.
1: இது யோசுவா இரண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது.
0: This is about the harlot Rahab and the scarlet thread.
1: இது வேசியாகிய ராகாவை குறித்தும் அங்கே காணப்பட்ட அந்த சிவப்பு நூலை குறித்ததாகும்.
0: Now you know the story behind it, some of you will know it thoroughly.
1: இந்த கதை சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நன்றாக அது தெரிந்திருக்கலாம்.
0: But for the sake of those who are not familiar with it, let me just give a little background.
1: இதை நன்றாக அறியாதவர்களுக்காக இந்த பின்னணியை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டும்.
0: And then let me go into the verses here in chapter 2.
1: இந்த இரண்டாம் வசனத்துல வசனங்களை நான் வாசிக்கட்டும்.
0: Now Rahab was a harlot who lived on the walls of Jericho.
1: ராகாப் ஒரு வேசி, எரிகோவின் மதில்களிலே அவள் வாழ்ந்து வந்தாள்.
0: Now Jericho, if you read about Jericho in various through the various sources, it seems like the city was filled with a lot of wickedness.
1: பாருங்கள், எரிகோ பட்டணத்தை குறித்து பல்வேறு புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன தெரிகிறது, அந்த பட்டணமே துன்மார்க்கத்தினாலே நிறைந்திருந்தது.
0: A lot of ungodly things were happening in Jericho. It was very much like Sodom and Gomorrah.
1: அந்த எரிகோ பட்டணம் ஏறக்குறைய சோதோம் கொமோரா போல இருந்தது. தேவ பக்தி இல்லாத நிறைய காரியங்கள் அங்க நடந்தது.
0: That is one of the reasons that such an utter destruction came upon Jericho.
1: ஆகவே தான் எரிகோ மீது அப்படிப்பட்ட முழு நாசம் உண்டாயிற்று.
0: And here this woman is living on the wall with her father, mother, brothers and sisters.
1: ஆனா இங்க இந்த ஸ்திரீ அந்த மதில் மீது தன்னுடைய தாய், தகப்பன், ஒரு மற்ற சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்து வருகிறார்.
0: Living with a family and running a house of prostitution.
1: குடும்பத்தோடு தான் வசித்து வந்தால் என்றாலும் அவள் விபச்சாரமும் செய்து வந்தாள்.
0: You can understand how the situation was.
1: அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
0: Meanwhile, God had told the people of Israel to go and possess the city of Jericho.
1: இதற்கிடையே எரிகோ பட்டணத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார்.
0: Joshua, the leader of the people of Israel, sent a couple of spies in order to spy out the city of Jericho.
1: எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா தானே இரண்டு வேவுகாரரை அனுப்பினார்.
0: Those two spies came and took refuge in harlot Rahab's house.
1: அந்த இரண்டு வேவுகாரர்கள் வந்து வேசியாகிய ராகா வீட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள்.
0: And she housed them there.
1: அவள் அவர்களை மறைத்து வைத்தாள் அங்கே.
0: And she seemed to have understood something about this whole thing that is happening with the people of Israel.
1: இஸ்ரவேல் மக்களிடத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவள் நன்றாக புரிந்து கொண்டவள் போல நமக்கு தோன்றுகிறது.
0: In verse 9 we will start reading.
1: ஒன்பதாம் வசனத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம்.
0: In the previous verses it says how she took the woman took the men that came as spies and hid them in her house.
1: முந்தின வசனம் சொல்லுகிறது தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த வேவுக்காரர் எப்படி இந்த பெண் மறைத்து வைத்தாள் என்பது குறித்து.
0: She hid them in the roof.
1: அந்த கூரையிலே மறைத்து வைத்தாள்.
0: King's men had heard about the spies who had entered in, came searching searching for them.
1: Ves vevukarar vandu vittar endradhai kelvipetta rajavin aatkal avargalai thedi vandargal.
0: But she told them she don't know where these people are.
1: Ah ival solli vittanga ivanga enga irukanga engalukku theriyadhu.
0: She said they came but they left and I don't know where they went.
1: Enna sonnal vandargal anal poi vittargal engu ponal endru enakku theriyadhu endru solugiraal.
0: But then after these men left, the men were searching for the spies left. She began to speak to these spies.
1: வேவுகாரை தேடி வந்த ராஜாவின் மனுஷன் சென்ற பிறகு இந்த வேவுகாரோடு இவள் வந்து பேசுகிறாள்.
0: Verse 9.
1: 9வது வசனம்.
0: And said to the men, I know that the Lord has given you the land, that the terror of you has fallen on us, that all the inhabitants of the land are faint hearted because of you.
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்றும் அறிவேன்.
0: See, she heard something.
1: பாருங்கள் ஏதோ ஒன்றை அவள் கேட்டாள்.
0: She heard something about the living God and his chosen people.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்தும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறித்து ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டாள்.
0: She heard about their victories.
1: அவருடைய வெற்றிகளை குறித்து கேள்விப்பட்டாள்.
0: She heard about how their God has been with them.
1: எப்படி அவருடைய தேவன் அவரோடு இருக்கிறார் இருந்தார் என்பதை கேள்விப்பட்டாள்.
0: Remember, she was a notorious woman.
1: பயங்கரமான ஒரு பெண்மணி.
0: You know, she is not even accepted very well in the society.
1: சமுதாயத்தில் இவள் நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவளும் அல்ல.
0: She lived a despicable sinful life.
1: பயங்கரமான கேவலமான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள்.
0: Normal people wouldn't have anything to do with her.
1: சாதாரண மக்களுக்கு அவளுக்கு சம்பந்தமே இருக்காது.
0: But how much this truth that she heard makes a difference in her is something important that we must notice. ஆனால்
1: இவள் கேட்ட இந்த உண்மை இந்த சத்தியம் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும்.
0: She heard wonderful things about the living God.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்து அற்புதமான காரியங்களை அவள் கேட்டாள்.
0: And she knows that their God is a living God.
1: அவருடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் அறிந்து கொள்கிறாள்.
0: Verse 10.
1: For
0: we have heard of how the Lord dried up the water of the Red Sea for you when you came out of Egypt and what you did to the two kings of the Amorites who were on the other side of Jordan, Sihon and Og, whom you utterly destroyed.
1: நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
0: As soon as we heard these things, our hearts melted. Neither did there remain any more courage in any one of us because of you. For the Lord your God is God in heaven above and on earth beneath.
1: கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
0: This is where the whole thing work started in her heart.
1: பாருங்க இந்த இடத்துல தான் அவருடைய இருதயத்திலே அந்த வேலை கிரியை செய்ய ஆரம்பித்தது.
0: She had heard about this living God.
1: இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டார்.
0: And she had to believe, she had begun to believe.
1: அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்.
0: That is why she hid these people.
1: ஆகவே தான் இந்த ரெண்டு பேரையும் அவள் மறைத்து வைத்தார்.
0: Her hiding these people was an act of faith.
1: பாருங்க ரெண்டு பேரை மறைத்து வைத்தாலே அது அவருடைய விசுவாச கிரியையை காண்பிக்கிறது.
0: You know, the Bible says that the parents of Moses hid him by faith.
1: பாருங்க வேதம் சொல்கிறது மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள் என்று.
0: Now a lot of people reading that they say how can you by faith hide a child?
1: நிறைய பேர் இதை வாசித்த உடனே எப்படிங்க விசுவாசத்தினாலே ஒரு பிள்ளையை ஒளித்து வைக்க முடியும் என்று கேட்கிறார்கள்.
0: It means that you're hiding him because you believe a certain thing is going to take place.
1: அது அர்த்தம் என்ன? ஒரு சம்பவம் நடைபெற போகிறது என்று விசுவாசித்து அதனாலே அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறார்கள்.
0: Moses' parents hid him by faith. They simply did not hide the child. I'm sure that many people hid their children in those days because there was a law against these male children that were being born.
1: பாருங்கள் மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். அந்த காலத்துல அவளுக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தனால இன்னும் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை ஒளித்து வைத்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன்.
0: They were trying to, many women I'm sure were trying to protect their male children and trying to hide them not by faith but out of desperation and out of fear.
1: மற்ற அநேகம் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஒளித்து வைத்தார்களே அவர்கள் ஒளித்து வைத்தது விசுவாசத்தினாலே ஒளித்து வைக்கவில்லை பிள்ளை கொண்டு போடப்படுமோ என்று பயத்தினாலே ஒளித்து வைத்தார்கள்.
0: There's a big difference between the way that Moses' parents did it and others did it.
1: மோசேயின் பெற்றோர் செய்ததற்கும் மற்றவர்கள் செய்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கிறது.
0: Parents of Moses hid him by faith.
1: மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள்.
0: What was their faith?
1: அவருடைய விசுவாசம் தான் என்ன?
0: God had told them to God had told Abraham their forefather about a deliverance that was going to come to them after 400 years of captivity in Egypt.
1: எகிப்திலே 400 வருடம் இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு விடுவிக்கப்படுவார்கள் என்று இந்த ஜனங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார்.
0: They remembered that very well.
1: அதை நன்றாக ஞாபகம் வைத்திருந்தார்கள்.
0: And it was in the back of their mind they believed it that it was 400 years and their deliverance was due any time.
1: அவருடைய மனதிலே இருந்தது இப்போது 400 வருடங்கள் முடிந்து விட்டது எந்த நேரத்திலும் தாங்கள் விடுவிக்கப்படலாம் என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
0: They were looking forward for the deliverance.
1: அந்த விடுதலைக்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள்.
0: They thought if they could only save this child that deliverance would come.
1: என்ன யோசித்தார்கள், இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றினால் போதும், விடுதலை கிடைத்துவிடும்.
0: And they can come out alive with this child.
1: இந்த பிள்ளையோடு கூட உயிரோடு வெளியே வந்து விடலாம்.
0: And then you know the story of how Pharaoh's daughter went and found the child.
1: அது பிறகு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எப்படி பார்வோன் குமாரத்தை இந்த பிள்ளையை கண்டுபிடித்தால் என்று.
0: And how that Moses own mother was called to raise the child.
1: எப்படி மோசேயின் சொந்த தாயே இந்த பிள்ளையை வளர்க்கும்படி அழைக்கப்பட்டால் என்று.
0: Raise the child in Pharaoh's palace, giving him Pharaoh's food and educating him with Pharaoh's money. And give him all the riches of Pharaoh, being raised to topple Pharaoh and his army one day in the Red Sea.
1: ஒரு நாள் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் செங்கடலிலே கவிழ்ப்பதற்காக இந்த மோசே அவனுடைய சொந்த தாயில பார்வோனுடைய அரண்மனையிலே அவனுடைய காசிலே அவனுடைய செல்வத்திலே அவனுடைய படிப்பிலே வளர்க்கப்படுகிறான்.
0: The way that God does some things are wonderful.
1: தேவன் சில காரியங்களை செய்வது பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.
0: Now Rahab was acting by faith.
1: ராகாலும் விசுவாசத்தினாலே செயல்பட்டான்.
0: She was not just acting just for some money or some few other things.
1: ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் அல்லது வேற ஏதாவது தயவு கிடைக்கும் என்று அவள் நினைக்கவில்லை.
0: She had believed something about this God.
1: இந்த தேவனை குறித்து ஏதோ ஒன்றை அவள் விசுவாசித்தாள்.
0: That is why she hid this man.
1: ஆகவே அந்த ஆட்களை ஒளித்து வைத்தாள்.
0: She confessed what she believed.
1: தான் விசுவாசித்ததை அறிக்கை செய்தாள்.
0: Then in verse 12 she says.
1: அந்த பிறகு 12 வசனத்தில் அவள் சொல்கிறாள்.
0: Now therefore I beg you, swear to me by the Lord, since I have shown you kindness, that you also will show me kindness to my father's house and give me a true token.
1: இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால்.
0: And spare my father, my mother, my brother, my sisters, my brothers, my sisters and all that they have and deliver our lives from death.
1: நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்க வேண்டும்.
0: She knew very well their city is going to be destroyed.
1: அவருடைய பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று இவளுக்கு நன்றாய் தெரியும்.
0: She believed that God has given this city to the Israelites.
1: தேவன் இந்த பட்டணத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்து விட்டார் என்று அவள் நம்பினாள்.
0: Now look at what she is asking.
1: இப்போ அவள் என்ன கேட்கிறாள் என்று பாருங்கள்.
0: She is not only believing for her to be saved from destruction, she is believing for the father, mother, brothers, sisters and all their children, their families.
1: அழிவிலிருந்து தான் மட்டும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் நம்பவில்லை. இவருடைய தகப்பன் தாய் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் முழு குடும்பமே தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறார்.
0: This is very significant to me.
1: இது எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் கருதப்படுகிறது.
0: Even though she was a very bad woman, notorious woman, her faith was now coming up.
1: இவள் மிக மோசமான கேவலமான ஒரு பெண்மணியா இருந்தாலும் இவருடைய விசுவாசம் இப்பொழுது வெளியே வருகிறது.
0: She began to believe in the living God.
1: ஜீவனுள்ள தேவனை அவள் விசுவாசிக்க ஆரம்பித்தாள்.
0: And there is no limit to her belief. She is asking for the entire family. A number of them to be saved from destruction.
1: அவருடைய விசுவாசத்துக்கு ஒரு எல்லை இல்லை பாருங்கள். குடும்பத்துல அனைவரும் ஏறக்குறைய நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாருமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் கேட்கிறாள்.
0: So the men answered her, our lives for yours. If none of you tell this business of ours, and it shall be when the Lord has given us the land, we will deal kindly and truly with you.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள்.
0: Now then verse 17. Then said to her, we'll be blameless of this oath of yours which you have made us swear. Unless when we come into the land you bind this line of scarlet cord in the window through which you let us down, unless you bring your father, your mother, your brothers and your father's household to your own home.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் இடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம்.
0: Now she asks these men to save her from destruction.
1: பாருங்கள், இந்த ஆட்கள் தங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இவள் கேட்கிறாள்.
0: And the men say, we're going to give you a scarlet thread which we want you to tie on your window.
1: அந்த ஆட்கள் சொல்கிறார்கள், ஒரு சிவப்பு நூல் கயிற்று உன்னிடம் கொடுக்கிறோம், அந்த ஜன்னலிலே நீ அதை கட்டி வைக்க வேண்டும்.
0: And when we come, tell your father and the mother and all your father's household to be in your house.
1: அவர் சொல்கிறார், நாங்கள் வரும்போது உன்னுடைய தகப்பனுடைய தகப்பன் வீட்டார் சகோதரர் எல்லாருமே உன்னுடைய வீட்டிலே இருக்கும்படி நீ சொல்ல வேண்டும்.
0: And so that they will all be saved from destruction.
1: அப்படி இருந்தால் தான் எல்லாருமே அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள்.
0: We will be responsible for all those that are in the house where that scarlet thread is tied up.
1: அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கிறதே அந்த வீட்டிற்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவருடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் பொறுப்பாளிகள்.
0: Now why and where did this scarlet thread come from?
1: இந்த சிவப்பு நூல் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது?
0: What was this whole idea of the scarlet thread?
1: இந்த சிவப்பு நூல் என்று சொல்கிறார்களே அதனுடைய முழு கருத்து தான் என்ன?
0: Where did these spies learn about the scarlet thread? and how it should be used.
1: இந்த வேவுக்காரர்கள் இந்த சிவப்பு நூலை குறித்தும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து எங்கே கற்றுக்கொண்டார்கள்?
0: You see, they learned it back then when the Passover happened.
1: பாருங்கள், பஸ்கா பண்டிகை பஸ்கா நடந்தது அப்போதே அதை கற்றுக்கொண்டார்கள்.
0: They learned how that the blood of the lamb that was shed, that was smeared on the doorpost, protected them from death.
1: எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் காவலில் பூசின போது அது தங்களை பாதுகாத்தது என்பதை நினைவு கூர்ந்தார்கள்.
0: They knew how they all stayed behind the doors of that door which was smeared with blood and how they were all protected.
1: எப்படி ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல் காவலின் பின்னாலே தாங்கள் எல்லாரும் இருந்தபோது எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை உணர்ந்தார்கள்.
0: They had seen that the blood, the shed blood, when it is smeared and you stay behind it, there is protection.
1: சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு பின்னாலே தாங்கள் தங்கி இருக்கும் போது அங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
0: There was crying and lamentation in every house of the Egyptians.
1: எகிப்தியரின் ஒவ்வொரு வீட்டிலும் புலம்பலும் அழுகையும் என்று உண்டாயிருந்தது.
0: There was death in every house.
1: ஒவ்வொரு வீட்டிலும் சாவு இருந்தது.
0: But in the area of Goshen where the Israelites were living, they were safe. Tucked away behind these doors that were smeared with the blood.
1: ஆனா இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்த கோசேன் பகுதியிலே எல்லாம் பத்திரமா இருந்தால் ஏனென்றால் ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசகர்களுக்கு உள்ளாக அவர்கள் இருந்தார்கள்.
0: The gospel message had been preached to them.
1: சுவிசேஷம் செய்தி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது.
0: The gospel is this.
1: சுவிசேஷம் இதுதான்.
0: The blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The blood must be applied.
1: ரத்தம் பூசப்பட வேண்டும்.
0: The blood must be applied through the hyssop.
1: அந்த ஈசோப்பினாலே அது பூசப்பட வேண்டும்.
0: Now the modern day hyssop, the real hyssop is our tongue.
1: இப்போ நவீன காலத்து உண்மையான ஈசோப்பு நம்ம
0: Everybody's got one.
1: எல்லாருக்கும் ஒன்று இருக்கு பாருங்க.
0: Sometimes we use it for the wrong purpose.
1: சில சமயத்துல தவறான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறோம்.
0: What should we do with this hyssop?
1: இந்த ஈசோப்பை கொண்டு என்ன நாம் செய்ய வேண்டும்?
0: We need to talk about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பேச வேண்டும்.
0: Now we don't take a literal blood and put it on the doorpost.
1: இப்போது இழுத்தின்படியான ஒரு ரத்தத்தை எடுத்து நாம் வாசலிலே பூசுவதில்லை.
0: How do we claim protection?
1: எப்படி நாம் பாதுகாப்பை உரிமை பாராட்டுவது?
0: How do we claim pardon and forgiveness for sin?
1: எப்படி பாவம் மன்னிப்பை நாம் கோருவது?
0: How do we claim safety?
1: எப்படி பாதுகாப்பை கோருவது?
0: How do we take victory, my friend?
1: எப்படி நாம் வெற்றி எடுப்பது நண்பர்களே?
0: You got to use this hyssop to take the blood and what the blood of Jesus has done and confess it with your mouth.
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே இந்த ஈசோப்பினாலே நீங்கள் எடுத்து பூச வேண்டும்.
0: This is what brings the power.
1: இதுதான் வல்லமையை கொண்டு வருகிறது.
0: Any man can do it.
1: எந்த மனிதனும் அதை செய்யலாம்.
0: Everybody can speak about or confess what the blood of Jesus has done.
1: ஒவ்வொருவரும் யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை பற்றி பேசலாம், அறிக்கை செய்யலாம்.
0: It is the every redeemed believer's right.
1: அது மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய உரிமையா இருக்கிறது.
0: All you got to do is go to the word and see what the word says the blood has done. And speak it, confess it.
1: நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்துக்கு செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பேசுங்கள்.
0: That is what the Israelites did.
1: இஸ்ரவேல் மக்கள் அதை தான் செய்தார்கள்.
0: They were told to do it literally in those days by just taking the blood and smearing on the door.
1: அதனால எழுத்தின்படி அவங்களுக்கு செய்ய சொல்லப்பட்டது அந்த ரத்தத்தை எடுத்து வாசகால பூசுங்கன்னா.
0: But this is the meaning of the whole thing.
1: ஆனா அந்த காரியத்தினுடைய அர்த்தமே இதுதான்.
0: This is the thing that was expected of the believer.
1: பாருங்க விசுவாசிகள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
0: They learned a great lesson that day that you can stay behind those doors and be protected.
1: அந்த இரவு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். வாசலுக்கு பின்னால இருந்தா பத்திரமா இருக்கலாம்.
0: Now that was not just for that day.
1: அது அந்த நாளுக்காக மட்டுமல்ல.
0: They realized that this would work

0: and convenience to go through the whole procedure of killing a lamb, shedding the blood and so on.
1: Or aattu kutti kondu rathathe sindhi adai eduthu poosuvadharkalla anga neram illai.
0: That is why a scarlet thread was given as a symbol.
1: ஆகவே தான் ஒரு அடையாளமாக சிவப்பு நூல் கொடுக்கப்பட்டது.
0: This is the truth.
1: அதுதான் சத்தியம்.
0: So the woman did exactly as they told her.
1: ஆகவே அவர்கள் சொன்னது போலவே அந்த பெண் செய்தாள்.
0: Rahab did exactly as she was told.
1: எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே ராகாப் செய்தாள்.
0: Verse 21 we read this.
1: 21-ல் இப்படி வாசிக்கிறோம்.
0: According to your, she said, according to your word, so be it.
1: அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியாக கடவது.
0: That is faith.
1: அதுதான் விசுவாசம்.
0: She believes in the blood.
1: இரத்தத்தை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She believes in the protection that comes through the shed blood.
1: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய பாதுகாப்பை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She is a bad person. She is unacceptable to the society, but she has now put her faith in the living God.
1: இவள் மோசமானவள் தான், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவள் தான், என்றாலும் ஜீவனுள்ள தேவன் மீது இப்போது தன்னுடைய விசுவாசத்தை அவள் வைக்கிறாள்.
0: She is ready to do exactly as she was commanded.
1: என்ன அவளுக்கு கட்டளையிடப்பட்டதோ அப்படியே செய்ய அவள் ஆயத்தமா இருக்கிறாள்.
0: And she put the scarlet thread through the window.
1: The soap gattai janalile katti veithaal.
0: All the family was behind the doors.
1: Avade kudumbam ellame andha veettukulla irundhathu.
0: Her disobedience that day would have cost the life of every person in her family.
1: Andha naalile kilpadiyamla yaradhu poi irundhal avul kudumbathil irundha ovvorude uyir andhukku poi irukku.
0: When the people of Israel came and took over Jericho, every little part of Jericho was destroyed.
1: Israel makkal vandu Jericho pattinathai kaippatriya bodhu ovvoru pagudiyum alithu naasam aakinaar.
0: But Rahab and her household was saved.
1: Ana Rahab avude veettarum kaapaatrapettaargal.
0: This whole idea comes from the Passover.
1: Ana andha enname karuthe paskavil irundhu dhaan varugirathu.
0: What does the Passover show?
1: Andha paska edhai kaanvikkirathu?
0: It shows that this blood redeems.
1: Indha ratham meekkirathu endrai kaanvikkirathu.
0: This blood protects.
1: Indha ratham paadhaakkirathu.
0: This blood safeguards.
1: Indha ratham namai bathramaai vaithirukkirathu.
0: This is the blood that covers the people.
1: Indha ratham dhaan makkalai moodugirathu.
0: This is what the Passover incident showed.
1: Paska sambhavam idhai dhaan kaanvikkirathu.
0: And this is exactly what took place in Rahab's case.
1: ராகாபுடைய விஷயத்துல இதுதான் சரியாய் நடந்தது.
0: But there is a lot of difference between the two incidents.
1: ஆனா அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு இடையே நிறைய வித்தியாசம் இருக்குது.
0: The Passover took place among the Hebrew children of Israel.
1: பஸ்கா இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடைபெற்றது.
0: But Rahab was a Gentile.
1: ஆனா ராகாப் ஒரு புறஜாதியாள்.
0: Did you know that?
1: அது உங்களுக்கு தெரியுமா?
0: Rahab was a Gentile.
1: ராகாப் ஒரு புறஜாதியாள்.
0: She was part of that evil system.
1: அந்த அசுத்தமான முறைமை இருக்க அவனுடைய ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of Jericho.
1: எரிகோவின் ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of the people that worshiped other gods and false gods.
1: மற்ற தெய்வங்களை கள்ள தெய்வங்களை வணங்கினாலே அந்த கூட்டத்தை சேர்ந்தவள்.
0: But and she lived a very bad life.
1: அது மட்டுமல்ல மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவள்.
0: When she put her faith in the blood of Jesus.
1: ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் மீது அவள் தன்னுடைய விசுவாசத்தை வைத்தபோது.
0: The scarlet thread stood for the blood of Jesus and was a type of the blood of Jesus.
1: அந்த சிவப்பு நூல் இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு மாதிரியாய் நிழலாட்டமாய் இருந்தது.
0: When she put her faith in that.
1: தன்னுடைய விசுவாசத்தை அதன் மீது அவள் வைத்தபோது.
0: She was saved. Her whole house was household was saved.
1: அவளும் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
0: It didn't matter who she was.
1: அவள் யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை.
0: It didn't matter what her past was.
1: அவளுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது அதுவும் கவலை இல்லை.
0: It didn't matter what others thought about her.
1: மற்றவர்கள் அவளை குறித்து என்ன நினைத்தார்கள் அதுவும் கவலை இல்லை.
0: She did what was told to her.
1: என்ன சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் செய்தாள்.
0: She believed it.
1: அதை அவள் விசுவாசித்தாள்.
0: And the power of the blood worked for her.
1: இரத்தத்தின் மூலமாய் அவளுக்கும் கிரியை செய்தது.
0: Once again, this is what I want to point out tonight.
1: மீண்டுமாக இதை தான் இன்றைக்கு இரவு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
0: The believers must know today it is not this and that, it is the power that is in the blood that works.
1: இரத்தத்தில் உள்ள வல்லமை தான் கிரியை செய்கிற தவிர இதுவும் அதுவும் கிடையாது என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
0: It is you believing what the word says about the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
0: That is what works, my friend.
1: அதுதான் கிரியை செய்கிறது நண்பர்களே.
0: But look at a lot of Christian people.
1: அண்ணா நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்கள்.
0: Like I said last Sunday.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னது போல.
0: They bring people there to sprinkle water all around their house.
1: ஆட்களை கூட்டி வந்து வீடு ஃபுல்லா தண்ணி தெளிக்க வைக்கறாங்க.
0: They go into every room and sprinkle water.
1: ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் போய் தண்ணி தெளிக்கறாங்க.
0: And some of them do other things.
1: வேற சில ஆட்கள் இன்னும் சில காரியங்களை செய்றாங்க.
0: Some of them come and they say you got witchcraft and we'll find out what has been kept inside your house by your enemies.
1: உங்களுக்கு ஏதோ பிலி சூனியம் பண்ணாங்க எதிரிங்க எங்க வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க நாம கண்டுபிடிக்கலாம்ன்றாங்க.
0: So they sit in your house and fast and pray and try to find out where it is.
1: அவங்க உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க
0: முயற்சிக்கிறாங்க. And they take it out and throw it away.
1: அதை எடுக்கறாங்க வெளிய தூக்கி போடுறாங்க.
0: One man said you can't throw it away, you got to dig a hole 3 feet deep and put it in and cover it.
1: ஒருத்தர் சொன்னாரு சும்மா தூக்கி போட முடியாதுங்க 3 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி உள்ள மூடி வைக்கணும் அப்படி.
0: I don't know which bible they read.
1: என்ன பைபிள வாசான எனக்கு தெரியல.
0: The bible doesn't say you go get that man and it'll work for you.
1: அந்த போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க அப்ப எல்லாம் சரியா போடும் பைபிள் சொல்லுது.
0: The bible doesn't say sprinkle water and it'll work for you.
1: தண்ணி தெளிங்க எல்லாம் சரியா போடும் வேதம் சொல்லவில்லை.
0: The bible says you believe what the blood

0: Jesus has done and what the word says the blood has done, it will work for you.
1: வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை விசுவாசி, அது போதும், அது கிரியை செய்யும்.
0: You may say, well brother, I am not a gifted person like that other man.
1: நீங்க சொல்லலாம், அவரை போல நான் வரம் பெற்றவர் இல்லையே.
0: He has got all the 9 gifts.
1: அவருக்கு 9 வரங்கள் இருக்கு.
0: I tell you, the one who gives the 9 gifts is living inside of you.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், 9 வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளாக வாழ்கிறார்.
0: The giver of all gifts is inside of you.
1: எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: The one who possesses the gift is not greater than the gift giver.
1: வரங்களை கொடுக்கிறதை விட வரங்களை பெற்றிருக்கிறவர் பெரியவர் அல்ல.
0: Don't look up to the gifted people.
1: ஆக வரம் பெற்ற மனிதளையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம்.
0: The Christians are having a terrible sickness, a syndrome of following after gifted people.
1: இந்த கிறிஸ்தவர்கள் பெரிய வியாதி இருக்கு. அது என்ன? இந்த வரம் பெற்ற மக்கள் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க.
0: ஒரு தொத்து வியாதி மாதிரி. யாருங்க அவருக்கு அந்த வரம் இருக்கா? One person is calling me, உங்களுக்கு இந்த வரம் இருக்கா?
1: ஒருத்தர் என்ன கூப்பிட்டு கேட்டார், இந்த வரம் இருக்கானே?
0: I said, come on, the one who gives all the gifts is inside of
1: me. நான் சொன்னேன், வாங்க எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று.
0: You know, they got this terrible sickness of following around those people that are gifted.
1: வரம் பெற்ற மனிதர்கள் பின்னால போகிற அந்த பயங்கரமான தொத்துமியாதே அவங்களுக்கு இருக்கு.
0: Now I believe in gifts.
1: வரங்களை நான் நம்புகிறேன்.
0: And I believe that God uses men with the spiritual gifts.
1: ஆவிக்குரிய வரங்களை கொண்டு மக்களை தேவன் பயன்படுத்துறார் என்பதையும் நான் நம்புகிறேன்.
0: But you tell me where the Bible teaches that believers ought to be believers ought to live depending upon the spiritual gifts of these specially gifted people.
1: இந்த வரம் பெற்ற மக்கள் இருக்கறாங்கல, இவருடைய வரங்களை சார்ந்து தான் விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று வேதத்துல எங்க சொல்லி இருக்கிறது?
0: There is nowhere the Bible tells us that we live dependent on them.
1: எந்த இடத்துல வேதம் நாம் அவளை தான் நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லவே இல்லை?
0: No.
1: கிடையாது.
0: The gifts are given so that God may use them in various areas.
1: பல்வேறு பகுதிகளிலே தேவன் அவளை பயன்படுத்தும்படியாக அந்த வரங்களை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: And God uses them.
1: தேவன் அவளை பயன்படுத்துகிறார்.
0: You are not to be going and searching for these gifts.
1: இந்த வரங்களை தேடி நாடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க கூடாது.
0: Your deliverance is not in the hands of the gifted man.
1: உங்களுடைய விடுதலை வரம் பெற்ற அந்த மனிதனுடைய கரத்தில் இல்லை.
0: Your deliverance is not some specialist.
1: உங்களுடைய விடுதலை ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இல்ல.
0: Peter healed the man.
1: பேதுரு ஒரு மனிதனை சுகமாக்கினான்.
0: The lame man, you remember?
1: அந்த முடவனை ஞாபகம் இருக்கல உங்களுக்கு?
0: They said, how did this man get healed?
1: கேட்டார்கள், இந்த மனுஷனுக்கு எப்படி சுகம் உண்டாயிற்று?
0: Peter didn't say, well, I got the 9 gifts and I'm a specially endowed apostle and when people come to my house and I pray for them, so many have experienced healing.
1: உடனே பேதுரு, எனக்கு 9 வரங்கள் இருக்கு, நான் விசேஷமானவன், என் வீட்டுக்கு எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் சுகம் உண்டாகுதுன்னு சொல்லல.
0: Did you know what he said?
1: அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
0: By the name of the Jesus is mine.
1: ரத்தத்தினுடைய சுத்தம் பண்ணுகிற, பாதுகாக்கிற, மீட்கிற வல்லமை என்னுடையது.
0: I don't have to have some special gift endowments to realize this power of the blood.
1: ரத்தத்தினுடைய வல்லமை உணர்வதற்கு ஏதோ விசேஷமான வரங்கள் எனக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: If I believe what the word says about the blood.
1: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் விசுவாசிக்கும்போது.
0: If I confess it.
1: நான் அதை அறிக்கை செய்யும்போது.
0: If I take authority over everything through that.
1: அதன் மூலமாக எல்லாவற்றின் மீது நான் அதிகாரத்தை எடுக்கும்போது.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: So that is why I should not sit around and wait for some man to come and protect my family.
1: ஆகவே தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் சும்மா உட்கார்ந்துட்டு யாராவது வர மாட்டாங்களா என்று பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: I should not be searching for some 24 number line to call.
1: 24 மணி நேரம் லைன் இருக்க அங்க ஃபோன் பண்ணலாமா பார்த்து இருக்க கூடாது.
0: Let those poor people that don't know anything about Jesus and the blood of Jesus and the name of Jesus, let them call.
1: இயேசுவை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து ஒண்ணுமே அறியாத
0: அவர்கள்
1: அதிகாரம்
0: எடுப்பார்கள்.
1: மக்கள் நாவை பயன்படுத்த சொன்னா விரலை பயன்படுத்தினுக்கிறாங்க பாருங்க.
0: They do exactly the opposite. You go and use your
1: tongue.
0: Claim the protection. If a woman like Rahab can save herself and her family,
1: ராகாப் போன்ற ஒரு பெண் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக் கொள்ள முடியும் என்றால்,
0: you are sons and daughters of the living God.
1: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள்.
0: If the protection of the blood of Jesus and the provision that the blood of Jesus brings can belong to a woman like Rahab, why not it belongs to us?
1: ராகாப் போன்ற ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வரக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உண்டாயிருக்கும் என்றால், ஏன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்க கூடாது?
0: If Rahab can have it, why not a believer who's been a son and a daughter of God for 20 years have it?
1: ராகாப் அதை பெற முடியும் என்றால், 20 வருடங்களாக தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிற நாமே
0: If Rahab can go and get her father and mother and go and get her brother and sisters and their wives and their children and get them all into her house. house so that they all can be saved. Why can't I do that?
1: ராகாபைகனி தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களை அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சொந்தக்காரர்களை கூட்டிக் கொண்டு வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் என்றால் ஏன் நான் செய்யக்கூடாது?
0: ஹலோ
1: ஹலோ.
0: But the Christian people are dialing.
1: ஆன கிறிஸ்தவங்க நம்பர் சுத்திட்டு இருக்காங்க.
0: Brother, my son is terribly attacked by the devil, brother.
1: என் பையன் பிசாசுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான் brother.
0: Well sister, what are you doing?
1: சகோதரி சரி நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: You are to do what Rahab did.
1: ராகாப் என்ன செய்தாலும் அதை நீங்க செய்யணும்.
0: You go get him and put him under that blood.
1: போங்க, உடைய பிள்ளையை கொண்டு வந்து ரத்தத்தின் கீழாக வையுங்க.
0: Put your wife, your husband, your children, your grandchildren, your household, everything that belongs to you, even your cattle, every property, every little thing that you have that is yours, put it under the blood.
1: உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உங்களுக்கு இருக்க ஆடு மாடுகள், உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் அந்த ரத்தத்தின் கீழாக, அந்த பாதுகாப்பின் கீழாக வையுங்கள்.
0: எல்லாத்தையும் ஒண்ணு அது உள்ள வைங்க. How do you do it?
1: அதை எப்படி செய்வது?
0: You say in the name of Jesus, I sprinkle the blood of Jesus around my household.
1: சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்.
0: Around my compound.
1: என்னுடைய காம்பவுண்டை சுற்றிலும்.
0: Around my children.
1: என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும்.
0: Around my everything that belongs to me.
1: எனக்கு சொந்தமான எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Around my business.
1: என்னுடைய வியாபாரத்தை சுற்றிலும்.
0: Around every work of my hand.
1: என் கைகளின் பிரயாசம் எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Around all my efforts.
1: என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Everything that belongs to me.
1: எனக்கு சொந்தமான அனைத்தையும் சுற்றிலும்.
0: I sprinkle the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறேன்.
0: In the name of Jesus, I keep away every harm and every evil and every danger.
1: இயேசுவின் நாமத்தால எல்லாம் தீங்கு ஆபத்து எல்லாவற்றையும் தூர அகற்றி வைக்கிறேன்.
0: In Jesus name, I take authority over every power of the enemy.
1: இயேசுவின் நாமத்தால எதிரியின் ஒவ்வொரு வல்லமையின் மீது நான் அதிகாரம் எடுக்கிறேன்.
0: My son, my daughter, my grandchildren, my children, my wife, my granddaddy, everybody that I got, my cow, my dog, my everything is under the blood.
1: என்னுடைய மகன், மகள், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய ஆடு மாடுகள், எனக்கு சொந்தமான அனைத்துமே ரத்தத்தின் கீழாக இருக்கிறது. நான் மூடுகிறேன்.
0: Sprinkle the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள்.
0: Use your tongue.
1: உடைய நாவை பயன்படுத்துங்கள்.
0: In Jesus name I sprinkle it around me.
1: இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றி தெளிக்கிறேன்.
0: ரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி என்னை எதுவும் அணுகாது. That is the song.
1: அந்த பாட்டு தான் பாடுறோம். நாம
0: பாடுறாங்க நம்புறாங்களான்னு தெரியல. அதையும் பாடிக்கிட்டு இப்படியும் சொல்லிக்கிறாங்க, எதுவும்னா நாங்க இருக்கிறோம். My friend, you can do it.
1: நண்பர்களே, நீங்கள் அதை செய்யலாம்.
0: Why can't you do it for your household?
1: ஏன் உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது?
0: Why can't you do it for everything that you have?
1: உங்களுக்கு சொந்தம்.
0: One, my mother, father, brother, sister, their families, everybody.
1: நான் சொல்றா இல்ல, என்னுடைய அப்பா, அம்மா, என்னுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் காப்பாற்றப்படணும்.
0: It's up to you.
1: அது உங்களை பொறுத்து தான் பாரு.
0: How far you going to put the circle and spread the, and put the blood of Jesus around?
1: எந்த அளவுக்கு நீங்க வட்டம் போட்டு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க போறீங்க, அத பொறுத்தது.
0: It is your power.
1: அது உங்களுடைய வல்லமை.
0: When you believe it, when you confess it, when you believe it, believe what the word says and confess it with your mouth.
1: வசனம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசித்து உங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: Becomes your power, my friend.
1: அப்போது அது உங்களுடைய வல்லமையாய் மாறுகிறது.
0: You see, it is a very sad thing when you see believers toiling over these things but don't know the truth of God's word and how to use it.
1: இந்த காரியங்களை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு கொண்டு சத்தியம் தெரியாமல் அதை எப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது மிக வருத்தமா இருக்கிறது.
0: You must pray like that.
1: நீங்கள் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும்.
0: Lot of our prayers have to change.
1: நிறைய ஜெபங்கள் மாறணும்.
0: All the begging prayers have to change into prayers that sprinkle the blood of Jesus around us.
1: கெஞ்சிர ஜெபலாம் மாறி இயேசுவின் ரத்தத்தை நம்மை சுற்றி தெளிக்கிற ஜெபங்களா மாறணும்.
0: You got to put down the begging bowl and take the scepter of authority that is found through the word of God.
1: பிச்சை பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு தேவனுடைய வசனத்தின் மூலமா வரக்கூடிய அதிகாரம் என்னும் கோலை கையில் எடுக்க வேண்டும்.
0: That is what your prayers must be like.
1: உங்களுடைய ஜெபம் அப்படி தான் இருக்க வேண்டும்.
0: Don't be just begging God, my friend.
1: ஆண்டவரே, கெஞ்சிட்டே இருக்காதீங்க.
0: He has given you the blood.
1: அவர் உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The blood of Jesus was shed on the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: The blood never loses its power.
1: ரத்தம் தன்னுடைய வல்லமையை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
0: The blood is in the presence of God right now.
1: ரத்தம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது.
0: The blood is speaking.
1: ரத்தம் பேசுகிறது.
0: The Bible says if you confess your sins it cleanses even now.
1: வேதம் சொல்லுகிறது பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் இப்போது கூட நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: The blood is still able to do tremendous things for you.
1: ரத்தம் இன்னும் உங்களுக்காக பல காரியங்களை செய்ய வல்லதா இருக்கிறது.
0: There is no use of you crying and begging God for anything.
1: பாருங்க, ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கிட்ட போய் நீங்க அழுது கூச்சல் போட தேவையில்லை.
0: God has given you everything that it takes for you to take victory over Satan.
1: பிசாசின் மீது நீங்கள் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
0: This is what these Israelites realized.
1: இந்த இஸ்ரவேல் மக்கள் இதை தான் உணர்ந்தார்கள் பாருங்க.
0: They said we know a method.
1: அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்.
0: You want protection?
1: பாதுகாப்பு வேண்டுமா?
0: Oh, we remember what happened back in the Passover.
1: ஓ, பஸ்காவில என்ன நடந்தது என்பது எங்களுக்கு நினைவு இருக்கிறது.
0: I will give you the same method.
1: அதே முறையை உங்களுக்கும் கற்று
0: கொடுக்கிறேன். You want protection?
1: பாதுகாப்பு வேண்டுமா உங்களுக்கு?
0: Tie up this scarlet thread.
1: இந்த சிவப்பு நூலை கட்டுங்கள்.
0: Amen.
1: Amen.
0: And that is what brought protection to that family that day.
1: அதுதான் அந்த நாளிலே அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வந்தது.
0: Now if some people come to me today,
1: இன்றைக்கு என்னிடத்துல யாராவது வந்தால்,
0: what is there I can do for them?
1: நான் அவளுக்கு செய்யக்கூடியது என்னதான்
0: இருக்கு? I can only tell them the truth.
1: சத்தியத்தை மட்டும் தான் நான்
0: அவளுக்கு சொல்ல முடியும். Tell them the truth about the name of Jesus.
1: இயேசு நாமத்தை குறித்த சத்தியத்தை சொல்ல.
0: Tell them the truth about the blood.
1: இரத்தத்தை குறித்த சத்தியத்தை சொல்ல.
0: Just like these men told the woman Rahab.
1: எப்படி இந்த ஆட்கள் அந்த ரேகாப்புக்கு சொன்னாலோ அது போல.
0: That's all I can do.
1: அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்.
0: That's all I can tell.
1: நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
0: You have to do something about it.
1: அதை குறித்து நீங்கள் தான் ஒன்றை செய்ய வேண்டும்.
0: A believer has to do something about it.
1: விசுவாசியை அதை குறித்து ஒன்றை செய்தாக வேண்டும்.
0: The blood is there.
1: இரத்தம் இருக்கிறது.
0: It depends on how you use the power that is in the blood that you are going to get the victory.
1: அந்த இரத்தத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியா இல்லையா என்பது நிர்ணயமாகும்.
0: Believers not knowing the name of power in the name and the power in the blood, they are simply going about begging and living powerless.
1: ஆனால் இயேசுவின் நாமத்துள்ள வல்லமையும் இரத்தத்திலுள்ள வல்லமையும் அறியாத விசுவாசிகள் சும்மா கெஞ்சி கொண்டு வல்லமையே இல்லாதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I'm amazed at that.
1: பாக்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு.
0: How long we've been singing the song there is power, power, power in the blood.
1: வல்லமை உண்டு உண்டு உண்டு இயேசுவின் இரத்தத்துல எவ்வளவு நாள் பாடிட்டு இருக்க போறோம்.
0: I think we forgot what the truth is.
1: Eh satyam enna nu maranditonu nige.
0: I remember it got to such an extent one old man used to sing vallame undu undu like that, you know.
1: Kadasila inda alavu poichu.
0: Lost all its power. He was just singing it now.
1: Irukra vallame la poichu adile.
0: Micha meedi irukra vallame vechu paadiyidu. Irukuda illaya nu avarku thella paadi paakra varudha. See, people don't believe in the song.
1: பாருங்கல பாட்டியே மக்கள் நம்புறதில்லை.
0: The song is full of truth.
1: அந்த பாடல் சத்தியத்தினால
0: நிறைந்திருக்கிறது. We have gotten away from the truth.
1: ஆனா நாம சத்தியத்தை மறந்ததை விட்டு விலகி போய் விட்டோம்.
0: We have become man-centered, gifted man-centered church and believers.
1: வரம்பற்ற மனிதர்களை மையமாய் கொண்ட சபையாக விசுவாசிகளாக நாம் மாறிவிட்டோம்.
0: We are not truth-centered, word-centered.
1: சத்தியத்தை வசனத்தை மையமாய் நாம் கொண்டில்லை.
0: So the truth does not matter now.
1: ஆகவே சத்தியம் ஒரு பெரிய விஷயமா இல்ல.
0: Some kind of a spectacular thing that another man can do is what matters now.
1: இன்ன ஒரு நாள் ஏதாவது ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சு அது போதும் என்று இருக்கிறார்.
0: This is a terrible thing.
1: இது ஒரு பயங்கரமான காரியம்.
0: This is the terrible state and condition in which the church is today.
1: சபையானது இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையிலே மோசமான நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிறது.
0: But there are wonderful truths of God's word.
1: ஆனால் தேவனுடைய வசனத்தில் அற்புதமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது.
0: If we can only know these truths.
1: இந்த சத்தியங்களை மாத்திரம் அறிந்து கொண்டா
0: and apply these truths to our situations.
1: நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தினால்
0: will bring deliverance for ourselves and for others. That are around us.
1: பிறகு நமக்காகவும் நம்மை சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் நம்மால் விடுதலை கொண்டு வர முடியும்.
0: This is what took place in Rahab's life. Rahab's life is a tremendous example.
1: ராகாபுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் அடங்கி இருக்கிறது.
0: You know, she was from such a background, but later on you read that she became one of the forefathers of Jesus.
1: பாருங்க
0: in the lineage of Jesus she was mentioned. Such an honor came to her because of the blood of Jesus.
1: இவ்வளவு மோசமான கேவலமான பெண்ணா இருந்தா, ஆனா பிற்பாடு இயேசுவுடைய வம்ச வரலாற்றை பார்க்கும்போது முற்பிதாக்களின் வம்ச வரலாற்றில் இவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What an honor.
1: என்ன பெரிய ஒரு கணம்
0: பாருங்க. No matter what she was.
1: அவ என்னவா இருந்தா அதெல்லாம் கவலை இல்ல.
0: The moment she put her faith in the blood of Jesus, all that was cleansed.
1: எப்போது இயேசுவின் இரத்தத்து மீதால் விசுவாசத்தை வைத்தாலோ அப்போதே எல்லாமே கழுவப்பட்டு
0: all her past is gone.
1: அவருடைய கடந்த காலம் எல்லாம் நீங்கி விட்டது.
0: It is forgiven. It is cleansed.
1: அது மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு விட்டது.
0: She has been made a child of God.
1: அவள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டாள்.
0: She became a part of the Israelites.
1: இஸ்ரவேலரா இஸ்ரவேலுடைய பகுதியாகவே மாறிவிட்டாள்.
0: She became a she is mentioned in the lineage of Jesus.
1: இயேசுவின் வம்ச வரலாற்றிலே அவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What a great honor.
1: எவ்வளவு பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: What brought it about?
1: அதை கொண்டு வந்தது எது?
0: Faith.
1: விசுவாசம்.
0: Faith in what?
1: எதன் மீது விசுவாசம்?
0: Faith in the blood.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம்.
0: Faith in the blood means that she literally applied it.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம் என்றால் எழுத்தின் படி அதை பூசிக்கொண்டாள்.
0: Now if someone came and told you to tie a red string down your window,
1: இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து உங்க ஜன்னல்ல ஒரு சிவப்பு கயிற்று கட்டி வைங்கன்னு சொன்னா,
0: some of you will laugh at it.
1: உங்கள சில சிரிப்பீங்க அதை கேட்டு.
0: But this woman did it.
1: ஆனா இந்த பெண் அப்படியே செஞ்சா.
0: So full of faith.
1: அந்த அளவுக்கு விசுவாசத்தால்
0: நிறைந்திருந்தாள்.
1: அப்படி செய்தாள்.
0: And she saw the deliverance of herself and her entire family.
1: பிறகு தானும் தன் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படுவதை அவள் கண்டாள்.
0: we must do it all the time for us and our children.
1: நாம் கூட நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எப்பொழுதும் அப்படி செய்ய வேண்டும்.
0: See, that is why I believe that our prayers must change.
1: ஆகவேதான் பாருங்க நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
0: Do you ever pray saying I sprinkle the blood of Jesus around myself and everything that belongs to me?
1: என்னை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா?
0: Do you ever say the precious blood of Jesus cleanses me from everything?
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் எல்லாவற்றிலும் என்னை கழுவுகிறது என்று சொல்கிறீர்களா?
0: Do you ever say that?
1: அதை எப்பதான் சொல்றீங்களா?
0: See, but you notice the prayers of believers, the blood of Jesus will never be mentioned.
1: பாருங்க விசுவாசிகள் ஜெபத்தை கவனிச்சு பாருங்க இயேசுவின் இரத்தத்தை குறித்து சொல்லவே
0: மாட்டாங்க. Such claims are never made in the prayers. That is why they are powerless prayers.
1: ஜெபங்களிலே அவர்கள் இப்படி உரிமை பாராட்டுவதே இல்லை. ஆகவேதான் ஜெபத்துல வல்லமையே இல்லை.
0: They are weak cryings and pleadings to God and nothing else.
1: தேவனத்துல போய் அழுகுறாங்க கெஞ்சுறாங்க அதுவும் ரொம்ப பலவீனமா அப்படி கூச்சல்
0: போடுறாங்க. Without the truth they just simply plead.
1: சத்தியமே இல்லாம சும்மா போய் கெஞ்சிட்டு இருக்காங்க.
0: Whereas the blood of Jesus is given to them.
1: ஆனால் இயேசுவின் இரத்தமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Now turn with me to Leviticus chapter 8.
1: இப்போ லேவியராகவும் 8 அதிகாரத்துக்கு
0: வந்து. See one more thing and then we'll close.
1: இன்னும் ஒரு காரியத்தை கண்டு நாம் முடிப்போம்.
0: In Leviticus chapter 8.
1: லேவியராகவும் 8 அதிகாரம்.
0: We'll read about a very interesting thing.
1: மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை
0: நாம் வாசிக்கிறோம். It's talking about how an high priest is ordained.
1: எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான் என்பதை குறித்து அது பேசுகிறது.
0: To how he is consecrated.
1: எப்படி அவன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான்?
0: Chapter 8 verse 24.
1: 8:24.
0: It says then he brought Aaron's sons and Moses put some of the blood on the tips of the right ears, on the thumbs of their hands and on the big toes of their right feet and Moses sprinkled the blood all around on the altar.
1: பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த ரத்தத்திலே கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து.
0: Aaron the high priest's sons are being consecrated for ministry, for priesthood.
1: ஆரோனுடைய குமாரரும் ஊழியத்துக்கென்று ஆசாரியத்துவத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்.
0: What is done to them?
1: அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது?
0: Blood is applied on the tip of the right ear.
1: பாருங்க வலது காதின் மடலில கொண்டு போய் ரத்தத்தை பூசுறோம்.
0: And in the thumb of the right hand.
1: பிறகு வலது கையின் பெருவிரலில.
0: And the great toe of the right foot.
1: பிறகு வலது காலின் பெருவிரலில.
0: Why in the ear and in the thumb and in the right toe?
1: ஏன் வலது காதிலே வலது கை கால் பெருவிரலிலே பூசப்படுகிறது?
0: Why?
1: ஏன்?
0: Showing that everything that enters into this man's ears will be cleansed by the blood of Jesus.
1: இந்த மனிதனுடைய காதுக்குள்ளாய் பிரவேசிக்கிற அனைத்துமே இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்படும் என்பதை காண்பிக்கிறது.
0: You may say, well, Aaron and his sons are very special, brother. They did it to them.
1: நீங்க சொல்லலாம் ஆரோனுடைய குமாரர் ரொம்ப ஸ்பெஷல், ஆகவே தான் அப்படி செஞ்சாங்க.
0: But second, 1 Peter chapter 2 verse 9 says.
1: ஆனா 1 பேதுரு 2:9 சொல்கிறது.
0: You are a chosen generation, a royal priesthood.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்.
0: Chosen generation.
1: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
0: A royal priesthood.
1: ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
0: You see, in those days there was special priesthood. Now we are all priests.
1: பாருங்க அன்னைக்கு விசேஷ
0: அப்படி
1: செய்யும் போது அந்த ரத்தத்தினாலே நாம் செய்கிற அனைத்துமே பரிசுத்தமாக்கப்படுகிறது.
0: Have you ever claimed cleansing for everything that goes into your ears?
1: என்றைக்காவது உங்கள் காதுகளிலே செல்கிற அனைத்தும் சுத்தமாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா?
0: Do you know how much some of these things that go into your ears affect you?
1: சில சமயத்திலே உங்கள் காதுகளுக்குள்ள போகிற அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கிறது தெரியுமா?
0: Do you know fear comes from hearing the wrong things?
1: தவறான காரியங்களை கேட்பதன் மூலமாய் பயம் உண்டாகிறது தெரியுமா?
0: You are terrorized by wrong thoughts that enter in through wrong words.
1: தவறான வார்த்தையின் மூலமாய் உள்ளே நுழைக்கூடிய தவறான சிந்தையினால் நீங்கள் கலங்கி
0: Sprinkle the blood of Jesus, yes, my friend. Let the blood of Jesus cleanse you from all those wrong things.
1: இயேசுவின் இரத்தம் அந்த எல்லா தவறான காரியங்களிலிருந்து உங்களை சுத்தம் பண்ணட்டும்.
0: So that these words, as they enter into your heart, in your heart through the ears, they're cleansed and sanctified.
1: இப்போது உங்கள் காதுகள் மூலமாய் நுழைகிற அந்த வார்த்தைகள் இந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணப்படுகிறது.
0: So when they put the blood on the priest's ears, it showed that everything that enters into his ears are cleansed.
1: அது ஆசாரியனுடைய வலது காதின் மடலிலே அதை பூசும்போது காதுக்குள்ள நுழைகிற அனைத்துமே சுத்தமாக்கப்படுகிறது என்பதை அது காண்பிக்கிறது.
0: They put it in his hand because everything that he puts his hand to do is blessed and cleansed.
1: அவனுடைய கையிலே வைத்தால் ஏன் அவன் கையிட்டு செய்கிற அனைத்துமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: They put it in his great toe and his right foot because everywhere he sets his foot to do his duties in the course of his duties it is cleansed and sanctified
1: valad kalin peruvirulile poshinargal yen avanude kadamai niraivetrumadi engellam kaal veikkirano edellam seigirano anaitume sutham unnapadugirathu aashirvadikkapattirukku
0: everything that goes into the ears are cleansed
1: kaadukulle pogura anaitum sutham unnapattirukku
0: everything that you put your hand to do is sprinkled with the blood
1: kaiyittu seigira anaitume ratham thelikkapattirukku
0: everywhere you set your foot the blood is sprinkled
1: engellam kaal veikkirulo angellam ratham sindapattirukku
0: What makes you think that we are anything lesser today my friend
1: avargalai vida indrikku nam kuraivanavul endru neengal sindhikka kaaranam enna
0: they had only the blood of bulls and goats
1: avargal verum aadu maaludeya ratham mattume
0: they were only working with symbols
1: avarum adayanangalai kondu velai
0: seiyar they had the blood of jesus that was shed for us
1: namakku namakkai sindapatta yesu christuvin ratham
0: irukku the problem is we are not taking it and sprinkling it
1: prachana idhaan naam adai eduthu thelippadillai
0: the blood lays in the basin there
1: andha paathrathile ratham appadi irukkirathu
0: but no use
1: anal payan illai
0: no power
1: vallamai illai
0: because it is not applied
1: yenal adai poosuvadillai
0: that is why Revelation 12:11 says
1: அவேதான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது
0: These saints are the overcomers because they overcame Satan by the blood of the lamb and by the word of their testimony
1: இந்த பரிசுத்தவான்கள் மேற்கொண்டார்கள் எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்
0: They knew how to use it
1: எப்படி அதை பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும்
0: They knew what the blood of the lamb has done through the word they knew it and they confessed it
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள் அதை அறிக்கை செய்தார்கள்
0: When you sprinkle the blood of Jesus around you and your family and everything that you have
1: ungalai sutrilum ungal kudumbathai sutrilum ungalukku undana anaitha sutrilum yesuvin rathathai neengal thelikkumbodhu
0: literally it is a fortress around you
1: eluthinpadi oru kottaiyai pole adu ungalai sutri irukku
0: there is no devil big enough to cross that line that is marked with the blood of Jesus
1: yesuvin rathathinala kurikkapattirukkira andha kottai ellai taandi varakoodi alavukku endha pisasum illai
0: if you will draw the line
1: நீங்கள் அந்த கோட்டை போட்டா
0: if you will open the mouth
1: நீங்கள் வாயை திறந்தா
0: if you will say I sprinkle the blood of Jesus around my family
1: என்னை குடும்பத்தை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னா
0: keep every work of the devil outside of it
1: பிசாசின் கிரியைகளை நான் வெளியவே நான் வைக்கிறேன்
0: in Jesus name
1: இயேசுவின் நாமத்தில்
0: the blood of Jesus cleanses everything that I put my hand to do
1: நான் எதையெல்லாம் கைட்டு செய்கிறனோ இயேசுவின் இரத்தம் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிறது
0: wherever I set my foot the place is cleansed
1: எங்கெல்லாம் நான் கால் வைக்கிறனோ அந்த இடம் சுத்தம் பண்ணப்படுகிறது
0: Nothing defiles me.
1: எதுவுமே என்னை தீட்டுப்படுத்துவதில்லை.
0: The blood of Jesus is sprinkled around me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: When you take authority like that,
1: அப்படி நீங்கள் அதிகாரம் எடுக்கும்போது,
0: there is no devil that will cross the line of that blood.
1: அந்த இரத்தக் கோட் அந்த இரத்தக் கோட்டை தாண்டி வரக்கூடிய பிசாசு எதுவுமே இல்லை.
0: There is no devil big enough, daring enough to cross and come over the blood line.
1: அந்த இரத்தக் கோட்டை தாண்டி உங்களிடத்தில் வரக்கூடிய துணிச்சலும் தைரியம் நிறைந்த பிசாசு எதுவுமே இல்லை.
0: Having all this power people are dialing numbers
1: the ella vallame irundho makkal innum number suttirukkar
0: people are crying
1: makkal alugirargal
0: people are lamenting
1: makkal pulambi kondirukkargal
0: people are searching for men and women
1: yaradhuma kedaikamaattaangala aangalum pengalum thedi alugirargal
0: they are searching for answers
1: badhilgalai thedi alugirargal
0: the answer is in the truth that you are hearing every Sunday here in this place
1: badhil இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தில் அடங்கி இருக்கிறது
0: that is why I'm preaching my
1: ஆகவே தான் இதை நான் பிரசங்கம்
0: I'm not preaching to fill my time
1: ஏதோ நேரத்தை போக்குறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல
0: I am preaching to tell you an important truth a vital truth
1: மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லவே நான் பிரசங்கம்
0: I believe that every time I preach I believe that the truth will set us free
1: ஒவ்வொரு முறை நான் பிரசங்கிக்கும் போது சத்தியம் அந்த சத்திய மக்களை விடுவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்
0: It is my prayer that we will know the truth and the truth shall set us free
1: சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் நம்மை விடுவிக்கும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது
0: What are you looking for tonight
1: நீங்கள் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறீர்கள்
0: Are you looking for answers in me
1: என்னிலே பதிலுக்காய் எதிர்பார்க்கிறீர்களா
0: Looking for answers in other men and women of God
1: அல்லது மற்ற தேவதாசர்களிடம் இருந்து பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா
0: Are you looking for answers in the word of God
1: அல்லது தேவனுடைய வார்த்தையிலே பதிலுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா
0: I tell you it is time that we find the answers in the word of God
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் தேவனுடைய வசனத்திலே பதிலை கண்டுபிடி
0: Begin to exercise this right and privilege that you have.
1: உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமையை சாக்கியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள்.
0: See what happens.
1: என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.
0: Try.
1: முயற்சியுங்கள்.
0: Then you will know.
1: அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Have you ever sprinkled the blood of Jesus around you?
1: என்றைக்காவது உங்களை சுற்றி இயேசுவின் இரத்தத்தை தெளித்திருக்கிறீர்களா?
0: Have you ever prayed like that?
1: என்றைக்காவது அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா?
0: Most people don't do that.
1: சார் நிறைய பேர் இப்படி செய்வதில்லை.
0: Normal Christians they don't do it.
1: சாதாரண கிறிஸ்தவங்க அப்படி செய்யறதே இல்லை.
0: What do they do?
1: என்ன செய்றாங்க?
0: ஏசப்பா நான் போறேன் என்ன ஆகுமோ தெரியலையே ஆண்டவா எல்லாம் உன் கையில தான் இருக்குது போறது இவங்க ஜபத்துக்கும் புறஜாதியா ஆண்டவரை தெரியாத ஜபத்துக்கும் வித்தியாசமே இல்லை ஒன்றும் கிடையாது அந்த ஜபத்துக்கு there is nothing in that prayer.
1: அந்த ஜெபத்துல எதுவுமே இல்ல பாருங்க.
0: Just a useless prayer.
1: ஒண்ணுத்துக்கும் உதவாத ஜெபம்.
0: But when you say I sprinkle the blood of Jesus around.
1: நீங்கள் என்னை சுற்றிலும் நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லும்போது
0: I am protected.
1: நான் பாதுகாப்பா இருக்கிறேன்.
0: I am redeemed.
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: Blood of Jesus safeguards me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
0: Free from terror and oppression.
1: ஒடுக்குதல் பயங்கரம் இவற்றிலிருந்து நான் விடுதலையா இருக்கிறேன்.
0: Devil has no part of me.
1: பிசாசு இடத்துல எந்த பங்கும் இல்லை.
0: The devil is unable to touch me.
1: பிசாசனை தொட முடியாது.
0: Because of the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்து நிமித்தம்.
0: If you keep praying that.
1: இப்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தால்.
0: If you keep proclaiming that.
1: இதை நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தால்.
0: If you keep confessing that.
1: இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே
0: இருந்தால். Then you will see power.
1: அப்பொழுது நீங்கள் வல்லமையை காண்பீர்கள்.
0: If you will pray those lamenting prayers then you will see weakness.
1: ஆனா அந்த மாதிரி புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பலவீனம் தான் இருக்கும்.
0: That is why some people can pray for hours and be more weak than they were before the prayer.
1: அவங்க சில ஆட்கள் பாருங்க பல மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதோட இப்ப ரொம்ப பலவீனமா இருப்பாங்க.
0: ஜெபம் பண்ணி இன்னும் பலவீனமா போறாங்க. எப்படின்னா இப்படிதான் பலவீனமான ஜெபம் பலவீனம் ஆகுது. அவங்க வசனத்தை ஜெபம் பண்ணி வசனத்தை கிளைம் பண்ணா பலமான ஆக்கும். Shall we stand up together?
1: நாம எல்லாரும் எழுந்து நிற்போமா?
0: Everybody standing up together.
1: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Well, let us worship God.
1: நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.
0: Next week I'm going to talk about the various things that the blood of Jesus does.
1: அடுத்த வாரம் இயேசுவின் ரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன்.
0: Many things that the Bible tells us about the blood of Jesus and what it does.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அது என்ன செய்கிறது என்பது குறித்து வேதம் பல காரியங்களை நமக்கு கூறுகிறது.
0: We're going to cover some 15 or so things that the blood of Jesus does.
1: இயேசுவின் ரத்தம் செய்யக்கூடிய 15 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: So be ready for that next week.
1: அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமா இருங்க.
0: I share that with you not so that you can have some notes, you know, not so that you'll know that these are the things that are available for you.
1: பாருங்க நோட்ஸ் காகவே இல்ல நான் உங்களுக்கு சொல்வது கிடையாது. இதெல்லாம் நமக்கு இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான்
0: நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். Take it by faith.
1: விசுவாசத்தில் நீங்கள் இவளை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
0: Lift up your hands and thank God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு
0: thank God for the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்துக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.

God, we need you. Without you, we can do nothing, oh God. உம்மை இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாதே. குறித்த காலத்திற்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ரெண்டு தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற தேவனுடைய வார்த்தை, நல்ல போராட்டம் போராட, ஃபைட் எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 1:18 வாசித்தால், அப்போஸ்தலாகிய பவுல், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லி நிறுத்திராம தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல போராட்டம் போராடு என்று சொல்றாரு. ஃபைட் எ குட் ஃபைட் என்று சொல்றாரு. அதாவது நாம் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோன்றதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு போகிறதே ஒரு போராட்டம் தான். வேலைக்கு போனால் போராட்டம் தான். படிப்பு ஒரு போராட்டம் தான். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் போராடுங்கன்னு சொல்லி நிறுத்திடாம வேதம் சொல்லுது, நல்ல போராட்டம் போராடுங்க. எல்லோரும் சொல்லுங்க, என்ன போராட்டம்? அதாவது எல்லாருமே போராடுறவங்க தான். உதாரணமாக எக்ஸாமில் எல்லாருமே எழுதுறவங்க தான். ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளையும் எக்ஸாம் எழுதிடுது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி எழுதுனேன்னு கேட்டால், நல்லாவே எழுதலை அப்படின்னா சில பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான், எப்படி இருந்துச்சு வேலை? நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்ணுறவங்கள சில பேர் நல்லாவே ஓட மாட்டேங்குது அப்படின்வாங்க. போராடுறது முக்கியம் இல்லை, நல்ல போராட்டம் போராடும். சில பேர் விளையாட்டுக்கு போய் வீரர்களாக போய் விளையாட போவாங்க, முடித்த பிறகு ரொம்ப துக்கத்தோடு வருவாங்க. இன்றைக்கி ஆட்டம் சரியாகவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே சரியாக இல்லை, ரன்ஸே கிடைக்கல, கோலே உழலை, ப்ரைஸே கிடைக்கலன்னு. வேதம் வந்து போராடுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல போராட்டம் போராடணும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முடிவில் வெற்றி பெறும்படி நம்ம போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, எது எப்படி போராடணும்? ஃபைட் டு வின். நிறைய பேர் ஓடலாம், ஆனால் வெற்றி பெறுற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கை கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் போராடிட்டு இருக்கேன், நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலேயே நம்ம வந்து சரியான ட்ராக்டில் இருக்கணும் அர்த்தம் கிடையாது. நிறைய போராட்டம் போராடுறேன், எல்லாமே நல்ல போராட்டமாக போராடிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு போராட்டத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. நிறைய சோதனை சந்திக்கிறேங்க, நிறைய க்வெஸ்சன் பார்த்தேன், படித்தேன், ஒன்றுமே எழுதலை அப்படின்னா அது நல்ல போராட்டம் இல்லை. அது நல்ல போராட்டம் போராடிக்கணும். சில பேர் பேக் பெருசாக இருக்கும், அப்புறமா அதை விட சாப்பாடு பேக் இன்னும் பெருசாக இருக்கும். டெய்லி நம்ம மாப்பிள்ளையும் போயிட்டு வர்றாருன்ற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. படிச்சுட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா என்ன படித்தியா முடிச்சான்னு கேட்டால், ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் எழுதவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போது அது என்னென்னா, நல்ல போராட்டம் கிடையாது. போராடுறாங்க, டெய்லி டயர்டாக தான் வர்றாங்க ஸ்கூல்லேருந்து. நிறைய படித்தேன்றாங்க, நிறைய புக்கு புக்காக வாங்குறாங்க, பேனா புதுசு புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க, பேகை வந்து 6 மாதத்துக்கு ஒரு புறம் மாற்றிடுறாங்க, ஷூவை புதுசு புதுசாக வாங்கி போடுறாங்க, எல்லாமே நல்ல பிரகாசமாக இருக்குது. கடைசியில் ரிசல்ட் என்னன்னு கேட்டால் அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சுன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுறேன்றதை விட நல்ல போராட்டம் போராடணும். ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படியே பறந்து அப்படியே எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. டெய்லி போராடி போராடி போராடி தான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். கடைசியில் நல்ல போராடம் போராடி ஜெயித்தோன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்வார், உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அதான் நமக்கு ஜெயமாக முடிகிற ஒரு போராட்டமாக மாறணும். அல்லேலூயா. சரி, வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டம் போராடு, நல்ல போராட்டம் போராடுன்னு சொல்லிட்டு 3 விதமான போராட்டங்களை பற்றி பேசுகிறார். அதை நான் இன்றைக்கி விளக்க போகிறேன். இன்றைக்கி 1,
ஓட்ட பந்தயத்தில், மல்யுத்தத்தில், ஸ்போர்ட்ஸில் போய் போராடுறது, அத்லெட்டிக்ஸ் போராடுறது. ரெண்டாவது துஷ்ட மிருகங்களோடு போராடுறது, ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ். மூன்றாவது ஃபைட்டிங் வித் அட்வர்சரிஸ், எதிராளியான பிசாசோட போராடுறது. மூன்றுமே வித்தியாசமான போராட்டங்கள், மூன்றுமே கொண்டு வருகிற சவால்களும் வித்தியாசம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு வேதத்திலேருந்து ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி, வெரி குட். முதலாவது படிப்போம், 1 கொரிந்தியர் 9:25 24-25 வசனங்களை பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்களாம். எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பந்தய பொருளை பெறணும்னு ஓடுறாங்க. அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய காலத்தில் பவுல் வாழ்ந்த காலத்தில் அத்லெட்டிக்ஸ் கிரீக்ஸ் வந்து கொண்டு, ஒலிம்பிக்ஸ்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. அப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் முடிவில் ஒரு கிரீடம் கொடுப்பாங்க, அதான் ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கிற மெடல்ஸ்லாம் கிடையாது, க்ரௌன் கிடைக்கும். என்னப்பா கிரீடம், தங்க கிரீடமா, வெள்ளி கிரீடமா, வெண்கல கிரீடமானு கேட்டால் கிடையாது, வெறும் ஆலிவ் பிரான்ச்சஸ், ஒலிவ கிளைகளை வைத்து அவங்க ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு தலைமையில் வைப்பாங்க. அதை யார் வைப்பான்னா, ராயன் வந்து வைப்பார், அந்த எம்பரர் ஆஃப் ரோம், அவர் வந்து தலைமையில் வைப்பார். அதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அதை பெற்றுடணும்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க. அவர் சொல்கிறாரு உடனே, இது என்ன கிரீடம்னா அழிவுள்ள கிரீடம்ன்றார். எவ்வளோ உண்மை! இந்த ஒலிவ கிளைகளால் செய்யப்பட்ட கிரீடம் ஒரு சில வாரங்களில் வாடி போயிடும், அதுலக்க இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அவர் சொல்கிறார், இதுக்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான், என்ன சண்டை போடுறான், போராடுறான், ஜெயிச்சிடணும்னு யுத்தம் பண்ணுறானே, மல்யுத்தம் பண்ணுறான், ஓடுறான் அந்த பரிசுக்காக. ஏன் அவங்க ஓடினாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான், கிரேக்கர்கள் வந்து இந்த விளையாட்டில் அந்த கிரீடம் வந்து அழிவுள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கிரீடத்துக்காக ஓடுறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த கிரீடம் அழிவுள்ளதாக இருந்தாலும் அந்த கிரீடத்தோடு சேர்ந்து ஒன்று வரும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கனமும் கௌரவமும், ஒரு மரியாதை மதிப்பு அவங்களுக்கு சமுதாயத்தில் அதோடு சேர்ந்து கிடைக்கும். அதுக்காகவே அவங்க வந்து ஒரு சாதாரண மரக்கிளையினால் உண்டான அந்த கிரீடத்தை பெற்றுறணும்னு ஒரே உறுதியாக ஓடுவாங்க. ஸோ வென் யூ டாக் அபவுட் ஃபைட்டிங் இன் அத்லெட்டிக்ஸ், ஆனர் இஸ் அட் ஸ்டேக். ஒருவனுடைய கனம், ஒருவனுடைய கௌரவம், ஒருவனுடைய மரியாதை தான் அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்கு. ஏனென்றா, ஒன்ஸ் அவனுக்கு வந்து அந்த கிரீடம் சூட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்திலே அவன் பேர் பெற்றவனாக மாறிடுறான், அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. யார் வேணால் அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, ராயன்ட்டே போயிட்டு கிரீடம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, எங்கே போனாலும் வேலை கொடுப்பாங்க, அவனோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவம் வந்துடும், அவங்க அதை பற்றி பேசுகிற நிறைய ஃபேவர்ஸ்லாம் அவங்க சொசைட்டியில் கிடைக்கும், முக்கியமான விருந்துகளில் அவங்க அழைக்கப்படுவாங்க, முக்கியமான பண்டிகைகளில் அவங்க முதலிடத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால், இந்த கௌரவம் அவங்க தலைமையில் இருக்கிறது. கிரீடம் விழுந்துடும், அது காஞ்சி போயிடும், ஆனால் கௌரவம், அதுக்காக ஓடுவாங்க. பவுல் சொல்கிறாரு, இந்த கௌரவம் கொஞ்ச நாள் இருக்க போது இந்த கௌரவத்துக்கே அப்படி ஓடுறான்னா, அழியாத நித்திய கிரீடமாகிய ஆண்டவர் கொடுக்குற கனத்துக்காக நம்ம எவ்வளோ போராடணும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த கௌரவம் பாருங்கள், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே நம்ம ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு செய்கிறோன்னா, அதுக்கு பின்னணி என்னன்னு கொஞ்சம் போய் ஆராய்ஞ்சு பார்த்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா, அதுக்கு என்ன ஆணி வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்ல மாட்டோம், எல்லாம் கௌரவம் தான். இப்போ பிள்ளைய வந்து நல்லபடி நல்ல மார்க் வாங்கினியா சொல்கிறோம், ஏன் ஒழுங்காக மார்க் வாங்காட்டி வயிறு சரிக்காதா, என்ன உயிர் பழிக்க மாட்டானா, என்ன ஏன் அவனை நல்ல மார்க் வாங்குன்னு சொல்கிறோம், அவன் படித்து நல்ல பிள்ளையாக இருக்கிறான்றதுக்காக நமக்கே கௌரவம் கிடைக்குது. ஸ்கூலில் பயங்கர மரியாதை இருக்குது, யார் நீங்கள் தான் பேரண்ட்டா
உங்க பிள்ளை என்ன மாதிரி படிக்கிறான்னு படிக்காத ஆளுக்கே அவ்வளவு கௌரவம் வந்துருது. ஆனா நம்ம பிள்ளைய வச்சு நமக்கு என்ன வந்துருது, அதே பிள்ளைக்கும் என்ன வந்துருது, அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய கௌரவம் வருது. முக்கியமான இடங்கள்ல அந்த பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க. அப்போ பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, டேய் நீ நல்ல பேரோட கௌரவத்தோடு வாழணும்டா, எல்லாரும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசிடக்கூடாது, நல்ல மார்க் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல கஷ்டப்பட்டு படி போராடு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ இவன் நல்ல போராடி நல்ல மதிப்பெண்களோடு வந்துட்டான்னு சொன்னால் அடுத்த நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்கே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா பயங்கர கௌரவம். கேட்காமலே சீட்டு கொடுக்குறாங்க, காலேஜே கேட்டு கூப்பிட்றாங்க, நீங்கள் வாப்பா உனக்கு ஃபீஸே கட்ட வேணாம், உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் காலேஜில் படித்தா போதும்னு அவனை கொண்டு உட்கார வச்சு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதே தவன் போராடினவன் ஒழுங்காக போராடாம கம்மி மார்க் வாங்கிட்டு வந்தால் இவன் போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர சட்டை பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது, பியூனே வரட்டுவான், இங்கெல்லாம் நிற்காதீங்க லைனில் நிற்காதீங்க அங்கே போய் தண்ணி இல்லைங்க அப்படின்வான். என்னப்பா இப்படி பண்ணுற, அவன் எப்படி பண்ணுறேன் என்ன, ஆமாம் அவர் நல்ல போராட்டம் போராடினு நீ சும்மா போராடிட்டு வந்திருக்க ஓரமான இல்லை அப்படின்றான். அப்போ அந்த கௌரவம் கிடைக்குது. இப்போ கல்லூரியில் நல்ல மார்க் எடுக்கிறான், நல்ல மார்க் எடுத்து அந்தஸ்து வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோரோடு அவன் பாஸ் பண்ணுறான், அவனுக்கு அடுத்தது என்ன இருக்குது, இதை விட ஒரு கௌரவமான வேலை கிடைக்குது. புரியுதுங்களா, ஒரே கல்லூரியில் ஒரே ஸ்கூலில் தான் எல்லோரும் படிக்கிறாங்க, ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு ஓனராக சிஇஓவாக போகிறான், அதே கம்பெனியில் கூட படித்த ஸ்டூடெண்ட்டு பியூனாக வேலை செய்கிறான், நடக்குதா இல்லையா? அப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஏன் ஒருத்தர் போராடுறாங்கன்னா முடிவில் என்ன இருக்குன்னா கௌரவம் இருக்குது, அதில் ஒரு கணம் ஒரு அந்தஸ்து இருக்குங்க, அதுக்கு தான் நம்ம போராடுறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போனதுனா ஒழுங்காக நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பம் கட்டலாம், நீ நல்ல வீட்டை கட்டலாம், இப்படியெல்லாம் படிச்சுனா யாரடா பொண்ணு கொடுப்பா, சொல்கிறாங்களா இல்லையா, திட்டுறாங்களா இல்லையா வீட்டில், ஏன் திட்டுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நல்ல போராட்டம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீ போராடி போராடி ஜெயம் எடுக்க எடுக்க எடுக்க கௌரவம் மரியாதையும் கனம் உன்னை தேடி வரும், தேடி வரும், உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன்னை எல்லாரும் கௌரவிப்பாங்க. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 9:15, என் மேன்மை பாராட்டாலே ஒருவன் அவத்தமாக்குதலை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். குறிந்து சபைக்கு எழுதும்போது அந்த கிரேக்க சபை அது, அந்த சபைக்கு எழுதும்போது அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அது என்ன சொன்னார்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் கிரேக்க கலாச்சாரத்தில் உயிரை விட முக்கியமானது என்னன்னா கௌரவம், அந்த கௌரவத்துக்காக அந்த சமுதாயம் என்ன வேணா கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. தேவர் ரெடி டு கிவ் எனி திங் ஜஸ்ட் ஃபார் ஆனர், எவ்வளோ செலவழிக்கவும் எவ்வளோ கஷ்டப்படவும் ரெடியாக இருந்தாங்கன்னா சொல்கிறாரு எனக்கு கௌரவம் போச்சுன்னா அதோட சாகிறதே நல்லதுன்னா தே அண்டர்ஸ்டுட், அவங்க கல்ச்சரில் அது ரொம்ப புரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ பவுல் சொல்கிறாரு இவங்க எல்லாரும் அழியிற கிரி கிரீடத்துக்காக போய் இப்படி கஷ்டப்படுறானே, நாம் எல்லாம் அழியாத ஒரு கிரீடத்துக்காக நம்ம போராடுறோம், எவ்வளோ அதிகமாக போராடணும். ஹல்லேலூயா, நம்ம கனப்படுத்துறவர் கர்த்தர், ஆமென். இந்த கனம் எப்படி வரும், இந்த போராட்டத்தில் நம்ம கனத்தோடு நம்ம முடியணும், நம்முடைய கனத்தை காத்துக்கொள்ளணும், அதை மேம்படுத்தணும், அதை தற்காக்கணும், அதை வளர பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வழி என்ன, கனம் எப்படி கிடைக்கும், ஹவு வில் யூ கெட் ஆனர். நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய போராட்டத்தின் முடிவில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடி முடிவில் அவன் கௌரவத்தையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடத்தையும் பெறணும்னா அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா ஞானம். எல்லாரும் சொல்லுங்க என்ன தேவை, விஸ்டம், ஞானம் அவனுக்கு தேவை. அவனுடைய போராட்டத்தை வந்து ஞானமா அவன் செய்யணும், ஞானமா போராடினான்னா முடிவில் அவனுக்கு கனந்தான். மதி இல்லாமல் அவன் போய் போராட போயிட்டான்னா வெளியே வரும்போது அவனுக்கு கௌரவமா வராது, அவனுக்கு கனவீனம்தான் வரும், பெரிய அவமானத்தோடு தான் அவன் திரும்பி வருவான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் வந்து கௌரவமாக ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட நிலையில் முடிய வேண்டுமானா தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. எல்லாம் கவனிங்க, இந்த ஞானம் ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ரெண்டு காரியங்களை கையாள்றதுக்கு அவனுக்கு ரொம்ப தேவை. இன் ஆர்டர் டு வின் ஆனரபிளி, குட் ஃபைட், ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஜெயமாக எடுக்கணும்னா ரெண்டு காரியங்களை கையாள்றதுக்கு அவனுக்கு ஞானம் தேவை. முதலாவது எதற்கு நல்ல
ஞானம் தேவை என்றால் 22 நீதிமொழிகள், 22:1 பாருங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, கௌரவத்தை பத்தி பேசும்போது, நற்கீர்த்தி என்று பேசும்போது அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, பணத்தோட அதை ஒப்பிடுறாரு. பொன் வெள்ளி திரளான ஆஸ்தி இதெல்லாம் பேசுறாரு. இதுல ஒரு முக்கியமான கருத்து வெளியே வருது. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையிறதுக்கு அவன் போராட்டம் ஜெயமா முடியணும்னா, அவன் ஞானமா இருக்க வேண்டிய முதலாவது பகுதி தன்னுடைய பணத்தையும் பொருளையும் எப்படி கையாளுகிறான் என்பதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய பணமும் பொருளும் எப்பாலு கையாளப்படுகிறது அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி நான் சம்பாதிக்கிறேன், எப்படி செலவழிக்கிறேன், எப்படி சேர்க்கிறேன், அதை பொறுத்துதான் அவனுடைய லைஃப் வந்து விக்டோரியஸா இருக்குமா அல்லது அவன் லைஃப் வந்து பெரிய டிஃபீட்ல போயிடுமா அப்படின்றது வந்து முடிவுல தெரியும். உலக அளவில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தனக்கு கிடைக்கிற பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி சேர்க்கிறான் என்பதை வைத்துதான் அவன் இந்த பூமியில கௌரவமா வாழப்போறானா அல்லது கனவீனமா வாழப்போறானா அப்படின்றது அடிப்படையாக கொள்ளப்படுது. பணத்தை எப்படி கையாளுறோம் பாருங்க. நம்ம வந்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், சும்மா உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்னா ரொம்பலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைதான் அது. நீங்க பாத்துருக்கீங்களா, நமக்கு என்ன சாப்பாடு, என்ன ஒரு நாளைக்கு காலைல 2 இட்லி வேணும், மத்தியானம் ஒரு ஒரு கைப்பொடி சோறு, ராத்திரி ஒரு பிரெட் டீ பிஸ்கட் இருந்தாலே போதும், உயிர் வாழ்ந்துடும், யாரும் சாக மாட்டாங்க. சில பேர் ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்றாங்க. அதனால அது ஒரு பெரிய செலவு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்ப தங்குறதுக்கு எவ்வளவு இடம் வேணும்னு கேட்டா, நான் எப்பவுமே சொல்றது 6:2, இதுதான் நம்ம சைஸ். ராத்திரி படுத்து கண்ணை மூடிட்டோம்னா படுத்திருக்கிறது எம்எம் ஃபோமா பிளாட்ஃபார்மான்னு தெரியாது. புரியுதுங்களா, கண்ணை மூடிட்டீங்க வாய்க்குள்ள போகிறது கொசுவா என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற உலகத்துக்கு போயிடுவோம். படுக்கன்னு பார்த்தா 6:2. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நீங்கள் வேதனைப்பட்டாலும், ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். இப்போ நம்ம தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ்ஸை வச்சே நிறைய பேர் ராத்திரி துவைச்சிட்டு திருப்பி அதே காய போட்டு போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. யூ கேன் சர்வைவ். பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்தா பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் தேவை ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் வந்து வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், டிசைனாக கட்டுறோம், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா வீடு என்ன அழகில் இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம அப்படி கட்டுறோம், எதுக்கு அப்படி வாங்குறோம், எதுக்கு டிசைன் பண்ணுறோம், எப்படி அலங்கரிக்கிறோம்னு கேட்டால் ஒரு கௌரவம் தான், வேற ஒன்றும் இல்லை. வர்றவங்க பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும், அழகாக இருக்க வீடு, ரொம்ப கௌரவமாக இருக்கு. அந்த ஒரு கௌரவத்துக்கு தான் துணி வாங்க போகிறோம். துணி எதுக்கு, உடம்ப மூடுறதுக்கு தான் துணி. கண்ணை மூடிட்டு போய் அப்பா ஏதாவது துணி எடுத்துருவாப்பா அப்படின்னா வாங்கி போடுறோம், அதை இப்படி போட்டு பார்க்குறோம், அவனே வர போட்டு காட்டுறான். நான் மதர்சா போயிருக்கேன், இந்த சகோதரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருக்கு, அவன் போட்டு காட்டுறான், பாருங்க அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு அவனே போட்டு காட்டிக்கிறான் நம்மகிட்டயே. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு டிசைனாக பார்த்து நமக்கு செட் ஆகுமான இது பண்ணால், ஒரு கௌரவம் தான், அதுலேருந்து ஒரு கௌரவம் கிடைக்கும், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. இஃப் யூ ஹேண்டில் இட் ராங், எண்டு வந்து நம்மளுக்கு கனவீனமாயிடும். சரியாக ஹேண்டில் பண்ணோன்னா சரியான விதத்தில் நம்ம வெற்றியை பெறுவோம். கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட நான் ஏன் பணத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பிசாசானவன் பாருங்கள், பணத்தை வச்சு ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை கூட அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றது வேதத்தில் இருக்குது. 3 சம்பவங்களை காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8 வாசிப்பீங்களா, ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுத்த சோதனை என்ன சோதனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு காமிச்சு, மகிமையெல்லாம் காமிச்சு, எனக்கு முன்னாடி வணங்குனீங்கன்னா போது எல்லாத்தையும் கொடுத்துறேன். அப்போ அவன் என்ன நம்புனான்னா, இந்த செல்வத்தையும் மகிமையும் பார்த்தா இயேசு முன்னாடி வணங்கிடுவார்னு அவன் நம்புனான். எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாமல் பாருங்க, வெறும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் வச்சு எவ்வளோ பெரிய கேம்பிள் பண்ணாமல் பாருங்க, ஹி ஜஸ்ட் கேம்பிள்டு. நீங்கள் அதே போல் மத்தேயு 19:22 வாசித்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளுன்றார், சின்ன வயதுலேருந்தே கை கொழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்போ நித்திய ஜீவன் தானே உனக்கு வேணும், உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு தரித்திரம் கொடுத்துட்டு ஏன் பின்னால் வான்னு சொல்லுங்க. அவன் துக்கத்தோடே போய்விட்டான்.
உடனே இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யமான்கள் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ பிசாசானவன் பணத்தை வச்சே ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுடைய ஆசையை கூட வெறுத்துறபடி பண்ண முடியும் அவனால, புரியுதுங்களா? பணத்தை காமிச்சு பணமா நித்திய ஜீவனான்னு கேட்டா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்னா, நித்திய ஜீவனே வேணாம் பணம் இருந்தா போதும்னு போகக்கூடிய சோதனைக்கு அவன் பணத்தை பயன்படுத்த முடியும். இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, லூக்கா 8:14 வாசிக்கும் போது, மிக வலிமையான வல்லமையான தேவனுடைய வார்த்தை விதையாக நிலத்தில் விழும்போது வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதை அவித்து போட்டதுன்னு. வசனமே வளர விடாம ஒரு மனுஷனை தடுக்கிறதுக்கு எதுக்கு முடியும்னு கேட்டால் பணத்துக்கு முடியும். அதனால இந்த பணத்தை ஒரு மனுஷன் சரியா கையாள தெரியலைன்னா அவன் விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வந்துடும். ஹி கேன் லூஸ். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பணத்தினாலேயே விழுந்து போனவங்க, தோற்று போனவங்க, அவங்க வாழ்க்கை கெடுத்து கொண்டவங்க பெரிய பட்டியலாக இருக்கிறாங்க. பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான் போட்டிருக்கு. ஆகான் பாபிலோனிய சால்வையின் மேல், பொற்பாழத்தின் மேல் ஆசை வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையுமே கெடுத்துட்டான். கேயாசி பணத்து மேல் ஆசை வச்சு குஷ்டரோகியா வெளியே போனான். யூதாஸ் இஸ்காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்து நான்கு கொண்டு கடைசி செத்தான். அனனியா சபீராள் பணத்துல அவங்க கையாளுற விதம் சரியா இல்லாம கடைசியில ரெண்டு பேரும் மறிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம பணத்தை சாதாரணமாக எடுத்துட முடியாது. பிசாஸ் அதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வெற்றி உள்ள ஜெயம் உள்ள வாழ்க்கையே அதை வைத்து அவன் தீர்மானிக்க முடியுன்றதை மறந்துடாதீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, கனமுள்ள வாழ்க்கை முடியணும்னு அவனுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் முதல் எதுக்கு தேவைன்னா, என் பணத்தை சம்பாதிக்கிறக்கும் என் பணத்தை சேர்க்கறக்கும் என் பணத்தை செலவழிக்கிறக்கும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும். இதில் நான் ஞானம் பெறாமல் இருந்தால் பிசாசனுடைய சோதனைக்குட்பட்டு இதனாலேயே நான் கனவீனமா என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையினுடைய கௌரவத்தை கெடுத்துறதுக்கு பிசாசினை சோதிக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக மாற வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. சபையானது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே பணத்தை சம்பாதிக்கிறதுல இன்னைக்கு ஞானத்தை தாரோம், பணத்தை சேர்க்கறதுக்கும் ஞானத்தை தாரோம், பணத்தை செலவழிக்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணும், இதுல நான் ஞானம் இல்லாமல் போனா என் ஓட்டமே என்னவாயிடும், தோல்வியில் முடிஞ்சிடும், கௌரவம் இல்லாமல் போயிடுவேன். நான் சொன்ன அந்த பெரிய பட்டியலில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால், இயேசுவோடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இருந்தாங்க, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவங்க இருந்தாங்க. கடைசி தங்க வாழ்க்கையை அழித்து போடுறதுக்கு பிசாசு அவங்ககிட்ட பயன்படுத்தினது என்னன்னா பணம். பணம் நம்ம எல்லாருக்குமே தேவை, பணம் இல்லாமல் உயிர் வாழ்றது கஷ்டம்தான். ஆனால் அந்த பணமே நமக்கு சோதனையா மாறாதபடி அதை கையாள்ற ஞானத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. அந்த பணத்தையே நமக்கு ஆசையா அவன் கொண்டு நிறுத்திட்டானா, எல்லாத்தையுமே அது வேற மாத்திட்டு போயிடுவான். மறைஞ்சுதான் இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் அது காரணமாயிடும். மறைஞ்சுதான் இருக்கும், எல்லா குடும்பத்தையும் கெடுத்து போட்டுரும். அது மறைஞ்சுதான் இருக்கும், விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடும். இந்த பணத்தை கையாள்றதுக்கு ஞானத்தை தாரும். ரெண்டாவது, எதுக்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை, கௌரவத்தை காத்துக்கொள்ள கௌரவமா முடியறதுக்கு எனக்கு ஞானம் தேவைன்னு கேட்டா, நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஃபர்ஸ்ட் ஐ சேட் யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் மணி. செகண்ட், யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை கையாள்றதுக்கு ஞானம் நமக்கு தேவை. தவறு செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. வேதம் சொல்லுது எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாரையும் படித்து பாருங்களேன். ஆதாம் துவங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர, உதாரணமாக ஆபேல் போன்றவர்களை தவிர, கரையற்றவர்கள்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி வந்து ஏன் அவங்க மேலே அந்த குற்றமோ கரையோ இல்லாமல் இருக்குன்னா, பொதுவாக நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்கள பற்றி பெரிய சரித்திரம் இல்லை, ரெண்டே வரியில் அவங்க சரித்திரம் முடிஞ்சிருச்சதுனால அவங்க குறை எழுதலை ஆண்டவர், அவ்வளோதான். மற்றபடி அவங்க லைஃப்பை ஃபுல்லாக எழுதியிருந்தாருன்னா அதில் என்ன இருந்திருக்கும், குறை. தேவனுக்கே நண்பனை போல இருந்தான் ஆபிரகாம், அவன் லைஃப்பில் ஒரு குறை இருந்துச்சு, விழுகை இருந்துச்சு. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் செய்வான்னு தாவீதை பற்றி சொன்னார், அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு.
அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்லுவார், 1 யோவான் 1:10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ அப்போஸ்தலன் இப்பொழுது நாம்னு சொல்லி தண்ணியை சேர்த்துக்கிறாரு. குற்றமற்றவன் யாருமே கிடையாது. ஒருவன் தன்னை குற்றமற்றவன் நினைச்சிட்டா அதான் பெரிய குற்றம். We all have sinned. We all do mistakes. Sometimes we look for a perfect husband, perfect wife, perfect son, perfect daughter. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. Everybody comes with their own imperfections. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கு. என்ன அந்த குறை என்ன யாரும் பார்க்கல, அதான் பிரச்சனை. அது என்றைக்கு அவனால் வெளியே வரும். There's no perfect pastor. There's no perfect believer. Everybody falls, fails, falters. They fall. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தவறே செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனால் அநேகர்கள் அப்படி வாழ முடியாது. குற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் நடந்த தவறுகளை எப்படி கையாளணுன்றதுக்கு ஞானம் மட்டும் பெற்றுட்டோன்னா நாம் இரக்கத்தை பெற்றுருவோம். அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான். அவைகள் அறிக்கை செய்து விட்டுக்கிடுறனோ இறக்கமா. பாவமே செய்யாதவன் வாழ்வடைவான் போல. பாவத்தை செய்துட்டேன் ஆனால் மறைக்கலை. பாவம் பண்ணுறேன், பண்ணிட்டேன், ஆனால் அறிக்கை செஞ்சிட்டேன், அதை விட்டுட்டேன், அதை சரியாக கையாண்டேன். அவன் இரக்கத்தை பெறுவான், அவன் கனத்தை பெறுவான். கர்த்தர் நமக்கு ஞானத்தை எதுக்கு தரணும்னா, ஆண்டவரே என் தவறுகளை நான் சரியாக கையாள்றக்கிறபத்த, என் தவறுகளை மாத்திரம்னா மற்றவருடைய தவறுகளையும் கையாள்றதுக்கு பலனும் ஞானத்தையும் தாரும். இதை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் நல்ல போராட்டம் போராடி நான் பெரிய கணத்தை சம்பாரிச்சேன்னு சொல்றது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ யாருக்கு இந்த கணம், இந்த கிரீடம், இந்த பரிசு, நல்ல போராட்டம் என்ற முடிவு யாருக்கு வரும் என்று கேட்டா, ஞானம் உள்ளவன் கணத்தை பெறுவான், கீர்த்தியை பெறுவான். எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த கௌரவத்தை இழப்பதற்கே காரணம் வந்து நம்முடைய மதியினம் அப்படின்றது எவ்வளோ உண்மை. அந்த டைமில் நான் அதை பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் நான் அதை ஒத்துக்கிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தவறாக நான் பேசிட்டேன், தவறாக செஞ்சிட்டேன், தவறாக நான் இடம் கொடுத்துட்டேன், தவறாக நான் முடிவெடுத்துட்டேன். அதோட விளைவு என்னன்னு கேட்டால், என் வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை நான் சந்திக்கிறேன். ஒரு தலைகுனிவு எனக்கு வந்துருச்சு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு வெட்கம் வருது. இதில் தவறாக நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே. என் பணமாக இருக்கலாம், என் தவறுகளாக இருக்கலாம், அதை சரியாக நான் கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். அதனால் நான் கௌரவத்தை பெறுவேன். அதில் முடிவு என்னென்னா, நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு அருமையான ஒரு சரணம் ஒன்று உண்டு, ஞானமற்றவன் நானே ஞானத்தை தாரும் தேவா அப்படின்னு பாடுவோமா? ஞான

ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ரிசோர்ஸ், இட் கேன் பி மணி, டைம், ஆர் எனி திங், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சௌகரியங்கள், பலன்கள், சத்துவங்கள் கரெக்டாக பயன்படுத்தின ஞானத்தை தாரும். அதனுடைய முடிவு எனக்கு கௌரவமாக முடியணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளை சரியாக கையாள்றதுக்கு எனக்கு கிருபை தாரும். தவறான கையாண்டுட்டேன்னா அந்த தவறே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அவமானமாக மாறிடும். நம்முடைய தேவன் மாத்திரம் நம்முடைய தவறுகளை கரெக்டாக கையாண்டோம்னா நிச்சயமாக நம்முடைய தவறுகளை தாண்டியும் நாம் கௌரவத்தோடு வாழ கர்த்தர் இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொதுவாக சொல்கிற காரியம் 7 ways we handle our mistakes wrongly அப்படின்னு சொல்ல ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிட்டு உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக, நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் வே தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால், ஆக்ட் அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஒன்றுமே நடக்காதது போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது, ஆக்ட் அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். B, பிளேம் கேம், பிளேம் அதர்ஸ், நான் இல்லை அவங்க தான், நான் இல்லை சர்ப்பந்தான், நான் இல்லை ஏவாள் தான், பிளேம். சி, கவர் அப், முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்து எனக்கு கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான், எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு, ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி, டினாயா, நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பீரால் இவ்வளோ தான் விற்றீங்கன்னா அவ்வளோ தான் விற்றோம், ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறான். Wrong way of handling mistakes. E, evidence removal. அதுடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதுடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான், பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவை கொன்று போட்டான். அவன் நினச்சான் அவனை எடுத்துட்டோன்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். F, fighting with the questioners, நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவளோட சண்டை போடுவார், போராடுவார். அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது, அந்த இயேசு தான் என்ன சுகமாக்குனாரு, நீங்கள் வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி புத்தி சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்ட வேண்டியே திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. 7வது வந்து, கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான், உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவியை அதுதான் செய்தா, நீ எனக்கு குற்றமாக சொன்ன உனக்கு காலி பண்ணுறன் பார். ஸோ இது என்னதான் செய்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போல ஒன்றுமே நடக்காதது போல நம்ம நாடகம் ஆடினாலும், நான் இல்லை அவங்க தான் காரணம்னு மற்றவங்க மேலே பழியை நம்ம சுமத்தினாலும், செய்யவே இல்லைன்னு மொத்தமாக செய்ததை வந்து நம்ம மொத்தமாக மூடி மறைச்சாலும், செய்யவே இல்லைன்னு சாதிச்சாலும், அல்லது அதனுடைய எல்லா தடயங்களை போய் நம்ம அழிச்சிட்டு இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், ஒருவேளை நம்மோடு போராடுகிறவர்களோடு நம்ம போராடி அவர்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அவர்களை வாய் அடைக்க ட்ரை பண்ணாலும், அல்லது கடைசியாக நம்மளை குற்றம் சுமத்துறவனே காலி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட, குற்றம் குற்றம் தான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்னதான் ஆதாம் ஏவாள் ரொம்ப அழகாக மூடி மறைச்சு பழி சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருந்தாலும், தேவ பிரசன்னத்தில் எல்லா மறைவிடமும் வெளியரங்கமாய் மாறிடுச்சு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கல, அவங்களுடைய எந்த பிரயாசமும் பலன் கொடுக்கல. கர்த்தாவே என்னுடைய தவறுகளை கையாள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும், அதை கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்போமானா கர்த்தர் நமக்கு தயவாக கிருப தருவார். அல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டம்ன்றது, முதல் போராட்டம் என்ன போராட்டம் சொன்னேன், ஓட்ட பந்தயத்தில் போடுற போராட்டம். அந்த போராட்டம் எதுக்காக போராடுறாங்க, கனத்திற்காக சொல்லுங்க, எதற்காக குழப்பிட்டனும் இல்லை. சரி, முதல் போராட்டம் என்ன போராட்டம், ஓட்ட பந்தயத்தில் போராடுகிறார்கள் பார்க்குறோம், எதுக்காக போராடுறாங்க, கனத்துக்காக, கிரீடத்துக்காக, கனத்துக்காக. அந்த கனம் கிடைக்கணும்னா என்ன தேவை,
ஞானம் தேவை. எதுல ஞானம் தேவை? பணத்தை கையாள ஞானம் வேணும், தவறுகளை சரியாக கையாள்றதுக்கு ஞானம் வேணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல் போராட்டம் இது. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு. அது என்ன போராட்டம்னு கேட்டால், 1 கொரிந்தியர் 15:32 கடைசி பகுதியில் அப்போஸ்தலாய் பவுல் சொல்றார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்களோட போராடுகிறேன், ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ், துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். முதல் போராட்டம் ஓட்டப்பந்தயத்தில் போராடுறது, மல்யுத்தத்தில் போராடுறது, இதெல்லாம் எதுக்குன்னா முடிவில் எனக்கு கௌரவம் கிடைக்கணும், கிரீடம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கனம் கிடைக்கணும், அதுக்காக போராடுறது. ஆனால் அந்த துஷ்ட மிருகத்தோட போராடுறதுக்கு பாருங்க, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஆனர், இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். யுவர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். துஷ்ட மிருகங்களோட போராடுறவன் தன் உயிரை காத்துக்கொள்ளணும்னு போராடுவான் இல்லை. ஒரு முறை எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் எங்கள் கிளாஸில் ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்டார். ஒருவன் எழுப்பி கேட்டார், உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியும்னு கேட்டார். சொன்னேன், சார் அப்படிலாம் ஓட முடியாது சார். இல்லை எவ்வளோ ஓடுவேன் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டார், யார் இங்கே வேகமாக ஓட முடியும்? உடனே ஒரு 7 மணி சொன்னான், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னால் ஓட முடியும். ஏன்னா அவன் உண்மையாகவே ஓடுகளை அந்த இது அந்த வீரர், தடகள வீரன், 40 கிலோமீட்டர் சொன்னால் அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் சார் ட்ரை பண்ணி அதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு. அவர் கேட்டார், உன்னை ஒரு புலி வரட்டுச்சுன்னா இவ்வளோ வேகமாக ஓடுவேன்னு கேட்டார். நான் நம்புகிறேன் இந்த 20 ஓடுறவங்க கூட 80 ஓடுவான். ஏன்? இது வந்து கனத்துக்காக, பரிசுக்காக, பதக்கத்துக்காக ஓடுற ஓட்டம் இல்லை, உயிரை காப்பாற்றுறதுக்கு. விட்டிங்கன்னா முடவன் கூட ஓடி போயிடுவான். ஏன்? It's all about your life. You see, when you fight with the beasts, jeevana kaathukano uira kaathukano nammode engirundha and adrenaline rush varumne theriyadhu illa sila per balliya paathu odra ootatha paakaname enna oottam oduvaangala appo singa vandu puli vanduchuna avladhaan kaal valikin solra aal kuda mutti valiyila oru nimshathila idu polilam parande odirum illa ena it's about your life. பவுல் சொல்றாரு, நம்ம கணத்துக்காக மாத்திரம் போராடிட்டு இருக்கிற ஒரு போராட்ட வீரரா நம்ம சபையில் இருக்கக்கூடாது. அட்டாக் வந்து நம்ம லைஃப் மேலே இருக்கு. நம்ம வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கிறதுனால நீங்க துஷ்ட மிருகங்களோட போராடுற மாதிரி போராடணும்னு சொல்றாரு. அவர் வேதத்தில் வந்து இந்த துஷ்ட மிருகங்களை பத்தி எழுதும்போது 2 மிருகங்களை அவர் குறிப்பிடுறாரு. முதல் மிருகம் 2 தீமோத்தேயு 4:17, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு முடிக்கிறார். இப்போ முதல்ல அவர் காண்பிக்கிற ஒரு துஷ்ட மிருகம் என்னன்னு கேட்டால் சிங்கம். இந்த சிங்கத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டால், 1 பேதுரு 5:8-9 வாசித்தால் பேதுரு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களுக்கு எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழுங்கிறதுக்கு தான் அவன் இருக்கிறான். அந்த சிங்கம் வந்து விளையாடுறதுக்கு இல்லை, விழுங்குறதுக்கு இருக்கு அப்படின்ற. எப்படி விழுங்கும் அந்த சிங்கம் அப்படின்னு கேட்டால், அது எதுக்கு அடையாளமாக இருக்கு என்று கேட்டால், சங்கீதம் 17:12 வாசித்தால், பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்திற்கும் உப்பாய் இருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பால சிங்கம் அது வந்து போராடி நம்மளை விழுங்குறதுக்கு வரும்போது எப்படி வரும்னு கேட்டால், மறைவிடங்களில் இருந்து தான் அது வந்து ஒருவன் அட்டாக் பண்ணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக போராடுற ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தில் முதல் போராட்டம் சிங்கத்தோட போராடுற போராட்டம். அந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, நம்முடைய மறைவான வாழ்க்கையின் பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, சீக்ரெட் லைஃப், அங்க இருக்கிற போராட்டம். சிங்கம் எப்பவுமே மேட்டில் நின்றுக்கிட்டு நான் வந்துட்டேன், யாராவது வரீங்களா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காது. அது என்ன பண்ணனா, மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது நினையாத நேரத்தில் வேகமாக போய் என்ன பண்ணிடுவோம், காப்பிடும். பிசாசானமனும் நம்மளை நிறைய வேளையில் நம்முடைய மறைவான வாழ்க்கைகளில் பெரிய ஒரு அட்டாக் அவன் கொண்டு வரணான்றது உண்மை. இப்போ வெளியரங்கமாக பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம், பைபிள் எடுத்துட்டோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், மற்றவங்களோட உட்காந்துருக்குறோன்னும் போது நம்மளுக்கு பெரிய சோதனைலாம் வராது.
சோதனையே வந்தால் கூட ஊருக்கு பயந்துட்டு கூட்டத்துக்கு பயந்துட்டு பேசாமல் இருப்போம் இல்லை, அமைதியாக இருப்போம், நமக்கு அந்த அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அநேகவள நம்ம தனி அறைகளில் தனியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேரில் வி ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைட். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை தனியாக கொண்டு போயிட்டா இவன் என்ன பண்ணலாம், அவனை கொன்று போடலாம், விழுங்கி போடலாம். அவர் சொல்கிறாரு, உன் மறைவிடங்களை பற்றி கேர்ஃபுல்லாக இரு. அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது 17:12 மன்னித்துக் கொள்ளுங்கள், 19:12 வாசிக்கும் போது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன குற்றங்கள்? மறைஞ்சிருக்கும் போது நான் செய்கிற குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எபேசியர் 5:11-12 வாசித்தால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஒர்க்ஸ் இன் டார்க்னஸ், அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் சொல்கிறார் 12, அவைகளால் அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணம், அவமானமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கிரியைகள் எங்கே செய்யப்படுதுன்னா அந்தரங்கத்தில், ஒளிப்பிடங்களில். பிசாசானவன் நம்மளை நிறைய வேளை பயங்கரமாக தாக்கி நம்மளை வந்து, இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி எ பேட் தாட், எ பேட் ஹேபிட், இட் குட் பி டிப்ரெஷன், எனி திங். நம்ம தனியாக இருக்கும்போது தனியாக வந்து ஒளிப்பிடங்களில் வந்து நம்மளை விழுங்கலான்னு வருவான். அவர் சொல்கிறார், எதிர்த்து நில்லுங்க, துஷ்ட மிருகங்களுக்கு விழுந்துடாதீங்க. இந்த சிங்கம் நம்மை விழுங்க பார்க்குது ரகசிய இடங்களில். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கர்த்தருக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்குது, நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்ம ஜெயங்குள்ள பண்ணுகிறவர். ஆமேன். ஏனென்றால் எபிரேயர் 11:33 வாசித்தா, அவர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள்னு போட்டிருக்கு விசுவாசத்தினால. அப்படிதான் வசனம் சொல்லுது, சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள், விசுவாசத்தினால் அதை செய்தாங்க. அப்போ அவர்களால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும், விசுவாசத்தினால் ஜெயிக்க முடியும், அந்தரங்க பாவங்களில் நம்ம விடுதலை பெற முடியும், ஜெயிக்க முடியும். அலையிலோயா. ரெண்டாவது, இன்னொரு துஷ்ட மிருகத்தை பற்றியும் பவுல் பேசுகிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:29-31 வாசித்தால், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஓநாயை பற்றி பேசுகிறார். இது ஒரு ரெண்டாவது திஷ்டம் இருக்கும், வைல்ட் பீஸ்ட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். அவர் சொல்ல, இதோடு நீங்கள் போராடணும், இந்த துஷ்ட மிருகங்களோட போராடினேன். அதில் வந்து இந்த சிங்கம் வந்து ரகசிய பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற, ரகசிய குற்றங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு இழுக்கிற அடையாளமாக சிங்கம் பதிவிருந்து நம்மளை தாக்குறது. இந்த ரெண்டாவது ஓனா இருக்கு பாருங்க, இதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டால், மத்தேயு 7:15 நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த ஓநாயை யாரோட ஒப்பிடுறாருன்னா, கள்ளப்போதகர், கள்ள தீர்க்க தரிசி. அவர் சொல்றாரு, இவங்க வெளியில பார்த்தா இவங்க வந்து ஓநாய் மாதிரியே தெரிய மாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. சிங்கம் வந்து சிங்கம் மாதிரியே வந்துடும், கர்ச்சிக்கிற சிங்கம்னு வர போட்டிருக்கு, அது சிங்கம் சிங்கம் மாதிரியே வந்துடும். அந்த ஓநாய் வந்து எப்படி வருமா, ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு வருமா. அதனால அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சு, கண்டுபிடிச்ச பிறகு அவங்க தப்பிக்கிறதும் பெரிய சேலஞ்சு. ஸோ இட்ஸ் அ வெரி, இட்ஸ் அ டூ ப்ராங்ட் அஃபேர் டு ஓவர் கம் தெம். ரொம்ப கஷ்டம் இது. அதனால தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டவங்க, தாங்க வஞ்சிக்கப்பட்டவனே அவங்களுக்கே தெரியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம், டோன்ட் நோ இஃப் தே பீன் மிஸ்லெட். சரியான பாதையில் இருக்கிறோம், நம்ம ஆட்டுக்குட்டியோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க, பார்த்தா உள்ள ஃபுல்லாக என்ன இருக்கும், ஓனாயாக இருக்கும். இந்த ஓனாய் எப்படி வேலை செய்யும், ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி வேலை செய்வான்றதுக்கு பைபிளில் 3 வார்த்தைகள் இருக்குது, அதை மட்டும் காட்டுறேன், விளக்க நேரம் இல்லை, பட் நீங்கள் நிதானிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்போஸ்தலர் நபர்கள் 20:29-30 வாசிக்கும் பொழுது, அவர் இந்த ஓநாய்களை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வி கால் இட் ஆஸ் யூனோ த பர்சனாலிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேவனுக்கு நேராக ஜனங்களை தள்ளணும், அவங்கள திருப்பணும் அப்படின்றத விட, தங்களுக்கு பக்கம்தான் அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னை பாரு, என்னோட பேசு, என் கிடையாரு,
என்னை ஃபாலோ பண்ணு, என்னையே நீ நேசி, என்னையே நீ நம்பியிரு அப்படின்னு தங்கள் பக்கமே அவங்கள வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கள்ளத்திற்கு தேசனுடைய வேலை. அதில் நம்ம இனம் காணலாம். ஈவன் கர்த்தருக்கு பக்கத்தில் நம்ம இழுக்கிறத விட தாம் பக்கமே தன்னை இழுத்துட்டு இருக்காங்களே, தாங்க தான் ரொம்ப முக்கியஸ்தர் மாதிரி அவங்களையே அவங்கள பிரபலப்படுத்தி அவங்கள பற்றியே பேசி அவங்கள பற்றியே உயர்த்தி அவர்களுடைய வார்த்தை இல்லாமல் ஜபம் இல்லாமல் செய்யாமல் சொல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்றது போல ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணிடுவாங்க. டோட்டல் அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சிருவாங்க. நீ ஜோம் பண்ணு சொல்ல, என்கிட்ட நான் ஜோம் பண்றேன், நீ அதட்டி பிசாசை மேற்கொள்ள சொல்ல, நீங்க வா நான் 30 நாள் உனக்காக ஜோம் பண்ணி உன்னை அதட்டுவேன் விரட்டுவேன். அப்போ அவங்க டோட்டல் கண்ட்ரோல்கள் அவங்களை கொண்டு வருவாங்க. தி ஆல்வேஸ் ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங், தி ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம். ரெண்டாவது ஒரு கள்ளத்திற்கு திசை வேலை என்னன்னு கேட்டா, யோவான் 10:12, ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். செகண்ட் திங் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் A false teacher will do is he will disperse people. எல்லாரையும் சிதறடிச்சிடும், ஒன்றா இருக்கவே விட மாட்டாங்க. இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே நீங்கள் பாருங்கள் சபைக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. சபை கூடி வருதில் அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த சபைக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே கூடாதீங்க, இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க. They will disperse them. ஐக்கியத்தில் அவங்களால வேலை செய்யவே முடியாது. சமீபத்தில் நான் படித்தேன், ஒரு நம்ம நாட்டில் வந்து நிறைய காடுகள் இருக்குது, அந்த காடுகளில் சில புலிகள் கூட வாழுது, ஓப்பன் ஏரில் அது வாழுது, ஓப்பன் ஃபாரஸ்டில் வாழுது. ஆனால் அந்த ஃபாரஸ்டில் வந்து நிறைய அந்த பழங்குடியினர் வந்து அனுதினமாக அவங்க வேலை செய்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறது, அவங்க வயல்வெளி எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க லைஃப்லிஹுட், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ அவங்க எப்படி இந்த புலிகளோடு வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரே ஒரு விதம் தான் அவங்க செய்தால் தப்பிக்க முடியுமா என்னன்னு கேட்டால், அந்த கூட்ட அந்த காட்டுக்குள்ளே போனால் தண்ணி எடுக்க, எதுக்கு போனாலும் கூட்டமாக தான் போவாங்க. தே நெவர் கோ அலோன். கூட்டமாக போனால் ஓனா இல்லை, புலியே பக்கத்தில் வராதான், அவங்க பக்கத்தில் அண்டாதான். கூட்டத்தை பார்த்துச்சுனாலே அது பயந்துட்டு அந்த பக்கமே வராதான். ஆனால் தனியாக ஒருத்தன் மாட்டினா அதை விடாது. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தீங்கன்னா பிசாசு நெருங்க ரொம்ப பயப்படுவான். ஆனால் சிதர் அடிச்சுட்டான் அப்புறமா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் இஸ் யூனோ தட்ஸ் இஸ் பிளாட். அவன் செய்கிற வேலையை அதுதான், அங்கே போகாது இங்கே போகாத. சில பேர் இதே தான், என்னப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்க வாரமெல்லாம் என்ன பார்த்துட்டு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் நல்லவர் இல்லை, இவர் நல்லவர் இல்லை, இவர் கெட்டவர், அவர் கெட்டவர், யாருமே கடைசியில் நல்லவன் இல்லை, நான் ஒருத்தன் தான் நல்லவன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ நான் எங்கேயுமே சர்ச்சுக்கு போகிறது இல்லை, யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது, கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு, தே நெவர் அட்டாச் தெம் செல்ஸ் வித் எனிபடி. நிறைய பேர் இந்த மாதிரி வழி விலகினவங்க கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன் பதில் சர்ச்சுக்கு போகிறதில்ல, அது சரியில்லை, சரி அது சரியில்லை, இன்னொரு இடத்துக்காக போங்க, அதனால சர்ச்சுக்கே போகிறதில்ல. இப்போ எவனுமே சரியில்லை, எல்லாருமே பொல்லாதவன். அப்போ நீங்கள் எப்படி சரி, நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. நம்ம நம்ம வாழ்க்கையில் தப்பே செஞ்சது இல்லையா? சரி, ஒரு இடம் உனக்கு பிடிக்கலை, ஒரு இது ஒத்து வரல, கோ டு அனதர் பிளேஸ், ஃபைண்ட் அ ஃபெலோஷிப். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வரும்போது வான திரும்பின சத சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அவர் ஒரு ஆளே வந்து உலகம் முழுவதும் எவஞ்சலைஸ் பண்ணியிருக்க முடியும் ஒரு நிமிஷத்தில், இல்லை அவ்வளோ வல்லமே அவற்றை இருந்துச்சு. ஆனாவே சொல்லுது, 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் தமக்கு ஊழியம் செய்யவும் அவர்களோடையே சுற்றி திரிந்தார். தனியாக எப்போ இருந்தார்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு பேசுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்குன்னு தனி, மற்றபடி அதில் கூட மருவமலையில் 3 பேரை தனியாக கூப்பிட்டு போயிட்டார். கெத்செமனி தோட்ட ஜபத்தில் கூட வேர்வை சிந்தி ரத்தமெல்லாம் வேர்வையாக வரும்போது கூட 3 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க, 1 மணி நேரம் என்னோட தரித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வரும்போது, உயிர்த்தெழுந்து வரும்போது சீஷர்களை அழைத்து உலகமெங்கும் போங்க சுவிசேஷம் தருவீங்க. அவங்கள அனுப்பும்போது கூட 2 பேரை அனுப்பி விட்ருக்காரு. தனியாக மட்டும் போயிடாத, ஆபத்து உனக்கு. பவுலுக்கு ஒரு சீலா இருந்தார், பேதுருக்கு ஒரு யோமான் இருந்தார், பவுலுக்கு ஒரு பர்னபா இருந்தார். 2 பேராக தான் போயிருக்காங்க. பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு.
ஏன் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும், தெர் இஸ் யூனிட்டி, தெர் இஸ் ஸ்ட்ரென்த் இன் யூனிட்டி. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ரெண்டு பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், தி கேன்னாட் பி இன் எனி ஃபெலோஷிப், தட்ஸ் அ ப்ராப்ளம். தி கேனாட் சர்வைவ். தே வாண்ட் டு பி த லீடர், தே வாண்ட் டு பி த டிசைபிள், தே வாண்ட் டு பி த டீச்சர், தே வாண்ட் டு பி த ஸ்டூடெண்ட். தட்ஸ் நாட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். கிறிஸ்டியன் லைஃபை பார்த்தீங்கன்னா, யூ நீட் ஃபெலோஷிப், யூ நீட் இட். நான் எப்பவுமே சொல்ற வசனம் தான் 2 தீமோத்தேயு 2:22, பாலியத்துக்குரிய எச்சங்களை விட்டு விலகி ஓடு. ஆனால் சுத்த இருதயத்தோடைய கர்த்தரை தொழுது உள்ளவுடனே நீதி, விசுவாச, அன்பு, சமாதானம் ஆகியவைகளை அடையும்படி நாடு. யாரோடனா கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே, யூ நீட் தட் கம்பெனி, யூ நீட் பீப்புள். நான் எப்பவுமே சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு எந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று, உங்களுக்கு 10 பேர் ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கணும், அல்ட்டா நீங்கள் 10 பேருக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஐதர் பி அ கிவர் ஆர் அ டேக்கர். அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று கொடுக்கணும், அல்ட்டா வாங்கணும். கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன்னா தட்ஸ் நாட் லைஃப். ஏன் சபைக்கு கூடி வர்றோம் பாருங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டில் இன்டர்நெட் இருக்கு, ஏன் நீங்கள் அது ஆன் பண்ணாமல் இங்கே வரீங்க? லைஃப் எங்கே இருக்குன்னா ஐக்கியத்தில் தான். வீட்டிலே உட்காந்து தனியாக உட்காந்து கேட்கவும் முடியும், பட் அது எல்லாரும் சேர்ந்து கூடி கேட்கறது, கூடி ஆராதிக்கிறதுல என்ன இருக்கு, அதில் ஒரு இன்பம். அல்லேலூயா, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு தெரியும் இன்னும் கூட நிறைய பேருக்கு பயமும் போகலை, பிரச்சனைகளும் போகல. இப்போ தான் கோவிட் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த ஏதோ ஒன்று வந்திருக்குன்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் இதையும் பிரேவ் பண்ணிட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். என்ன வந்தாலும் இப்போ கோவிடே பார்த்தாச்சு, இது என்னமா என்ன அம்மா அப்படின்னு எல்லாம் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஏன் உட்காடுறோம்? நிறைய பேருக்கு வீட்டில் தனியாக உட்காந்த பிறகு சார், நிறைய பேர் எங்கேயாவது போயிடலான் இருக்கேன், தனியாக நான் நிறைய பேர் தனியாக மாட்டிக்கிட்டு ஜோபம் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆண்டவரே இந்த சிறையிருப்புலேருந்து விடுதலையாக்கும், பைத்தியமே பிடிக்குது. பிகாஸ் தட்ஸ் நாட் த வே காட் டிசைன் அஸ். ஆதாமை உருவாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது, அது குடும்பத்துக்கும் பொருந்தும், தனி மனுஷனுக்கும் பொருந்தும், அது சபைக்கும் பொருந்தும், ஊழியத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். யூ கேன் நாட் சர்வைவ் அலோன், பி த பெஸ்ட் அலோன். யூ நீட் பீப்புள், யூ நீட் கம்பெனி. ஆனா ஒரு கள்ளத்திற்கு தரிசி என்ன பண்ணுவான்னா, ஆட்டை போலவே வந்து பக்கத்தில் இருப்பான், தாம் பக்கம் அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரும் சிதறடிச்சு விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கூட்டம் இருந்தாலும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு. So he always disperses the crowd. And thaniya maatnaana ivar nenipaaru thaniya enakku avaroda or appointment kadichudena appadiya edhukku appointment na kasapukku dhaan appointment avladhaan odane kari aakiruvaan. That is how they attack. moonravadhu avan seira vela enna nu ketta Ezekiel 22 27 ai

எப்பவுமே பாருங்க அந்த ஒரு யூனிட்டியை நீங்க காத்துக்கணும். பாருங்க சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அங்கே தான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்ம அந்த ஒரு யூனிட்டியை விரும்பணும். பாருங்க அந்த போஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட், ஈகோயிஸ்டிக்காக நம்ம இருந்தோம்னா யாரோடையுமே நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. என்னை விட நல்லவன் உலகத்தில் ஒருத்தனும் இல்லை, என்னை விட பரிசுத்தமாக ஒருத்தனும் இல்லை, என்னை விட பெரியவன் ஒருத்தனும் நினச்சிட்டீங்க, நீங்கள் தனிக்காட்டு ராஜா தான். யூ கேன் நாட் சர்வைவ் வித் எனிபடி. யாரோட இங்கே உட்கார முடியாது. இந்த நினப்பு தவறான நினப்புலேருந்து வெளியே வரணும். சி எவ்ரிபடி இஸ் நாட் பர்ஃபெக்ட். இப்போ ஒரு சபைன்னு எடுத்துடுங்களேன், டியூ திங்க் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட்? நோ, நாட் எவ்ரி ஒன். எல்லாருமே என்ன ஜப வீரர்களா? எல்லாருமே என்ன 3 மணிக்கு எழுப்பி ஜப மாட்றவங்களா? எல்லாருமே என்ன நோட்ஸ் எடுக்கிறவங்களா? எல்லாருமே கவனிக்கிறவங்களா? எல்லாருமே கரெக்டாக சொல்கிறதெல்லாம் செஞ்சிடறவங்களா? கிடையாது. ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி தான், ப்ரீகேஜிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா அசம்பிளி தான் இது ஃபுல்லாக, எல்லாருக்கும் ஒரே பாடம் தான். அதே இடத்துல ஒன்று ஏபிசிடி படிச்சுட்டு இருக்கோம், ஒன்று கவிதையை எழுதிட்டு இருக்கோம். தட் இஸ் ஹவ் இட்ஸ் அ மிக்ஸ். ஆனால் சபைன்றது என்னன்னா எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு அப்படியே போனோம். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து 12 பேர் அவரே ஜோம் பண்ணி தேர்ந்தெடுத்தாரான். அதில் ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன், ஒருத்தன் திருடன்னே சொல்றாரு, அவன் திருட தெரிந்தெடுத்து ஜோம் பண்ணி தெரிந்தெடுத்ததுல இந்த இந்த சில தரம் நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப பிரச்சனை வந்த ஆண்டவா, நீங்கள் ஜோம் பண்ணி எடுத்ததுலே இப்படி இருக்குன்னா அப்போ நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒருவன் வந்து காட்டி கொடுத்துட்டு போவான், ஒருவன் மறுதளிப்பான், மற்றவெல்லாம் ஓடியா போயிடுவான். ஆளைய காணோம். ஆனால் இயேசு என்ன செய்தார்னா இவங்களுடைய குறைகளை அறிஞ்சு கூடவே வச்சுருந்தார். எவ்வளோ காலம் உங்களோட நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு கடிஞ்சிக்கிட்டாரு, அவங்கள வந்து திட்டினாரு, போதிச்சாரு. ஆனால் 2 பேரும் அனுப்பி விட்டார், போயிட்டு வா, போய் உள்ளே செஞ்சுட்டு வா, போ, எல்லா இடத்துலையும் சுவிச் வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு வா சொன்னாரா இல்லையா? ஸோ விஷ் நாட் திங்க் தட் எவ்ரிபடி மஸ்ட் பி பர்ஃபெக்ட் இன் ஆர்டர் டு பி யுனைடெட். சில பேர் தான், பாஸ்டர் நான் வருவேன் ஆனால் ஒன்றும் சரியில்லை பாஸ்டருங்க, இவர் ஒருத்தர் தான் உலகத்தில் பூரணமாயிட்டார், இப்போ பரலோகத்து டிக்கெட்டை வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒருத்தரும் சரியில்லை, அல்ட்டா வந்துடுவேன் நான், அல்ட்டா சேர்ந்துருவேன். நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம், அப்படி செய்யாதீங்க. அந்த ஐக்கியம் தேவை. கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகணும் ஐக்கியத்தை விரும்பவே மாட்டான், சிதற அடித்து கொன்று போடுவான். இந்த 2 துஷ்ட மிருகத்தும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால் ப்ரே. நீங்கள் நல்ல ஃபைட், ஒரு நல்ல போராட்டம் போராடணுமா, முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஒரு மனநிலையோட கனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், போராடணும். 2வது, துஷ்ட மிருகத்தோட போய் போராடி உயிரை காத்துக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். நம்முடைய சீக்ரெட் லைஃப் பத்தி நம்ம கேர்ஃபுல்லா இருந்து சிங்கம் போல பிசா சோதிக்க வரும்போது அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்பதான் நம்ம முடிவில் ஜெயம் எடுப்போம். அதான் நல்ல போராட்டமா முடியும். ஓநாய்கள் போல வர்ற கள்ளத்திற்கு தரிசிகள் கள்ள போதகர்களுடைய கூட்டத்தின் நடுவில் எச்சரிப்புள்ளவர்களாயிருந்து சிதறி போகாமல் மனிதனை துதிபாடாமல் நாம் வந்து ஐக்கியங்களை விட்டு விலகாமல் நாம் கர்த்தரை தேவனை தொழுது கொண்டு சேர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடிஞ்சு நல்ல போராட்டம் போராடி ஜெயத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி நாமளும் சாட்சி பெறணும். அலே லூயா. சரி, கடைசியாக இன்னொரு போராட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது என்னென்னா எதிராளியான பிசாசோட உள்ள போராட்டம். எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தானோடு போராட்டம், சேனைகளோடு போராட்டம். இது ரொம்ப முக்கியம். இது 3வது லெவல் ஆஃப் ஃபைட்டிங். முதல் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்னா, எனக்கு கனம் கௌரவம் கிரீடம் கிடைக்கணும், அதுக்காக தான் ஒருத்தன் ஓட போறான். அங்க உயிருக்காக யாரும் ஓடுறது இல்லை. ஓடலன்னா உயிர் போயிடும் அப்படின்னா ஓடுறான் இல்லை.
கனம் கிடைக்கணும், பரிசு கிடைக்கணும், ஓட

அவன் ஓட்ட பந்தயத்தில். ரெண்டாவது ஓடுறவன் துஷ்ட மிருகங்களோடு போராடுறான். அவன் என்ன செய்யறான்னா, உயிரை காத்து கொள்றதுக்காக அவன் என்ன பண்றான், போராடுறான். இது ரெண்டாவது. ஆனால் மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்கு, அது என்னன்னா துஷ்ட மிருகம் இல்லை, சேனைகளோடு போராட்டம். இது யாருன்னா ஒரு யுத்த வீரனுடைய போராட்டம். இந்த யுத்த வீரன் எதுக்கு போராடுறான்னு கேட்டால், பதக்கத்துக்காகவும் போராடுறது இல்லை, தான் உயிருக்காகவும் போராடுறது இல்லை, நாட்டுக்காக போராடுறான், தேசத்துக்காக போராடுறான், தன் ராஜ்யத்தை காத்துக்கொள்றதுக்கு அவன் போராடுறான், சேனைகளோடு போராட்டம். இப்ப நம்முடைய தேசத்தின் எல்லைகள்ல வந்து ராணுவ வீரர்கள் இரவு பகலா நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, இப்படி நிக்கிறியப்பா, இப்படி கஷ்டப்படுறியே, உனக்கு ஏதாவது மெடல் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வருமா வர்றதா தெரியாதுங்க. உன் உயிருக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கியான்னு கேட்டா, ஏன் உயிரை காத்துக்கணும்னு நான் எங்க இங்க உட்காடுறேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் உயிருக்காக நான் இங்கே உட்காரல, ஏன் உயிரை காத்துக்கிறதுக்காக நான் இல்லை, நான் எதுக்காக உட்கார, நாட்டுக்காக உட்கார்ந்துருக்கேன். நான் தூங்கிட்டேன், சண்டை போடல அப்படின்னா நாடு தோத்து போயிடும், நாட்டினுடைய இடம் போயிடும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ ட்ரைனிங்லாம் கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன புகட்டிடுவாங்கன்னு கேட்டால், உன்னை பற்றி மறந்துடு, தேசம்தான் உனக்கு எல்லாம், கண்ட்ரி இஸ் எவ்ரி திங். அந்த நாட்டை பற்றிய ஒரு வெறி அவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அவன் பாருங்க, தான் உயிரை கூட துச்சமாக நினைப்பான். நாட்டுக்காக நான் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கேன், ரத்த சிந்த ரெடியாக இருக்கேன், எந்த குண்டடி படமும் ரெடியாக இருக்கேன். அதனால அந்த தளபதி வந்து அவனை பார்த்து, நீ போன்னு அவனுக்கு ஒரு கோ அப்படின்னு அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டா போதும், தனக்கு உயிர் வருமா போறவன் திருப்பி வருவானா கூட தெரியாது, ஆனால் போயிடுவான். என்னப்பா அவன் வயசுன்னு கேட்டால், 22 வயசுன்னுவான், 18 வயசுன்னுவான். ஃப்ளைட்டை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த எனிமி டெரிட்டரிக்குள்ள பறந்து போவான். அவனுக்கு தெரியாது திரும்பி நம்ம குண்டடிப்படாமல் வருவாமான தெரியாது. எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச். ஆனால் எதுக்கு அவன் போறான்னா, தான் உயிரை காத்துக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, தான் உயிரை காத்துக்கிட்டா கோனா இவன் ரிவர்ஸ்ல அந்த பக்கம் ஓடிடுவான். பட் அவன் ஏன் முன்னால போறான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அங்கே ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனால் எனக்காக நான் வாழலை, நாட்டுக்காக வாழ்றேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டன்றது மூணு லெவலில் இருக்கு. நல்ல போராட்டம்ன்றது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட கௌரவத்தை காத்துக்கிறது, நம்முடைய கணத்தை, நம்முடைய மரியாதையை காத்துக்கிட்டு கடைசி நாள் ஆண்டுக்கு நடிக்கும் போது வெட்கப்படாத ஊழியக்காரனாக போய் நிற்கணும். அதுக்காக முதல் போராட்டம். ரெண்டாவது லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, துஷ்ட மிருகங்களால் என் வாழ்க்கை கெடுக்கப்பட்டக்கூடாது, அது என் உயிரை காத்துக்கிறதுக்கு போராட்டம், நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது, அதுக்காக போராட்டம். ஆனால் மூணாவது ஒரு லெவல் ஒரு விசுவாசி போராடுறான், யாருக்காக தெரியுமா, தனக்காக கிடையாது, மற்றவங்களுக்காக, மற்றவங்களுக்காக. இட்ஸ் ஆல் அபவுட் அதர்ஸ். பிசாசானவன் சேனைகளோடு வந்து போராடுறது எதுக்குன்னு கேட்டால், இந்த கோலியாத் சொன்னால் பாருங்க, ஒருவன் அனுப்புங்க என்னோட சண்டை போராட்டம், ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை ஆகிடுவோம், தோத்துட்டிங்கன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமை. ஏப்பா சண்டை போட நீங்கள் ரெண்டு பேர், அதுக்கு ஏன் எங்களெல்லாம் இழுக்கிறீங்க? ஏன்னா அவன் என்ன கேட்குறான்னா, You represent the nation. நீ தோற்றால் உன் தேசம் தோற்ற மாதிரி, நீ ஜெயிச்சா உன் தேசம் ஜெயிச்ச மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீம் 11 பேர் போறாங்க. அவங்க விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட கௌரவம் இருக்கு, அதுல தனிப்பட்ட பரிசெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு மேல அவங்களுக்கு தூண்டி விடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்காக விளையாடுறேன். பேப்பர்ல வருது இந்தியா ஒன், என்ன இந்தியா ஒன்று, நம்மளாம் கிரிக்கெட்டை தொட்டதே கிடையாது, விளையாண்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஜெயித்தது. அம்மா பேப்பர்ல இந்தியா தோற்றது, படுதோல்வி அடைந்தது. இது யார் படிக்கிறானா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவரும் படிக்கிறாரு, படுதோல்வி அடைந்ததா? நம்ம எங்க படு, நம்மளுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, எப்படி படுதோல்வி அடைய முடியும்? அங்க 11 பேர் உன்னை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காம்பா, அவன் ஜெயிச்சா நாடே ஜெயிச்ச மாதிரி. அங்கே யாரோ விளையாடின விளையாட்டுக்கு ஜெயிச்சாங்கன்னா, நம்ம ஊரில் தெருவில் பட்டாசு வெடிக்கிறான், கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான்னா, நீ விளையாண்டா நான் விளையாண்ட மாதிரி, நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். சி, சோ மெனி டைம்ஸ், லிசன் எவ்ரி ஒன், நல்லா கவனிங்க, சோ மெனி டைம்ஸ் ஆர் ஃபைட்ஸ் ஆர் நாட் அபவுட் அஸ். நிறைய யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் அவர் ஃபேமிலி, it's about our calling, it's about our people, it's about the ministry, it's about God's kingdom. இந்த வெற்றியும் தோல்வியும் வந்து நம்மளை பற்றினதே கிடையாது.
இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது, இது நம்முடைய குடும்பத்தை பற்றியது, இது நம்முடைய ஜனத்தை பற்றியது. அப்போ நான் ஏன் இதில் போராடணும்னு கேட்டால், இதில் ஏதாவது லாபம் இருக்காப்பா? நான் இல்லை, லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஜெயிச்சேன்னா என் ராஜ்யமே ஜெயிச்சிடும், நான் தோத்தேன்னா என் ராஜ்யமே போச்சு. அப்போ அந்த பாதிப்பு எப்படி வரும்னு கேட்டால், உங்களுக்கு வேதத்தில் அநேக வசனங்களை காட்ட முடியும். ஒரு யுத்தத்துக்காக ஒரு அணி ஒன்று போகுது, யுத்தம் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து ஒத்தி யுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் யுத்தத்தில் தோத்துட்டாங்க. யுத்தத்துக்கு போனது என்னமோ 130 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் பேர் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க, அவன் அங்கே தோத்தான். நம்ம கதி எல்லாம் கந்தல் தான். அவன் நேராக உள்ளே வந்துடுவான், வீடு ஆஸ்தி கட்டடம் அத்தனை எரித்து சாம்பலாக்கி விட்டுருவான். அன்றைக்கெல்லாம் நீங்கள் யுத்தங்கள் எல்லாம் நீங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் அதே தான், நீங்கள் ஜெயிக்காமல் தோத்துட்டீங்க. அந்த போனது வந்து ஒரு அந்த மொத்த ஜனத்தொகையில் ஒரு 1% அல்லது 10% அதிகபட்சம் தான் சண்டைக்கு போவாங்க. ஆனால் அந்த 10% தான் 90% பாதுகாப்பே இருக்குது. அந்த ஒரு மனுஷன் தோத்தான்னா அவன் மனைவியினுடைய பாதுகாப்பு ஆபத்து, அவன் பிள்ளைங்க ஃப்யூச்சர் அவ்வளோதான், அவனுடைய எக்கனாமி அவ்வளோதான், அவன் தேசம் சீரழிஞ்சு போயிடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், என்ன வந்தாலும் சரி என் நாட்டை காப்பாற்றுறக்கு நான் உயிரை கொடுத்தாகிலும் என் வருங்கால சந்ததிகளுக்காக நான் நிற்கிறேன். பாருங்க, இந்த ஒரு வீரம், இந்த ஒரு ஏக்கம்தான் ராகாப்ட இருந்துச்சு. ராகாப் வந்து அந்த நாடை எடுத்து நிற்குது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக, வழிவிட மாட்டேன்னு கதவெல்லாம் அடிச்சிருக்காந்துருக்கான். ஆனால் இப்போ ஒருத்தி சொல்கிறான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய தகப்பன் வீட்டாரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? அவள் எடுத்த ஒரு முடிவு அவளுடைய சந்ததியவே காப்பாற்றிருச்சு. பாருங்க, அதே இது ஆகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அதே ஆள் இந்த சைடில் இருக்கான். அவன் செய்த ஒரு தவறு முழு ஃபேமிலியையும் வீட்டோடு எரிச்சிட்டாங்களாம் அப்படியே. ஸோ வென் யூ ஆர் ஃபைட்டிங், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அ தேர்ட் லெவல் ஆஃப் ஃபைட்டிங் விச் இஸ் யூ ஃபைட் ஃபார் சம்திங் பிகர் தேன் யூ. உங்களை விட மிகப்பெரிய ஒன்றுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க. பாருங்க, வாழ்க்கையில் சோதனை வருதுங்க, புருஷர்களுக்கு சோதனை உண்டு, மனைவிகளுக்கு சோதனை உண்டு. ஆனால் நீங்கள் சோதனையில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் ஏன் போராடுறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நான் தோத்தேன், என் மனைவி நடுத்தெருவில் தான் நிற்கணும், இந்த சோதனையில் விழுந்தேன், என் பிள்ளை வந்து பிச்சை தான் எடுக்கணும், என் குடும்பமே நாசமாயிடும். அதனால அந்த சோதனையை சகிச்சு எதிர்த்து நின்று போராடுறான். விட மாட்டேங்க, என்ன வந்தாலும் சரி, என்ன ஆசை காட்டினாலும் சரி, என்ன அழகு வந்தாலும் சரி, என்ன வசீகரம் வந்தாலும் சரி, ஐ வில் நெவர் கிவ் அப். ஏன்னா நான் விழுந்தேன், என் ஃபேமிலியே போச்சு. There's a fight for your family. எனக்காக நான் போராடலை, மற்றவர்களுக்காக நான் போராடுறேன். நான் ஒரு சேனை, ஒரு ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு நான் போராடுறேன். எனக்கு தெரியும், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ திஸ், எனக்கு இதை தொடர்ந்து முன்னேறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு பட் ஐ ஹாவ் டு கீப் மை ஃபேமிலி டுகெதர். நான் இதை வந்து என் பிள்ளைக்காக தான் நான் செய்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் தனிப்பட்டதமாக கேட்டால் வாழ்றதுக்கு இஷ்டமான வாழ்க்கை இஷ்டமே கிடையாது. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அண்ட் ரன் அவே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் இருக்கேன். ஆனால் எதுக்காக சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு 4 பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை காப்பாற்றிடணும். அதனால் அந்த பிள்ளைக்காக சண்டை போடுறேன், பிள்ளைக்காக போராடுறேன், பிள்ளைக்காக வேர்வை சிந்துறேன், பிள்ளைக்காக ஓடுறேன், உழைக்கிறேன், எப்படியாவது அவங்களை கரை சேர்த்துடணும். நான் சொல்ல நிறைய வேளை மினிஸ்ட்ரியில் வந்து திஸ் இஸ் ஒன் திங் தட் ஜஸ்ட் கீப்ஸ் அஸ் கோயிங். எத்தனையோ முறை நான் வந்து விட்டுறணும், விலகிறணும், போயிடணும், அந்த மாதிரி ப்ரெஷர் வரும். அப்படி அந்த மாதிரி சில டிப்ரெஷன், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், கிரிட்டிசிசம் இதெல்லாம் வரும்போதில் எதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் செய்யணும், அதான் தேவையா நமக்கு, இதெல்லாம் நமக்கு அவசியமா? நம்மளாக வாழ போகிறோம், நம்மளாக போய் எங்கே இருக்க போகிறோம், இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையா? இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் நமக்கு தேவையா? யோசிக்க தோணிடும் சில தடவை. ஜஸ்ட் வாண்ட் டு ரன் அவே. ஆனால் நான் பார்த்துருக்கேன், அந்த நேரம்லாம் ரொம்ப உடஞ்சி உட்காரும் போது இல்லை, கர்த்தர் வந்து பேசுவார், ஆட்கள் மூலமாக பேசுவார். சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் செய்தியை மட்டும் நான் கேட்கலை, என் லைஃபே முடிஞ்சிருக்கும் பாஸ்டர். அப்போ கர்த்தர் சொல்லுவார், இந்த போராட்டம் உனக்குடையது கிடையாது, நீ மற்றவர்களுக்காக நீ இருக்கிற. சி, தட் கீப்ஸ் யூ கோவிங். நான் பலமுறை பல ஊழியங்களை நிறுத்திடணும்னு நினச்சிருக்கேன். உதாரணமாக ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் செய்யணுமா? இத்தனை வருஷம், 25 வருஷம் போயிட்டேன் ஸ்கூல்ஸ்க்கு,
எவ்ரிடே எந்த ஒரு பிரபகண்டா இல்லாமல் போய் ஸ்கூல்ஸில் போய் டெய்லி உள்ள செஞ்சுருக்கேன். காலை மாலை ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்கூல் மூணு ஸ்கூல் த்ரூ அவுட் த வீக் போயிருக்கேன். ஒரு வாரத்தில் ஆவரேஜாக ஒரு 10,000 மாணவர்கள், 8,000 10,000 மாணவர்களை சந்திக்கிறேன். இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். காலையில் எழும்பி சாப்பாடு மூட்டையை கையில் கட்டிக்கிட்டு போய் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நாலு பிரசங்கம் அஞ்சு பிரசங்கம் ஒரே நாள் பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு கேம்பஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த விசிட்டர்ஸு, பில்டிங் ப்ராஜெக்ட், சர்ச்சு, அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஆண்டவா இதை விட்டுற எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி உட்காரலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக ஆண்டவர் ஒரு ஆளை கொண்டு வருவார். போன மாதம் ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். போன மாதமா அது ஜனவரியோ ஃபெப்ரவரியோ ரொம்ப சோர்ந்துட்டேன். இதுமேல் இது சேம் ஆனால் 25 இயர்ஸ் ஓடிட்டோம், இதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் மினிஸ்டர் ஸ்டாப் பண்ணிடலாம், வேற யார்ட்டா கொடுத்துருவோம் யாராவது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கரெக்டாக ஒரு பையன் வந்திருக்கான், பாம்பேலேருந்து வந்திருக்கான். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை நேரில். என் கூட இருந்த பிரசாத்ன்ற சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா கேபிடல் கண்டிப்பாக நான் பார்க்கணும், கிளாஸ் முடிஞ்சவொடனே பார்க்க, எந்த ஸ்கூலில் இருப்பாங்க அப்படின்னு. நான் அந்த எம்சிசி ஸ்கூலில் அன்றைக்கி இருக்கேன், அது ரெகுலராக எவ்ரி தேர்ஸ்டே அங்கே போவேன் என பார்க்கணும்னு. சரி வந்து எங்கே சொன்ன அவனே பார்க்கணும், சரிப்பா கிளாஸ் முடிக்கட்டும் முடிஞ்சவொடனே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகிறேன், எம்சிசிக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என் தம்பி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேசும்போது சொல்கிறான், அண்ணே என் பேர் வந்து அது கமலகாந்தா, 2002 2004 எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தீங்க, எவ்ரி வீக் கிளாஸ் எடுப்பீங்க, நான் உங்களை எல்லா கிளாஸ்லையும் கிண்டல் பண்ணுவேன், கவனிக்கவே மாட்டேன் உங்கள் கிளாஸை. ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் வந்து எழும்பி எழும்பி பதில் சொன்னாங்க, நானும் எழுமினேன், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது, நான் தமிழில் பதில் சொன்னேன், எல்லா பசங்களும் சிரித்தாங்க என் கிளாஸில். அப்போது நீங்கள் ஒருத்தர் தான் நின்று, ஏன்ப்பா அவனை பசிக்கிறீங்க, அவன் தமிழில் பேசட்டும் பரவாயில்ல, இங்கிலீஷ் சரியாட்டி பரவாயில்லன்னு சொன்ன உடனே எனக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா உங்கள் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்றான். அவன் சொல்கிற கதை சொல்லிட்டு சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவன் ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசை திருடிட்டான். திருடிட்டு அன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஏதோ ஒன்று வீட்டில் திட்டாங்க, பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு, வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி அவன் காசை எடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அன்னைக்கு கடைசியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிவிட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்தே லாரி ஏறி பாம்பே போகணும்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி துணியெல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரியே வந்துட்டு காசை கையில் வச்சுருக்கான். அன்றைக்கு என் கிளாஸ் வழக்கம் போல் நான் அந்த எவ்ரி வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டே அந்த ஸ்கூலுக்கு நான் போயிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் போனேன். அன்றைக்கு அந்த கிளாஸுக்கு அவன் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்த உடனே அன்றைக்கு இவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேசியிருக்கிறேன் நீ கேட்டால், நீ எங்கே ஓடுற, எதுக்கும் வாழ்க்கையை நீ இவ்வளவு துரிதமான முடிவுகள் எடுக்கிற, கொஞ்சம் பொறுத்துரு, ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசின உடனே அவன் அங்கேயே உடஞ்சிட்டானான். உடஞ்சிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான். இது என்கிட்ட இத்தனை வருஷமும் அவன் சொல்லலை. கொடுத்துட்டு ஆண்டவர் மேலே ஒரு பயங்கர விசுவாசம் அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கத்திரமணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து படி அப்படியே படிப்படியாக கொண்டு போய் கடைசியில் அந்த பையன் இங்கிலாண்டில் போய் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் படிச்சிருக்கான். படித்து அங்கே முழுமையான ரட்சிப்பை அங்கே பெற்றிருக்கான். பெற்று அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துருக்கான். ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணி அங்கேயே தொடர்ந்து வேலை செய்து அங்கே தேவ அழைப்பை பெற்று இப்போ பாம்பேயில் ஊழியக்காரனாக இருக்கிறான், பாஸ்டராக இருக்கிறான். அவன் வந்து சொன்னான், ஆனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இட் டுக் 10 இயர்ஸ் ஃபார் மீ டு டெல் யூ தி ஸ்டோரி. Just to let you know how much your life has impacted me. அன்னைக்கு தான் நான் தீர்மானத்தில் உட்காந்துருக்கேன், போதும் இது, இட்ஸ் இனஃப். எதுக்கு இதில் போய் போராடணும்? ஐ டெல் யூ, அந்த நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இட்ஸ் நாட் அபவுட் மீ, ஐ ஹாவ் டு ஃபைட் ஃபார் அதர்ஸ். சீ த சில்றவ நிறைய காரியங்கள் செய்யும்போது என்னென்னமோ பேச்செல்லாம் வருது, சில்றவெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும், இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக ஆள் அனுப்புவார், அனுப்பி சொல்லுவார், ஹவு மச் யுவர் மினிஸ்ட்ரி ஹஸ் பிளஸ்டர்ஸ், வி நீட் திஸ் பாஸ்டர், எங்களுக்கு தேவை இது.
ஏன் அது சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் த கண்ட்ரி, இட்ஸ் அபவுட் த கிங்டம். அதுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் மனம் தளர்ந்துடாமல் எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடணும். ரொம்ப உங்களை பற்றி யோசித்தீங்கன்னா நீங்கள் பாதியில் விட்டு ஓடிடலான்னு இருப்பீங்க. நிறைய வாழ்க்கையின் பிரச்சனைகளில் நிறைய வேளை நமக்கு என்ன தீர்வு தெரியும்னா, எதுக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. வாழ்க்கையை முடிச்சிட்டோன்னா பிரச்சனையை முடிஞ்சு போச்சுன்னு நம்மகிட்ட தூண்டுவான் பிசாசு வந்து. நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்க? நீ ஒரு ஆள் வாழ்க்கையை முடிச்சின்னா உன் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். கத்தர் சொல்கிறாரு, நீ தனியாள் இல்லை, நீ ஒரு சேனையில் இருக்க. நீ ஜெயிச்சினா உன் குடும்பமே ஜெயிக்கும். அல்லேலூயா. நீ ஜெயித்தா ராஜ்யம் ஜெயிக்கும். தேவ ராஜ்யத்தை குறித்தது இது. சோர்ந்து போகாத, தைரியமா இரு, முன்னால போ, நல்ல போராட்டம் போராடு. கத்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். யாராவது இன்றைக்கி யாராவது ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டிங்களா, பாசுறது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்கேயாவது போயிடலான்ட்ருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பாச நான் கஷ்டப்பட்டு கொடுக்கணும்? கத்தர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா உன் மூலமாக இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒருவேளை சில பேர் இன்றைக்கி ஒரு வியாபாரத்தை எடுத்துகிட்டு இதெல்லாம் எதுக்குங்க செய்யணும், இவ்வளோ போட்டி போகாமல் கஷ்டம், இதெல்லாம் இந்த வயசுக்கு மேலே எதுக்கு செய்யணும்? ஆனால் கத்தர் சொல்லுவார், நீ செய்கிற வேலையினால் எத்தனை பேர் பழைக்கிறான் தெரியுமா, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறான். போராடு, நல்ல போராட்டம் போராடு, விட்டுறாத. உனக்காக அல்ல, அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக. பவுல் அதான் சொல்லுவார், எனக்கு உண்மையான ஆசை என்னன்னு பவுல் சொல்கிறாருன்னா, இந்த தேகத்தை விடுத்து விட்டு பிரிந்து கர்த்தர்ட்ட போகணும், அதான் எனக்கு பிரியம். ஆனால் உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிரயோஜனம், அதனால நான் இன்னும் போராடுறேன், நல்ல போராடுறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நல்ல போராட்டத்தை கொண்டு போவாராக. அல்லேலூயா. நல்ல போராட்டம் மூன்று லெவல். முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி, எதுக்காக? கணம், கிரீடம், மகிமை, அதுக்காக. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு, என்ன அது? துஷ்ட மிருகங்கள். அது எதுக்கு? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஆத்மாவை அவன் கெடுத்துறாதபடிக்கு அவனோட அந்தரங்கத்தில் போராடுறது, பொய்யான உபதேசங்களோடு போராடி நின்று ஜெயிக்கிறது துஷ்ட மிருக போராட்டம். மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்கு, எதிராளியான பிசாசோடு போராட்டம். அவன் தனியாக வர்றதில்லை, வான லோகத்தின் அந்தகார சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. யுவர் நாட் அலோன், யுவர் அன் ஆர்மி, அண்ட் யுவர் நாட் ஃபைட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப், யுவர் ஃபைட்டிங் ஃபார் சம்படி பிகர் தேன் யூ, சம்திங் பிகர் தேன் யூ. உங்களை விட ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்கள் போராடுறீங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வார்த்தை வந்துருச்சுன்னொடனே சோர்ந்து போயிடாதீங்க. பாஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடலான் இருக்கேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் சம்திங் பிகர் தேன் யூ. ஆண்டவரே, போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம் போராடுற கிருபை தாங்க.

ஆவியின் சமுதிரம் நிற்போம் ஒரு நிமிடம். ஹலேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நல்ல போராட்டம் போராடணும். ஹலேலூயா. என்ன போராட்டம்? சும்மா போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்கு. ஆனால் நாம் எது கலைக்கப்பட்டோம்னா நல்ல போராட்டம் போராடணும். நல்ல போராட்டத்தில் மூன்று படிகள் இருக்குன்னு சொன்னேன். முதல் போராட்டம் நம்முடைய கனத்துக்காக. தேவனுக்கு முன்பாக நாம் மகிமையாக நிற்கணும். அவருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டுறக்கூடாது. நான் கௌரவமாக மகிமையாக நிற்கணும். அதுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். அந்த ஞானத்தினால் என் பணத்தை, என் பொருளை, என் கையாள கிருபை தாரும். எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கத்தட்ட கேட்கணும். ரெண்டாவது போராட்டம் சொன்னேன், நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய வசனத்துக்கு விரோதமாய், விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற துஷ்ட மிருகங்களோட போராட்டம். யூ ஹேவ் டு ஃபைட் இட். போராட்டமே இல்லாமல் ஈஸி வே அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. யூ ஹேவ் டு ஃபைட் இட். அந்தரங்க போராட்டங்கள் இல்லாமலாம் யாருமே கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் அ ஃபைட் இன் சைட். போராடி ஜெயிக்க கிருபை தாங்கன்ற, சோர்ந்து போயிடக்கூடாது. கள்ள உபதேசங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து கலங்கிடக்கூடாது. தொடர்ந்து போராடணும். சிதறி போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. எதிர்த்து நிற்க பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நல்ல போராட்டம்ன்றது அநேக வேளை ராஜ்யத்துக்காக போராடணும். அநேக வேளை நமக்கு விட்டா போதும்னு இருக்கும், வாழ்ந்தது போதும்னு இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். எலியா அப்படிதான் கேட்டான், ஆண்டவரே என்னோட பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் கிடையாது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நிறைய காரியம் நீ செய்யணும்பா. உன் வாழ்க்கைக்கு நீ போதும்னு சொல்லிட்டான், உன்னை கொண்டு நான் நிறைய காரியம் செய்யணும். நீ நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்காக தான் உன்னை அழைச்சேன். நீ நல்ல போராட்டம் போராடு, பாதியில விட்டு ஓடிடாத, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. There is something bigger than you that you are fighting for. சில பேருக்கு தெரியும், பாஸ்டர் இந்த சோதனையில் என்னால் மேற்கொள்ளவே முடியலை, நான் ரொம்ப இழுக்கப்படுறேன் இந்த சோதனையில், எல்லாம் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன், அல்லது இதில் விழுந்துடலான் இருக்க மாதிரி சோதனை வந்துடுது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்துக்காக நீ போராடு. உன் பிள்ளைகளை பாரு, உன்னை நம்பி இருக்கிற உன் மனைவி, உன் கணவன், உன் குடும்பத்தை பாரு, அவங்களுக்காக நீ போராடு. தன்னலமா இருக்காது, நான் மட்டும் ஓடினா போதும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும் கிடையாது. There are some things you sacrifice for others. மற்றவர்களுக்காக நான் தியாகம் பண்றேன். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனால தான் நம்ம நிற்கிறோம். He fought for us. நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த பிலிப்பிய ஜெயிலில் அவர் உட்கார்ந்து அந்த வசனங்கள்லாம் எழுதும் போது அவர் கையை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு போர் சேவகனோடு சங்கிலியில் கட்டி வச்சிருந்தாங்க. One of his hands was tied with chains. ஆனால் அந்த ஒரு கை அவர் கட்டப்பட்டா, கால் கட்டப்பட்டா கூட இருந்த இன்னொரு கையை வச்சு அவர் சபைகளின் ஆசீர்வாதத்துக்காக எழுதிக்கிட்டே இருந்தார். எத்தனையோ பேர் அவரை விட்டு தனிப்பட்டவதமாக போயிட்டாங்க, எத்தனையோ பேர் அவரை கைவிட்டாங்க, எத்தனை பேர் அவரை மறந்துட்டாங்க, அவருக்கு விரோதமாலாம் செயல்பட்டாங்க, அவருக்கு விரோதமா பொய்யான வழக்குகள்லாம் போட்டு ரோம அரசாங்கங்கள்கிட்ட போய் இவரை பத்தி பொய்யான காரியங்களை சொல்லி கலகம்லாம் பண்ணாங்க. அவர் மட்டும் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தா கூட சபைகளை குறித்த பாரத்தினால நிறைந்து எழுதிக்கிட்டே இருந்தார். அந்த விளைவுதான் நம்முடைய வேதத்துல 13 நிருபங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். Because he sacrificed his life. He said, I'm not going to fight for myself. I'll fight for my people. சபைக்காக நான் போராடுவேன், தேவ ராஜ்யத்துக்காக நான் போராடுவேன். யாராவது ஏதாவது ஒன்ற தோய்ந்து போய் வந்திருக்கீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்க, நல்ல போராட்டம் போராடுங்க. முடிவிலை கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஓட்டம் முடிய தான் போது எல்லாருக்கும், ஆனா நல்ல போராட்டம் போராடி தான் ஓட்டத்தை முடிக்கணும். நீங்க போராடுறீங்களோ இல்லையோ வாழ்க்கை முடிஞ்சிடும். பட் வாழ்ற காலத்துல போராடிட்டு தான் வாழணும். அது நல்ல போராட்டம் போராடிடணும்,
ஓட்டத்தை முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, எனக்காக கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் பெறணும், நான் பெறணும். நல்ல போராட்டம் போராடும். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் அந்த வசனத்தை கர்த்தர் உங்களோட இடைப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, போராடுற ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க, நல்ல போராட்டம் போராட கிருபை தாங்க. எனக்கு தெரியுது எனக்கு விரோதமாக எவ்வளவோ ஆயுதங்கள் உருவாக்கப்படுது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா போராட்டங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நல்ல போராட்டம் போராடுற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, இன்னைக்கு அந்த கிருபை கிருபை கிருபை என் மேல பெருகட்டும் ஐயா. கிருபை என் மேல பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆவி நம்ம ஊற்றப்படட்டும், போராடுகிற ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். நல்ல போராட்டத்தை போராடி முடிவில் ஜெயம் எடுக்க கிருபை தான், கிருபை தான். முடிவில் கனத்தை பெற, முடிவில் எங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள, முடிவில் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போராடுகிற நல்ல போராட்டத்தை தான் கர்த்தர் அழைக்கிறார். எனக்காக போராடுவாயா, நல்ல போராட்டத்தை போராடுவாயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

0: நோக்கவே மாட்டேன், பின் வாங்கவே மாட்டேன். ரெண்டு பேர் ஒரே எதிரிய பார்த்தாங்க. சவுலும் பார்த்தான், தாவீதும் பார்த்தான். சவுல் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு, தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு 40 நாள் அந்த கோலியாத் சவால் விடுறத கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஆனா அதே அரண்மனைக்குள்ள வருவான், வருகிறான். அவன் யுத்தத்துக்கே போனவன் கிடையாது, யுத்த பழக்கம் கிடையாது, யுத்த ஆயுதம் கிடையாது. ஆனா அவன் எப்படி வீரத்தோட வந்தான்னு கேட்டா, தேவனுடைய சேனையை அவன் நிந்திச்சானே, இவனை எப்படி நான் விடுவேன். கையில இருந்த கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போயிட்டான். அவனுக்கு இருந்த வாஞ்சம் என்னன்னு கேட்டா, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு வந்து நிக்கணும், என் தேசம் காப்பாற்றப்படும். அதெல்லாம் இவன் எங்களை அடிமையாக்குறது, அடிமையாக்க கூடாது, நாங்க நிக்கணும். பாருங்க, தேவ ராஜ்யத்துக்காக சில போல சபை வந்து எழும்பி நிக்கணும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, என்னென்ன நடக்கட்டும், அவங்க மிரட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, சத்தத்தை பார்த்துட்டு, பயமுறுத்தலை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. தாவீதை போல எழும்பி போகணும். இது என்னை பற்றியது கிடையாது, தேவ ராஜ்யத்தை பற்றியது. நான் எழுத்து நிற்பேன், கத்திருக்கா ஓடுவேன், உழைப்பேன், தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். என் வசதிக்காக வாழ்ந்துகிட்டே இருந்தேன்னா நான் நல்ல போராட்டம் போராடி முடிக்க முடியாது. நிறைய பேர் நம்ம தனிப்பட்ட போராட்டங்களை மட்டும் எடுத்துக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்காக எந்த போராட்டமும் நம்ம லைஃப்ல கிடையாது. என்னப்பாவும் லைஃப் அச்சீவ்மெண்ட்னு கேட்டால், காலைல எழுமினேன், 3 வேளை சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், சம்பாரித்தேன், சேர்த்தேன், செலவு பண்ணேன், தூங்கினேன், திருப்பி எழுமினேன், சாப்பிட்டேன், இதுதான் நம்ம லைஃப். ஆனால் இது வல்ல தேவன் நமக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை, தேவன் நமக்காக வச்சிருக்க வாழ்க்கை என்ன தெரியுமா, எனக்காகவும் தனிப்பட்ட விதமாக போராடணும், என் உயிருக்காக போராடணும், கணத்துக்காக போராடணும், தேவ ராஜ்யத்துக்காக போராடணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எங்கே ஓடிருக்கீங்க, எங்கே உழைச்சிருக்கீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம போராட்டம் நம்மளை பற்றியே இருக்கா. இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் முடிய போகுது. தேவனுக்காக நான் போய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இந்த வேலையை நான் செய்தேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு நம்ம லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாபா. எத்தனை முறை நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கும், தேவன் அண்டை தனங்களை கொண்டு வரக்கும் போராடுறோம் பாஸ்டர். நான் போய் போராடி ஆட்களை கொண்டு வந்து எப்படியாவது கொஞ்சம் பேரே ஆகியும் ஆதாயப்படுத்தணும்னு நான் வேலை செய்கிறேன். அல்லது லைஃப் இஸ் ஒர்க், ஒர்க் இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்கிறோம். வேலை தான் வாழ்க்கை, வாழ்க்கையே வேலை அப்படின்னு வாழ்கிறோம். அல்லது நான் போராடுறேன், போராடி ஆண்டவருக்காக காரியங்களை செய்யணும், தேவ ராஜ்யத்தை எழுப்பணும். ஆண்டவரே, அந்த போராடுகிற இருதயத்தை எனக்கு தாரும், நல்ல போராட்டம் போராட கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களை நல்ல போர்ச்சேவகனாக அழைக்கிறீர், நல்ல போராட்டம் போராடும்படி அழைக்கிறீர். எங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். விழித்திருந்து போராடி ஜெயம் பெற்று உம்முடைய சமூகத்தில் நிற்க கிருபை தாரும். எந்த சோர்வுகளோ பயமுறுத்தல்களோ எங்களை நிறுத்திவிடாதபடி முன்னேற கிருபை தாரும். உம்முடைய நாம மகிமை புரட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசோபாங்கள், காணிக்கைகளை எல்லாம் ஆசீர்வைத்து பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சாட்சியாக இந்த இடத்துல என்னை வைத்ததுக்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் யார்? இயேசு, ஜீசஸ். என்னுடைய பேர் அப்துல் சலீம். சம்மந்தமே இல்லைல்ல, என்னடா கிறிஸ்மஸ்ஸு, அப்துல் கலாம், அப்துல் சலீம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாலுமே இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறது இயேசப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபனால் மட்டும்தான். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்ன கோபாலகிருஷ்ணன் சார், பாஸ்டர் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். ஸோ வந்திருக்கிற எல்லா தேவனோட பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுமே அந்தமாரி நம்ம வந்து கொஞ்சம் உண்மையாலுமே நீங்கள் வந்து உணர்ந்து கேட்கணும்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து திரும்பியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போகணும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறு நேரத்தில் ஷார்ட்டாக நான் வந்து என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேன். என்னென்னா என்னுடைய சாட்சி மட்டுமே முழுசாக சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய போது லவ் பண்ண ஆரம்பித்தேன், சரிங்களா? லவ் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா பேச்ச கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ரொம்ப கவனமாக இதுக்கப்புறம் தான் கேட்கணும். என்னுடைய முழு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சலீம் ஃபிலிப்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு 2006 கல்யாணம் ஆச்சு. 2007 எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஸோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருந்தது. 2008 வந்து திரும்பியும் நான் வந்து குடிக்க போனேன். ஒரு வேலைக்கு, ஒரு தனியார் கம்பெனியில் போய் அங்கே போய் வேலைக்கு போனேன். அந்த வேலையில் போய் குடிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து. அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம வந்து போதையில் போனால் எப்படி, யார் தான் என்ன ஒத்துக்குவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்னால் சரியான வீட்டை பார்த்துக்க முடியல, பையனை பார்த்துக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாகுது, கடன் ஆகுது. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு கடனாக தொடர்ந்து ஆக ஆக ஆக ஆக இதை விட்டுறணும்னு சொல்லிட்டு 2008 வரைக்குமே தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். 11 ஒரு முடிவு எடுத்தேன். நீ நம்ம குடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் போனேன். டிஅடிக்ஷன் சென்டரில் போய் அங்கே உடனடியாக வந்து ரெக்கவர் ஆகி ஒரு 10 இருந்து எனக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து அங்கே வந்து ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 நல்லா இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரவணம்பட்டியில் ஒரு வீடு வாங்கி தனியாக நாங்கள் இருந்தோம். ஒரு கார் வச்சுருந்தேன். நல்லா வந்து ஜம்முன்னு இருக்கிற மாதிரி வந்து வெளி உள்ளதுக்கு தெரியும். ஆனால் ஃபுல்லாக கடன், ஏகப்பட்ட இடத்துல கடன். இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது, இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது. ஏன்னா நம்ம வெளி உலகத்துக்கு நம்மளை வந்து பந்தாவாக காட்டிக்கணும். நம்ம இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் வர வர என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி நான் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கண்டினியூஸாக 3 நான் குடிக்க ஆரம்பித்தேன். 3 குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்ன தான் பண்ணுவாங்க? 99 வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸ். ஏன்னா எனக்கு பிறந்த பையன் பேரை வச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து காசு வாங்குறது, அம்மா அப்பா கிட்டேருந்து காசு வாங்குறது, காசு வாங்கி போய் குடிக்க தான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ள என்னன்னே தெரியல. திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிக்குள்ளேயே பிரச்சனை போகுது. என்னென்னா எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லை. இந்த இடத்துல கடன் வாங்கினது நாளைக்கு கடன் கொடுக்கணும், அங்கே வாங்கினது இங்கே கொடுக்கணும். இப்படியே தொடர்ந்து இருக்கனால இந்த குடிக்கும் வந்து எனக்கு அடிமையானனால இதுலேருந்து வெளியே வர முடியல. 2 போயிட்டேன். 3 சிங்கநல்லூரில் டிஅடிக்ஷன் சென்டர், காந்தி ட்ரஸ்ட்டுன்ட்டு, அப்புறம் நீலாம்பூரில் ஒரு சாரல்னு சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து 3 போய் என்னால் அதில் ரெக்கவர் ஆகி வர முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், சரி எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பித்தோம். அதிலும் லாஸு. இதுக்கப்புறம் அம்மா வந்து மலேசியாவில் இருக்காங்க.
இப்போ இங்கே வந்திருக்காங்க அம்மாவை சித்தியும் மலேசியாவில் இருந்தாங்க. சின்னம்மா அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணி இந்த கடனெல்லாம் கட்டிடலான்னு போய் அங்கே போனால் அங்கேயும் எனக்கு சரியாகலை. இப்படியே தொடர்ந்து போக போக போக போக 2016 ஆயிடுச்சு. சரியாக எல்லாமே வந்து கைவிட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்படி இடைப்பட்டு கேப்பில் இப்படி போயிட்டு வரும்போது முக்கியமாக வந்து நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தெய்வன் நமக்கு வந்து உள்ளதே உள்ளதென்றும் ஆமாம். ஏன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நமக்கு உலகத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது. அதனால் நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்னென்ன தெரியாது. இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய மனைவிக்கும் என் கூட இருந்த என்னுடைய நண்பருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கடைசியில் அவனுடைய தம்பி ஓடி வந்து ஒயின் ஷாப்பில் நான் தண்ணி அடிச்சுட்டுக்கேன் வந்து என் காலில் விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒன்றுமே பண்ண முடியல, ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன்னா எல்லாமே இழந்து போயாச்சு. இந்த மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடை விற்றா தான் எல்லா கடனையும் கட்ட முடியும்னு சொல்லி வீடை விற்றாச்சு, காரை கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன ஆச்சு, என்னுடைய அந்த இருந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சனால அவங்க வந்து என்ன ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கோ நாளைக்கோ நீ சாகிற மாதிரி இருக்க. ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு, கை கால் நடுங்கும், தலை நடுங்கும், என்னால் பேச முடியாது யார்கிட்டையும், வெக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் எடுத்து கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அந்த அளவுக்கு கடைசியில் கீழே போயாச்சு. ஆனால் இருந்த கடனெல்லாம் அந்த வீடை கட்டி வீடை விற்று எல்லாத்தையும் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ வாடகை வீட்டுக்கு போனோம், அங்கேயும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, வாடகை கொடுக்க முடியாது. இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ்க்கு கேட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், வரும், வந்த உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்கன்னு. அப்புறம் நான் மலேசியா போகிறது வர்றது இப்படியே இருந்துச்சு. அப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல எனக்கு 0, கோயம்புத்தூரில் ஒன்றுமே இல்லை. இப்போ அம்மாவை நம்பி நான் அங்கே போகிறேன், அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்ந்தால் அங்கே வாழலாம், சாவுறதுனாலும் அங்கேயே சாவலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். இங்கே போன கொஞ்சம் நாட்கள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, 1 மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வந்து பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அதை பார்க்க பார்க்க வந்து எனக்கு இன்னும் அதிகமாக வந்து குடிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஏன்னா நமக்கு சொல்யூஷன் கிடையாது, யார் நமக்கு கூட இருக்கிறா, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் இல்லை, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே வழி தெரியல. இப்போது திரும்பி நான் குடிக்க தான் போகிறேன். கடைசி என்னாச்சு, சின்னதாக இந்த நெஞ்சுக்கிட்ட இந்த கணையம் இருக்கும், அந்த கணையத்தில் லைட்டாக வலி எடுக்க ஆரம்பிச்சுது. வலி எடுத்தது நான் வந்து கேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். தொடர்ந்து நான் வந்து குடிக்க என்னாச்சுன்னா வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி இங்கே டிவி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய எல்லா ஃபோட்டோஸையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். மஞ்சக்காமலை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தமாரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சாட்சியாக இருக்கிறேன். இந்த சாட்சிக்கு ஒரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சி. இன்றைக்கி நான் வந்து சலீம் எனக்கு இப்படி ஆண்டவர் சோங் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க. இல்லைன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்தானே அப்படின்பீங்க. ஆனால் தேவன் பாருங்கள், நம்ம கூடையே இருந்து ஒவ்வொரு விஷயமாகவே வந்து கூட இருந்து என்னை வந்து நான் படுத்துட்டுருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுப்பேன். அப்போது எங்கள் வீட்டில் இருக்கன்னு சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் நீ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறேன்னு யாருக்கு தெரியும், இன்றைக்கி அது சாட்சியாக இருக்குதுன்னு. யார் அந்த கூடையே இருந்து எனக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லி கற்றுக் கொடுத்தா? தேவன் நம்ம கூட எப்பொழுதுமே கூடையே இருப்பார். ஆமென். ஸோ நமக்கு அது தெரியாது, அது உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த உணர்வு வரணும் நம்ம எல்லாத்துக்குமே, தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஏதோ, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நம்மளும் ஏதோ ஜீசஸ் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வர்றோம். நான் உண்மையாக இருக்கிறவங்க சொல்ல, பட் அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஹீஸ் ஹியர், இங்கே இருக்கிறார் அவர். 6 மாதமாக படாத பாடு. சிஸ்டர் கேட்டாங்க இல்லைங்களா, ஒரு வார்த்தை கேட்டாங்க, எல்லோரும் பிரச்சனையில் இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களான்னு. யாருமே கை தூக்கலை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா யாருமே கை தூக்கலை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. நானும் தூக்கலை. ஏன் தெரியுங்களா, எனக்கு ஒரு பாரம் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா,
அழிந்து போகிற ஆத்மா மேலே பாரம் இருக்குது எனக்கு. ஆமென். அழிந்து போகிற ஆத்மா யார் புரியுதா? நான் புதுசாக வந்திருக்கிறீங்க நிறைய பேர், அந்த ஒரு பாடு கஷ்டம் எத்தனை வலி வேதனை தாங்க முடியாது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கடைசியில் வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு மலேசியாவில், முடியாத வயிறு வலி, தாங்க முடியாத வலி. நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். என்னுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ் நான் இருக்கிறேன், இன்னொன்று கூட காட்டிடுறேன். நான் ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் உங்களோட விசுவாசத்துக்காக. இதனுடைய கால் இப்படி இருந்தது. சோத்ரம், ஹல்லேலூயா. வயிறு பாருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வயிறு இப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் யாரும் நின்னா யாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வயிறு உப்பி இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே இன்புட் தான், அவுட்புட் போகாது. ரொம்ப வலி வேதனை, ரொம்ப ஸ்ட்ரகிள், மூச்சு விட முடியாத சுச்சுவேஷன், ரொம்ப கடினமான பிரச்சனை. இந்த சைடு இவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம், இன்னொரு இடத்துல பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, என்னடா வாழ்க்கை இது நம்ம வாழ்கிறோம், சம் சாகலாமா, செத்து தொலையலாமா, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுன்னு சொல்லி 22வது மாடியில் நாங்கள் இருக்கிறோம், அங்கே நின்றுட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் எது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே வந்து இதிலெல்லாம் பலப்படணுன்றக்காக. ஏதோ ஒரு விஷயத்துலனால் நம்ம பாதிக்கப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு 22வது மாடியில் நின்றுட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்கேன், சிகரெட் இந்த கையில், எதுக்கு இந்த வாழ்க்கையை வந்துட்டு செத்துடலாமான்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு யோசிச்சுட்டு நின்றுருக்கிறேன். பட் அந்த டைம் வந்து லிஃப்ட்டு வந்து பெல் அடித்து அந்த நேரத்தில் என்னை வந்து ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். அந்த இடத்துல நான் வந்து அந்த பெல் அடிக்கும் போது இப்படி திரும்புவேன், போலான்னு திரும்பும் போது என்னுடைய கையே என்னோடய காலும் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். புரியுதா? ஆவியில் கனெக்டில் இருக்கிறவங்க இதில் தெரியும் பிசாஸ் நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு, மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சாகடிக்கலான்னு சொல்லி தான் அதோடய பிளான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் என்னை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது ரொம்ப முடியல அங்கே இருக்க சிச்சுவேஷன் என்னென்னா, நான் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் விசாவில் தான் போயிருந்தேன். நான் ஓவர் ஸ்டேயிங் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. இது இன்னொரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. ஒரு வருஷமாக நான் வந்து மலேசியாவில் நான் இருந்திருக்கிறேன், எந்த போலீஸ்காரண்டையும் மாட்டலை. மாட்டியிருந்தானா என்னை கொண்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு வருஷமாக இருந்து அந்த வலி வேதனைலாம் பட்டு இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் என்னை வந்து பிடிச்சிருவாங்க, போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் போய் பார்த்தோம், ப்ரைவேட்டில் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை வந்துருச்சு, உடனடியாக நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் இங்கே இறந்துற வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போக முடியும், விசா இல்லை எப்படி போக முடியும், ஆண்டவரை பற்றி தெரியாது, அல்லா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. வந்து படுத்த படுக்கையில் வலி வேதனையில் உட்காந்துருக்கும் போது சிறியா 3வது நாள், நான் அந்த சீனங் டாக்டர் எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்கல. 3வது நாள் கரெக்டாக அந்த நியூஸில் போடுறாங்க, அந்த லோக்கல் நியூஸில் மலேசியன் கவர்மெண்ட் அறிக்கை பண்ணுறோம், யார் யாரெல்லாம் வந்து ஓவர் ஸ்டேயிங் விசா இல்லாமல் இருக்கிறீங்க எல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு இந்த ஃபைன் கட்டிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் அங்கேயே இறந்து போயிடுவேன் நினச்சேன், ஏன்னா டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுன்ட்டாங்க. அப்பவும் வந்து பிழைக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அங்கே வந்து 1200 ரிங்கட்ஸ் கட்டி உடனடியாக இங்கே வந்து ராமகிருஷ்ணாவில் ஒரே ஒன்று தான் சொன்னாங்க, அவ்வளோ நேரம் பார்த்துட்டு பாலைவனத்தில் போட்ட ஒரு நெல், இது வந்து முளைக்காது, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சித்திகிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. கொண்டு வந்து நேராக வீட்டில் போட்டாங்க, வயிறெல்லாம் வீங்கி காலெலாம் வீங்கி அப்படியே நான் கிடக்கிறேன். இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கோயம்புத்தூர் ஜெம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேர் வந்து கான். அப்போது அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 99 கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி 50,000 சாரி 50,000 1,00,000 இப்படி கட்ட ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றா கட்ட கட்ட கட்ட சரியாக 3வது நாள், அதே 3வது நாள் நான் அப்படியே படுத்துட்ருக்கிறேன், பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது, கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால், தம்பி சுகமாயிரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைபிள் கொடுத்தாங்க, அந்த தலைக்கடியில் வச்சுட்டேன். தேவன் 3 விதமாக நம்மக்கிட்ட இடைப்படுவாருங்க, குழந்த பருவம், வாலிப பருவம், கல்யாண பருவத்தில். ஆண்டவர் அறியாமல் ஒருத்தருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் அறிந்தே இருப்பீங்க,
நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபை, கண்டிப்பாக ஆண்டவர் இடைப்பட்டிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் என்னை வந்து இந்த ஜம்மு ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா பார்த்து எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட ஒருத்தர் வந்து, அவரும் வந்து, தம்பி இயேசுவை பிடிச்சிக்கோ, உன் சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. 50,000, 1,00,000 இப்படி கட்டி கட்டி கட்டி கடைசியில் 5,00,000 ரூபா வரைக்கும் கட்டிட்டோம். இப்போது ஒரே ஒருத்தவங்க பைபிள் எடுத்து டக்குன்னு சங்கீதம் 50:15 படிங்களேன். ஹல்லேலூயா ஜீசஸ், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது. வார்த்தை உயிருள்ள வார்த்தையா? ஆமேன். அந்த அம்மா அங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கூட அந்த பிரதர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒரு நாள் நான் வந்து டேப்லெட்டை போட்டுட்டு எந்திரிக்கிறேன், ஸ்டக் ஆகிடுச்சு, அப்படியே மூச்சு விட முடியாமல் நின்றுட்டேன். 20 நிமிஷம் மூச்சு இல்லாமல் என்னை வந்து ஐசியூக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சரில் வச்சு அந்த பெல்ட்டு கட்டுறாங்க. அதெல்லாம் அந்த பெல்ட்டே பிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வாய், என்னுடைய கண்கள் எல்லாம் அப்படியே கோணிச்சிட்டு போகுது. பக்கத்தில் எங்கள் சித்தி நின்று பார்க்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தம்பி இயேசு பிடிச்சிக்கப்பா, இயேசு உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் இன்னுமே எனக்கு கேட்கல. அந்த இடத்துல ஒரே நிமிஷம் ஐசிக்கு என்னை தள்ளிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, அவ்வளோதான். இப்போது ஐசிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வலி வேதனையில் இருக்கிறேன், மூச்சு விட முடியாமல் இருக்கிறேன். நம்ம யூரின் பண்ணுற உறுப்பிலேருந்து எனக்கு ஆக்சுவலாக வயிறு பெருசாக இருக்கும் போது ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து தண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா என்னால் மூச்சு விட முடியாது, யூரின் வழியாகவும் போகாது, ரொம்ப கஷ்டம். அப்போ ஐசியூக்கில் என்னை கொண்டு போயிட்டு யூரின் பண்ணுற அந்த உறுப்பிலேருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி சக் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமையான வலி தெரியுங்களா? சும்மா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த அனுபவம் பட்டிருக்கிற அந்த வலியை. அது சக் பண்ணி இழுக்கும் போது வர அந்த யூரின் ஒவ்வொரு சொட்டும் அவ்வளோ வேதனையாக இருக்கும். விடிய விடிய அந்த வேதனையை தாங்கியிருக்கிறேன். வந்துட்டேன் திருப்பியும், 1 ரூபாய் இல்லை, முடிஞ்சு போச்சு. 5,00,000 ரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் எந்த காசுமே இல்லை கையில், கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. திரும்பியும் எனக்காக ப்ரேயருக்கு வராங்க. நானே வந்து ஒன்றுமே இல்லாமல், எங்கள் சித்தி அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வீட்டில் நான் இருக்கிறேன். எல்லோரும் ப்ரேயருக்கு வருவாங்க, தயவுசெய்து போயிருங்கப்பா. நானே அனாதைய ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், எங்கள் சித்தி எனக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து கத்தி ஜபம் பண்ணி அவங்களையும் சேர்த்து நடுரோட்டு குட்டுறாதீங்க, தயவுசெய்து போயிருங்கன்னு சொன்னவன் நான். வர முதல்ல அனுப்பிடுவேன், போங்க போங்கன்னு. ஆனால் விட மாட்டாங்க, வருவாங்க. வந்து ப்ரேயர் இல்லை தம்பி, ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அப்புறம் கடைசியில் எனக்கு தெரியுது, நல்லா ஜீவனையே என்னை விட்டு வெளியே போகுது நல்லா தெரியுது. அப்போ தான் நான் இந்த ஒரு வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் பார்க்கும் போது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் குடித்தவன், நான் வீடை விற்கும் போது 3,00,000 ரூபா அட்வான்ஸை வாங்கி அந்த 3,00,000 ரூபாவையும் குடித்து தீர்த்தவன் நான். என்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணவன் நான். என் பிள்ளை பேரை கடனை வாங்கி குடித்தவன் நான். அப்போது கடைசியில் 3 டைம் என்னை போய் டிஎடிக்ஷன் சென்டரில் சேர்த்து திரும்பியும் வந்து திரும்பியும் அந்த பழக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க என்னை. இவ்வளோ டைம் போய் இதுலேயும் நீ சரியாக மாட்டேறான. கடைசியில் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன், என் கூட சேர்ந்து குடித்தவனுங்க அங்கே எங்கேன்னு போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கும்போது நான் மரணத்தில் இருக்கிறேன், அதை நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏன்டா எனக்கு இப்படி இப்படி ஒரு நிலைமை, எல்லோரும் நல்லா இருக்கீங்களே, நான் ஏன் இப்படி நான் படுத்துட்டு இருக்கிறேன், ஒருத்தங்கூட வந்து பார்க்கல, ஒருத்தங்கூட ஃபோன் பண்ணி கேட்கல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒரே நிமிஷம் யோசித்தேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, குடித்தது தானே. ஒரு உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு மதுபாண்டிலே போட்டிருக்குது, இது உனக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருக்குது. அதை பார்த்து மீறி நான் குடித்து அதனால தானே இவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி நடு ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. மனம் திரும்புங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணேன், மனம் திரும்பினேன், இனி குடிக்கக்கூடாது, இனி நம்ம உண்மையாக கடவுளுக்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். மடான்னு ஃபோன் எடுத்தேன். இதெல்லாம் பயங்கரமான விஷயங்க. ஃபோன் எடுத்து அல்லாஹ் சாங்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் தட்டுறேன், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. வச்சுட்டேன், தூக்கம் வந்துடுச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் மறுபடியும் இதேமாரி ப்ரேயர் வராங்க, சொல்கிறாங்க ஏசப்பா பிடிச்சிக்க தம்பி, கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் கிடைக்கும்னு. நான் கேட்கவே இல்லை. கடைசியில் 3வது வாரம் வந்தாங்க,
நான் அப்போ தான் உணர்ந்தேன். நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போனேன், தானமலைக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. என்னை வந்து அப்படியே அந்த மூங்கிலில் போட்டு கயிறெல்லாம் கட்டி கொண்டு அப்படியே என்னை வந்து ஒரு சாமியார் மாதிரி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாருக்குமே நான் எப்படியாச்சும் வந்து நல்லா ஆயிடணும், எப்படியா சுகம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ, ஏன்னா நமக்கு தெரியாது ஸோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் போய் நம்ம போய் ஏதாச்சும் எனக்கு வந்து அந்த சைவனை கட்டெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படி எல்லாம் பார்க்குறது. ஆனால் எங்கேயுமே எதுவுமே ஆகலை. ஆனால் அந்த கடைசி நிமிஷம் திரும்பி வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நான் உணர்ந்தேன், இவங்களா தானே வந்து எல்லாமே நம்ம வச்சுட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, தம்பி ட்ரை ஜீசஸ், ஜீசஸை ட்ரை பண்ணு, நீ இறந்து எப்போவோ போயிருக்க வேண்டியவன், ஆனால் இன்ன வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற, கடவுளும் கூட இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னாங்க. ரெண்டாவது முறை நான் உண்மையாலுமே என் மனசார நான் வந்து எசப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, உண்மையாலுமே நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுங்க எசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஒரு நிமிஷம் அதோடைய ப்ரெசன்ஸை நான் உட ஆரம்பித்தேன். என்னை விட்டு போன ஒரு விஷயம் ஏதோ உள்ளே நரம்புன மாதிரி இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா, எல்லாம் கேட்குறீங்களா? ஸோ என்னை விட்டு போன ஒரு விஷயம் எனக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நரம்புன மாதிரி ஒரு விஷயம். எப்போவுமே ஜவம் பண்ணிட்டு கேட்பாங்க, எதோ ஃபீல் பண்ணிங்களா பிரதர்னு, இல்லை. ஆனால் அந்த நிமிஷம் நான் வந்து ஃபீல் ஆன உடனே, தம்பி உங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே நான் தொடர்ந்து நான் இருக்கேன். இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே இயேசு யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? இந்த 10 நாள் அவர் யார், அவர் எதுக்கு இந்த

வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி அன்னைக்கு ஒரு அற்பமாக தான் சொன்னேன். என்னத்துக்காகன்னா சுகத்துக்காக. சுகம் கிடச்சா சாட்சி சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஊழியன்னா என்னன்னே தெரியாமல் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த ஊழியத்தை அவருடைய அன்பின் கயிறுனால் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி 2 மாதம் மருந்து சாப்பிட்றது நிப்பாட்டினேன். ஒரு நேரம் நான் வந்து மருந்து சாப்பிட்லன்னா கூட நான் வந்து இறந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது 2 மாதமாக மருந்து சாப்பிடாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது என்னுடைய ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அழுகி போயிருந்த லிவர் புதுசாக இருக்குது. ஆமேன். எப்படி ஒரு உறுப்பு இல்லாத உறுப்பு எப்படி அது வரும், எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவருடைய மூஞ்சை நான் பார்த்தேன், அந்த டாக்டரோட மூஞ்சியில் அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். மஞ்சக்காமால் 38 இருந்தது, 0.03 நார்மலாக இருந்துச்சு. ஆமேன். அப்போது அந்த டாக்டர்கிட்ட இருக்க அந்த மூஞ்சியில் பார்த்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் இன்றைக்கி என்னுடைய அந்த யூடியூப்பில் ஆச்சரியம்னு வச்சுருக்கிறேன். டாக்டர் கேட்குறாங்க எப்படி இதை நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, வந்தாங்க ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் எங்களுக்கு சுகம் கொடுத்தார். அவ்வளோதான், சிம்பிளு. இன்றைக்கி எவ்வளோ பேர் 1000,000,000,000,000 காசை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ வியாதியோடு இன்னும் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ நான் போகிறேன், ஆண்டவர் எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் போது சே உட்காந்த இடத்துல நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுகம் கொடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியுங்களா சொன்னாங்க, லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணுன்ட்டாங்க. அது எப்படி தெரியுமா, 25 லட்சம் வேணும். அப்படியே 25 லட்சத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் மாதம் 10,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்ணும். ஃபுல்லாக லைஃப் லாங் பெட் ரெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்போது. ஆனால் பாருங்கள், 1 ரூபாய் செலவு இல்லாமல் ஆண்டவர் என்னை வந்து அந்த ஜீவனை கொடுத்து திரும்பி இந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கிறார். 1 ரூபாய் வாங்கலைங்க, எவ்வளோ அன்பான தெய்வம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன் இவர் தான் உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும், அவரோட ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்களை. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, அங்கே ஷேர் பண்ணுறது, இங்கே ஷேர் பண்ணுறதோட தேவன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் போது தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். நேராக வந்தேன், நேராக வீட்டுக்கு வந்து ஒரு உறுப்பே இல்லை. ஆனால் சும்மா நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அழுகி போயிருந்த லிவரை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதேன் நான். நேராக வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனேன். யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல, உண்மையாலுமே வந்து அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்தேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்குள்ளே நடக்கிறத பார்த்தேன், எனக்கு கற்றுக் கொடுத்ததை பார்த்தேன். நேரடியாக வந்து சரண்டர் ஆனேன். ஆண்டவரே எனக்கு நீ ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையை முழுசாக உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். நான் இனி என்ன ஆக போவேன் என்னன்னு தெரியாது, எதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, உங்கள் சித்தத்தின்படி என்னை செய்யுங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி என்னை தாழ்த்தி அவரோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை அநேக இடத்துல வந்து ஆசீர்வாதமாக வச்சு, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சு இன்றைக்கி இந்த சாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உறவு மட்டும் எப்படி தெரியுங்களா, யோவான் 15:15 ஆண்டவர் என்ன தெரியுங்களா, நண்பராக இருக்கணும்னு பார்க்குறார். சரியா, நான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த ஏஜில் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும், கொஞ்சம் கூட இடறி போயிடாதீங்க. அருமையான பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிறார், சூப்பராக அவர் கைட் பண்ணுறார். அதனால் ஒவ்வொருத்தரையும் வாய்ஸ் கவனிங்க, உங்கள் இடத்துல நான் அந்த மிஸ்டேக் பண்ணனால தான் நிறைய பாடு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு வந்தேன். இன்றைக்கி உண்மையான தேவன் நம்ம கூடையே இருக்கிறார். படிப்பு வரலையா, கையை வச்சு ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, சொல்லி கொடுங்கன்னு சொல்லி படித்து முடி. உனக்கு எக்ஸாம் டைமில் அவர் இந்த ஸ்க்ரீன் மாதிரி கொண்டு வந்து வைப்பார், படிக்காமல் ஒன்றும் நடக்காது. ஜபம் பண்ணுங்கள் படிக்கும் போது, ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நீங்கள் 1 டைம் கரெக்டாக படித்தீங்கன்னா, பைபிளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புக்ஸு படிப்பு விஷயம் என்னவாக இருந்தாலும் சரி, அவரை முன்னிலை வச்சு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவார். இன்றைக்கி வேறு யாரோலாம் தான் மேலே இருக்கிறாங்க,
ஆனால் அவனோட இறைவனோட

0: பிள்ளைங்க நடுவுலையே தான் இருக்கிறோம். ஏன் நான் சரிமா சொல்கிறேன், 33 வயசில் தான் நான் வந்து பைபிளை திறந்து தமிழுங்கிறதே நான் படிக்க தெரிஞ்சிச்சு. அதனால் சொல்கிறேன், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். எப்படின்னா தெரியுங்களா, முதல்ல அவர் என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா, நம்மக்கிட்ட பாசம், அன்பு. நீங்கள் அன்பை அவர் மேலே நீங்கள் செலுத்தும் போது தேவன் உங்ககிட்ட இடைபடுவார், தேவன் உங்கள் கூட நடக்கிறத அந்த அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கிறாரு தேவன். உங்கள் சிஸ்டர் கீழே கொண்டிருக்கீங்கள தெரியல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை முழுசுமாக தேவன்கிட்ட ஒப்பிடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட சத்தத்தை கேளுங்க முதல்ல, அவர் கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஸோ என்ன ஒன்றுமே இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், துப்பு இல்லாத இந்த எண்ணெயே கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள்லாம் ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக வேலை செய்வோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், பெற்றோருக்கு உண்மையாக இருப்போம். நம்ம தான் வந்து இந்த உலகத்தை யாருக்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி யார் பிறந்திருக்கிறார், தி கிங், ராஜா, ராஜாவோட பிள்ளைங்க நம்ம. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, மத்தேயு 28. அந்த உற்சாகத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இப்போது நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பாடலோட ஒரு சின்ன ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவன் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷமான இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்ம இன்றைக்கி வந்து பிறந்திருக்கிறார். இன்றைக்கி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இன்றைக்கி கலந்துக்கிட்டோம், இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கோம். இன்றைக்கி இந்த சந்தோஷத்தோடு போகாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்றைக்கி உண்டாகணும். ஸோ தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தராக எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
1: எல்லோரும் அப்படியே கண்களை மூடுவோம். சகோதரன் ஜெபிக்கும் போது
0: என்னை தருகிறேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவரே என்னை முழுசா எடுத்துக்க, என்ன உங்க சித்தத்தின்படி இனி ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: உம்முடைய வார்த்தைகளும் அப்பா உம்முடைய சாட்சிகளும் ஆண்டவரே யாராரு இருதயத்துல தொடப்பட்டதோ தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமா வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால அவர்களே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு ராஜா தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம எதெல்லாம் ஆண்டவரே அப்பா தடையா இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாக அகன்று போகட்டுன்னு ஜெபிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே இன்றையிலேருந்து. ஆண்டவரே அப்பா இவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை என்னிடத்துல அனுப்புங்கன்னு சொன்னீங்களே உங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்க இந்த ஆண்டவரே அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க, அந்த ஃபியூச்சரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்க கரத்துல ஆண்டவரே அப்பா அந்த சபையை கொடுக்குற ராஜா ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: ஜப விண்ணப்பங்களுக்கு. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் டி அருள்ராஜ், நம்பர் 6 RE அபார்ட்மெண்ட்ஸ், 81 ஏபி சாலை, சூலை, சென்னை 112. தொலைபேசி எண்கள் 2669 2222 மற்றும் 2669 2255.
1: ஆண்டவரே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட இடத்தில் ஒரு நாள்

கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாட போகிறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்குறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சனோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். அடிச்சு பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையா இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்துல ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு, அப்புறம் மொராக்கோசன் ஒன்று இருக்கும், இப்பெல்லாம் தெரியும் வரும் சவுண்டு, அதை வேற ஒன்று, அது கம்பியெல்லாம் திடீர்னு கிளியும். ட்ரம் வாசிக்கும்போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்கு கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சுக்கு வந்தவங்க கர்ச்சி கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்தினுடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ராமாயணம் சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

பாட்டு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே ப்ரெசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பண்ண இதெல்லாம் நீ கத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

நிறைவேற்றி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்தர ட்ரம் வாசிச்சு இப்ப கத்தர் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம் வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்றவங்க

0: உயரத்தை பார்த்துகிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அநேக நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அற்புதமாய் நம்மை கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலேயும் கூட ஹல்லேலூயா, நாம் யாவரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த ஜபத்துடனே தியானிக்க, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபத்துடன் நீங்கள் வசனத்தை தேடுவீர்களா?

0: அந்த வேதத்தில் உள்ள மறை பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வேளையிலையும் கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அடிக்கடி புலம்புகிறவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எங்கே இருந்தும் நமக்கு கிடைக்காது. வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் நமக்கு ஜெயம் வராது. ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே அங்கிருந்து இறங்கி வர வேண்டும். ஆகவே நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவர் எந்த நேரத்தில் எப்பொழுது என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்தால் மாத்திருந்தான் பிரியமானவர்களே, அவருடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்கள் மாத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் காலவேளையிலே நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப போகிறதில்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகப் போகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ வானம் திறக்கப்படும். வானத்தில் உள்ள அந்த பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலை கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவனாயிருக்கிறார். கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்க வேண்டியதே இல்லை. இந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் நீ திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. ஆகவே மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஷ்யருக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், எவ்வளோ பெரிய பெரிய நிபுணர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரோட பெரிய பெரிய மேதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவ தூதர்கள் எல்லாம் படைச்சு வச்சிட்டார். நிறைய தூதர்களை அவர் படைச்சிட்டார். அவங்களாம் மண்ணிலிருந்து உண்டாக்கல, அவங்களாம் பரத்திலேயே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்னென்ன நேரத்தில் என்னென்ன வேலை நடக்கணுமோ தேவ தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பார், அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல ஆயிரக்கணக்காக இல்லை, நூற்றுக்கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தேவ தூதன் போதும் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவான். ஒரு தேவ தூதன் போதும் இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேலக்சியில் இருக்கிற எல்லா மண்டலங்களையும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷங்கள் பறந்து போகணும், பல வருடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு 300 வருடம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷத்துக்குள் தான் இருக்குது. 300 வருஷம் கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அப்படியெல்லாம் கிரகங்கள் உண்டு. ஆனால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னா ஒரு நொடி பொழுதில் எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அந்த தேவ தூதர்களில் 2 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணிவிடை ஆவிகளாக. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எத்தனை பேர் அவங்களை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம நேசிக்கிறதுனால தான், நம்ம மேலே உள்ள அன்பு வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் எல்லாம் செய்கிறாரு. எதுவுமே குறை வைக்கிறது, எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் இப்படியா நடக்குது? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறாரு? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரம்? ஏன் எனக்கு மாத்திரம் என்று நாங்கள் உங்களுக்கு மாத்திரம் சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சோதனையின் ஊடே வழிநடத்தும் பொழுது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் அவர் ஒத்தாசையாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை புடைக்கிறதற்காக, சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு சாத்தான் என்ன செய்தானா? உத்தரவு கேட்டானா? ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு, பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பா உன்னை சொல்லகி நாள் பிடிக்க போகிறான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது, என் பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரீட்சையில் நாம் தான் எழுதி நாம் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் வந்து நமக்காக எழுத முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு அந்த பரீட்சையில் ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களினாலும் பலவிதமான தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள், பலவிதமான மாமிச போராட்டங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் தவிக்கிற நேரம் வருகிற நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வரும்பொழுது நீ அதற்கு விமோசனம் தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை, வழி ஆண்டவர் திறந்து வச்சிட்டார். கட்டாயமாக வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையிலே அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே காணப்படும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் அதை நாம் கடந்து செல்லவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்கள், எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனந்தான். அன்றி நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கூற்று இது யாராலும் விளங்கி கொள்ள முடியாது. ஐ ஆம் வீக் பட் ஸ்ட்ராங். எப்படி? நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். சரீர பிரகாரமாக நான் பலவீன, ஆனால் என்னோடு பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறபடியினால நான் பலவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணும், நான் பலவீன பலவீனன் சொல்லிட்டு இருக்கிறதில்ல, நான் பலவீனன் தான், ஆனால் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணுமா, பலவான், பலவான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஆம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி அதிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் என்ன செய்தார், அதை அல்லேலூயா முடிவு பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் தூக்கி போட்டார்கள். அவனுக்கு ஒன்றுமே புரியல. செல்லமாக வளர்ந்த பிள்ளை அந்த தண்ணீர் இல்லாத குழியில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது, எங்கள் அப்பா எங்கே, என்னுடைய தகப்பனார் எங்கே என்று அவன் கலங்கி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க போட்ட பிளான் திட்டம்லாம் வேற. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க, இவனை குழியில் தூக்கி போட்டுட்டு செத்துருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு போய் அவங்க அப்பா போட்ட பலவர் நங்கியில் ரத்தத்தை தோய்த்து ஏதோ மிருகங்கள் வந்து அவனை கொன்று விட்டது என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது மேலான திட்டம். ஹல்லேலூயா. அவனை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சார். என்னைக்கு குழியில் போட்டாங்களோ உன்னை உயர்த்த போகிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு ஒரு போராட்டம் வருதோ, அவமானம் வருதோ, நிந்தை வருதோ, தெரிஞ்சுக்கங்க, ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. எதிர்பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய அறிவாற்றலை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டா போதும், அவர் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக காரணங்களால் அது தடைப்பட்டு காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களுக்கு தடை வரும். அந்த ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிசாசு அவனுடைய முயற்சியெல்லாம் என்ன தெரியுமா? நீ நல்லா சாப்பிட்றியோ, நீ நல்லா இருக்கிறியோ, அதெல்லாம் இல்லை, நீ ஜபம் மாத்திரம் பண்ணிடாத அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக வருவான். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க வரும்பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையாக ஒரு நாள், இந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் நான் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு நாள் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறத விட்டுட்டு அவங்க ஓடி ஓடி ஓடி ஓடி இங்கே அங்கேயும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாவற்றையும். அதல்ல, நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தயவையும் ஆசீர்வாத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொண்டு அதை பாத்திரத்தில் நிரம்பி அது வழியும் பொழுது தான் நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பாத்திரம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா, ஆமென். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எது அது தடையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏழாவது வசனம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத, கனவு கூட காணாத, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு அப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தர் இது கொடுத்துருவாரு, இது நடந்துரும் அப்படின்னு. நீங்க எத்தனை பேர்கிட்ட பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போடலாம்? சில பேர் அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க. தாங்க பிஸி, ஆனா பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட வேண்டியது. யார் மூலமா யாரோ ஜெபம் பண்ணி எப்படியோ எனக்கு ஏதாவது கிடைக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு கூட பிரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதி போடுறாங்க, பாவம் அவங்களுக்கு சத்தியம் தெரில, ஆனாலும் அப்படி எழுதி போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். என்னுடைய மகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கிறா, என்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறா, என்னுடைய சொத்து விஷயம் இப்படி இருக்குது, என்னுடைய வீடு நிலைமை இப்படி இருக்குது, என் சரீரம் இப்படி, ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக பாயிண்ட் பாயிண்டாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படல, சத்தியத்தை அறியல, ஆனாலும் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க பாருங்க, எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹாலேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நீட்? உங்களுடைய தேவை என்ன? ஹாலேலூயா. இந்த காலவெளியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இது நடித்ததா போதுங்க, இதை கர்த்தர் செய்தால் போதும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வச்சுருப்போம். அதில் ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னங்க, சந்தேகப்படுறவன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம்ன்றது ஏன் வருது? விசுவாசமும் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? சந்தேகமும் இருக்குது, ரைட். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் செய்வார் தான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நடக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கூடவே, ஆனால் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. என்ன வருதுங்க? ஒரு சந்தேகம். நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தேகப்படலை, எனக்கு சந்தேகம் வராது, கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். அல்லேலூயா. நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கையை தூக்குறாங்க. மற்றவங்க ஏன் கையை தூக்கலைன்னா சந்தேகம், நான் கையை தூக்கிட்டு நடக்காமல் போயிடுச்சுன்னா அதில் ஒரு சந்தேகம், கையை தூக்குறதுல ஒரு சந்தேகம், எல்லாமே சந்தேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கண்டு விசுவாசிப்பதை விட, அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை, நீ காணாதவைகளை, உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அது உனக்கு தெரியல, உனக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் திட்டம் போடுறீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் மூளை வந்த பிறகு, கொஞ்சம் நினைவு வந்த பிறகு நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர், நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உண்டாக்குனதே அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ அருமையான தேவதூதர்கள், அழகழகான தேவதூதர்கள், மிகவும் மகிமையாக இருக்கிறாங்க, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த தூசியில இருந்து ஒருத்த எடுத்து இதில் போய் ஒரு மனுஷனை செய்து எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ தூரம் மேலிருந்து வந்து கீழே இறங்கி நம்மாலேயே தரையில் விழுந்தா கொஞ்சம் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிற ஆண்டவர் குனிஞ்சு கையில் அந்த மண்ணை எடுத்து அதை வேற குழைச்சி அது செய்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனை, அது ஒரு பெரிய கேள்வி. தூசி நம்மெல்லாம் என்னது? ஒரு தூசி தான், ஒரு மண்ணு தான். அல்லேலூயா. ஏதோ அவர் நமக்கு ஒரு நல்ல பார்வை கொடுத்ததுனால, நினைவு கொடுத்ததுனால, நமக்கு ஒரு இருதயத்தை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனால, நமக்கு உருவன்னு ஒன்று கொடுத்ததுனால நம்ம ஏதோ மனுஷனாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வெறும் மண்ணு தான், மண்ணு பொம்மைங்க தான். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான், அவருடைய சுவாசம். அதை நினைச்சா அவங்களால ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. மனுஷன் செய்கிற சின்ன சின்ன களிமண் பொம்மையை வாங்கிறதுக்கு கியூல நிற்கிறான், காசு கொடுத்து வாங்கின்னு போகிறதுக்கு. ஆண்டவர் செய்ததுக்கு முட்டை இவ்வளோ குடும்பான் கேட்டாரா, காசு கேட்டாரா உன்னை செய்கிறதுக்கு? இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை இவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் கூட தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரல? மனசு வரல. நான் சொல்லும்பொழுதே உங்களுக்கெல்லாம் வரணும், ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இவ்வளோ செய்தீங்களா ஆண்டவரே, என்னையும் நினைச்சிங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. என்னையும் ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்ரம் என்று ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா உண்டாகணும். எப்பயோ அழிச்சிருப்பார். அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுதே சபிச்சிட்டார், இந்த மனுக்குலமே இனி தேவையில்லை என்று. ஆனாலும் எல்லாரையும் அழிக்கலாம் தான் நினைச்சாரு. அந்த நேரத்தில் அந்த நோவாவை பார்த்தாரு. அந்த நோவா ஒரு பக்கம் காயினை பார்த்து கொலை வெறி பிடிச்சாலே, இந்த காயினை பார்த்த உடனே மனுஷன நினைவெல்லாம் பொல்லாங்க இருக்குதே, இவங்களை ஏண்டா உண்டாக்கணும்னு வருத்தப்பட்டாராம். ஆனால் நோவாவை பார்த்தாரு, சரி அழிக்க வேண்டாம், ஒரு நல்ல நோவாவை போல ஒரு நீதி உள்ள ஜனம் வரட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டார். அல்லேலூயா. யாரை பார்த்து? ஒரு நீதி உள்ள மனுஷனை பார்த்து. அதான் நோவாவின் கண்களில் தயவு கிடைச்சிச்சு. ஆனாலும் நோவாவின் காலத்தில் மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்து மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் நோவை மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிச்சிடலான்னு சொல்லி தான் வெள்ளத்தை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தரமட்டமாகிட்டார். ஆனால் நோவாவின் சந்ததி மாத்திரம் அந்த பிழையில் காக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் வந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த சந்ததி வளர்ந்தது, மறுபடியும் மனுஷனுக்கு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறான். என்னது கட்டுறான்? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி. ரெபல்லியஸ் நேச்சர், ஒரு ரெபல்லியன், ஒரு எதிர்ப்பு குணம் அவனுக்கு வருது. ஆண்டவருக்கு மேலே போகணும், இதெல்லாம் சாத்தானுடைய குணம். ஆண்டவருக்கு சொல்லு. அப்போ மனுஷனை சிதறடிச்சார், பூமி எங்கும் ஓடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாம பார்த்தாரு. அல்லேலூயா. சரிப்பா, நான் சந்ததி அழிக்க மாட்டேன், உன் சந்ததி மணலை போல நட்சத்திரங்களை போல என்ன செய்ய கிடவுது? இந்த ஆதாமை நான் சபிச்சிட்டேன், ஆனால் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பெருக வச்சிட்டாரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் யாக்கோபு, அவன் மூலமாக கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேல். அவருக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை உண்டாக்கினார். ஆனால் இஸ்ரவேல் ஒழுங்காக இருந்துச்சா? இல்லை, அது ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை பார்த்தார். அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார், அதனால தான் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் மூலமாக, அந்த யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த எகிப்து தேசத்தை பெருக ஆரம்பிச்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் கிருபையாக இரக்கமாக ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் அவரை சார்ந்து கொண்டாங்களோ, இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன சொந்த குமார் என்றும் பாராமல் தன்னை கொடுத்து இன்னும் அநேகம் பிள்ளைகளை அவரை போல, யாரை போல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உண்டாக்குன நோக்கம் என்ன? நம்மளை உண்டாக்குன ஒரே ஒரு நோக்கம், அவரை போல, அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் அந்த அடிச்சுவளை என்ன செய்திருக்கிறாரா? விட்டு போயிருக்கிறார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரை வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரமாக. இழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அத்தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து. என்னங்க நீ ஒன்றும், நீ உட்காருங்க, இப்போ நீ எங்கே போனோன்னு எங்கேயும் இங்கே அங்கே பார்க்க வேண்டாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுவீங்க, அந்த பக்கம் போயிடுவீங்க, பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் எங்கே பார்க்கணும், முன்னால் ஒருத்தர் போயினே இருக்கிறாரு, அவர் போகும்பொழுது ஒரு அடிச்சுவோட விட்டுட்டே போகிறாரு. உன் அடி எடுத்து அந்த அடிச்சுவோடில் வை, இன்னொரு அடிச்சுவோடில் வை, இப்படியே போனீன்னா அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் சொல்றேன் ஃபாலோயிங் ஜீசஸ், எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இந்த உலகத்தில் நீ பின்பற்றுறதுக்கு எந்த மனுஷனும் சரி கிடையாது, எல்லாரும் மரித்து போகிறவர்கள். இயேசு ஒருத்தர் தான் மரித்து உயிரோடு எழுந்தவர். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? இயேசு ஒருவரே, எனக்கு ரோல் மாடல் இயேசு தான், எனக்கு முன்மாதிரி இயேசு தான், அவரை தான் நான், அவரை போல தான். அவர் எப்படி பிசாசு ஜெயிச்சாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நான் செய்வேன். என் இஷ்டமாக நான் இதையும் செய்ய மாட்டேன். இயேசுவை போல, எத்தனை பேருக்கு இயேசுவை போல வாழணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவரே, உம்மை போல, உம்மை போல ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர் பிடிக்கிறவள் ஆக்குவேன். ஒரு நோ ஒரு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவள் ஆக்குவேன். என்னை பின்பற்றி வா, பின்திரும்பி பார்க்காதே, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதே, அப்படியே என்னை நோக்கி வா. உன் கண்களை ஏறெடுத்துப்பார், விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவருமாகி இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. நீ முன்னேறிக்கொண்டே இருப்பாய். ஊராபாலாபா சந்தாரபா, கஷ்டம் வருதா, பாடு வருதா, என்ன செய், எதை பார்க்கணும்? எபிரேயர் 12:2-3 யாராவது சீக்கிரமா படிங்க. தமக்கு முன் வைத்திருந்த தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சோர்ந்து போயிட, அதுக்காக நீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, தமக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள். என்ன சகிச்சார் அவரு? சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் ரட்சிக்கப்படும் பொழுதே என்ன சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு இது தருவேன், அது தருவேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், அப்படி சொல்லி உன்னை கூப்பிடல. முதல் வேலை சிலுவை எடுத்துட்டு அப்புறம் பின்னால வா. ஹல்லேலூயா. நீ நடுவில் வந்து ஆண்டவரே இந்த பாடெல்லாம் ஏன் எனக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொன்னேன் உனக்கு சிலுவை எடுத்ததுன்னு. அவர் சொன்னேன் சிலுவை என்றால் பாடு. ஏன் ஆண்டவருக்கு பாடுன்னா அவ்வளோ இஷ்டமா? நம்ம பாடுபடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். பாடுகளை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் புடமிடப்படும் பொழுது, பொன்னை போல புடமிடப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, பொன்னாக ஜொலிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பொன்னு, நான் உண்மையான சுத்த பொன் சொல்கிறவங்களாம் கை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். அப்போனா உங்களை புடமிடுவார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீ சுத்த பொன். உன்னை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கும் ஜொலிக்கும். இன்னும் பாடு வர வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர வர நீ ஜொலிப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார், அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுறவன் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவ என்னங்க அது, சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்க போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சி பாருங்க, அந்த கடலையே கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமா வரும், அப்படியே கீழே போயிடும், மறுபடியும் வேகமா வரும், கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனா அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமா திரும்பி ஓடணும், நீங்க அங்க நிக்க கூடாது. அல்லேலூயா. சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால தான் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகள் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறாங்க, விசுவாசி தான், ஆனால் கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெருமை இருக்குதான், நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 சங்கீதத்தில் 11 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கே வாசிக்கிறோம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை. இங்கே பெருமை, விசுவாசி தான், ஆனால் ஒரு பெருமை, நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சார், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசி. கர்த்தரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய, மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை, தாழ்மை இல்லாதவர். ஆனால் இயேசுவின் இடத்துல பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா? தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவர் அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது? இம்மட்டும் வா, மிஞ்சி வராத. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டார் பாருங்க. அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்றுடும். ஆண்டவர் போட்ட கோடு நின்று பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். இன்னா அங்கே ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம், இந்த மெட்ராஸ் சிட்டியை முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால், சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 93:4 என்ன வாசிக்கிறோம்? திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உன்னதத்திலே வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, மேட்டுமையுள்ளவர்கள், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியாயிருந்தால் நீ கர்த்தரத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள். எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ, சங்கீத புஸ்தகத்தில் 89:9 வாசிங்க, 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு? அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. நான் இப்படிதான் செய்வேன் சொல்லி செய்வாங்க. அவரை கர்த்தர் அடக்குவார். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி. ஹல்லேலூயா. உனக்கு அதிகமாக கிருபை தரணுமா? யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலது செய்யாம நீங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பரந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியா இருக்க மாட்ட. ஆகவே இந்த அலைகள் இப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன், இந்த அலைகளை போன்றவன் உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமா வரும் போயிடும், வேகமா வரும் போயிடும், ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமா, வா பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு, இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா புரட்டி புரட்டி, பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க. பாருங்க அது என்ன செய்தான், அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏசாயா 25:5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும், தணியும். அல்லேலூயா. இதுதான், அதனால தான் இந்த அலையை போல இருக்காத. மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க, அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளது தான், அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா 18:18 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவ பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே, அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அது அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து உடைய விசுவாசத்தை கொலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும். அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:24 மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது? மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. எழுந்து காற்றை என்ன பண்ணாரு? என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க? ஹல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது. ஒரே வார்த்தை தான், சே வாய மூடு, அடங்கு அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதட்டு, ஒரே அதட்டு, சாத்தானுக்கு இடம் கிடையாது. அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதுகிட்ட போய், ஆண்டவரே ஏன் இங்கிட்ட இப்படி விட்டீங்க, என்ன ஆண்டவரே? அவர்கிட்ட பேசிட்டு இருக்கு சார். ஏன் தாரு? ஒரே வார்த்தை போதும், பீஸ் பி ஸ்டில். அதட்டினார். என்ன செய்தாரு? ஏன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா, அதட்டுறதுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. மயிலே இறகு போடுனா என்ன செய்யாதான்? போடாதான். அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுருந்தா நடக்காது. அதட்டி பாருங்க, உடனே நடக்கும். அதட்டு, சாத்தான் அதட்டு, பிசாசு அதட்டு, அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான், கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்று நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத. யூதா 1:13 வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிலே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு சவுண்டு கட். ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா, அமைதியெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அலையின் சத்தம் தனியாக கேட்கும், உசுன்னு கேட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கையில் அப்படிதான், உன்னுடைய அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அலையை போல அவன் வீசிக்கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது? அடங்கட. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறான், நீ கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திரி, ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை? மேற்கொள்ளுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க,

தரலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்னு வாங்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நீங்க வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஏதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சிட்டு இருக்கிற வழி ஒன்றும் நடக்கலை. சிலர் சில சபைக்கு வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சில ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை, ரிசல்ட். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருக்கு இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ கேட்கறது சிறியதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பெருசாக கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? உனக்கு சந்தேகமாக இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா? வழி இல்லைதா, வழி இல்லைதா, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார், நிச்சயமாக அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை வாய் திறந்து சோத்திர பண்ணுகின்ற வடையில ஊராபாலா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கையில வந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளை போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டுமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளை போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோத்திரையா, பரத்திருந்து வருகிற நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படுதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு மரண பரிந்தோமை தாழ்த்தவில்லையா? அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபா ரபா லாபா சந்தா ரபா லாபா, ஊரகாபா லாபா ரபா சந்தா ரபா. இப்பொழுது நீர் தொட்டதற்காக, விடுவித்ததற்காக, உங்களுடைய அபிஷேகம் வந்து இறங்கினதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ இதோ ஜெபிக்கிறதா அந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுவரைக்கும் நீ வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில மோதி அடித்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பெரிய சத்தத்தோடு இங்க வந்து நீ மோதி கொண்டிருக்கலாம், அடித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி இதோடு நின்று போ. வியாதியை இதோடு நின்று போ. ஓ அசுத்தாவி இதோடு நின்று போ. கிட்ட வராதே, கிட்ட வராதே. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். டச்!

0: கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலை, விடுதலை,
1: விடுதலை. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: கர்த்தருடைய நீதியும். மத்தேயு 6:31 முதல். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்.
1: அருமையானவர்களே, வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். தேவனுடைய ஆளுகை எங்கே இருக்கின்றதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திலே உண்டாயிருக்கிறது என்று அர்த்தம். அதை போலவே தேவனுடைய நீதி என்பது நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சொன்ன அவருடைய எல்லா வாயின் வார்த்தைகளும் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. ஆகவே இவைகளை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடி அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதே தேவனுடைய நீதியாக இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில முதலாவது செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கூட கொடுக்கிறார். அவளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆளுகை நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதுவே தேவனுடைய நீதியாக இருக்கிறது.

ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் ஒரு கிராம போதகர் அவருடைய சபைக்கு பிரசங்கிக்கும்படி என்னை அழைத்தார். நான் அங்கே சென்ற பொழுது ஒரு சிறிய இடத்துல அநேக மக்கள் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த போதகருக்கு ஒரு சிறிய உதவி செய்தேன். இதன் மூலம் அவர் சிறு சபையை கட்டினார். அந்த சபை கட்டி முடித்து ஒரு சில நாட்களுக்குள் ஒரு பெரிய தீ விபத்து வந்து அந்த சபையே எரிந்துவிட்டது. சபை மட்டுமல்ல, அவருடைய வீடும் எரிந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் அவர் என்னோடு கூட தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் இவைகளெல்லாம் கூறும் பொழுது அவர் ஓ என்று அழுதார். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வாரத்தில் என்னை அங்கு பிரசங்கிக்கும்படி அழைத்தார். அவர் சொன்னார், ஐயா, என்னால் பிரசங்கிக்க முடியாது, தயவு செய்து நீங்கள் வந்து எங்கள் சபையில் பேசுங்கள் என்று சொன்னார். இந்த போதகருக்கும் இந்த சபை மக்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. நானும் உள்ளம் உடைந்து போயிருந்தேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, ஏன் இப்படி நடந்தது? இப்படி நான் கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார், காத்திருப்பேன், இயேசுவுக்காய் காத்திருப்பேன். இந்த பாடலை நான் அவர்களுக்கு பாடி சபை மக்களையும் சபை போதகரையும் ஆறுதல் படுத்தினேன். இன்று அதே போதகருக்கு ஆண்டவர் பல லட்சம் மதிப்புள்ள ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என்ன துன்பம் வந்தாலும் இயேசுவுக்காய் காத்திருங்கள், அவர் இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.